நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகாண்டு 1948 பாத்திரபத மாதம் 9 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31 தேதி இன்று திங்கட்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5:49 தொடர்வது மங்கள இசை.

0: இன்றைய நாளொரு குரல், துண்ணியார் குற்றம் தோற்றும் மரபினார் எண்ணிக்கொள் எதிலால் மாட்டு புறம் கூறாமை என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குரலுக்கான விளக்கம், நெருங்கி பழகியவரின் குற்றத்தையும் புறம் கூற தூற்றும் இயல்புடையவர் பழகாத அயலாரிடத்து என்ன செய்வாரோ.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற,
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க.

0: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.

0: பிடிக்குமே,
1: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
2: உங்கள் FM ரெயின்போவில்
1: தினமும் காலை 9:02
2: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
1: FM ரெயின்போக்கு
3: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
4: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
5: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
4: அப்படியே பேசிட்டாலும் பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
5: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
4: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
5: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
7: இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.
3: எண்ணம் திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருழுது நனவே.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: பட்டம் படித்த சாதனை பெண்கள்,
1: தொழில் முனைவோர்கள்,
0: நாடக கலைஞர்கள்,
1: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
1: ஹாய் ஸ்நேகிதியே.
0: ஹாய் ஸ்நேகிதியே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 6:10 எனைத்தானும் நல்லவு கேட்க, ஈடுகண் அழியாமை வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள் படைப்பு, புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மண்ணை வளமாக்கும் அங்கக உரங்கள் குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் நிறைவு பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தேரி காடுகள் வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:02 புதுவை புதுமை அறிவோம் அறிவியல். கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனிவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. புகையில்லா கிராமம் மற்றும் புகையில்லா கல்வி நிறுவனங்கள் குறித்து விளக்கம் அளிக்கின்றார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் சூரியகுமார் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 to 8:15 வரையிலும், 8:30 to 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜூ. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கேட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம். மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம் நிறைவு பகுதி அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சமையல் நிகழ்ச்சி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நழுவிய வட்டு மற்றும் பிதங்கிய வட்டின் அறிகுறிகளுக்கான சிகிச்சை குறித்து புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனையின் எலும்பியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி கிருபாகரன் அவர்களின் நேர்முகம். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல். 6:20 to 7:00 வரையிலும், 7:02 to 7:15 வரையிலும், 7:25 to 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் கேட்கலாம். 11:10 புதுவை வானொலியில் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 to 1:00 வரையிலும் மணிக்கு ஒரு முறையும் இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேயர்களே, 1615 கிலோஹர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

35 நகர் உலாம் 8:02 முதல் 8:30 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும். தகவல் தளம் 9 மணிக்கு அரங்கிசை. டி சசிதர் அவர்கள் புல்லாங்குழல், ஆணைப்பட்டி ஜி வெங்கட சுப்பிரமணியன் அவர்களின் வயலின், ஏ எஸ் ரங்கநாத் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மூர்ச்சி, சென்னை அஞ்சல். பத்து 2 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி, தலைப்பு கண் தானத்தின் கவனிக்க வேண்டியவை. 12 மணிக்கு டி குரு, அறிவியல் முத்துக்கள் வழங்குபவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து புதுப்பிக்கவல்ல ஆற்றல் வழங்கல் குறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக பசுமை ஆற்றல் இயல் துறை பேராசிரியர் முனைவர் பி. திலகன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை காஞ்சிபுரம் ஏ. விநாயக முதலியார் அவர்கள் பாடியுள்ள தேவார பாடல்கள் கேட்கலாம். பகல் 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:02 மகளிர் நேரம் சமையல் நிகழ்ச்சி, 2:15 என்றும் இனியவை, 2:40 மொழி பயிற்சியில் ஹிந்தி பாட ஆசிரியர் கற்றுக் கொடுப்பவர் கமலா ஸ்ரீதரன் மாணவி எஸ். அந்துவானி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் டி. வி. கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு சமஸ்தான திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, இயக்கம் ராஜ்கபூர்,

மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது பெயர் என தொடங்கும் பாடல்கள், 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 6 மணிக்கு திரையிசை, 6:20 மனோரஞ்சனம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இரவு 7:30 உழவர் உலகம், பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையத்தின் புதிய ரகங்கள் குறித்து பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் காயத்ரி அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 திரு இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை.

இரவு 10 மணிக்கு ரவி வாஸ்ரியா அகில பாரத சங்கீத சபா நிகழ்ச்சியில் ஜி ராகவேந்திர பிரசாத் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 1215 KHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9:11, 5 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம்.

0: நேர்களை நம் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் இடுக்கண் அழியாமை கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
2: துன்பம் நேர்கிற பொழுது மனம் தளர்ந்து ஊக்கம் அழிந்து போகாமை வேண்டும். இதனைத்தான் திருவள்ளுவர் ஏனைய நீதி நூலாரும் இடுக்கண் அழியாமை என உரைத்தனர். வாழ்க்கையில் நமக்கு எத்தகைய இக்கட்டான சூழல்கள் வந்தாலும் மனம் சோர்ந்து விடாமல் நாம் மீண்டும் பழைய உற்சாகத்துடன் அத்துன்பத்தை எதிர்கொண்டு வெல்லும் மனவலிமை பெறுதல் வேண்டும். பள்ளி இறுதித் தேர்வுகளில் மதிப்பெண்கள் போதிய அளவு பெறவில்லை அல்லது மருத்துவ படிப்புக்கான போட்டித் தேர்வுகளில் தேர்ச்சி கிட்டவில்லை என்றால் பலர் பெரும் துன்பத்துக்கு ஆளாவதை காண்கிறோம். சிலர் அத்தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாதவர்களாக தற்கொலை நிலைக்கும் சென்று விடுகின்றனர். அது கூடாது, இம்முறை தவறிவிட்டது என்றாலும் தொடர்ந்து ஊக்கத்தோடு நாம் முயன்றால் முடியாமல் போகாது. அடுத்தடுத்த முறைகளில் நன்கு படித்து தேர்ச்சி பெறலாம் என்று நம்பிக்கை பெற வேண்டும். அரசு வேலை வாய்ப்புக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான். ஐஏஎஸ் என்னும் இந்திய ஆட்சிப்பணி தேர்விலும் மிக எளிய பின்புலத்தில் பிறந்திருந்தாலும் சிலர் தமது அடுத்தடுத்த முயற்சிகளில் வெற்றி பெற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் போன்ற பதவிகளுக்கும் வந்துவிடுகின்றனர். விளையாட்டு போட்டிகளாயினும் நாம் செய்யும் வணிகம் போன்ற பிற தொழில்களாயினும் சில நேரங்களில் எதிர்பாராத சரிவுக்கு உட்பட நேர்கையில் தொடர்ந்து அதற்கான காரணங்களை ஆராய்ந்து முனைப்புடன் செயல்பட்டு அவ்வப்போது எதிர்பாராமல் நேரும் துன்பங்களிலிருந்து வெற்றி பெற நாம் மன ஊக்கம் கொள்ள வேண்டும். கடும் உழைப்பாளிகளான விவசாயிகள் வானம் பொய்ப்பதாலும் அல்லது முயன்று பயிரிட்ட பயிரை விளைவித்து அறுவடை செய்ய உள்ள காலத்தில் பெருமழை பெய்து அனைத்தையும் நீரில் மூழ்க அடித்தாலும் மழை அந்த விளைந்த நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைத்து விட்டாலும் கூட தம் பட்ட பாடெல்லாம் வீணாயிற்றே என மனச்சோர்வுக்கு உள்ளாவதும் உண்டு. அவர்தம் வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் இயற்கை பெருநட்டம் தரின் அதிலிருந்து மீள்வது அரிதாகிறது. எனினும் உலகிற்கு உணவளிக்கும் தம் தொழிலில் அவர்கள் பின்வாங்காமல் ஈடுபட காண்கிறோம். போர் முனையில் எதிரி நாட்டினரோடு சண்டையிட்டு பலத்த காயங்கள் ஏற்படும் பொழுதும் பின்னடைவுகளை எதிர்கொண்டாலும் எதிரியை வீழ்த்தும் வரை தம் முயற்சியை விடாதவர்களாய் திகழ்கின்றனர் வீரர்கள். அறிவியல் சோதனைகள் செய்து தம் முயற்சியில் சில முறை தோல்வி கண்டோரும் தம் ஆராய்ச்சியை விடாது மேற்கொள்வர். இந்திய செயற்கைக்கோள் ஏவு தொழிலில் தொடக்கத்தில் சில தோல்விகள் நேர்ந்தாலும் நம் விஞ்ஞானிகள் இடுக்கண் அழியாமல் முயன்றதனால்தான் நாட்டுக்கும் தமக்கும் பெருமை சேர்த்து கொண்டனர். துன்பம் வந்து சேரும் பொழுது அது கண்டு துவண்டு போகாமல் அதையும் வெல்வோம் எனும் உணர்வு கொள்ள வேண்டும். இடுக்கண் வருங்கால் நகுக என்றார் வள்ளுவர். வில்லில் பூட்டிய நான் எவ்வளவுக்கு எவ்வளவு இழுக்கப்படுகிறதோ அவ்வளவு தொலைவுக்கு அம்பு இலக்கை சென்று சேர்கிறது. வாழ்வில் நம்மை துன்பங்கள் எந்த அளவு நெருக்குகிறதோ அந்த அளவுக்கு நம் ஊக்கமும் தொடர் முயற்சிகளும் நம்மை கூர்மையடைய செய்து இமாலய வெற்றியை எட்ட உதவுகிறது. எனவே அன்றாட வாழ்வில் நேரும் சிறு சிறு இடையூறுகளாகிய துன்பங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு வாகை சுடுவோமாக.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் இடுக்கண் அழியாமை கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தெய்வீக ராகம். நேரம் 6:14 பதினேழு நொடிகள்.

நேயர்களே, இன்றைய சேவை செய்தியில் கடலூர் மாவட்டம் காரணப்பட்டு கிராமத்தில் அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை, சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ பூரண பொற்கலை, சமேத ஐயனரப்பன், ஸ்ரீ அக்னி குமாரத்தி அம்மன் மற்றும் ஸ்ரீ காரணி அம்மன் ஆலய புரணாவர்த்தன ஸ்ரீ ஜீனோத்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று முதல் மண்டல அபிஷேகம் நடைபெறுகிறது.

வணக்கம். ரெயின்போ புதுவை நோட்ஸ் 2.8 இது தெய்வீகராகும் நேரம். 6:18:27 பாடல் கேட்கலாம். கே ஜே ஏசுதாஸ் குரலில்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 14 நாள் இன்று திங்கள் கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் மண்ணை வளமாக்கும் அங்கக உரங்கள் நிறைவு பகுதி காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: ஐநூறு
1: யார் அது?
0: ஆ 2000 கரெக்டாக இதுவா?
1: பஸ் ஸ்டாப்பிங்கில் உட்கார்ந்து இருக்கிறது மூவை காட்டிக்கிட்டு கருத்த முத்து மாதிரி இருக்குது. ஆமாம், கருத்த முத்து அந்த பக்கமாக திரும்பி உட்காந்துருக்காப்புல.
0: சரி, இந்த 2000 நம்ம இடு பொருட்கள் வாங்குறதுக்கு செலவிட வேண்டிதான்.
1: கருத்த முத்து, அப்பா கருத்த முத்த
0: யாரு? ஓ, கருத்த முத்தா, வாப்பா வாப்பா வாப்பா வாப்பா.
1: என்னப்பா, எல்லாரும் ரோட்டை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க, நீ என்னன்னா அந்தாண்ட பக்கம் பார்த்துட்டு உட்காந்துருக்குற.
0: ஆமாம் கருத்த முத்த, நம்ம பாரத பிரதமர் தொடங்கி வச்சார்ல இந்த விவசாயிகளுக்கான கிசான் சம்மன் நிதி யோஜனா.
1: ஆமா, 2000 கொடுப்பாங்க.
0: அது தம்ப வாங்கிட்டு வரேன் இன்னைக்கு.
1: ஓஹோ, வருஷத்துக்கு 6000 கொடுக்கறாங்க.
0: ஆமா ஆமா,
1: அது தவணை முறையில ஒரு தவணைக்கு 2000 கொடுப்பாங்க.
0: ஆமாங்க,
1: எனக்கு என்னப்பா வந்துச்சு 4 நாளைக்கு முன்னாடி?
0: அதான், எனக்கு அந்த இடுபொருட்கள் வாங்குறதுக்கு காசு இல்ல.
1: ஓஹோ,
0: நல்ல நேரம் இன்னைக்கு போட்டாங்களா? காசு எண்ணிக்கிறேன், கரெக்டா இருக்குன்னு.
1: ஓ, பேங்க்ல போய் பணத்தை எடுத்துட்டு வந்துட்ட.
0: ஆமா ஆமா,
1: யாரும் பாத்துடக்கூடாதுன்னு திரும்பி உட்காந்துட்டு எண்ணிட்டு இருக்க.
0: எப்படிப்பா கரெக்டா சொல்ற?
1: இது எல்லாரும் ஜெயிருதானப்பா.
0: காத்து முத்த, வா வா உட்காருப்பா.
1: சரிப்பா சரிப்பா, அப்படி என்கிட்ட என்னப்பா விசேஷம் இருக்கு, அவ்வளவு ஆர்வமா கேக்குற?
0: சத்துக்கள் நிலைநிறுத்தப்படுதல், அப்புறம் நுண்ணூட்ட சத்துக்கள், இத பத்தி சொன்ன. அப்புறம் சொல்லிட்டே வந்தா மண்ணில் தாங்கள் தன்மைய அங்கக உரங்கள் எப்படி அதிகப்படுத்துது, அந்த நுண்ணுயிர்கள் மண்ணை பெருக்கிறதுக்கும் அங்கக உரங்கள் எப்படி உதவி செய்யுது, இத பத்தி சொல்றேன்னு சொன்னப்பா. அப்புறம் மணி ஆயிடுதுன்னு ஏதோ வேலை இருக்குதுன்னு கிளம்பிட்டு பண்ணிய, அதெல்லாம் பத்தி இன்னைக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா.
1: கருத்த முத்த, நான் சும்மா போனாலும் நீ விடமாட்டாப்புல இருக்க.
0: ஆமா ஆமா ஆமா, இதை தெரிஞ்சுக்கணும்ல, நல்ல விஷயம் தானே.
1: இப்போ உண்மையிலேயே அங்கக உரங்கள் இருக்குல்ல,
0: ஆமா,
1: அது மண்ணை எப்படி வளமாக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த காரணத்தை கொண்டும் அந்த உரத்தை விடமாட்டோம்ப்பா. அவ்வளவு அருமையா வேலை செய்யுதுப்பா. இப்ப நீ என்ன கேட்ட, மண்ணுல தாங்கள் தன்மையை எப்படி கூட்டுது?
0: ஆமா.
1: சரி, பொதுவா நம்ம அப்பா காலத்திலிருந்து என்ன பண்ணாங்க, ரசாயன உரத்தை போட்டு போட்டு.
0: ஆமா,
1: ஒண்ணு மண்ணு வந்து அமிலத்தன்மை அதிகமாயிடுது, அல்லது காரத்தன்மை அதிகமாயிடுது. அப்புறம் நிலம் விவசாயத்துக்கு சரியில்லை, விவசாயத்துக்கு சரியில்லை, இப்படியே புலம்ப வேண்டியது. இப்படிதான நிலம இருந்தது.
0: ஆமா,
1: அப்ப மண்ணுல வந்து கார அமிலத்தன்மை, அதாவது காரத்தன்மை அப்படின்னா pH லெவல் 7 மேல 14 வரைக்கும்,
0: ஆமா,
1: அமிலத்தன்மைனா pH கீழே 1 வரைக்கும், சரியா? இப்ப இந்த pH அப்படின்னா பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு பேருப்பா.
0: சரி சரி,
1: அது ஒரு கரைசல்ல ஹைட்ரஜன் அயனியோடைய மதிப்பை வச்சு இந்த pH முடிவு பண்றாங்க.
0: சரி சரி,
1: இந்த pH லெவல் அதிகமாயிட்டாலும் சரி குறைவாயிட்டாலும் சரி மண்ணுல இருக்கக்கூடிய சத்துக்களை பயிர்கள் எடுத்துக்க முடியாது. இதுதான் இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
0: சரி சரி,
1: அப்ப அமிலத்தன்மை காரத்தன்மை உடைய உரங்களை நாம தொடர்ந்து போட்டு போட்டுதான் இந்த நிலைமை வந்துருச்சு. இதுல அங்கக சத்துக்கள் போதுமான அளவுல மண்ணுல இருந்துச்சு அப்படின்னா இந்த மண்ணுடைய தாங்கள் தன்மை அதிகரிக்கும்பா. இந்த ரசாயன உரங்கள் கார அமிலத்தன்மை இருந்தாலும் இந்த அங்கக உரங்களை நம்ம அதிகமா பயன்படுத்தும் போது பயிர்கள் வந்து அந்த உரத்தை எடுத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மண்ணுடைய தாங்கள் தன்மை அதிகரிக்குது. இப்ப புரிஞ்சிருக்கும் உனக்கு அங்கக உரங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு.
0: ஆமாம்பா காத்து முத்த, இந்த மண்ணை வளமாக்குறதுல மண்புழுக்களுடைய பங்கு அதிகம்னு சொன்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா.
1: கருத்தமுத்து, பொதுவா நம்ம நிலங்கள்ல பல பகுதிகள் பாத்தீங்கன்னா வந்து களிமண்ணா இருக்குது.
0: ஆமா,
1: அப்ப மண்ணு வந்து

0: இறுகி போடும்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: அப்ப காற்றோட்டமே இல்லாம இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல மண் புழுக்கள் அதிகமா இருந்துச்சுன்னா நிலத்துல மேலும் கீழும் பக்கவாட்டிலையும் அது ஊர்ந்து ஊர்ந்து போகும்.
1: ஓஹோ.
0: பொதுவா மண் புழுக்கள் இரவு நேரத்துலதான் நல்லா வேலை செய்யும். அப்ப அந்த துவாரங்கள் நிறைய ஏற்படும் மண்ணுக்குள்ளார. அப்ப அது வழியா காற்றோட்டம் அதிகரிக்கும். அப்ப களிமண்ணா இருந்தா கூட காற்றோட்ட வசதி அதிகமா இருக்கும் போது மண்ணுல உயிர்த்தன்மை உண்டாகும்.
1: ஓஹோ.
0: மண்ணும் அந்த கரிம பொருட்களும் மண் புழுக்களின் உடலுக்குள்ள அது உணவா போய் கழிவு பொருளா வெளியே வருது இல்ல, அதுதான் நம்ம மண்புழு உரமா வச்சுக்கிறோம். அதுல சத்துக்கள் அதிகமா இருக்கு. பயிர்கள் அதை எடுத்துக்கிட்டு அமோகமா நமக்கு விளைச்சல் கொடுக்கும். இப்ப மண் புழுக்களுடைய பயன் என்ன, நல்லா புரிஞ்சிருச்சா?
1: நல்லா புரிஞ்சிருக்கு.
0: சரி சரிப்பா. அடுத்ததான் இன்னொன்னு கடைசியா சொல்லிடுறேன். மண்ணுல கோடிக்கணக்கான நுண்கிருமிகள் இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமாப்பா, கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாக்கள் எக்கச்சக்கம் கோடிக்கணக்கில் இருக்குப்பா. அதெல்லாம் பயிர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் எக்கச்சக்கம். சரியா?
1: சரி சரி.
0: இதுல அங்கக உரங்களை நம்ம போடும் போது இந்த நுண்கிருமிகளுக்கு ஒரு சாப்பாடு மாதிரி ஆயிப்பா அது.
1: ஓஹோ, உணவு.
0: ஆமாப்பா, ஊட்டச்சத்து மாதிரி.
1: ஓஹோ.
0: அப்ப அந்த நுண்கிருமிகள் அதிக அளவுல பெருகும். அது மூலியமா பயிர்களுக்கு நல்லது நடக்கும். சில வகை நுண்கிருமிகள் தான் வந்து காற்றுல இருக்கக்கூடிய அந்த கரியமில வாயு, நம்ம கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்றோம்ல, அதுல இருந்து கார்பனை தனியா பிரிச்சு எடுக்க முடியும்.
1: சரி சரி.
0: மற்ற நுண்ணுயிரிகள் நாம இந்த கரிம சத்து போடுறோம்ல அங்கக உரமா, அதுல இருந்து தான் அதுங்க அந்த கார்பன் சத்தை எடுத்துக்கணும்.
1: ஓஹோ.
0: அதனாலதான் அங்கக உரம் மண்ணுல ரொம்ப முக்கியம். மண்ணுல உயிர்த்தன்மை வரணும் அப்படின்னா அங்கக உரங்களை நம்ம அதிகமா பயன்படுத்தணும். அப்பதான் மண் வளமும் சீர்பெறும், பயிர் வளர்ச்சியும் நல்லா இருக்கும். சரியா?
1: சரி சரி.
0: இந்த அங்கக உரங்கள் நம்ம எதெல்லாம் சொல்லலாம்னா, தொழு உரம், கம்போஸ்ட், பசுந்தழ உரம், கரும்பால கழிவு, தென்னை நார் கழிவு, அப்புறம் மண்புழு உரம். இதெல்லாம் எப்பப்ப முடியுமோ அப்பப்பெல்லாம் நம்ம மண்ணுல போட்டோம்னா மண்ணு வளம் கூடும், மண்ணுல ஏகப்பட்ட நுண்ணுயிர்கள் பெருகும், மண்ணுடைய தாங்கல் தன்மை அதிகரிக்கும், இந்த அமிலத்தன்மை காரத்தன்மை இதெல்லாம் நீங்கிடும். பயிர் வைக்கும் போது பயிருக்கு அமோகமா சத்து கிடைக்கும்பா.
1: கரெக்டா சொன்னப்பா.
0: சரியா? பொதுவா நம்ம பகுதியில இந்த கரிமச்சத்து 1% கீழே தான்ப்பா இருக்கு.
1: அப்படியா சொல்றா?
0: ஆமாப்பா, அது குறைஞ்சபட்சம் 2% மேல இருக்கணும்ப்பா.
1: அதுக்கு என்ன பண்றது?
0: அதுக்காக தான்ப்பா அங்கக உரங்களை அதிகமா பயன்படுத்துங்க.
1: கரெக்ட்ப்பா.
0: அங்கக உரங்களை அதிகமா பயன்படுத்தும் போது தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ரசாயன உரங்களையும் பயன்படுத்தினாலும் அதையும் பயிர்கள் எடுத்துக்கிறதுக்கு இந்த நுண்ணுயிர்கள் உதவி செய்யும்பா. எவ்வளவு விஷயம் இருக்குப்பா இந்த அங்கக உரங்கள்ல. கருத்தமுத்து, இப்ப உனக்கு அங்கக உரங்களுடைய மொத்த பயனையும் நான் சொல்லிட்டேன். அதனால இன்னுமே விவசாயத்துல எந்த காரணத்தை கொண்டும்
1: ரசாயன உரங்களே போட மாட்டான்.
0: ரசாயன உரங்கள் போடாம அங்கக உரங்கள் போடுறது ரொம்ப நல்லது. தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போட்டாலும் பயிர்கள் எடுத்துக்க கூடிய அளவுக்கு அங்கக உரங்கள் மண்ணை மாத்திரும். அதனால அங்கக உரங்களை மறந்துட கூடாது.
1: சரி காதமுத்து.
0: சரியா?
1: என்னுடைய மண்ணை வளமாக்குறதுக்கு அங்கக உரங்களை போட்டு நல்லா செழுமையா வைக்கிறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா. கருத்தமுத்து, நான் கிளம்புறேன். நீ வேணா பின்னாடி திரும்பிட்டு இன்னொரு தடவை பணத்தை என்ன
1: என்னட்டும்பா, எப்படி என்னாலும் அந்த 2000 தான் இருக்கு போதே.
0: சரிப்பா சரிப்பா. சரிப்பா போவோமே. போற நேரத்துல அப்படியே ஒரு டீயை குடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம்.
1: சரி சரி. டீ வேணாம், கூழ் குடிச்சிட்டு போவோம்.
0: சரிப்பா சரிப்பா, கிளம்புப்பா.
1: சரி.
2: உழவர்களுக்கான செய்திகள். இதுவரை மண்ணை வளமாக்கும் அங்கக உரங்கள் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் அரசு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். அலங்கார வண்ண மீன்வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் அரசுமுறை பயணத்தை உஸ்பெகிஸ்தானில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு கிர்கிஸ்தான் சென்றடைந்துள்ளார். அங்கு 2 நாட்கள் தங்கும் பிரதமர் அந்நாட்டு தலைநகர் பிஷ்கெக்கில் இன்றும் நாளையும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளார். விமான நிலையத்தில் அவரை கிர்கிஸ்தான் அமைச்சரவையின் தலைவர் திரு காஷிமெலிவ் அடில்பெக் அலியோபிச் வரவேற்றார். பிரதமரை வரவேற்பு அளிக்கும் வகையில் பாரம்பரிய கிர்கிஸ்தான் நடன நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிபர் சாத்திர் ஜபரோவின் அழைப்பை ஏற்று திரு மோடி கிர்கிஸ்தானுக்கு சென்றுள்ளார். பிரதமர் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டின் இடையே இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்களையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயங்கரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட ஒரு பிராந்தியத்தை உருவாக்க ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினர்களுடன் இணைந்து இந்தியா செயல்படும் என்றும் அவர் கூறினார். கிர்கிஸ்தானில் 6வது உலக நாடோடி விளையாட்டுகளின் தொடக்க விழாவிலும் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் பிரதமரின் இந்த பயணம் குறித்து வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பயணம் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் இப்பகுதியுடனான இந்தியாவின் தொடர்புகளை பலப்படுத்தும் என்றும் கூறியுள்ளது. அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை நோக்கிய நமது கூட்டு முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25 ஆண்டுகள் நிலையான அமைதி, வளர்ச்சி மற்றும் செழிப்பை நோக்கி ஒன்றாக என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். பயங்கரவாத தடுப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் எல்லை தாண்டிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இந்த மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வேலூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் கடன் சுமை 500,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக தெரிவித்தார். அரிசி, சர்க்கரை, புளி, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்ற பின்னரும் விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். துறை வாரியாக தனித்தனி அமைச்சர்கள் இருந்தாலும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பும்போது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் பதிலளிப்பதில்லை என்றும், ஒரு சில அமைச்சர்கள் மட்டுமே பெரும்பாலான துறைகளின் கேள்விகளுக்கு பதிலளிப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். தமிழகத்தில் மூடப்பட்டுள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தணியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலை உட்பட பல சர்க்கரை ஆலைகள் நவீனப்படுத்தப்படாத காரணத்தால் அதன் உற்பத்தி திறன் குறைந்துள்ளது என்று கூறினார். ஆலைகளுக்கு கொண்டுவரப்படும் கரும்பு உரிய காலத்தில் அரைக்கப்படாத காரணத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும், இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் கரும்பு சாகுபடி பரப்பளவு குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தாம்பரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாராந்திர 14 சிறப்பு ரயில்களின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து போடிநாயக்கனூருக்கு செல்லும் சிறப்பு விரைவு ரயில் செப்டம்பர் 12 முதல் 26 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. போடிநாயக்கனூரிலிருந்து தாம்பரத்திற்கு வாரந்தோறும் இயக்கப்படும் சிறப்பு ரயில் செப்டம்பர் 13 முதல் 27 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி சிறப்பு ரயில் செப்டம்பர் 4 முதல் 25 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி எழும்பூர் விரைவு ரயில் செப்டம்பர் 6 முதல் 27 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி தாம்பரம் விரைவு ரயில் செப்டம்பர் 6 முதல் 27 வரையும், திருநெல்வேலி தாம்பரம் சிறப்பு ரயில் செப்டம்பர் 3 முதல் 24 வரையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம்

0: வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அலங்கார வண்ண மீன்வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். லட்சத்தீவில் நடைபெறும் விழாவில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர்

0: மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: அலங்கார வண்ண மீன்வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். லட்சத்தீவில் நடைபெறும் விழாவில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், இணையமைச்சர் திரு எல் பி சிங் பாகேல் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். நாட்டில் வண்ண அலங்கார மீன்களை பிடித்தல், வளர்த்தல் மற்றும் சந்தைப்படுத்துதலை ஊக்குவிக்க லட்சத்தீவு கடல்சார் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள ஏராளமான அலங்கார வண்ண மீன்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிறது. அலங்கார மீன்வளத்தை பெருக்க அறிவியல் முறையில் மேலாண்மை மற்றும் தரக்கட்டுப்பாடுகளை உறுதி செய்ய செயல் திட்டத்தை மத்திய அரசு வகுத்துள்ளதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையிலிருந்து நேற்று 166 பயணிகளுடன் அந்தமான் சென்ற தனியார் நிறுவன விமானம் அங்கு மோசமான வானிலை காரணமாக தரையிறங்க முடியாமல் மீண்டும் சென்னைக்கே திரும்பியது. அந்தமானில் கடுமையான சூறைக்காற்று வீசியதால் தரையிறங்க முடியாமல் அந்த விமானம் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்துக் கொண்டிருந்தது. வானிலை சீரடையாத காரணத்தால் சென்னை திரும்பிய விமானம் இன்று காலை சிறப்பு விமானத்தின் மூலம் பயணிகள் அந்தமான் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்று விமான நிலையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னை மாநகராட்சி நகரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. சென்னை ஆற்காடு சாலை, விருகம்பாக்கம், போரூர் சந்திப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இப்பணிகளை நேற்று நேரில் ஆய்வு செய்த மண்டல கண்காணிப்பு அதிகாரி திருமதி விஜயாராணி, வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே அனைத்து பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என்று அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இப்பகுதிகளில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள், மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் சென்னை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் நடைபெறும் இடங்களில் மீண்டும் மழைநீர் வடிகால் கட்டும் பணியையும் அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பருவமழையின்போது அவசர நடவடிக்கைகளுக்காக மோட்டார் பம்புகள், இயந்திரங்கள் மற்றும் வாகனங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் அவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். இருவரிச் செய்திகள். அமெரிக்காவுடன் பொருளாதார உறவுகளை கனடா துண்டித்தால் கடும் விளைவுகள் ஏற்படும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானில் எண்ணெய் வளமிக்க லாரக் தீவின் மீது அமெரிக்க விமானப்படை மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. முப்படைகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் சென்னையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ஒலி ஒளி காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின்போது நக்சல் தீவிரவாதிகளின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டு அங்கிருந்து ஏராளமான வெடிமருந்துகளை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல்லில் நேற்று ஏற்பட்ட சாலை விபத்தில் உயிரிழந்த 4 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதல் வசதிகள் செய்து தரப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்குமார் கூறியுள்ளார். செங்கல்பட்டு நகராட்சி அலுவலகம் எதிரே பழைய GST சாலையில் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை கடையில் நேற்றிரவு ஏற்பட்ட தீயை தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி கட்டுப்படுத்தினர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே வாகன தணிக்கையில் சுமார் 2 கிலோ போதைப்பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. துபாயில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. துவக்க ஆட்டக்காரர்களில் ஒருவரான ஷபாலி வர்மா 64 ரன்களை எடுத்தார். 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய தாய்லாந்து அணி 16.1 ஓவரில் 65 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச் சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி தாஷ்கண்டில் இன்று நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி கிர்கிஸ்தானில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். அலங்கார வண்ண மீன்வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். தமிழகத்தின் கடன் சுமையை தாவேக அரசு மேலும் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RN நியூஸ் சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8, நேரம் 6:59, 9 நொடிகள் கேட்கலாம். ராம் தங்க நகை.

0: சூழல் அறிவோம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் ராம் என்றால் ராசி. தங்கம் வாங்க ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தேரிக்காடுகள்
2: வழங்குபவர் முனைவர் எஸ். காயத்ரி அவர்கள்.
4: பாலைவனங்கள் என்றதும் நம் மனதில் தோன்றுவது ராஜஸ்தான் மாநிலம் மட்டும்தான். ஆனால் ராஜஸ்தானில் அடர்ந்த காடுகளும் உண்டு. அதை போலவே தமிழ்நாட்டிலும் பாலைவனங்கள் இருக்கின்றன. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சில பகுதிகளில் காணப்படும் சிவப்பு மணல் பரப்பை கொண்ட தேரிக்காடுகளை தமிழ்நாட்டின் குட்டி சஹாரா எனலாம். இம்மாவட்டங்களில் உள்ள குதிரைமொழி தேரி மற்றும் சாத்தாங்குளம் தேரி ஆகியவை வனச்சட்டங்களின் கீழ் பாதுகாக்கப்பட்ட காடுகளாக அறிவிக்கப்பட்டு உச்சபட்ச பாதுகாப்பை பெறுவதால் மிக முக்கியமானவை. கிட்டத்தட்ட 6000 ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட இந்த தேரிக்காடுகள் அதற்கு கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாத நிலப்பரப்பின் நடுவே அவ்வாறு உருவாகின. எவ்வாறு உருவாகின? ஒவ்வொரு ஆண்டும் மே முதல் ஆகஸ்ட் வரை வீசும் தென்மேற்கு பருவக்காற்று மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மகேந்திரகிரி மலையில் அனைத்து ஈரப்பதத்தையும் விட்டுவிட்டு ஈரம் இல்லாத உலர்ந்த வறண்ட காற்றாக கிழக்கு நோக்கி நகரும் போது நாங்குநேரி பகுதியில் உள்ள பொறை மண்ணை தனது அசாத்திய சக்தியின் மூலம் தூக்கிச் செல்லும். அவ்வாறு தூக்கிச் செல்லப்படும் மணல் துகள்கள் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களின் கிழக்கு பகுதிகளின் ஈரமான கடல் காற்றை சந்திக்கும் போது அதற்கு மேல் காற்றிலே மிதக்கும் சக்தியை இழந்து அப்பகுதிகளிலேயே நிலை கொண்டு மணல் மேடுகளை உருவாக்கும். அவைதான் தேரிக்காடுகள். தேரிகளின் பல்லுயிரின பெருக்கமும் மிகவும் தனித்தன்மை வாய்ந்தது. ஊர்வன வகைகள் இங்கு அதிகமாக வசிக்கின்றன. தேரிக்காடுகளில் சோலைகளும் உண்டு. இவற்றில் முக்கியமானது குதிரைமொழி தேரிக்காட்டின் நடுவே அமைந்துள்ள சுனை ஆகும். இங்கு பல நீர்வாழ் பறவைகளை காணலாம். தேரி பகுதிகளில் இயற்கையாக வளரும் தாவரங்கள் உயரம் குறைந்தவையாகவும் நிறைய கிளைகளை கொண்டவையாகவும் காணப்படும். இதற்கு இருவேறு காரணங்கள் உள்ளன. முதலாவது காரணம், காற்றின் அழுத்தத்தையும் வேகத்தையும் எதிர்த்து நின்று போராடுவதற்காக மரங்கள் மணலில் வேரூன்றி கிளைகளை பரப்பி பிழைத்து வாழ்வதாகும். உயரம் அதிகமாக இருந்தால் காற்று அதிகமாக உள்ள இடங்களில் மரங்கள் முறிந்து விடுவதற்கான சாத்தியங்கள் அதிகம். இரண்டாவது காரணம், மேற்கிலிருந்து வீசும் காற்று ஒவ்வொரு ஆண்டும் மணல் துகள்களை கொண்டு வந்து தேரிக்காடுகளில் கொட்டிக்கொண்டே இருப்பதால் அந்த துகள்கள் விவசாய நிலங்களுக்கு சென்று விடாமல் தமது பரந்த கிளைகளின் மூலம் தடுப்பது ஆகும். இதனால் மரங்களை சுற்றி மணல் மேடுகளை உருவாக்கி நன்றாக வளர்ந்த மரங்கள் கூட மணலுக்கு அடியில் புதைந்து அதன் கிளைகள் மற்றும் மேற்பகுதி மட்டும் வெளியே தெரியும் அளவிற்கு தேரிக்காடுகளில் இருப்பதை பார்க்கலாம். மிகவும் உயரமாக வளரக்கூடிய பனை மரங்கள் கூட இவ்வாறே இங்கு காணப்படும். தேரி நிலத்தின் மேல் பகுதியில் காணப்படும் பொறைமண் மழை காலங்களில் அதன் மேல் விழும் நீரை முழுவதுமாக ஊடுருவச் செய்து நிலத்தின் கீழே இருக்கும் தடித்த காய்ந்த களிமண் பரப்பிலும் அதன் கீழ் உள்ள சுண்ணாம்பு பரப்பிலும் நிலைநிறுத்தி சுற்றுப்புறம் உள்ள நிலத்தடி நீரை மறு நிரப்பு செய்கிறது. தேரிக்காடுகள் இல்லையென்றால் தூத்துக்குடி மாவட்டத்தின் பெரும்பான்மையான பகுதிகளும் திருநெல்வேலி மாவட்டத்தின் தென்கிழக்கு பகுதிகளும் வறட்சியில் உழன்று கொண்டிருக்கும். இந்த பாலைவனங்கள் மட்டும் இல்லையென்றால் இப்பகுதியில் உயிர்கோளத்தின் சமநிலை கேள்விக்குறியாகவே இருந்திருக்கும்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தேரிக்காடுகள்
2: வழங்கியவர் முனைவர் எஸ். காயத்ரி அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
1: என்றென்றும் கைராசி காலம் காலமாய். ராம் என்றால் ராசி, தங்கம் வாங்க ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க.

0: ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் நடைபெறும் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கழகத்தின் ஒருங்கிணைந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார். இந்த பட்டமளிப்பு விழாவில் நாடு முழுவதிலுமிருந்து 18 மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிகர் ராஜ்சிங் மற்றும் பல அதிகாரிகள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது உஸ்பெகிஸ்தான் பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்றிரவு கிர்கிஸ்தான் நாட்டை சென்றடைந்தார். கிர்கிஸ்தானில் இன்றும் நாளையும் நடைபெறும் 26வது ஷாங்காய் உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் அவர் ஷாங்காய் உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடுவார். மேலும் 6வது உலக நாடோடி விளையாட்டுப் போட்டிகளில் தொடக்க விழாவிலும் பிரதமர் கலந்து கொள்ள உள்ளார். நேபாளத்தில் கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து திருசூலி 3A உள்ளிட்ட நீர்மின் திட்டங்களின் சுரங்கப்பாதைக்குள் சிக்கியுள்ள நூற்றுக்கணக்கான மக்களை மீட்கும் முயற்சிகளை நேபாள அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் சீனாவை சேர்ந்த மீட்புக் குழுவினர் அவர்களை தொடர்பு கொள்ள முயன்று வருகின்றனர். இதுவரை இந்த வெள்ளத்தில் 794 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 2500 மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்று தாழ்வு பாதை நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 புதுவை புதுமையில் இனி கேட்கலாம்.
4: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு என்பது குறித்து தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
5: வணக்கம் சார்.
6: வணக்கம்.
5: கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு, இது சம்பந்தமா பல்வேறு செய்திகள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு.
6: எல்லாருமே டெங்கு உள்ளவங்களை கடிச்சிட்டு தான் மான்சூன் சமயத்துல வந்து கடிக்கணும்னு இல்லை. ஏற்கனவே வந்து டெங்கு உள்ள கொசுக்கள் வந்து முட்டையிட்டு வச்சிருக்கு. அந்த முட்டைக்குள்ள வைரஸ் இருக்கு. அது வந்து பெரிய ஒரு சைலண்ட் பாம்ப. அது அந்த இது நான் சொல்லிட்டேன். அந்த எக் வந்து கருப்பொருள் அப்படி இருக்கு. இப்ப அந்த வைரஸ் உள்ள ஒரு எக் வளர்ச்சி அடையுது. முதிர்ந்த கொசுவா மாறுது. அப்ப முதிர்ந்த கொசுக்குள்ளேயே வந்து வைரஸ் இருக்கு. அது யாரையும் டெங்கு உள்ளவரை கடிக்கணும்னு ஒரு அவசியம் ஏற்படல. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உடனே வந்து வித்இன் 10 days உங்களுக்கு இன்குபேஷன் நமக்கு வந்து 3-14 days
5: நம்ம உடம்புல
6: வைரஸ் உள்ள போச்சுன்னா உங்களுக்கு வந்து பெருகிறதுக்கு அதாவது ஒரு லெவல் வேணும். த்ரெஷ்ஹோல்டுங்க. இப்ப 100 ரூபாய் வச்சிருக்கீங்க, ஒரு 500 ரூபாய் பொருள் வாங்க முடியாது. ஆனா வைரஸ் இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவு, அந்த அளவுக்கு பெருகணும். பெருகும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து எல்லா சிம்டம்ஸும் வருது. அப்ப வந்து ஏசிம்டமேட்டிக்கும் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏசிம்டமேட்டிக் நமக்கு வந்து நார்மல் நம்ம நினைச்சிட்டு
5: இருப்போம்.
6: நம்ம ரத்தத்தை எடுக்கும்போது கண்டிப்பா அந்த வைரஸ் வந்து உள்ள போகும். அதுக்கு அது போகும்பொழுது அது வந்து மறுபடியும் ப்ராபகேட் ஆகுது. நம்ம வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏசிம்டமேட்டிக் கேசஸ், அதாவது அறிகுறியே இல்லாத டெங்கு உள்ளவர்களும் சமுதாயத்தில் இருந்துகிட்டே இருக்காங்க. இப்ப அவங்கள வந்து நீங்க கண்டுபிடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம். இப்ப இதுவும் ஒரு காரணியா இருக்கு.
5: சார், இப்ப மலேரியா வந்து ஓரளவு வந்து உலகத்தை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அது உண்மையா இல்ல இன்னும் காலம் எடுத்துக்கணுமா?
6: இன்னும் வந்து சார் 2030 அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இன்டென்சிஃபைடு மலேரியா எலிமினேஷன் ப்ராஜெக்ட்னு ஒண்ணு இப்ப ரீசெண்டா கொண்டு வந்திருக்காங்க. அதுல எப்படின்னா டீலிமிட்டேஷன் பண்ணிருக்காங்க. 159 டிஸ்ட்ரிக்ட் அக்ராஸ் த கண்ட்ரி. 159 டிஸ்ட்ரிக்ட் வந்து நிறைய பேர்டன் இருக்கு மலேரியா. அந்த டிஸ்ட்ரிக்ட மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. பண்ணி அதுல வந்து ஜீரோ கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல வந்து பெரும்பாலும் நம்ம வந்து 159 நிறைய குறைஞ்சிருக்குங்க. ஆனா சத்தீஸ்கர்ல இப்ப வந்து மறுபடியும் அது இந்த மலேரியாவில் வந்து பிளாஸ்மோடியம் பால்சிபெரம்ங்கிறது செரிபிரல் மலேரியா, அது வந்து டெத்து வருது. இந்த 5 வகையான ஒட்டுண்ணிகள் இருக்கு. ஒன்னு அனாஃபிலிஸ் வைவாக்ஸ், அது உயிருக்கு அவ்வளவு இது கிடையாது, பட் கிளினிக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது உடம்புல. அடுத்தது பால்சிபெரம் தான் நிறைய டெத்து வருது. அந்த இதுவே இப்ப 45 கேசஸ் வந்து அட்மிட்டட் அப்படின்றாங்க. இதனால வந்து என்னன்னா, இப்ப நம்ம எலிமினேஷனுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. மறுபடியும் சர்வலன்ஸ்

0: வந்து நம்ம எந்த மாற்றங்கள் தேவையோ அப்படின்னு நினைக்க வேண்டியதா இருக்கு. அதனால வந்து உண்மையில் நாங்க சொன்ன மாதிரி வெர்டிகல் ப்ரோக்ராம்ல இருந்தக்கூடிய அந்த அனைத்து ஸ்ட்ராட்டஜியும் வியூகம் நமக்கு இருந்தாதான் ஜீரோ கொண்டு வர முடியுமா. ஆனா ஸ்ரீலங்கா வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க அது வந்து ஃப்ரீ. இப்ப அங்க வந்து ஜீரோ கேசஸ் இல்ல, அதாவது ஸ்ரீலங்காவிலேயே ஏற்பட்ட கேஸ் நீங்க சொல்ல முடியாது. இப்ப நம்மளும் அதுதான் ட்ரை பண்றோம். ஜீரோ கேஸ்ங்கிறது வந்து வெளியில இருந்து டிராவலர்ஸ் வருவான், ஆப்பிரிக்காவில இருந்து
1: வருவாங்க,
0: அது பாசிட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம கேஸ் இல்ல. பட் இந்தியாவிலேயே வந்து கேஸ் வந்து உருவாவல அப்படிங்கிற நிலையை வந்து ஏற்படுத்துறதுக்காக தான் பிரத்யோகமான மாத்திரைகள். இப்ப வந்து இன்னொரு ப்ரோக்ராம் வந்து இந்த ஆயுஷ்மான் ஆரோக்யா மந்திர், அது ஒரு ப்ரோக்ராம். அதுல என்னன்னா நீங்க வந்து எந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் போனாலும் உங்களுக்கு வந்து டெஸ்டிங் உண்டு, மலேரியாவுக்கு ட்ரீட்மெண்ட் உடனே பாசிட்டிவ் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இதுவும் இப்ப கொண்டு வந்திருக்காங்க. இப்ப 2030 நம்ம எதிர்பார்க்கிறோம். இருந்தாலும் இந்தியா போன்ற ஒரு கண்ட்ரிங்ல இன்னும் வந்து சில இதுகள் எங்கேயோ வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் இருந்துட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து மலேரியா வந்து இன்னும் இதாகல. ஒட்டுமொத்தமா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கொடுத்த பாருங்க, அதுல நல்ல அசஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அசஸ்மெண்ட் பண்ணும்போது குறிப்பிட்ட ஏரியாக்கள், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 13 டிஸ்ட்ரிக்ட் இருந்தது பேண்டமிக், அந்த டிஸ்ட்ரிக்ட்ல மறுபடியும் வந்து டிரான்ஸ்மிஷன் அசஸ்மெண்ட் சர்வே, அந்த சர்வே பண்ணும்பொழுது வந்து மைக்ரோஃபைல் ஏரியா இல்ல, அவ்வளவு சர்க்குலேஷன் இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. பின்னணி என்னன்னா இரவு நேரத்தில் எடுக்கப்படக்கூடிய ரத்தம் தடவல்கள், அது வந்து முடியலங்கிற பட்சத்துலதான் இப்ப டிஇசி மாத்திரை ஒட்டுமொத்தமாக அந்த பொழுது இருக்கோ இல்லையோ நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா செயின் கட் ஆயிடும். மைக்ரோஃபைலேரியாங்கிறது வந்து 0.5 மில்லிமீட்டர் தான் இருக்கக்கூடியது. அது ரெண்டு அடல்ட்டும், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் முதிர்ச்சி அடைந்து குட்டி போடுற டைப் யானைக்காலுடைய புழுக்கள், அது வந்து அந்த சமயத்துல நீங்க வந்து ரத்த தடவல் எடுத்து கண்டுபிடிச்சாதான் நீங்க கால் வீங்கறத தடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கிரானிக் கேசஸ் வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதற்கு வந்து இப்ப கவர்மெண்ட்ல வந்து சர்ஜரி ஹைட்ரோசிலும் வந்து யானைக்கால் தான், ஹைட்ரோசில் விரைவாதம் அதுவும் வந்து ஹைட்ரோசில் தான். அதுக்கு வந்து இப்ப ஆபரேஷன் சர்ஜிக்கல் ஆபரேஷன் நடக்குதுங்க, அதுக்கு வேண்டிய இதுவும் கொடுக்கறாங்க.
1: அதுவும் கொசுவால வர,
0: அதுவும் கொசு, இது யானைக்காலனுடைய வெளிப்பாடு தான். யானைக்காலனுடைய வெளிப்பாடு வந்து காலில் மட்டும் இல்லைங்க, அதாவது சில பேர்களுக்கு வந்து மார்பகங்கள்லாம் வந்து ஆயிடும், எக்ஸ்பிரஸ் பண்ணும்,
1: கையில
0: கூட வராங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆண்கள்ல வந்து விதைப்பைகள், ஆண் உறுப்பல்ல வந்து இருக்கக்கூடிய விதைகள் வந்து உபயோகம் அடைஞ்சிடும். இது ஹைட்ரோசில் பேரு. இதுக்கு வெரி காமன் இன் எண்டமிக்ல. இப்ப சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஹைட்ரோசீல்ஸ் வந்து இருக்கும். அது வந்து கொசுக்களுடைய சைன்ஸ் என்னன்னா உள்ள இருக்கிறவங்களை கடிக்கும், அதாவது குளூமியா அட்மாஸ்பியர் அது புரியும். இது வந்து அசுத்தமான நீரில் பெருக்கமடையக்கூடிய கொசு, கியூலெக்ஸ் குன்கிபேசியன்டஸ். இப்ப சில பேருக்கு ஒரு கம்யூனிட்டிக்கே வந்து ஒரு இடத்துல வந்து அது மாதிரி இருக்கு. அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கோயில்ல உள்ள இருக்கிறவங்களுக்கு அதிகமா இருந்தது, அது வந்து அந்த கர்ப்பகிரகத்துல இருக்கிறவங்க வந்து கடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் நெசவாளிகளுக்கு அதிகமா இருந்தது, நெசவாளிகள் குழித்தறின்னு, அந்த குழித்தறியில வந்து பாத்தீங்கன்னா காலை வச்சுட்டே இருக்கணும், கீழே இருட்டா இருக்கும், அதுல வந்து அந்த கொசுக்கள் கடிச்சுட்டே இருக்கும், அது அவங்களுக்கு அதிகமா இருந்தது. அப்ப வந்து அதுல நம்மளுடைய கொசுக்களுடைய சயின்ஸ் என்ன அப்படின்னா சில இது வந்து உள்ள இருக்கிறதுக்கு விரும்பும், கடிச்சிட்டு உள்ளே இருக்கும், சில இது கடிச்சிட்டு வெளியில வந்துடும். இது பேர் எக்ஸோபிலிக் அண்ட் எண்டோபிலிக் பேரு. ஃபில்னா லவ், எக்ஸோபிலிக்னா வெளியில வந்துடும். இப்ப வந்து மூளைக்காய்ச்சலுக்கு உள்ள ஒரு கொசு வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிறவங்களை கடிச்சிட்டு வெளியில வந்து தங்கும். நீங்க வெளியில தான் பாக்கணும், வெளியில வந்து பாத்தீங்கன்னா அங்க தங்கும். சில இந்த மலேரியா கொசுக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற கடிக்கும், உள்ளே இருக்கும். இந்த மாதிரியான சயின்ஸும் பாத்திருக்காங்க. அப்ப வந்து நீங்க வந்து எங்க மருந்து அடிக்கணும், இப்ப மருந்து வந்து IRS ஒண்ணு இருக்குங்க, இன்டோர் ரெசிடன்ஸ் பண்ணி வந்து மலேரியாவுக்கு அடிச்சோம். மலேரியாவுக்குள்ள வந்து வெராடிகேட் பண்ணலாங்கிற ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதே DDT தான். அந்த DDT வந்து உள்ள இருக்கக்கூடிய சுவர்கள் அடிக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய மருந்து பொருட்கள் கொசுக்கள் உட்காரும் பொழுது இறந்துடும். 0.5 ஒரு 3-4 hours மேல பறக்க முடியாது. உங்களுக்கு நல்ல ஃபுல் பெட் எடுத்துச்சுன்னா பறக்க முடியாது, ஏன்னா அதனுடைய வெயிட்ட விட அதிகமா குடிச்சிடும். அதனால தூக்கிட்டு பறக்க முடியாது, லிஃப்ட் ஆகும்.
1: நம்ம கண்ணாலே பாக்கலாம், கொசு நிறைய
0: இருக்கு. அந்த சமயத்துல புடிச்சிக்கலாம். அது மாதிரி இருக்கக்கூடியது வந்து அந்த ஸ்ப்ரே உள்ள ஏரியாவில வந்து தங்கும் பொழுது சேர்ந்துடும். அதுக்கு பேர் இன்டோர் ரெசிடென்ட் ஸ்ப்ரேன்னு பேரு. ஆனா அது DDT அறிமுகப்படுத்தினது 1950. இப்ப நான் சொன்னேன் 8 lakhs எடுத்து, அதுக்கு பிறகுதான் DDT ஸ்ப்ரே பண்ணாங்க. அது வந்து எரடிக்கடே பண்ணிடலாம்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனா அது வந்து கொஞ்ச நாள் கூட நினைக்கல, ஏன்னா அந்த DDTக்கு எதிர்ப்பு சக்தியை கொசுக்கள் பெற்று விட்டது.
1: சாதாரணமா நம்ம வீட்டுல வந்து கொசு வர்த்தியோ இல்ல வந்து மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா, அதுவே வந்து ரொம்ப வீரியமா போயிடுச்சுன்னா அதுக்கு எதிர்ப்பு சக்தியை கொசு உண்டாக்கிக்கும். அதனால வந்து இப்போதைக்கு கூட வந்து ஒரு பர்சன்டேஜ் லெவல்ல கம்மியா தான் நம்ம எதிர்ப்பு சக்தியோட அதை வச்சிருக்கோம். ரொம்ப ஃபுல் 100% கொண்டு போனோம்னா கொசு அதுக்கான எதிர்ப்பு உண்டாக்கிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு எதுவுமே வேலை செய்யாம போயிடும் அப்படிங்கிறாங்க.
0: அது வந்துருச்சுங்க. DDT வந்து எதிர்ப்பு சக்தி வந்த பிறகு பென்சின் எக்ஸா குளோரைடு அடிச்சோம், அதுக்கும் எதிர்ப்பு சக்தி வந்துருச்சு. அதுக்கு பிறகு மெலத்தியான் பாத்தீங்கன்னா எங்களால கொண்டு போய் அடிக்க முடியல, ஏன்னா மலேரியா ஏரியாவில் அடிக்கிறது போல வந்து அக்செப்டன்ஸ் இருக்குங்க. இப்ப முதல்ல நிறைய கூறு

0: வீடுகள் இருந்தது. இப்ப நிறைய மாற்றங்கள், இப்ப மலேரியா குறையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே இப்ப கூரை வீடே இல்லை. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கூரை வீடுங்க ஊர்ல இருக்கிறவங்க
1: ரொம்ப கம்மியாயிடுச்சு.
0: அது ஒரு பெரிய மாற்றம். முதல்ல தேச்சு ஹவுஸ் இருந்ததுனால கொசுக்கள் உள்ள போய் அதாவது கடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துரும். இப்ப வந்து நாங்க பண்ண அந்த எண்டமிக் ஏரியாலாம் போய் பாத்தீங்கன்னா இப்ப நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய திருமுல்லைவாசல் இருந்து கோடியக்கரை அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய தேச்சு ஹவுஸ் தான் இருந்தது. அதுல வந்து நீங்க வந்து நிறைய கேசஸ் இருந்தது. எங்களுக்கு புஷ்பவனம்லாம் பிளாஸ்மோடைய பாலிசி பேரம் எக்ஸ்க்ளூசிவா புஷ்பவனத்துல வருங்க. என்னன்னு கண்டுபிடிக்கும் இல்ல. புஷ்பவனத்துல போய் பாத்தீங்கன்னா சுமேர் எடுத்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சரிபுரல் மலேரியா பேரசைட் இருக்கும். அதெல்லாம் பெரிய சேலஞ்சா இது பண்ணாங்க. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா மேலத்தியான கொண்டு போனீங்கன்னா அடிக்க வந்தாங்க. அதாவது கோஆபரேஷன் இல்லை, ஏன்னா ஃபவுலிங் ஸ்மெல். அப்ப என்ன பண்ணோம், கொண்டு போய் சேர்த்தோம் பப்ளிக் ஹெல்த் மேனேஜர்ட்ட. அப்போது டபிள்யூஹெச்ஓல சொன்னோம் இது ஃபவுலிங் ஸ்மெல்லா இருக்குன்னா உள்ள அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். நாத்தமா அவ்வளவு நாத்தம் அடிக்குது, அடிக்க வராதிங்க, எங்களுக்கு சொத்த நாங்க செத்து போறோம் அப்படின்னு சொன்னோம். அதனால அது வந்து மேலத்தியான் அந்த குரூப்புக்கு பிறகுதான் சிந்தட்டிக் பைரித்ராய்டுங்கிறது. இப்ப நீங்க காயில் கொளுத்து வைக்கிறீங்க, அதுக்கு பிறகு இந்த ரெப்பலன்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து பைரித்ராய்டுங்கிறது. பைரித்ரம்ங்கிற ஒரு காம்பவுண்ட் வந்து சாமந்தி பூ வகைராவில இருந்து பிரிக்கப்பட்டது. கம்பாசிட்டின் ஃபேமிலி அது. அது சாமந்தி பூ கம்பாசிட்டிங்கிறது உங்களுக்கு அறிவியல் பாட்னி படிக்கும் போது குடும்ப படிப்போம் இல்லைங்களா, செம்பருத்தினா மால்வியசின்னு படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி இப்ப லேபியட்டனா வெண்டக்கான், அதே மாதிரி கிறிஸ்தாந்திமம்ங்கிறது கம்பாசிட்டினுடைய குடும்பத்தை சார்ந்தது. அதனுடைய கிராஸ் அதனுடைய பொருட்கள் எல்லாம் எடுத்து இவங்க சாறு பண்ணி மஸ்கிட்டோஸ் ஆகுதான்னு பார்க்கும்போது எக்ஸலண்டா சத்துது. அதுதான் பைரித்திரம் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை பிரிச்சு எடுத்தாங்க. அதுதான் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் எதிர்ப்பு சக்திகள் நிறைய இடத்துல வந்துருச்சு. இப்ப டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்றாங்க, வெக்டர் கண்ட்ரோல்ங்கிறது கொசுக்களை வந்து கட்டுப்படுத்துறதுங்கிறது நம்மளுடைய கெமிக்கல் சார்ந்து இருக்கிறது குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. அப்ப வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியை வந்து நீங்க எஜுகேட் பண்ணுங்க, கம்யூனிகேட்டினுடைய கம்யூனிட்டியினுடைய பிஹேவியரை மாத்துங்க. அதாவது தண்ணி தேங்கினா கொசு வரும். இப்ப வந்து ஈடிஸ் வகை கொசுக்கள் வந்து உங்களுக்கு பிரிட்ஜுக்கு பின்னாடி வந்து பிரீட் ஆகும்னு யாருமே நினைக்கல.
1: அதுல ஒரு ட்ரேல தண்ணி, அதுல வந்து கொசு உண்டு.
0: இப்ப வர ரெஃப்ரிஜிரேட்டர் கம்ப்ளீட் க்ளோஸ்
1: பண்ணிட்டோம், பழைய மாடல் வரல.
0: பப்ளிகத்தினுடைய அட்வைஸ் தான் அது. அதனுடைய சஜஷன் கொடுத்த உடனே அது இப்ப மேனுபேக்சரிங்ல வந்துருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு செப்டிக் டேங்கினுடைய வலை, அந்த டியூபினுடைய வலை கட்டுறது, அது இப்ப இன்பில்டே வருது. இப்ப ஹார்ட்வேர்ல கேட்டீங்கன்னா உள்ள வந்து கொசுக்கள் அதனுடைய வலை மாதிரியே ஒரு
1: கொசு உள்ள போக முடியாது.
0: இதெல்லாம் வந்து நமக்கு மெக்கானிக்கலா நம்ம வந்து பிசிக்கலா வந்து சேஞ்சஸ் பண்ணிருக்கோம்.
1: இப்ப இயற்கையா பார்த்தோம்னா நம்ம வந்து தட்டான் வந்து கொசு நிறைய சாப்பிடும், அப்புறம் வந்து ஆயிரக்கணக்கான கொசு ஒவ்வாறு வந்து ஒரு நாளைக்கு சாப்பிடணும். இயற்கையில அதுக்கு கொசுக்களுக்கு எதிரிகளும் இருக்கு. ஆனா நம்ம வந்து இயற்கை சார்ந்தும் நம்மள கொஞ்சம் பழகிக்கணும்.
0: அதுதான் பயாலஜிக்கல் கண்ட்ரோல்னு பேருங்க. அதாவது ஒரு அனிமலுக்கு வந்து எதிரியை வந்து விட்டுட்டோம்னா அது வந்து பாத்துக்கும், அது அடிச்சு சாப்பிடும். இது ஒரு பயாலஜிக்கல் கண்ட்ரோலுடைய கான்செப்ட். இப்ப கெமிக்கல் கண்ட்ரோல், பயாலஜிக்கல் கண்ட்ரோல் எல்லாத்துக்கும் மேலங்க சோர்ஸ் ரிடக்ஷன், கொசுக்களுடைய ஹேபிட்டாட் எங்க பிரீட் ஆகுதுங்கிறத பார்த்து அழிச்சுக்கிறது தான் முதன்மையானது. அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான கெமிக்கலோ அது யூஸ் பண்ண போறதில்ல. இப்ப தண்ணி வந்து ஒரு கண்டெய்னர் இருக்கு, அதை கீழே சாச்சி விட்டுனீங்கன்னா போதும்.
1: அதாவது ஒரே இடத்துல ரொம்ப நாளைக்கு தண்ணி இருக்காம பாத்துக்கிறது முக்கியம். நம்ம வீடை சுத்தி இந்த மாதிரி எங்கேயும் தண்ணி தேங்கி நிக்காம நம்ம பாத்துக்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். குப்பைகள் எல்லாம் நம்ம போடுறது, கழிவுகளை நீக்கிறது, இதுல எல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தணும்னு சொல்றீங்க. பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள், அப்புறம் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு. நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்ட்ட இருந்து விடைபெறேன் சார். நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் கொசுக்களின் அறிவியல் சார்ந்த உண்மைகள் மற்றும் அதனால் பரவும் நோய்களின் கட்டுப்பாடு என்பது குறித்து தமிழக அரசின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் முதுநிலை பூச்சியியல் வல்லுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முனைவர் பே பாஸ்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இத்துடன் இன்றைய அறிவும் அறிவியல் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே, வணக்கம்.

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்று தொடங்குகிறது. மத்திய அரசு நிதி பற்றாக்குறை இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதி சுற்றாட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தானில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு கிர்கிஸ்தான் சென்றடைந்துள்ளார். அங்கு 2 நாட்கள் தங்கும் பிரதமர் அந்நாட்டு தலைநகர் பிஷ்கெக்கில் இன்றும் நாளையும் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளவுள்ளார். விமான நிலையத்தில் அவரை கிர்கிஸ்தான் அமைச்சரவையின் தலைவர் திரு காசிமெலேவ் அதில்பெக் அலியோபிச் வரவேற்றார். பிரதமரை வரவேற்பளிக்கும் வகையில் பாரம்பரிய கிர்கிஸ் நடன நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதிபர் சாதிர் ஜபரோவின் அழைப்பை ஏற்று திரு மோடி கிர்கிஸ்தானுக்கு சென்றுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டின் இடையே இந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் தலைவர்களையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயங்கரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதம் ஆகியவற்றிலிருந்து விடுபட்ட ஒரு பிராந்தியத்தை உருவாக்க ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பினர்களுடன் இணைந்து இந்தியா செயல்படும் என்றும் அவர் கூறினார். கிர்கிஸ்தானில் 6வது உலக நாடோடி விளையாட்டுகளின் தொடக்க விழாவிலும் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் பிரதமரின் இந்த பயணம் குறித்து வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த பயணம் மத்திய ஆசியாவில் இந்தியாவின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் இப்பகுதியுடனான இந்தியாவின் தொடர்புகளை பலப்படுத்தும் என்றும் கூறியுள்ளது. அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை நோக்கிய நமது கூட்டு முயற்சிகளை முன்னெடுத்துச் செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 25 ஆண்டுகள் நிலையான அமைதி, வளர்ச்சி மற்றும் செழிப்பை நோக்கி ஒன்றாக என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். பயங்கரவாத தடுப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் எல்லை தாண்டிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இந்த மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்றும் நாளையும் அமெரிக்காவின் ஆஷ்வில்லேயில் நடைபெறும் G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். முன்னதாக சிகாகோவில் உள்ள இந்திய துணை தூதரக அலுவலகத்தில் அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய வம்சாவழியினரிடையே திருமதி சீதாராமன் உரையாற்றினார். இந்த நிகழ்வில் நாட்டின் பொருளாதார இலக்குகளை எடுத்துரைத்த நிதியமைச்சர் அரசு கடன் வாங்குவது மற்றும் கடனின் அளவு குறித்த கேள்விகளுக்கு விளக்கமளித்தார். மத்திய அரசு 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதி பற்றாக்குறை இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களை குறிப்பிட்ட திருமதி நிர்மலா சீதாராமன், உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தங்களின் செயல்பாடுகள் படிப்படியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளுடன் இந்தியா நேரடியாகவே வர்த்தக மற்றும் முதலீட்டு ஒப்பந்தங்களை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சிகாகோவில் நடைபெற்ற நிதியமைச்சரின் இருதரப்பு சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக விவசாயம், பாதுகாப்பு தொழில்நுட்பம் மற்றும் விருந்தோம்பல் துறைகளைச் சேர்ந்த அமெரிக்க வர்த்தக நிறுவனங்களின் தலைவர்களுடன் நிதியமைச்சர் பேச்சு நடத்தினார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மேலும் பல உடல்கள் நேற்றும் மீட்கப்பட்டன. பேரழிவை தொடர்ந்து 2500 மேற்பட்டோரை காணவில்லை. இயற்கை இடர் ஏற்பட்டு 5வது நாளாக மீட்புப் படையினர் காணாமல் போனவர்களை தேடும் பணியிலும் சிக்கி தவிப்பவர்களை மீட்கும் பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட 8 மாவட்டங்களிலிருந்தும் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. திரிசூலி நதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக மத்திய நேபாளத்திலிருந்து தொங்கு பாலம் நேற்று அடித்துச் செல்லப்பட்டது. சுமார் 3 மணி நேரம் நீடித்த இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் மீண்டும் அச்சமடைந்தனர். முன்னதாக கடந்த 26ஆம் தேதி ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக காத்மாண்டிலிருந்து சற்று கீழ்நோக்கி செல்லும் தாவடிகாட் பகுதியில் ஒரு பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. அந்த பாலத்திற்கு மாற்றாக உள்ளூர் மக்கள் இந்த கியால்சவுக் சராண்டி பாலத்தை பயன்படுத்தி வந்தனர். இதற்கிடையே புதன்கிழமை ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக திரிசூலி 3A தளம் உட்பட நீர்மின் திட்டங்களின் சுரங்கப்பாதைகளுக்குள் சிக்கியுள்ள 100,000+ மக்களை மீட்கும் முயற்சிகளை நேபாளம் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் சீனாவைச் சேர்ந்த வல்லுநர்கள் உள்ளிட்ட மீட்புக் குழுவினர் தொடர்பு கொள்ள முயன்று வருகின்றனர். ஆனால் இதுவரை சுரங்கப்பாதைக்குள்ளிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. காணாமல் போனதாக

0: பதிவாகியுள்ள 2500 பேரில் 100 கணக்கானோர் நேபாளத்தின் நேர்மின் திட்டங்களின் ஊழியர்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி ஹல்த்வானி நகரில் ராம்லீலா மைதானத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்ற பொதுக்கூட்டத்திற்கு பிறகு அந்த மைதானத்தில் தூய்மை பணியும் சுத்திகரிப்பு யாகம் ஒன்றும் நடத்தப்பட்டதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். ராகுல்காந்தியின் இந்த பேச்சுக்கு எதிராக ஹல்த்வானி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பொதுக்கூட்டம் முடிந்த பிறகு மைதானத்தில் கிடந்த குப்பைகளை தூய்மைப்படுத்தும் பணியில் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து பங்கேற்றதாகவும் ஆனால் ராகுல்காந்தி இதை தவறாக சித்தரித்து விட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து ராகுல்காந்தி மீது இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டுதல், மத உணர்வுகளை புண்படுத்துதல் மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லால்பஞ்ச் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த 28 வயது பெண் காவலர் கேசரி வர்மா உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 2 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். உயிரிழந்த கேசரி வர்மா கடந்த 22ஆம் தேதி சாலை விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்தார். மேல் சிகிச்சைக்காக விடுப்பு எடுக்க அவர் தாக்கல் செய்த விண்ணப்பத்தை காவலர்கள் மூத்த அதிகாரியிடம் பரிந்துரைக்கவில்லை என்று அவரது கணவரும் சக காவலருமான நாகேந்திரவர்மா குற்றம் சாட்டியுள்ளார். விடுப்பு விண்ணப்பம் பரிந்துரைக்கப்படாததால் தனது மனைவியால் மேல் சிகிச்சைக்காக விடுப்பு எடுக்க முடியாமல் போனதாகவும் அதனால் அவர் உயிரிழந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்று பேசுகிறார். நாடு முழுவதும் உள்ள 18 தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்லூரிகளில் படிப்புகளை முடித்த மாணவர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்வில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங்கும் கலந்து கொள்கிறார். மேகாலயாவில் விளையாட்டுத்துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு வெய்லால் மிக்கி ஷீலா கூறியுள்ளார். ஷில்லாங்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் 2018ஆம் ஆண்டு 40 கோடி ரூபாயாக இருந்த இந்த துறைக்கான நிதி ஒதுக்கீடு தற்போது 840 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக கூறினார். சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்லும் மேகாலயாவைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பரிசுத் தொகையும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஒடிசா மற்றும் சத்தீஸ்கட் மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அருணாச்சல பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மற்றும் உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி தாஷ்கண்டில் இன்று நடைபெறவுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 94 ரன் வித்தியாசத்தில் தாய்லாந்தை வென்றது. துபாயில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்தது. துவக்காட்டக்காரர்களில் ஒருவரான ஷபாலி வர்மா 64 ரன்கள் எடுத்தார். 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய தாய்லாந்து அணி 16.1 ஓவரில் 65 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இலங்கை கிரிக்கெட் வாரிய நிர்வாகத்தின் அரசாங்கத்தின் தலையீடு காரணமாக 2027ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் மகளிர் சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் தொடரை நடத்தும் உரிமையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இலங்கையிடமிருந்து பறித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் இன்று தொடங்குகிறது. மத்திய அரசு நிதி பற்றாக்குறை இலக்குகளை வெற்றிகரமாக எட்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரில் நடைபெற்ற மதச்சடங்கு மற்றும் தூய்மை பணி குறித்து அவதூறாக பேசியதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் பலியானவர்களின் எண்ணிக்கை 788 உயர்ந்துள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 7:25. இனி கேட்கலாம்.
1: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை இல்லா கிராமம் மற்றும் புகையிலை இல்லா கல்வி நிறுவனங்கள் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். புகையிலை, அதனுடைய பயன்பாடு, அதை எப்படி தடுக்க வேண்டும், அதற்கான முயற்சிகள், இது எல்லாத்த பத்தியும் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு புகையிலை இல்லா கிராமம் மற்றும் புகையிலை இல்லா கல்வி நிறுவனங்கள். இந்த இரண்டு தலைப்புகளுமே ரொம்ப முக்கியமான தலைப்புகளா நாங்க வந்து பாக்குறோம். ஏன் அப்படின்னா, ஒரு கல்வி நிறுவனம் புகையிலை இல்லா கல்வி நிறுவனமாக அங்கீகரிக்கப்படும் பொழுது அந்த கல்வி நிறுவனத்தை சுற்றி 100 கஜத்திற்கு வந்து புகையிலை பொருட்களை விற்பனை செய்யவில்லை என்பதை வந்து உறுதிப்படுத்திய பிறகே வந்து அந்த கல்வி நிறுவனத்திற்கு வந்து புகையிலை இல்லா கல்வி நிறுவனம் என்று சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அதுல வந்து இன்னும் நிறைய கிரைடீரியாஸ் இருக்கு. அதுல முதல் கிரைடீரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா, புகையிலை பற்றிய விழிப்புணர்வு பதாகைகளை கல்வி நிறுவனத்திற்கு உள்ளேயும் அதனுடைய முக்கியமான மெயின் என்ட்ரன்ஸ்லயும் வந்து வச்சிருக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, அதில் வந்து யார் இடத்தில் அந்த புகார்களை நாம் தெரிவிக்க வேண்டும், அவர்களுடைய எண்களை நாம் அதில் வச்சிருக்கணும். இது இல்லாம கல்வி நிறுவனத்துக்குள்ளார வந்து புகையிலை பயன்பாடு இருக்கக்கூடாது, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். 6 மாத காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் வந்து புகையிலை பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை வந்து மாணவர்களையே ஏற்படுத்தணும். கல்வி நிறுவனத்துடைய சட்டத்திட்டங்கள், அதாவது கைட்லைன்ஸ் சொல்லுவோம், அதில் வந்து புகையிலை பயன்பாடு வந்து அனுமதிக்கப்படாதுன்றது அதில் ஒரு லைன் வந்து நம்ம வச்சிருக்கணும். இப்படியான கிரைடீரியாஸ் எல்லாத்தையும் அந்த கல்வி நிறுவனம் வந்து பூர்த்தி செய்து இருந்தால் அந்த கல்வி நிறுவனத்தை ஆய்வு செய்து அந்த கல்வி நிறுவனத்தை புகையிலை இல்லா கல்வி நிறுவனம் என்று சொல்வோம். இப்படி சொல்றதுனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த கல்வி நிறுவனத்தில் புகையிலை பயன்பாடு இல்லாததுனால் அந்த மாணவர்களிடையே புகையிலை பயன்பாடு குறைகிறது. மாணவர்கள் புகையிலையை பயன்பாடு இல்லாமல் அந்த கல்வி சூழலில் படிக்கிறார்கள். அது ஒரு ஆரோக்கியமான ஒரு கல்வி சூழலை உருவாக்குகிறது. ரெண்டாவது, அந்த கல்வி சுற்றியும் வந்து பாத்தீங்கன்னா புகையிலை பொருள் இல்லாததுனால அதை பார்த்து அந்த புகையிலை பயன்பாடே வந்து அவங்க பார்க்க முடியாமல் தவிர்க்கப்படுகிறது. அதனவும் ஒரு ஆரோக்கியமான சூழலையே உருவாக்கிறது. புகையிலையில்லா கல்வி நிறுவனம் என்பது மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக இந்த ஆண்டிலிருந்து மாநில புகையிலை கட்டுப்பாட்டு மையம் புதுச்சேரி வந்து இதை முன்னெடுத்து நடவடிக்கை எடுக்க மேற்கொள் வந்திருக்கு. இது நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன் ரெண்டுத்துக்கிட்டையும் வந்து சொல்லி எல்லா காலேஜஸ் கிட்டையும் எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அடுத்தது வந்து புகையிலையில்லா கிராமங்கள். இந்த புகையிலையில்லா கிராமங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த முயற்சியாக மத்திய அரசாங்கம் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா, அந்த கிராமத்தின் பொது இடங்களில் புகையிலையை பயன்படுத்தாமல் இருப்பது, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளை சுற்றி 100 கஜத்துக்குள்ளார புகையிலை பொருட்களை விற்பனை செய்யாமல் இருப்பது, புகையிலை பயன்படுத்தக்கூடாது என்பதற்கான விழிப்புணர்வு பதாகைகள், போர்ட்ஸ், பேனர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து பொது இடங்களில் நாம வந்து வைத்திருப்பது, கிராமத்தில் ஒரு குழுவை உருவாக்கி குழுவின் மூலமாக தீர்மானம், நமது கிராமத்தில் புகையிலையை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை உருவாக்குவது, எந்த ஒரு கிராமத்துக்குள்ளார பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயுமே வந்து புகையிலை சார்ந்த பொருட்கள் எதுவுமே இல்லாம வந்து சுத்தமாக வைத்திருப்பது, இந்த மாதிரி ஒரு கிரைடீரியாஸ் எல்லாம் ஒரு 15 கிரைடீரியாஸ் இருக்கு. இந்த கிரைடீரியாஸ் எல்லாத்தையும் வந்து அந்த கிராம மக்கள் முன்னெடுத்து நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு புகையிலை இல்லா கிராமம் அப்படின்ற கூடிய ஒரு சான்றிதழ் அரசாங்கம் சார்பாக வழங்கப்படும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் புகையிலை இல்லாமல் போதைப் பொருட்கள் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் வளர ஆரம்பிப்பார்கள். அது அவர்களுக்கு மற்றைய சிந்தனைகள் ஒரு ஸ்போர்ட்ஸ்லயோ ஸ்கூல் அகாடமிக்ஸ்லயோ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு வாய்ப்புகளை நாம ஏற்படுத்தி தருவதற்காக தான் இந்த முயற்சிகளை எடுக்கிறோம். புகையிலை இல்லா கல்வி நிறுவனமாக இருந்தாலும் சரி, புகையிலை இல்லா கிராமமாக இருந்தாலும் சரி, அதை முன்னெடுத்து செல்வது வந்து நம் கையில் தான் இருக்கிறது. மாணவர்கள், கிராம மக்கள், இதர் சார்பாக முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலை இல்லா கிராமம் மற்றும் புகையிலை இல்லா கல்வி நிறுவனங்கள் என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல வணக்கம் மக்களே நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. இன்று நான் உங்களுடன் ஆர்ஜி ரத்னா. நேரம் 7:31:13 ஆயிடுச்சு. சோ தினம் தினம் ஒரு ஒரு கேள்வி இல்லையா, இன்று என்ன கேள்வியா இருக்கும் அப்படிங்கறது உங்களுடைய கேள்வியா இருக்கு. ஆல்ரெடி இன்னைக்கு வந்து நம்ம வணக்கம் மக்களே போஸ்ட் பண்ணியாச்சு ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற முகநூல் பேஜில் போயிட்டு இன்றைக்கான கேள்விக்கான ஆன்சரை நீங்க பதிவு பண்ணலாம். ஸோ கேள்வி என்ன அப்படிங்கறத மறுபடியும் உங்களுக்கு ஒன் செகண்ட் சொல்லிடுறேன். நாட்டின் முதல் குவாண்டம் அண்ட் ஏஐ பல்கலைக்கழக வளாகம் எங்கு அமைக்கப்படுகிறது? நாட்டின் முதல் குவாண்டம் அண்ட் ஏஐ பல்கலைக்கழக வளாகம் எங்கு அமைக்கப்படுகிறது? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வணக்கம் மக்களே.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:37 ஆயிடுச்சு. ஒரு வேலை வாய்ப்பு செய்தி. மத்திய அரசின் சக அணு இயற்பியல் நிறுவனத்தின் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. டெக்னீஷியன் பிரிவில் 18 இடங்களும், அசிஸ்டன்ட் பிரிவில் 11 இடங்களும், சயின்டிபிக் அசிஸ்டன்ட் பிரிவில் 8 இடங்களும், பாதுகாவலர் பிரிவில் 8 இடங்களும், சயின்டிஸ்ட் பிரிவில் 5 இடங்களும் உட்பட மொத்தம் 62 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதியாக 10 வகுப்பு பிளஸ் 2 டிப்ளமோ பட்டப்படிப்பு பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 33 வரை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறை பாத்தீங்க அப்படின்னா, எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணமாக ₹500, பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இந்த மாதம், அதாவது வரும் செப்டம்பர் மாதம் 15 கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு saha.ac.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஒரு வேலை வாய்ப்பு செய்தி. இஸ்ரோவில் டெக்னீஷியன் பணிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு. இஸ்ரோவின் கீழ் செயல்படும் திரவ உந்து சக்தி அமைப்பு மையத்தில் LPSC காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் 7 இடங்களும், டெக்னீஷியன் பிரிவில் 10 இடங்களும், ஃபயர்மேன் பிரிவில் 1 இடங்களும், டிராப்ட்மேன் பிரிவில் 1 இடங்களும்

என மொத்தம் 19 இடங்கள் காலியாக உள்ளது. கல்வி தகுதியாக பாத்தீங்க அப்படின்னா 10 வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 18 முதல் 35 வரையிலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணமாக 750 ரூபாயும் மேலும் விவரங்களுக்கு ipsc.gov.in என்ற முகவரியை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8. வணக்கம் மக்களே.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8. ல வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:52 ஆயிடுச்சுக்கு. நிகழ்ச்சியில ஒரு கேள்வி கேட்டிருந்தா, நாட்டின் முதல் குவாண்டம் அண்ட் ஏ பல்கலைக்கழக வளாகம் எங்கு அமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க, ஆந்திர பிரதேசத்தில் உள்ள அமராவதி அப்படின்னு சொல்லிட்டு. யார் யாரெல்லாம் எங்கிருந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா, கலைவாணி கனிஷ்மா செஞ்சி சிங்கபுரத்துல இருந்து, சோ சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய மீனாட்சி மதுரை மணிநகர்லிருந்து, அன்புராணி சென்னையிலிருந்து, அன்னூர் கஞ்சம்பள்ளியிலிருந்து சண்முகம், குத்தாலம் தேரடியிலிருந்து தில்லை வில்லாளன், ஏழுமலை மதகடிபட்டிலிருந்து, கொடிக்கல் பாளையத்திலிருந்து ஜான் ஷாகுல், அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, பொன்னியம்மன் மேட்லிருந்து வன்னி கணேசன், ராமகிருஷ்ணன் கொழுமை கொண்டான்லிருந்து, தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியன், பாபு முல்லக்காட்டிலிருந்து, இரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீத், நந்தகுமார், புலுவப்பாளையத்திலிருந்து ஆனந்தமுருகன், விஜயராகவன், காரைக்கால் மேல் ஓடைத்துறையிலிருந்து, புவனகிரியிலிருந்து சுமதி மற்றும் பாபு, இவங்க எல்லாருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிக்கலாம். தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு கிர்கிஸ்தான் நாட்டை சென்றடைந்தார். கிர்கிஸ்தானில் இன்றும் நாளையும் நடைபெறும் 26வது ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் அவர் ஷாங்காய் உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடுவார். மேலும் 6வது உலக நாடோடி விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவிலும் பிரதமர் கலந்து கொள்ள உள்ளார். முன்னதாக உஸ்பெகிஸ்தானில் உயரிய விருதை பெற்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து திருசூலி 3A உள்ளிட்ட நீர்மின் திட்டங்களின் சுரங்கப்பாதைக்குள் சிக்கியுள்ள நூற்றுக்கணக்கான மக்களை மீட்கும் முயற்சிகளை நேபாள அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் சீனாவை சேர்ந்த மீட்புக் குழுவினர் அவர்களை தொடர்பு கொள்ள முயன்று வருகின்றனர். இந்திய கடற்படையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நிஸ்தார் வகையின் 2வது ஆழ்கடல் மீட்பு கப்பலான நிபுணை இந்திய கடற்படை இன்று

மும்பை கடற்படை தளத்திலிருந்து இயக்க உள்ளது. இது சிறப்பான டைவிங் மற்றும் நீருக்கடையில் பயணங்களை மேற்கொள்வதற்கான இந்திய கடற்படையின் திறனை மேலும் வலுப்படுத்தும். புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர்கள் விவகாரங்கள் துறை, மத்திய அரசின் ஃபிட் இந்தியா மற்றும் கேலோ இந்தியா இயக்கங்கள் சார்பில் இன்று கடற்கரை காந்தி திடலில் சண்டேஸ் ஆன் சைக்கிள்ஸ் மிதிவண்டி உடற்பயிற்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கொடியசை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். ஆசிய கோப்பை டி20 மகளிர் கிரிக்கெட்டில் நேற்றிரவு துபாயில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா தாய்லாந்து 94 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. இன்று துபாயில் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் பி பிரிவில் வங்கதேசம் இந்தோனேசியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 8:03. நம்ம புதுவை நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இந்த ஷோல நம்ம புதுவையோட அழகான இடங்களுக்கு நம்ம ஆர்ஜே போய் அங்க இருக்க மக்கள் கூட பேசி அந்த மக்களோட கதை, அவங்க இடத்தோட தனித்துவம், அருமை பெருமை எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லுவாங்க. இன்னைக்கு அதே மாதிரி நம்ம ஆர்ஜே ஜோவும் ஒரு ஊருக்குள்ள களம் இறங்கிருக்காங்க. அது என்ன ஊரு, என்ன இடம்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு ஆர்ஜே ஜோ. அதுக்கு முன்னாடி பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
5: நீங்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான காலை வணக்கம். காலையில நல்ல சூரியன் வந்து அப்படியே மேல வந்து எல்லாருமே அப்படியே எழுப்பிட்டு இருக்க. ஏன் அப்படின்னா ரெண்டு நாள் வந்து எல்லாரும் லீவு. இன்னைக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நான் இப்போ ஒரு சூப்பரான ஸ்பாட்ல வந்து பேசிட்டு இருக்கேன். இந்த ஸ்பாட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். நிறைய பேருக்கு வந்து இந்த ஊரை வந்து நின்னு ஒரு தடவையாவது பார்த்துட்டாவது போவாங்க. அது வாரத்துல ஒரு நாள் இந்த ஊரை வந்து எல்லாருமே பார்த்துட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ நான் வந்து சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் கெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஆமா, நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் இப்ப எந்த ஊர்ல இருக்கேன் அப்படின்னா மதகடுப்பட்டு. ஓகேவா? ஸோ இந்த ஊரை தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு தெரியும். ஸோ வீக்லி ஒரு நாள் வந்து இந்த ஊர்ல வந்து சந்தை நடக்கும். இந்த சந்தையில என்னென்ன பொருள்லாம் இருக்கும், எல்லா பொருளுமே அந்த ஊர்ல எல்லா பொருளுமே, அதாவது நம்ம என்ன பொருள் தேடி போறோமோ அந்த பொருள் அந்த சந்தையில இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இந்த மாடு அப்படின்ட்டு, அப்புறம் இந்த மாட்டுக்கு இந்த மூக்குனா கயிறு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி விஷயம். அப்புறம் காய்கறி, சோ அது வந்து இந்த ஏரியால இருக்க மக்களுக்கு வந்து சின்ன சின்னதா வீட்டுல ஏதாவது ஒரு வச்சிருந்தாலும் காய்கறி அதை எடுத்துட்டு வந்து இந்த சந்தையில விற்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு இன்கம் கிடைக்கும் இல்லையா. சோ இந்த ஏரியால இருக்கவங்களுக்கு இந்த சந்தை வந்து பர்டிகுலரா ரொம்ப பிடிக்கும். சோ இங்க அந்த வாரத்துக்கு தேவையான பொருளை எல்லாருமே அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. சோ நான் நிக்கிற ஸ்பாட் வந்து எங்க அப்படின்னா மதகடிப்பட்டல அப்படின்ற ஒரு ஸ்பாட்ல நின்று பேசிட்டு இருக்கேன். ஏன் கூட இந்த ஊர்ல இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து பேச போறாங்க, என்ன பேசுறாங்க, அவங்க இந்த ஊரை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சிடலாம். வணக்கம் மேம்.
6: வணக்கம் மேம்.
5: எப்படி இருக்கீங்க மேம்?
6: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேன் மேம், சூப்பரா இருக்கு மேம். சொல்லுங்க மேம், உங்க
6: நேம் ராதிகா மேம்.
5: சூப்பரா இருக்கு மேம். நேம் எப்படி மேம்? சின்ன வயசுல இப்ப நிறைய பேரு ராதிகா ஆக்டர்ஸ் நேம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லு.

0: பேசுவாங்க இல்லையா, அப்படி ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்கா?
1: நிறைய பேர் வந்து என்ன காலேஜ் படிச்சப்பல வெறுப்பேத்திருக்காங்க, நிறைய பேர் ராதிகா சரத்துமா ராதிகா தான் வெறுப்பேன் கூப்பிடுவாங்க.
0: ஓகே சார், உங்களுக்கு எப்படி
1: இருக்கும் சில டைம்ல வந்து பேசுவாங்க?
0: ஓகே, இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஹாப்பியா இருந்தாலும் டென்ஷன் இருக்கும் தான் சார், இன்னொருத்தவங்களை இது பண்ணி சொல்ற மாதிரி. ஓகே மேம், சொல்லுங்க மேம், உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி போயிட்டு இருக்கு? காலையில வேற இப்ப பரபரப்பா நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, எப்படி இருக்கு சொல்லுங்க?
1: ஜாப்புக்கு போனோம், பசங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணோம், உங்களுக்கு மோட்டா எழுந்திருச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கல.
0: சூப்பர் மேம், சூப்பர் மேம். மேம் செடியெல்லாம் வளர்க்குறீங்கல்ல மேம், இப்ப நான் வந்த உடனே பார்த்தோம் உங்க வீட்டுல செடியெல்லாம் இருக்கு. இப்போ இது எப்படி மேம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா எப்படி?
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட்ரோஸ் செடி வந்து கலர் கலரா போட்டு இல்லைங்களா?
0: ஓகே,
1: பிங்க் கலர், எல்லோ கலரு, ஒயிட் கலரு, இன்னும் ஒரு ரெண்டு வீட்டுல பாத்ரூம் தந்துட்டு த்ரீ டி எடுத்து வந்து வைக்கிறோம்.
0: அது எப்படி வேணும் அவங்களுக்கு தெரியாத ஆள் இல்லாதான் த்ரீ டி எடுத்து வைக்கிறோம் ஒரு இல்லையா எனக்கு? ஓகே ஓகே மேம், இப்ப இந்த மெயின்ல எப்படி மேம்
1: உங்களுக்கு? நான் தண்ணி குடிக்கிறதே தெரியும் தண்ணி
0: வச்சிருவேன். அவங்க வந்து எப்படி ரைசிங்கா சொல்றாங்க பாத்தீங்களா, நான் தண்ணி குடிக்கிறேன்னு இல்லையோ அவங்களுக்கு வந்து நான் தண்ணி குடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சூப்பரா சொன்னாங்க. ஓகே மேம், இந்த ஊர்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? இல்ல மேரேஜ் ஆகி இந்த ஊர் வந்தீங்களா, இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஊரா மேம்?
1: நான் அம்மா வீடு இங்கே தான், வந்து ரிலேட்டிவ்ல மேரேஜ் பண்ணதான் இங்கே மேரேஜ் பண்ணிட்டேன்.
0: பின்னாடி
1: பேசுறாங்க, அது ரொம்ப மனசு கஷ்டமாகுது. இவங்க நல்லா நம்ம கூட பேசுறது பேசுறாங்க ரொம்ப கஷ்டமா, ஒரு சிலவங்க நல்லா இருக்காங்க, ஆனா யாரையும் நம்ப கூட
0: அவங்க கரெக்டா ஒரு மெசேஜ் இல்லைனாங்க பாத்தீங்களா, எல்லாரும் நல்லா பேசுறாங்க இது பண்றாங்க, ஆனா இருந்தாலும் வந்து யாரையும் நம்ப கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன் மேம் அப்படி ஏதாவது அனுபவம் நடந்திருக்கா?
1: கண்டிப்பா மேம், உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, அம்மா பொண்ணு மாதிரி நல்லா பேசிட்டு இருந்தோம், ஆனா எதிர்பார்க்காத நம்மளை பத்தி நம்மள இல்ல பசங்களை பத்தி பின்னாடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது.
0: ஓகே மேம், அப்படா வந்து எல்லாருக்கிட்டையுமே பேசணும், அளவோட பேசிட்டு அப்படியே சாப்பாங்க என்ன? ஓகே மேம்,
1: பொய்யும் தெரியாம அவங்க கண்ணால பார்த்தது நிஜம் சொல்லிட்டு பேசுறாங்க பாருங்க, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
0: சூப்பர் மேம், சூப்பர் மேம். சோ அப்புறம் அவங்க எல்லாருக்கிட்டயுமே வந்து நம்ம பேசணும், இல்லைன்னா என்ன அப்படின்னு நம்ம ஒர்க்க பாக்கணும். இந்த ஊர் வந்து உங்களுக்கு எப்படி மேம் இருக்கு? எனக்கு சின்ன வயசுல இருந்தே பாத்துருங்க, இப்ப வேற பைபாஸ் வேற போட்டிருக்காங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு ஊரு? எல்லா இடத்துலயும் போயிட்டு வர்றதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இது எல்லாமே எப்படி இருக்கு?
1: நான் பஸ்ல போறது இல்லை, அதனால அதை பத்தி எனக்கு தெரியுது இல்லை,
0: பாக்குறதுக்கு இப்ப நம்ம சுத்தி பாப்போம் இல்லையா, இப்ப வந்து வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு வில்லேஜ் ஒரு விதமா இருக்கும், டவுன்ல இருக்கவங்களுக்கு டவுன் பிடிக்கும். இப்ப உங்களுக்கு வந்து இப்ப இங்க இருந்து டவுனுக்கு போகணும், இல்ல இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போகணும் அப்படி ஏதாவது தோணும் இருக்கா?
1: அப்படியெல்லாம் எனக்கு தோணுதுன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்க இருக்கு. இன்னொரு என்னன்னா, நான் இங்க எப்பயுமே பாருங்க, இந்த பக்கம் நல்ல செடி, ஒரு வீட்டுக்குள்ள எல்லாத்துக்கும் வீட்டுமே செடி இருக்கும், செடினா மரம் எல்லாமே இருக்கும், நல்லா இருக்குங்க மேம்.
0: ஓ, நீங்க அப்படி சொல்ல வரீங்க. ஓகே ஓகே, இப்ப நீங்க வந்து எங்க ஊரே வந்து எல்லாருமே இருக்கு, நான் ஏன் டவுன தேடி போக போறேன் அப்படின்றத அவங்க ஊரை வந்து அவங்க விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க.
1: இப்ப பாத்தீங்கன்னா பக்கத்துலயே பாண்டிச்சேரி இருக்கும், எனக்கு பேச மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும், பீச்சுல உட்காந்து வந்துடும்.
0: பேசிருக்கீங்க இப்ப எப்படி இருக்கு மேம் உங்க கூட பேசினது? இப்ப நீங்க வந்து புதுசா சொல்லிருக்கீங்க, உங்க ஊரை பத்தி எல்லாம் சொல்லிருக்கீங்க, அது உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? செகண்ட் டைம் வேற பேசிருக்கீங்க,
1: நீங்க அதையுமே ஓப்பனா பேசுறேன் மேம், மறைச்சி எதுவுமே நான் சொல்லல, என்கிட்ட கேட்டதை நான் கரெக்டா சொல்லிட்டேன் அவ்வளவுதான்.
0: மேம் எப்படி தெரியுமா, பாயிண்ட் டு பாயிண்ட் நீங்க கேக்குறீங்களா, நான் சொல்றேன் முடிஞ்சிச்சு ஆள விடுங்க, எனக்கு வந்து வேலை இருக்கு அப்படின்னு அவங்க குட்டு வந்து உள்ள இருந்து கூப்பிட்டு இருக்காங்க, அம்மா வாங்க சீக்கிரம் வாங்க ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்திலேயே நம்ம கூட பேசினதுக்காக அவங்களுக்கு ரொம்ப நன்றி மேம்,
1: பரவாயில்ல,
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். தொடர்ந்து கேளுங்க FM Rainbow 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே ஜோ மதகடிப்பட்டு மக்கள் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் பேச போறாங்க வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு ஆர்ஜே ஜோ.
1: வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆமா, நம்ம ஆர்ஜே சொன்ன மாதிரிதான், நான் மதகடிப்பட்டு அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம இந்த ஊர்ல ஒரு ஸ்கூல் படிக்கிற பாப்பா வந்து புடிச்சிருக்கோம். அந்த பாப்பா வந்து இப்படி போயிட்டு இருந்தா பேசுறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஓகே பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. அவங்க என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு கேட்டலாமா? ஹாய் ஹாய் வணக்கம். ஓ ரொம்ப பிள்ளையா இருக்கீங்க போல. ஹாய் வணக்கம் அப்படிதானா? ஆமா இல்லையே, பேசி பேசலாம் பார்த்தா அப்படி தெரியலையே. ஏன் அப்படின்னா அவங்க ரியாக்ஷன் வந்து ஒரு மாதிரி அல்டிமேட்டா இருக்கு, ஆனா வர்ற சவுண்ட் வந்து அப்படியே கொஞ்சமா சைலண்டா வருது. ஸோ அதனாலதான் சார் சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
2: என் பேர் அர்ச்சிதா.
1: ஓ சூப்பர் சூப்பர். என்ன பண்ணீங்க? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
2: 11th ஸ்டாண்டர்ட்
1: படிக்கிறீங்க. எப்படி போகுதுக்கா ஸ்கூல்லாம்? ஸ்கூல் போறதுக்கு பிடிக்குதா? இன்னைக்கு வேற திங்கட்கிழமை, வேற ரெண்டு நாள் லீவு விட்டுட்டு இன்னைக்கு போறது எப்படி இருக்கு? கடுப்பா இருக்கா? என் ஸ்கூல் வைக்கிறாங்கன்னு தோணுதா? இந்த மாதிரி என்னென்ன விஷயம் உங்களுக்கு தோணுது சொல்லுங்க கேட்போம். இது அதை விட அல்டிமேட்டா இருக்கு. அது எப்படி ரெண்டு நாள் படிக்காம நீங்க இப்ப போய் கரெக்டா படிச்சு முடிச்சிருவீங்க?
2: டெஸ்ட் வைக்கிறாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க.
1: ஓ அடிக்கவே வேற செய்யறாங்களா?
2: அடிக்க மாட்டாங்க, 10 வாட்டி இம்போஸ் பண்றாங்க. அது படிச்சே எழுதிட மாட்டாங்க.
1: நல்ல ஸ்கூல். அதான் இம்போசிஷன் கொடுத்தே வந்து டெஸ்ட் வந்து எழுத வைக்கிறாங்க கரெக்டா? ஓகே. வச்சிருக்கீங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து போயிட்டு வந்தாங்க ஸ்கூலுக்கு, கிராஃப்ட் பண்ணி பேசுறீங்களான்னு கேட்டோம். ஓகே பேசுறோம் அப்படின்னா லஞ்ச் பேக்கே பண்ண டக்குனு பாத்துட்டேன் சார். என்ன லஞ்ச் செஞ்சு கொடுத்தாங்க? வீட்டுல போய் ஸ்கூல்ல போய் ஷேர் பண்ணி சாப்பிடுறதா இல்ல நீங்க மட்டும் சாப்பிடுறதா? இன்னைக்கு போனே ரெண்டு நாள் கழிச்சு பாக்க போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? படிக்காம டெஸ்டுக்கு போற ஆள் யாரு? இத இப்படியே படிச்சிருந்தா கெத்தா போயிருக்கலாம்ல. எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, இந்த படிக்கல படிக்கலன்னு சொல்லிட்டு அங்க போய் படுத்துருவாங்க பாத்துருக்கீங்களா? நிறைய பேர் கேட்டா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் படிக்கிறேன், ஆனா டெஸ்ட் பேப்பர் வந்த உடனே மார்க் எங்கேயோ இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு. அப்படி யாராவது கேட்டிருக்காங்களா?
2: நிறைய பேர் கேட்டிருக்கேன்.
1: நான் சொன்னல உங்ககிட்ட இந்த கிட்ட எப்படிப்பட்ட கிட்ன்றத நீங்க இப்பவே கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆளுதான் சைலண்டா வாய்ஸ் வருது, ஆனா டேட்டை வதவி நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். எப்படின்னா டெஸ்ட்டுக்கு படிக்கல அப்படின்ற போய் சொல்லிட்டு அதை போய் எழுதிடுறது. ஓகே உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு சோசியல் பிடிக்கும்.
1: சோசியல் படிக்கிறதுக்கு இந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி இதெல்லாம் படிக்க ரொம்ப பிடிக்குமா?
2: ரொம்ப
1: பிடிக்கும். ஜியோகிராஃபி ரொம்ப ஓகே ஓகே. ஸோ அதனால ஏன் பர்டிகுலரா உங்களுக்கு

0: ஒரு சப்ஜெக்ட் தர பிடிக்காதுன்னு சொல்லிருக்கீங்க. படிக்கல அவங்க என்ன படிக்கலனாலும் போய் டெஸ்டுக்கு முன்னாடி நான் படிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் வேற அங்க இருந்து கூட்டுட்டு இருக்காங்க, வாசிக்கிற ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போகிற மாதிரி பேசிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்கள்கிட்ட எஃப்எம்ல பேசினது எப்படி
1: ஜாலியா
0: இருக்கு? ஏன் அப்படின்னா இவங்க ஒரு கேங்கா வந்தாங்க, இவங்க ஒரு ஆள் மட்டும்தான் பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க, மீது எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க தள்ளி நிக்கிறாங்க, நீ சீக்கிரம் பேசிட்டு வா அப்படின்ற மாதிரி. அதனால சூப்பர், நல்லா பேசுனீங்க. தேங்க்யூ
1: தேங்க்யூ,
0: பாய் பாய். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணு, பாய், பார்த்து போயிட்டு வாங்க. அவங்க ஸ்கூலுக்கு டைம் முடிச்சுட்டு மொத்தம் கிளம்பிட்டாங்க சைக்கிள்ல. ஸோ தொடர்ந்து கேளுங்க, இந்த ஊர்ல இருக்கவங்க இந்த ஊரை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க தொடர்ந்து கேளுங்க. மனதோடு
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை வித் மீ ஆர் ஜே ஜார்ஜ். ஆர் ஜே ஜோ அண்டே மதகடி பட்டு மக்கள் ஓவர் டு ஆர் ஜே ஜோ.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் மதகடி பட்டுல இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப இந்த ஊரை பத்தி நான் சொல்றதுக்காக இந்த ஊர்ல இருக்கவர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: எப்படி இருக்கீங்க சார்?
4: நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க?
3: சூப்பரா இருக்கேன்
4: சார். என்ன மேடம்?
3: நிக்குது. மக்கள் வந்து ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கிறாங்க. சோ அவங்களோட வேலையை வந்து ஈஸியா இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு இருக்கு. எனக்கு உங்க ஊர் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு. சரி, ரொம்ப என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நான் ஒருத்தவங்க கிட்ட இந்த ஊரை பத்தி கேட்கும் போது சொன்னாங்க, இந்த ஊர்ல சந்த ரொம்ப ஃபேமஸ் ஏன் சார், அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நீங்க இதே ஊர் வேற, அதை பத்தி சொல்லுங்களேன். நம்ம நேர் தெரிஞ்சுப்பாங்க.
4: நீங்க சொல்றது சரிதான். முன்னாடி இந்த மாதிரி பரபரப்புலாம் கிடையாது. இப்ப நீங்க பரபரப்பு இருக்கு. பரபரப்பு இருக்குன்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க நம்ம சுத்தி பாத்தீங்கன்னா காலேஜ் வந்துருச்சு, மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா நாளைக்கு சண்டை இருந்தாலும் உங்களுக்கு இந்த பரபரப்பு இருக்கு. இல்லைன்னா இந்த அளவு இருக்காது. நார்மலா ஒரு வில்லேஜ் கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள கொஞ்சம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இங்க இருந்தது. இப்ப வந்து சமீபத்துல ஒரு 10-15 வருஷத்துல இந்த மாதிரி கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. நீங்க சொல்லும் போது நானும் கொஞ்சம் ரிலேட் பண்றேன். பரபரப்பா தான் இருக்கு. சொல்லுங்க
3: சார், சந்தை
4: பத்தி கேட்டு இல்லையா? சந்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிடையாது. ஆக்சுவலி நாளைக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா வார சந்தை நடக்கும். வார சந்தை பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இன்னைக்கு நைட்ல இருந்தே பாத்தீங்கன்னா எல்லாருமே வெளியில இருந்து வருவாங்க. சந்தை எப்படி நடக்கு? வெளியில இருக்கிறவங்க வியாபாரி வந்து ஒவ்வொருத்தால ஒரு இடத்துக்கு போவாங்க, போய் வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து நமக்கு செவ்வாய்க்கிழமை வந்து பண்ணுவாங்க. இங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா மற்ற இடத்துல மாட்டு சந்தை நடக்குமான்னு தெரியுது. இங்க வந்து மாட்டு சந்தை நடக்கும். இங்க நடக்கும். இங்க முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா வடப்பட்டு அங்க நடக்கும் மாட்டு சந்தை. எனக்கு தெரிஞ்சது ரெண்டுதான். நம்ம சுத்துப்பட்டுல பக்கத்துல ஏதாவது மடையில கூட சில சமயம் சந்தை நடக்கும். இங்க நமக்கு நடக்கிறதுதான் நமக்கு சந்தை. பக்கத்துல இங்க இருந்து சுப்பரம் காலேஜ்ல வருவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிஎஸ் காலேஜ் சைட்ல இருந்து வருவாங்க. திருவண்ணா கோயில இருந்து கூட வந்து வாரத்துக்கு பர்ச்சேஸ் பண்றதா இருக்கிறாங்க. இன்னமும் இருக்கிறாங்க. காய்கறி வாங்குறது எல்லாமே பண்றது பண்ண பயிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிகிரி வேணா சொல்லுங்க, நாளைக்கு வேணா வாங்கிக்கலாம். நம்ம ரிலேட்டிவ் தான் வந்து வைக்கிறாரு. மாட்டு சந்தை பெரிய அளவுதான் இங்க நடக்குது. முன்னாடி இருந்த மாதிரிலாம் இப்ப கிடையாது. 10-15 வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும் மாட்டு சந்தை. நான் இப்ப அந்த மாதிரி கிடையில ஏதோ தானும் நடந்துட்டு இருக்கு. நல்லாதான் போகும்.
3: இப்ப இந்த சந்தை நேரத்துல நீங்க எப்படி சார் இப்ப சந்தையை பாக்குறதுக்கு வரல? சின்ன வயசுல எல்லாம் பாத்திருக்கீங்களா இல்ல? இன்னும் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்ல சந்தை எப்படி நடக்குது, என்னென்ன மாடு வியாபாரம் பண்றாங்க, எவ்வளவு அமௌண்ட்டுக்கு போகுது அப்படின்ட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்க வருவீங்களா? சின்ன வயசோட அந்த பழக்கம்.
4: ஆக்சுவலி சின்ன வயசுல வரும்போது நான் பாத்திருக்கேன் மாட்டு சந்தை எப்படி நடக்கணும்னா. ரெண்டு பேரு திடீர்னு வருவாங்க. ஒருத்தவங்க மாட்டு கூட்டு வரானா, அவங்கள கிட்ட கூட வர்றவங்க கிட்ட என்ன பண்ணுவாங்க, கையில துண்டு போட்டு எல்லாம் பேசுவாங்க. கையில துண்டு போட்டு பேசுறது அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் நான் சின்ன வயசுல எங்க அப்பாவை கூட ரொம்ப பாத்திருக்கேன். எனக்கு அது புதுசா என்னப்பா துண்டு போட்டு எல்லாம் சொல்லிட்டு என் காதுல அப்படின்னு. அதுதான்ப்பா வியாபாரம். வியாபாரம் பண்றதுக்காக வந்து சொல்றாங்க. அது ஏன் துண்டு போட்டு மறைச்சு பண்றாங்க? வியாபாரம்னா வெளிப்படையா இருக்கேன்.

0: சொல்லும் போது அது இப்பதான் நமக்கு புரியுது. அது அவங்களோட என்ன சொல்றது ஒரு வழக்கு மரபு மாதிரி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்க துண்டு போட்டு எப்பயுமே பேசுவாங்க. நீங்க இது படத்திலேயே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், மூவிஸ்ல அது வந்திருக்கும், அந்த மாதிரி நடந்திருக்கு பார்த்துருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்த சந்தைக்கு வாங்க, நான் காலையில நான் வரமாட்டேன். வந்து வியாபாரிகள் வேலை கொஞ்சம் அதிகமாக கூட தான் சொல்லுவாங்க. அதனால ஈவினிங் ஒரு 5-6 மணிக்கு வந்தோம்னா நான் இருக்கிறது எல்லாமே உங்க வீட்டுக்கு வந்த எல்லாமே
1: வாங்கிக்குவேன். இப்ப ஒரு வாரத்துக்கு ஏற்கனவே பண்ணிட்டு போயிடுறது
0: கண்டிப்பா. இன்னமும் எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் கடை இருக்கும், கடை இருந்தாலும் நாங்க மேக்ஸிமம் வாங்குறது கிடையாது. நீங்க சொல்லணும் எல்லாமே நமக்கு தான் வாரத்தில் நடக்குது, வாரத்துல தான் வாங்கிட்டோம். இப்போ முன்னே இப்ப வந்து நம்ம ஸ்டோர் பண்றது நம்ம ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து இருக்கு, அதனால மேக்ஸிமம் நம்ம வாரத்துலயே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு பட் யூஸ் பண்ணிருந்தோம்.
1: ஓகே சார், சூப்பர் சார். உங்க ஊர் சந்தை சார் சொன்னீங்க, அது இல்லாம வேற என்ன சார் இருக்கு? சின்ன வயசுல வந்து நீங்க பாத்துருக்கீங்க இந்த ரோடு எல்லாம் இந்த சின்ன சின்னதா இப்படி போய் அப்படி போய் அந்த ஊர் தெருவுக்கு வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? இப்ப அந்த ஏரியா தெருவெல்லாம் எப்படி மாறிருக்கு சார்?
0: முன்னாடி நான் வரும்போது எல்லாம் சந்தைக்கு பக்கத்துல இருக்கிறேன் அப்படி வரும் நான் அப்ப இருந்த பக்கம் வரீங்க அப்ப கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு போறதுக்கு ஒரு அச்சமா இருக்கு. நான் அப்ப சின்ன பசங்க நம்ம இங்கே சுத்தி சுத்தி போயிடுறோம், ரெண்டு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு போனோமா வந்தோமா அப்படி இருக்கும். இப்ப அந்த மாதிரி நாங்க பண்ண முடியாது, போன ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா ரோடு நல்லா இருக்கு, முன்னாடி கூட இப்ப ரோட் நல்லா போட்டுருங்க. சந்தைக்கு பக்கத்துலயே நமக்கு சிவன் கோயில் இருக்குமா, நீங்க போனா நீங்க அங்க போய் பாருங்க. பாருங்கன்னா சிவன் பாக்குறேன் பாக்குற வீட்டுக்கு இடமா இருக்கும்.
1: ஓகே ஓகே சார், வந்து நீங்க சொல்லிருக்கீங்க அந்த கோயில் வந்து நாங்க போய் பாக்குறோம் சார், எப்படி இருக்கு என்ன ஏது அப்படின்ற மாதிரி. நாங்க வந்து இப்ப இருக்காவே சமாதான எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கேன். ஏற்கனவே சொல்லும் போதே வந்து இது எப்படி இருக்கு, ஏன்னா நான் வந்து சந்தை பாக்குறது இல்ல சார், என்ன பண்றாங்க அது அந்த மாடெல்லாம் நீங்க சொன்னீங்க வியாபாரம் பண்றது எப்படி பாக்கணும் அப்படின்ட்டு. ஓகே சார், சொல்லுங்க சார். நீங்க கூட எஃப்எம்ல பேசுறது உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? இதுக்கு
0: முன்னாடி இதுக்கு நான் பேசுனது இல்ல, கேட்டிருக்கிறேன்.
1: ஊர் பத்தின
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ஃபைனலி நம் சுதை நிகழ்ச்சியோட நம்ம க்ளோசிங் வந்தாச்சு. நான் இப்ப மதுகுடிப்பட்டுல இருந்து பேசிட்டு இருந்தேன். எல்லாருமே அந்த ஊரை பத்தி சூப்பரா சொல்லிட்டு இருந்தாங்க. மதுகுடிப்பட்டுனாவே சந்ததாம்பா ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நேர் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனும் சொல்லிட்டாங்க. சந்தை என்னைக்கு நடக்கும், என்னென்னலாம் ஃபேமஸ், எப்படி எப்படிலாம் வியாபாரம் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஊர் எப்படி இருக்கும், ஆனா அவங்க சின்ன வயசுல இருந்தே இந்த ஊர்ல இருந்திருக்காங்கன்றதுனால சூப்பரா சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நேர் வந்து எப்படி எல்லாம் பழகணும் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட அனுபவத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஷேர் பண்ணாங்க. அப்புறம் நம்ம ஸ்கூல் பாப்பா ஒருத்தவங்க சூப்பரா பேசினாங்க. அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்டா வந்து பேசினாங்க, ஏன்னா அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் தயங்கினாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு ஆள் மட்டும் சூப்பரா வந்து நான் பேசுறேன்க்கா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. சோ என்ன பொறுத்தவரை இந்த ஊர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, எல்லாருமே ரொம்ப ஜாலியா பேசுறாங்க. எனக்கு பர்டிகுலரா இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் இந்த ஊரை விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னைக்கு நீங்க வரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா சந்தை அப்படின்னும் போது அதை வந்து அப்படி பார்த்துட்டு நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருளும் சும்மா சூப்பரா வாங்கிட்டு போயிடலாம் இல்லையா? நம்ம ஆச்சு, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு போன மாதிரி ஆச்சு இல்லையா? சோ இதோட நான் டாடா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். சோ நீங்க தொடர்ந்து இருங்க. இது எஃப்எம் ரெயின்போ பொதுவாய் 102.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: இப்போ சொல்ல போகிறது ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி. அப்போது சிவகங்கை சமஸ்தானத்துக்கு தலைவராக இருந்தவர் மருது பாண்டியர் காளையார் கோவிலுக்கு ஒரு பெரிய தேர் செய்யணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் சேகரம் பண்ணினார், சிற்பிகளையெல்லாம் வரவழைச்சார். கடைசியாக அந்த தேரின் அச்சுக்கு ஒரு பெரிய மரம் தேவைப்பட்டது. அதுக்கு பொருத்தமாக ஒரு மரம் எங்கே கிடைக்கும்னு தேடினார். அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட திருப்புவனத்தில் வைகை ஆற்றுக்கு தென்கரையில் உள்ள ஆலயத்துக்கு எதிரில் ஒரு பழமையான பெரிய மருத மரம் ஒன்று இருக்கிறதாக கேள்விப்பட்டார். உடனே அதை வெட்டி அனுப்பும்படியாக அங்கே உள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டார். அதிகாரிகள் உடனே அதுக்கான ஆட்களை கூப்பிட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் அதை வெட்ட ஆரம்பித்தாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே ஒருத்தர் அங்கே ஓடி வந்தார். அவர் வந்து இந்த திருப்புவனநாதருக்கு பூசை செய்து வந்த இந்த ஆதி சைவர்களில் ஒருத்தர். அவர் பேர் வந்து புஷ்பவன குருக்கள்னு பேர். அவர் என்ன பண்ணார், அந்த மரத்தை வெட்டாதீங்க வெட்டாதீங்கன்னு சொல்லிட்டு

0: கூடி வந்தார். இது மன்னர் உத்தரவுன்னு நாங்கள் அதிகாரிகள், அந்த மன்னர் மீது ஆணை, இதை நீங்கள் வெட்டக்கூடாதுன்னார் அவர். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. உடனே இதை மன்னருக்கு தெரியப்படுத்தினாங்க. இதை கேட்டதும் மன்னருக்கு வியப்பு. உடனே அவரே புறப்பட்டு நேரில் அங்கே வந்தார். யார் அவர் மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னது அப்படின்னு கேட்டார். அவர் உங்களுக்கு பயந்துக்கிட்டு மதுரைக்கு போயிட்டார் அப்படின்னாங்களாம். உடனே மன்னர் அவருக்கு ஒரு அபய நிருபம் எழுதி அனுப்பி வச்சார். அந்த காலத்தில் குற்றவாளிகளுக்கோ அல்லது பயந்து ஓடினவங்களுக்கோ நீங்கள் பயப்பட வேணாம், இங்கே வந்தால் உங்களுக்கு ஒரு துன்பமும் நேராது அப்படின்னு அரசர்கள் அனுப்பி வைக்கிற கடிதத்துக்கு அபய நிருபம்னு பேர். அப்படி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பி வச்சார். அதை கண்டதும் அவர் கொஞ்சம் தைரியமாக திரும்பி வந்தார். மன்னர் கோபப்படாமல் கேட்டார், அந்த மருத மரத்தை வெட்ட வேணாம்னு தடுத்தது உண்டா அப்படின்னு கேட்டார். ஆமான்னார் அவர். காளையார் கோவிலில் வந்து தேர் வேலைக்காக அதை வெட்ட சொல்லியிருந்தேன், அப்படி இருக்கும்பொழுது அதை நீங்கள் தடுக்கலாமா அப்படின்னு கேட்டாராம் மன்னர். அதுக்கு சில காரணங்கள் உண்டு அப்படின்னாராம் அவர். என்ன காரணம் அது? எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கார் மன்னர். வெளியூர்கள்லேருந்து நிறைய பேர் இங்கே வர்றாங்க. அப்படி வர்றவங்க ஆற்றுல குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணுவாங்க. எப்பவும் இங்கே தண்ணி ஓடுறதில்ல. கோடை காலத்தில் வடகரை ஓரமாக தான் கொஞ்சோண்டு தண்ணி ஓடும். அப்போ அங்கே குளிச்சுட்டு சுடு மணலில் நடந்து வர்றவங்க இந்த மரத்து நிழலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வர்றது வழக்கம். இந்த மரம் எவ்வளவோ காலமாக இங்கே இருக்குது. எவ்வளவோ பேர் இதோட நிழலில் இளைப்பாறிகிட்டு இருக்காங்க. வயசானவங்க, பெண்கள், குழந்தைகள், கருவுற்ற தாய்மார்கள் இவங்கள்லாம் வர்றாங்க. இந்த மரத்தை வெட்டிவிட்டால் அவங்கெல்லாம் வெயிலில் தவிச்சு போடுவாங்க. ஆனால் கோவில் தேருக்கு இந்த மரம் தான் வேணுங்கிறது இல்லை. இந்த மரத்தை பார்க்கும்பொழுது எனக்கு மன்னர் ஞாபகம் தான் வரும். எவ்வளோ பேருக்கு நிழலாக இருக்குது. எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு காரணம், இந்த மருத மரம் மன்னருடைய பெயரை தாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னாராம். மருது பாண்டியர் நிமிர்ந்து அந்த குருக்களை பார்த்தார். நீங்கள் செஞ்சது சரிதான், மரத்தை வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். அந்த மரம் வெட்டப்படலை. தேருக்கு வந்து வேறு மரத்தை கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. இது ஒரு உண்மை சம்பவம். 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அகந்தை இல்லாத ஒரு அரசன்தான் தன்னுடைய உத்தரவு தடுக்கப்படும் போது அதில் உள்ள நியாயத்தை உணர்ந்து அதை மாற்ற முடியும். மருது பாண்டியர் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மன்னர். நமக்கு வேண்டிய ஆள் ஒருத்தர் இருந்தார், வசதியான ஆள். ஊருக்கு அவர் தான் தலைவர். கிராமத்து எல்லையில் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக ஒரு மரம் இருக்குது, அதை வெட்டணும்னு மக்கள் சொன்னாங்களாம். உடனே இவர் சில ஆட்கள் அனுப்பி அதை வெட்ட சொன்னாராம். இவங்க போய் அதை வெட்டும் பொழுது சில பேர் வந்து அதை தடுத்துருக்குறாங்க. இது தலைவர் உத்தரவு, ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னாங்களாம். நாங்கள் ஏன் தடுக்கிறோம்னா, இந்த மரத்தை பார்க்கும்பொழுதுலாம் எங்களுக்கு வந்து எங்கள் தலைவர் முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். அவரை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த மரத்தை வெட்டிவிடாதீங்க அப்படின்னாங்களாம். இதை கேள்விப்பட்டதும் அது என்ன அப்பேற்பட்ட மரம் அப்படின்னு விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்களாம், அது வந்து தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேர்களே, இனி கேட்கலாம் 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. 2026-27 நிதியாண்டில் இந்தியா 7% அல்லது அதற்கு மேற்பட்ட பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்று சிகாகோவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க 6 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர், அமெரிக்க ஈரான் மோதல் காரணமாக சர்வதேச விலைகள் உயர்ந்த போதிலும் விவசாயிகளுக்கு மானியம் மூலம் உர விலைகள் அரசாங்கம் வழங்குகிறது என்றும், இந்தியாவின் பொருளாதாரம் விரிவடைவதால் அரசு சீர்திருத்தங்களை தொடரும் என்றும் கூறினார். இந்திய கடற்படையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நிஸ்தார் வகையின் 2வது ஆழ்கடல் மீட்பு கப்பலான நிபுணை இந்திய கடற்படை இன்று மும்பை கடற்படை தளத்திலிருந்து இயக்க உள்ளது. இது சிறப்பான டைவிங் மற்றும் நீருக்கடியில் பயணங்களை மேற்கொள்வதற்கான இந்திய கடற்படையின் திறனை மேலும் வலுப்படுத்தும். நேபாளத்தில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து பீகாரில் கண்டக் மற்றும் கோசி ஆறுகளில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இதனை கட்டுப்படுத்த தடுப்பணையின் வாயில்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து 2 ஆறுகளில் நீர்மட்டம் மற்றும் வெளியேற்றம் குறைந்துள்ளது எனவும், சமூக ஊடகங்களில் பரவி வரும் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும், கோசி தடுப்பணை முற்றிலும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அதன் நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் அந்நாட்டு அரசின் தலையீடு காரணமாக 2027 நடைபெறவுள்ள மகளிர் சாம்பியன்ஸ் டிராபியின் தொடக்க பதிப்பை நடத்தும் உரிமையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இலங்கையிடமிருந்து திரும்ப பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் மீண்டும் ஒரு உற்சாகமான காலை வணக்கத்துடன் இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜி ரத்னா நேரம் 9:03 இந்த நிகழ்ச்சியில் நீங்க உங்க விருப்பமான பாடலை கேட்கலாம். (7598510505) என்ற எண்ணுக்கு உங்களுடைய விருப்பமான பாடலை நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். சிறுத்தை திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. வாரியங்காவல இருந்து கதிரவன், வலவனூர்ல இருந்து பரத் பாண்டியன், முத்தரசநல்லூர்ல இருந்து நவீன் சுந்தர், வில்லிவாக்கத்துல இருந்து குபேந்தர், கொல்லஞ்சாவடியில இருந்து பாலமுருகன், திட்டுக்குடியில இருந்து செல்வராசு, இவங்க எல்லாருக்குமான பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. FM ரெயின்போ புதுவை 102.8 இனிய வழியின் நேயர் விருப்பம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க இனிய வழி நேர் விருப்பம் நேரம். 9:08 நொடிகள் ஆயிடுச்சு. பாடல் கேட்கலாம் தீனா திரைப்படத்துல இருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க தங்க பாண்டி முதலியார் பேர்ல இருந்து. இதே போல நீங்களும் உங்க விருப்பமான பாடலை கேட்க 7598510505 என்ற எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க இனிய இசை மேட்டு 2.8.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காரா, அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும்
1: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ரெயின்போவுக்கு
5: பாடல் கேட்கலாம். அம்மா மன்னன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்ட

நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. காரைக்கால் மேல் ஓடைத்துறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் இவர்கள், அவர்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க ஃபார்ம் ரைன்போ 102.8 இது இனிய வழி நேயர் விருப்பம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி. பாடல் கேட்கலாம், சுப்பிரமணியபுரம் திரைப்படத்துல இருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க நாகப்பட்டினத்துல இருந்து நாகை பாபு மற்றும் சத்யா. அவங்களுக்கான பாடல் இதோ தொடர்ந்து கேளுங்க. இனிய இசைமேட்டோ இது 102.8.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8ல இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் கேட்கலாம் தில் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க கோவை புதூர்ல இருந்து சிவசுப்பிரமணியன். அவங்களுக்கான பாடல் இதோ.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல கேட்டுட்டு இருக்கீங்க இனிய வழியின் நேர்விருப்பம். நேரம் 9:35 நொடிகள் ஆயிட்டு பாடல் கேட்கலாம். ஆட்டோகிராஃப் திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டா நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க ஆண்டிப்பட்டில இருந்து செந்தில்குமார். அவங்களுக்கான பாடல் இதோ.

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி நேரம் 9:41:16 ஆயிடுச்சு. பாடல் கேட்கலாம். வானத்தை போல திரைப்படத்துல இருந்த இந்த பாடலை விரும்பி கேட்ட நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க ராமகிருஷ்ணன் குழமை கொண்டாடலந்து.

0: மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:46 ஆயிடுச்சு. பாடல் கேட்கலாம். தாலாட்டு திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்ட நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. கடலூர் ஓட்டிலிருந்து சுரேஷ்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 இனிய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:52:26 பாடல் கேட்கலாம்.

0: திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 இணைய வழியை நேயர் விருப்பம் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:52 ஆயிற்றுக்கு. பாடல் கேட்கலாம் சேதுபதி திரைப்படத்தில இருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க லூயிஸ் செல்வராஜ் வடவள்ளி கோவிலிருந்து. இனியோ இசை மேட்டர் 102.8.

சரஸ்வதி மூலச்சித்திரம் சென்னையிலிருந்து, சரஸ்வதி பத்மநாபன் மாதவரத்திலிருந்து, புதுச்சேரியிலிருந்து காயத்ரி, கிருஷாந்த், கீர்த்தனா மங்கலம், தமிழ்வேலன் விழுப்புரத்திலிருந்து, தெற்கிருப்பிலிருந்து மணிகண்டன், ஜெயந்தி, ஜெயராஜ், ஜெயபிரபா கடலூர்லிருந்து, ராணிப்பேட்டிலிருந்து ஆற்காடு, சாத்தூர்லிருந்து ரமேஷ், ஈஸ்வரி, அரும்பாவூர்லிருந்து ஆராதனா, சுவாமிநாதன், சூர்யா, சுப்பிரமணியன், அஞ்சலை, வீரச்செட்டி, சின்னசாமி, துளசி, பன்ருட்டிலிருந்து ஐயனார், மீரா, அஸ்மித்ரா, அஸ்மித்ரன், தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி, ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா, இவங்க எல்லாருமே பாடல் கேட்டாங்க. நேரம் குறைவா இருந்ததால கொடுக்க முடியல. தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8 இது இனிய வழி நீர் விருப்பம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல இனிய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேரம் சரியாக 9:56 ஆயிடுச்சுக்கு. நிறைய பேர் வந்து பாடல் கேட்டாங்க, நேரம் குறைவா இருந்ததால நம்மளால பாடல் கொடுக்க முடியல. யார் யாரு எங்கிருந்து கேட்டாங்க அப்படின்னா, சுமதி திருவள்ளூர்ல இருந்து, தனச்செயன் கள்ளக்குறிச்சி கண்டாஞ்சி மங்கலத்திலிருந்து, சரவணன் அமுதா, கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா வேல்முருகன், பொன்னியம்மன் மேட்லிருந்து வன்னி கணேசன், நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி செல்வம், தேனி பூமி நாயக்கப்பட்டியிலிருந்து, நன்னிலத்திலிருந்து நாராயணன், ராதாபிரியா தேனி பூமி நாயக்கம்பட்டியிலிருந்து, செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி மற்றும் கணேஷ்மா, நிரஞ்சன் புதுச்சேரியிலிருந்து

0: நேர்களை இனி கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் நடைபெறும் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கழகத்தின் ஒருங்கிணைந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க உள்ளார். இந்த பட்டமளிப்பு விழாவில் நாடு முழுவதிலுமிருந்து 18 மாணவர்கள் பங்கேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் மற்றும் பல அதிகாரிகள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க உள்ளனர். முன்னாள் குடியரசுத் தலைவரும் பாரத ரத்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவரை நினைவு கூர்ந்துள்ளார். தமது சமூக ஊடக பதிவில் அவர் ஒரு சிறந்த நிர்வாகி மற்றும் அறிஞர் என்றும், பொது வாழ்க்கையில் தேசம் மற்றும் அரசியலமைப்பு மீதான உறுதியான அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டினார் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். 2026-27 நிதியாண்டில் இந்தியா 7% அல்லது அதற்கு மேற்பட்ட பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்று சிகாகோவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற 6 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர், அமெரிக்க ஈரான் மோதல் காரணமாக சர்வதேச விலைகள் உயர்ந்த போதிலும் விவசாயிகளுக்கு மானியம் மூலம் உர விலைகள் அரசாங்கம் வழங்குகிறது என்றும், இந்தியாவின் பொருளாதாரம் விரிவடைவதால் அரசு சீர்திருத்தங்களை தொடர்ந்து கொண்டு வரும் என்றும் கூறினார். புதுச்சேரியில் காமாட்சியம்மன் கோவில் வீதியில் வீதி விளையாட்டு என்ற பெயரில் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சி நேற்று காலை நடைபெற்றது. சிறுவர் சிறுமியர் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வமுடன் பங்கேற்று பம்பரம், பல்லாங்குழி, தாயம், ஆடுபுலியாட்டம், டயர் ஓட்டம், சுத்தி விளையாட்டு, மண்சோறு, உரியடி, ஏழுகள், கோலிகுண்டு, பச்சை குதிரை தாண்டுதல், பாட்டி கதை சொல்லுதல், டயர் வண்டி உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் அந்நாட்டு அரசின் தலையீடு காரணமாக 2027 நடைபெற உள்ள மகளிர் சாம்பியன்ஸ் டிராபியின் தொடக்க பதிப்பை நடத்தும் உரிமையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இலங்கையிடமிருந்து திரும்ப பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 10:03. கெட் செட் கோ நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். எஸ், இந்த ஷோல நீங்க தான் ஹீரோ. ஹீரோன்னு ஒரு ஆள் இருந்தா வில்லன் ஒரு ஆள் இருக்கணும்ல. அந்த வில்லன் யாருன்னா நான் கேட்க போற கேள்விதான். சினிமா கிளைமேக்ஸ்ல ஹீரோ வில்லன் அடிச்சு ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்குற மாதிரி நான் கேட்க போற கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்து நீங்களும் ஒரு மாசான என்ட்ரி கொடுக்கலாம். உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போவின் சார்பா பாராட்டுகள் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன மாதிரினா, நான் ஒரு நேஷனல் லீடரு, ஃபேமஸ் பர்சன், இல்ல ஒரு சயின்டிஸ்ட், இவங்க பேசின வாக்கியமோ இல்ல அவங்களோட ஃபேமஸ் கோட்டோ இப்படி எதனா ஒன்று சொல்லுவேன். நீங்க அது சொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சு எனக்கு சொல்ல போறீங்க. ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போனுங்க, டயல் பண்ணுங்க. நம்பர் 2271760 மற்றும் 2271770.

ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் சூரியனை போல் பிரகாசிக்க விரும்பினால் முதலில் நீங்கள் சூரியனை போல் எரிய வேண்டும். அதாவது நீங்கள் சூரியனை போல் பிரகாசிக்க விரும்பினால் முதலில் நீங்கள் சூரியனை போல் எரிய வேண்டும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னா? இவரை பத்தி க்ளூ கொடுக்குவா? நம்ம நாட்டோட பாதுகாப்பு துறையில பல முக்கியமான பொறுப்புகள் இருந்திருக்கார். அப்புறம் இவரோட அந்த ஆட்டோ பயோகிராபி சுயசரிதை புத்தகத்தை படிக்காத மாணவர்களே இருக்க முடியாது. இதான் அந்த க்ளூ. கண்டுபிடிச்சிங்கன்னா டயல் பண்ணுங்க நம்பர் அதே தான், 2271760 மற்றும் 2271770. ஆன்சருக்காக வெயிட்டிங், ஒரு பாட்டு கிடந்துடலாம்.

0: எஸ் கெட் செட் கோல ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் அந்த அழைப்பாளர்கள் வணக்கம்.
1: வணக்கம்
0: சார். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பலராமன்
0: சார். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன் சார். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சேன் சார்.
0: என்ன ஆன்சர், யார் சொன்னாத? அப்துல் கலாம் அவர்களா? கரெக்டா? லாக் பண்ணிக்கவா? ஓகே சார், இருங்க லாக் பண்றேன். சூப்பர் சார், சரியான பதில்.
1: நன்றி சார்.
0: நன்றி சார. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வீட்டுல கடையில டிராவல்ல எப்படி எங்க இருந்தாலும் சரி, காத ஷார்ப்பா வச்சு ரெடியா இருங்க. அடுத்த க்வெஸ்சன்ஸ் ஆன் தி வே. மற்றவர்களை விட சிறப்பாக விளையாட வேண்டும் என்றால் முதலில் விளையாட்டின் விதிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை விட சிறப்பாக விளையாட வேண்டும் என்றால் முதலில் விளையாட்டின் விதிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இதை யாரு சொன்னா? க்ளூ தரவா? இவர் ஒரு ஃபேமஸ் சயின்டிஸ்ட். ஆற்றலுக்கும் நிறைக்குமான தொடர்பு அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற ஃபார்முலாவை கொடுத்தவர். கண்டுபிடிச்சிட்டீங்க? உடனே கால் பண்ணுங்க, நம்பர் 2271760 மற்றும் 2271770.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: நேரம் 10:23. கேட் சத்கோல ஆன்சர் சொல்ல வரைக்கும் அந்த அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், யாரு இங்க பேசுறீங்க?
1: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
0: கலைவாணி மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு மேடம். சிரிப்பு தான் மேடம். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சேன் சார்.
0: என்ன ஆன்சர் மேடம்?
1: ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்.
0: ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், கரெக்ட்டா?
1: கண்டுபிடிச்சேன்.
0: ஓகே மேடம், சூப்பர், கரெக்ட் ஆன்சர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ சார், வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி.

நெக்ஸ்ட், உங்களால் 100 பேருக்கு உணவளிக்க முடியவில்லை என்றால் வெறும் ஒருவருக்காவது உணவளியுங்கள். உங்களால் 100 பேருக்கு உணவளிக்க முடியவில்லை என்றால் வெறும் ஒருவருக்காவது உணவளியுங்கள். இதை யார் சொன்னா? ஐரோப்பாவில் இருக்க மெசடோனியாவில் பிறந்து தன்னோட 19 வயசுல இந்தியாவுக்கு வந்தவங்க அமைதிக்கான நோபல் பரிசும் வாங்கியிருக்காங்க. யாருன்னு கெஸ் பண்ணுங்க. இதை சொன்னது யாருன்னு கண்டுபிடிங்க. ஒரு பாட்டுக்கு அப்புறம் திரும்ப பேசலாம்.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ, கெட் செட் கோ. ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் அந்த அழைப்பாளர், ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் சார்.
2: உற்சாகமா இருக்கீங்களா? சரி, ஓகே. ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? யார் சொன்னது?
3: கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னவங்க அன்னை தெரேசா அவர்கள் தான்.
2: அன்னை தெரேசா அவர்கள் கரெக்டா? கன்ஃபார்மா? லாக் பண்ணிக்கலாமா?
3: அதாவது அமைதிக்கான நோபல் பரிசும் அவங்க தான் பெற்றிருக்காங்க. நீங்க சொன்ன மாகாணத்திலயும் அவங்க தான் பிறந்திருக்காங்க. சோ நீங்க வச்சு க்ளூ கொடுத்து கண்டுபிடிச்சிட்டேன்.
2: க்ளூ வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க, இருங்க க்ளூ டஃப் ஆக்குறேன். ஓகே, இந்த ஆன்சர் கரெக்டா செக் பண்ணிடலாம். இருங்க, லாக் பண்றேன். கிளாப் சத்தம் கேட்டுச்சா?
3: கேட்டுச்சு.
2: கரெக்ட் ஆன்சர். சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஃபார் காலிங்.
3: தேங்க்யூ சோ மச் சார். பை பை
2: பை.

அடுத்து மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் அரசாங்கம் இந்த உலகத்திலிருந்து ஒருபோதும் அழியாது. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் அரசாங்கம் இந்த உலகத்திலிருந்து ஒருபோதும் அழியாது. இதை யார் சொன்னா? க்ளூ சொல்லணுமா? சொன்னாதான் கண்டுபிடிச்சிடுறீங்களே. இருங்க, இந்த க்ளூ கேட்க சொல்றேன். ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல ஒரு சின்ன மரக்குடிசையில பிறந்து தன்னோட சொந்த முயற்சியால முன்னேறி இன்னைக்கு அமெரிக்காவோட அந்த $5 நோட்லயும் 1 சென்ட் காயின்லயும் இதோட உருவப்படம் தான் இருக்கு. ஓகே, இது வந்து இதுவும் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அமெரிக்கா சொல்லிட்டேன், டாலர் சொல்லிட்டேன், இந்த உருவப்படம் சொல்லிட்டேன், அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உடனே ஃபோன் பண்ணுங்கள் நம்பர் 2271760 மற்றும் 2271770.

0: கெட் செட் கோல ஆன்சர் சொல்லிருக்க ஒரு நேர் வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
1: வாழைப்பட்டம் வளையம் கலா பேசுறேன்.
0: கலா மேடம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே மேடம், அது யார் சொன்னது ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? மேடம், கைத்தடல் சத்தம் கேட்டுச்சா? கரெக்ட் ஆன்சர் மேடம். சொல்லுங்க மேடம்.
1: அந்த
0: டிவில எல்லாம் சொல்லுங்க.

0: ஆமா, மக்களுக்காக மக்களே ஆளுமாச்சு. ரைட், ஞாபகம் வந்துருச்சு மேடம். உங்களால எனக்கும் நான் படிச்சது ஞாபகம் வந்துருச்சு. சூப்பர் மேடம், எப்பயோ படிச்சது ஞாபகம் வச்சு கரெக்டா சொல்லி அது யார் சொன்னாங்க கனெக்ட் பண்ணி சொன்னீங்க பாத்தீங்களா, அதுக்காக ஒரு வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ.

வீட்டுல கடையில டிராவல்ல அப்படி எங்க இருந்தாலும் சரி காது ஷார்ப் போஸ்ட் ரெடியா இருங்க. அடுத்த க்வெஸ்சன் வந்துனே இருக்கு. ஒரு பேரில் என்ன இருக்கிறது? ஒரு ரோஜாவை வேறு எந்த பேரில் அழைத்தாலும் அதே அது இனிய மனத்தை தான் கொடுக்கும். அதாவது ஒரு பேரில் என்ன இருக்கிறது? ஒரு ரோஜாவை வேறு எந்த பேரில் அழைத்தாலும் அது அதே இனிய மனத்தை தான் தரும். இதை சொன்னது யாரு? க்ளூ சொல்லவா? நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது இவரோட ஏதாச்சும் ஒரு நாடகத்தையோ இல்ல கவிதையோ கண்டிப்பா இங்கிலீஷ் பாடத்துல படிச்சிருப்போம். அப்படியே ஞாபகப்படுத்தி பாருங்க. டென்த்லாம் நான் கூட படிச்சிருக்கேன் நினைக்கிறேன். அதெல்லாம் டென்த் நைன்த் எல்லாம் வரும். ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்கு, அதை சொன்னா கண்டுபிடிச்சிருங்க. யூன்னு ஆரம்பிக்கும் அது. ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சா உடனே கால் பண்ணுங்க.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: Once again, welcome back to the show, Get Set Go. Get Set Go-ல ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
2: அனைவருக்கும்
1: சார், கரெக்டான ஆன்சர், வாழ்த்துக்கள்.
3: நன்றி சார்.
1: தேங்க்யூ ஃபார் காலிங்.

நெக்ஸ்ட் ஒன், நட்சத்திரங்களையும் விண்மீன் மண்டலத்தையும் பார்க்கும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை சார்ந்தவர் மட்டுமல்ல, இந்த சூரிய குடும்பத்தையே சார்ந்தவர் என்ற உணர்வு ஏற்படும். நட்சத்திரங்களையும் விண்மீன் மண்டலத்தையும் பார்க்கும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை சார்ந்தவர் மட்டுமல்ல, இந்த சூரிய குடும்பத்தையே சார்ந்தவர் என்ற உணர்வு ஏற்படும். இதை யாரு சொன்னா? க்ளூ தானே? ஹரியானால பிறந்து கொலம்பியா விண்கலத்துல பயணிச்சு இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்க பொண்ணுங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா இருந்தாங்க இவங்க தான். யாருன்னு நீங்க சொல்ல போறீங்க? ஐயோ, கொஞ்சம் உளறிட்டனே, இதை வச்சு இன்னும் கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்களே. சரி, ஓகே, கண்டுபிடிச்சிங்க உடனே கால் பண்ணுங்க. இப்ப ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேரம் 10:51. எஸ் கெட் செட் கோல ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் மழைப்பாளர்கள் வணக்கம்.
2: வணக்கம் சார், வில்லியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன்.
1: ராஜகோபால் சார், நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன் சார்.
1: ரொம்ப நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சார். யார் சொன்னான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கல்பனா சாவ்லா சார்.
1: கல்பனா சாவ்லா மேமா, கன்ஃபார்மா?
2: எஸ் எஸ்.
1: லாக் பண்ணிக்கலாமா?
2: ஓகே
1: ஓகே, இது வரைக்கும் லாக் பண்றேன். சார் சூப்பர், கரெக்ட் ஆன்சர், வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார்.
1: நன்றி சார். தேங்க்யூ ஃபார் காலிங்.

அடுத்து, நீங்கள் அழைத்தாலும் யாரும் பதில் அளிக்கவில்லை என்றால் தனியாகவே முன்னேறுங்கள். நீங்கள் அழைத்தாலும் யாரும் பதில் அளிக்கவில்லை என்றால் தனியாகவே முன்னேறுங்கள். இதை யாரு சொன்னா? க்ளூ சொல்லவா? ஆசியாவில் முதன்முறையா இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வாங்கினது இவர்தான். உலகத்திலே ரெண்டு வேற வேற நாடுகளுக்கு தேசிய கீதம் எழுதின பெருமைக்குரிய ஒரே கவிஞரும் இவர்தான். ஈஸி தானே, கண்டுபிடிச்சிங்க தானே? உடனே கால் பண்ணுங்க.

0: கேட் சத்கோல ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் மழைப்பாளர்கள் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
1: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
0: சாம்பசிவம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: என்ன ஆன்சர்?
1: ரவீந்திரநாத் தாகூர்.
0: சரிங்களா? கரெக்ட்டுங்களா?
1: கரெக்ட் சார்.
0: இருங்க சார், லாக் பண்ணிக்கலாமா? அப்ப
1: திண்டுக்கல் பூட்டு போட்டு லாக் பண்ணுங்க சார்.
0: அதோட பெரிய பூட்டு, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன வேண்டி கிடக்கு? இதோருங்க போட்டுறேன். சார், கைத்தட்டல் சத்தம் கேட்டுச்சா?
1: கேட்டு சார்.
0: அப்ப கரெக்ட் ஆன்சர். சூப்பர் சார், எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: நீங்க சொன்னீங்க நோபல் பரிசு வாங்கினார் அவர்
0: தான். குழு வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். சூப்பர், தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ சார. தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ. இந்த நேரோட கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது. நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு கிர்கிஸ்தான் நாட்டை சென்றடைந்தார். கிர்கிஸ்தானில் இன்றும் நாளையும் நடைபெறும் 26வது ஷாங்காய் உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் அவர் ஷாங்காய் உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் கலந்துரையாடுவார். மேலும் 6வது உலக நாடோடி விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவிலும் பிரதமர் கலந்து கொள்வார். முன்னாள் குடியரசுத் தலைவரும் பாரத ரத்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவரை நினைவு கூர்ந்துள்ளார். தமது சமூக ஊடக பதிவில் அவர் ஒரு சிறந்த நிர்வாகி மற்றும் அறிஞர் என்றும் பொது வாழ்க்கையில் தேசம் மற்றும் அரசியலமைப்பு மீதான உறுதியான அர்ப்பணிப்பை எடுத்துக்காட்டினார் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். இன்றைய சட்டப்பேரவை மானிய கோரிக்கையின் மீது பேசிய திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம் எம்எல்ஏ, புதுச்சேரிக்கு புதிய சட்டமன்ற வளாகம் தேவை என்றும் தலைமை செயலக நிர்வாகத்தில் 1000 பிரச்சினைகள் உள்ளது எனவும் கூறினார். இதற்கு பதிலளித்த சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், இந்த 16வது சட்டப்பேரவையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசால் சட்டமன்ற உறுப்பினர்களின் உரிமை பெற்றுத்தரப்படும் என்று பதிலளித்தார். நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று அதிதீவிர கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் அருணாச்சல பிரதேசம், பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தாஷ்கண்டில் நடைபெறவுள்ள தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை T20 மகளிர் கிரிக்கெட்டில் நேற்றிரவு துபாயில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா தாய்லாந்தை 94 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. இன்று துபாயில் இந்திய நேரப்படி 8:00 நடைபெறவுள்ள போட்டியில் பி பிரிவில் வங்கதேசம் இந்தோனேசியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:02.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
3: கோபால் சார், கோபால் சார், உள்ள இருக்கிறாரா இல்ல வெளியே கிளம்பிட்டாரா தெரியல. கோபால் சார்,
4: சந்திர குரல் மாதிரி இருக்கு, கதவு திறப்போம். வாப்பா சந்திரு, வா வா வா.
3: வாங்க வாங்க சார்.
4: வாப்பா உள்ள வந்து உட்காருப்பா. நான் ரெடியா தான் இருந்தேன்ப்பா, நீ எப்படியும் என்ன வந்து கூப்பிடுவேன்.
3: அதான என்னை விட்டு எங்க போக மாட்டீங்களா?
4: ஆமாப்பா, போன வாரம் சொன்னீல்ல இந்த பழங்குடியினருக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் மத்திய அரசு என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு.
3: ஆமா,
4: அது சம்பந்தமா செஞ்சி வரைக்கும் போயிட்டு வந்தோம் இல்லையா?
3: என்னுடைய காலேஜ் தீசிஸ்க்கு தேவைப்படுதுல, அதான் போய் கொஞ்சம் பேர் ரெக்கார்ட் பண்ணி வந்தோம்.
4: அப்ப நீ என்ன சொன்ன? வரும்போது சார் இன்னமும் முடியல சார், திருப்பி நம்ம போகணும்னு சொன்னீல்ல.
3: ஆமா,
4: அதான் இன்னைக்கு நான் ரெடியா இருக்கிறேன்.
3: பரவாயில்ல சார், நான் சொல்றது முன்னே நீங்க ரெடி ஆயிட்டீங்க, நானும் அதுதான் வந்தேன்.
4: அதான்ப்பா, நான் ரெடியா தான் இருக்கிறேன். இப்பயே கிளம்புவோமா இல்ல சாப்பிட்டு கிளம்புவோமா?
3: கோபால் சார், உங்களை பாக்குன்ற ஒரு ஆவலத்தோட வீட்டுக்கு சாப்பிட கூட வந்துட்டேன். நீங்க என்ன சார் வச்சிருக்கீங்க வீட்டுல?
4: எப்பா, காலையிலேயே இந்த கம்பங்கூழ் தான்ப்பா நம்ம வீட்டுல ஸ்பெஷல்.
3: ஆஹா, நீங்க சொல்லும் போதே எனக்கு நாக்குல எச்சி ஊறுது சார்.
4: எப்பா, தேங்காய் துவையல் வேற அரைச்சி
3: வச்சிருக்கேன். நல்ல காம்படிஷன் சார்.
4: இந்தாப்பா, நீ ஒரு சொம்பு குடி.
3: குடுங்க சார்.
4: சந்திர எப்படி பாருக்கு
3: சார், அருமையா இருக்கு சார். கம்பங்கூழ் கூட கேவரு வேற கலந்துக்கிறீங்க பொழுதா?
4: ஆமாப்பா,
3: நல்லா அருமையா இருக்கு சார்.
4: சரி சரி, நல்லா தெம்பா
3: குடிச்சிட்டீங்களா?
4: இப்ப நம்ம கிளம்பலாமா?
3: நீங்க குடிச்சிங்களா?
4: நான் ஆல்ரெடி குடிச்சிட்டேன்ப்பா.
3: சரி சரி,
4: நீ வருவேன் தான் நான் எடுத்து வச்சிருந்தேன், உனக்கு ரொம்ப பிடிக்குமேனு.
3: ஆமா
4: சரி, இப்ப நம்ம கிளம்புவோமா
3: சார்? எதுல போறோம்?
4: எப்பா, நீ பைக்ல தானே வந்த?
3: ஆமாமா,
4: அதே பைக்லயே போயிடலாம்ப்பா.
3: சரி சார், போயிடலாம் சார். பெட்ரோலும் நல்லா ஃபுல்லா நிரப்பிட்டேன் டேங்க.
4: சரி, ஹெல்மெட் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா?
3: சார், நீங்க எப்படியும் கேப்பீங்கன்னா ஹெல்மெட் போட்டுட்டுதான் சார் வந்தா, ரொம்ப தூரம் பயணம் இல்ல.
4: ஆமாப்பா, சரி வா வண்டி எடு.
3: சரி சரி, போலாம் சார்.
4: போலாம்ப்பா, வண்டி எடுப்பா.
3: கோபால் சார்,
4: சொல்லுப்பா.
3: நம்ம போறதுக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரம் ஆகும்.
4: ஆமா,
3: அதனால இந்த மத்திய அரசின் பழங்குடியினத்தவர்களுக்கான மேம்பாடு திட்டங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, அதையும் நான் மனசுல வச்சுக்கிறேன்.
4: சரிப்பா சரிப்பா. பழங்குடியினருக்காக நம்ம மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்திட்டு வருது.
3: சரி,
4: கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில், கிராம வளர்ச்சி, வாழ்க்கை தரம் உயர்த்துதல், இப்படி பல விதத்தை அடிப்படையா வச்சு அரசாங்கம் இந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்குப்பா.
3: ஓ பரவாயில்ல சார், என்னென்ன திட்டங்களும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார்.
4: எப்பா, கல்வி தொடர்பான திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்.
3: ஓஹோ,
4: பள்ளியில் படிக்கக்கூடிய பழங்குடியின மாணவர்களுக்கு உதவித்தொகை. அப்புறம் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் எஸ்சி ஸ்டூடெண்ட்.
3: பரவாயில்லையா?
4: ஆமாப்பா, 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் மேற்கொண்டு படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்.
3: ஓஹோ,
4: அப்புறம் நேஷனல் ஃபெலோஷிப், அப்புறம் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஹையர் எஜுகேஷன் ஆஃப் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்.
3: ஹையர் எஜுகேஷன் எத்தனை வருது சார்?
4: எப்பா, இந்த எம்ஃபில், பிஹெச்டி இந்த மாதிரி பெரிய பெரிய படிப்பு படிக்கிறாங்க, அதுக்கெல்லாம் மாசம் 25,000-28,000 வரைக்கும் உதவித்தொகை கிடைக்குதுப்பா.
3: பரவாயில்லையா, நான் வாங்குற சம்பளம் ஈக்குவலா கொடுக்குறாங்க சார் ஸ்காலர்ஷிப்.
4: ஆமாப்பா, இது போக வெளிநாட்டுல உயர்கல்வி படிக்க கூட உதவித்தொகை இருக்குது. ரைட்டா?
3: சரி சரி சரி.
4: கல்வி பத்தி அவ்வளவு விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் செஞ்சிட்டு இருக்காங்கப்பா அரசாங்கம்.
3: சார், இப்ப சொன்னதே அருமையான திட்டங்களா இருக்க, கிராமப்புற வளர்ச்சிக்கான திட்டங்கள் ஏதாவது இருக்கா சார்?
4: நிச்சயமா சந்திர, கிராம மற்றும் சமூக வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு நிறைய வச்சிருக்காங்கப்பா. பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஸ் கிராம் யோஜனா, PMAAGY.
3: PMAAGY.
4: ஆமாப்பா.
3: சரி சரி.
4: பழங்குடியினர் அதிகம் வாழக்கூடிய கிராமங்களை முழுமையான வளர்ச்சியுடன் மேம்படுத்தும் திட்டம் இது. ரைட்டா?
3: பரவாயில்லையா.
4: இப்படி கிராம சமூக வளர்ச்சி திட்டங்கள்

0: இதுலயே கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, அடிப்படை வசதி இதெல்லாம் அந்த கிராமங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறாங்கப்பா. ரைட்டா?
1: சரி சரி.
0: அடுத்து உனக்கு என்ன தெரியுமா
1: சார்? அடுத்ததா தொழில், அப்புறம் அந்த வாழ்வாதார திட்டங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அப்ப அது மாதிரி திட்டங்களும் இருக்குதுப்பா. பிரதான் மந்திரி ஜன்சட்டியா விகாஸ் மிஷன், PMJVM அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குதுப்பா. பழங்குடியினர் பொருட்கள், இப்ப அவங்க வந்து காடுகள்ல வசிச்சா அந்த காட்டுல கிடைக்கக்கூடிய பொருள்லாம் இருக்கும்ல, அது. அப்புறம் கைவினை பொருட்கள், கையாலேயே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கும்ல,
1: ஹேண்டிகிராப்ட்ஸ்.
0: ஆமாப்பா, இதெல்லாம் விற்பனைக்கு ஆதரவு தெரிவிக்குதுப்பா அரசு.
1: பரவாயில்ல,
0: ரைட்டா? பழங்குடியினர் தொழில் தொடங்க நிதி உதவியும் கொடுக்கறாங்க. தொழில் முனைவோருக்கு 10 லட்சம் முதல் 1 கோடி வரை கடன் உதவி. ஆமாப்பா, சிறப்பு பாதுகாப்பு வளர்ச்சி திட்டங்கள்னு ஸ்பெஷல் திட்டங்களும் வச்சிருக்காங்கப்பா.
1: அது என்ன சார்?
0: பின்தங்கிய பழங்குடியினருக்கான சிறப்பு திட்டம். பழங்குடியினர் நலனுக்காக புரியும் தன்னார்வ அமைப்புகள் இருக்கும்ல, அவங்களுக்கும் நிதி உதவி செய்யறாங்க.
1: பரவாயில்ல, நிறைய திட்டங்கள் கொடுக்குறாங்க.
0: ஆமாப்பா, முக்கிய நோக்கம் எதனாலன்னா கல்வியில மேம்பாடு அடையணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும்,
1: ரொம்ப முக்கியம்,
0: தொழில் வாய்ப்பு கிடைக்கணும், கிராமங்கள்ல வறுமை குறையணும், அப்புறம் அடிப்படை வசதிகள், இப்ப சாலை, குடிநீர், வீடு இதெல்லாம் பழங்குடியின மக்களுக்கு கிடைக்கணும்.
1: ஆமா சார், ரொம்ப முக்கியம் சார். அவங்க அந்த மலையடி வாரத்துல இருக்காங்க சார்.
0: இதெல்லாம் கிடைச்சாதானப்பா சமூக பொருளாதார முன்னேற்றத்துல அவங்க பெரிய லெவலுக்கு வர முடியும்.
1: கரெக்டா சொன்னீங்க.
0: இதெல்லாம் வச்சு அரசாங்கம் நிறைய திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குதுப்பா.
1: பரவாயில்ல,
0: ரைட்டா? உனக்கு பேசிக்கிட்டே வந்ததுல எவ்வளவு நேரம் ஆகி போச்சு பத்தியா? இன்னும் கொஞ்ச தூரத்துல செஞ்சே வந்துடும் இருக்கு.
1: ஆமா ஆமா சார், நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க, செஞ்ச வந்துட்டு சார்.
0: எப்பா எப்பா? வலது பக்கம்ப்பா, வலது பக்கம் அந்த ஒரு ரோடு போகுதுல, அதுல போனோம்னா தான்ப்பா 3-4 கிலோமீட்டர் அந்த ஊர் வந்துரும்.
1: இப்பதான் சார் தெரியுது, போனதான் வந்தோமே நாம.
0: ஆமாப்பா, அந்த ஊர் பேரோட எனக்கு மறந்து போச்சு. என்ன ஊர்ப்பா அது?
1: கோணை பஞ்சாயத்துல காட்டுக்குள்ள கிராமம் சார்.
0: ஞாபகம் வந்துச்சுப்பா, ஞாபகம் வந்துச்சு. சரி சரி, நீ அங்க நேரா போப்பா.
1: சரி சார், இதோ வந்துட்டோம்.
0: சரிப்பா, ஓரமா வண்டி நிப்பாட்டுப்பா.
1: சரி,
0: அதோ நிக்கிறாருப்பா. நம்ம தேடி வந்தோம்ல அந்த சுந்தரம்னு ஒருத்தர்.
1: ஆமாமா,
0: அதோ நிக்கிறாருப்பா.
1: ஓ, அதான். ஆமாமாமா சார், அவரு விழுப்புரம் மாவட்டம் கண்காணிப்பு குழு உறுப்பினர் சார் அவரு.
0: சரிப்பா சரிப்பா, அவர்கிட்ட நம்ம ஏதாவது பேட்டி எடுக்கிறோமாப்பா?
1: கண்டிப்பா எடுத்துருவோம்.
0: சரிப்பா, நீ பேசும்போது அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்க, பின்னாடி உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவர்கிட்ட முதல்ல பேசுறியா?
1: ஆமா ஆமா, அவரு நிறைய இந்த மத்திய அரசு திட்டங்கள்லாம் பத்தி

0: இவங்களுக்கு வந்து வெளிச்சமே இல்லாத ஒரு சமூகமாக இருந்தால்தான் இவங்களுக்கு இருளர்னே பேரு. வெளிச்சத்தையே பார்க்காத இந்த மக்கள், காடு மூடு கழனிகள் எல்லாம் இருந்தவங்க, சவுக்கு தோப்பு, தென்னந்தோப்பு, மோட்டர் கோட்டை, இப்படி இருந்த மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து ஓரளவுக்கு வந்திருக்கிறாங்க, ஓரளவுக்கு இளைஞர்கள் படித்திருக்கிறார்கள். இப்ப இந்த வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் எங்களை போன்ற பல்வேறு தலைவர்கள், பொறுப்பாளர்கள், சமூக ஆர்வலர்கள் இந்த மக்களோடு இணைந்து பேசுறதுதான் காரணம். மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய திட்டங்களை தமிழ்நாடு அரசாங்கத்தோடு சேர்ந்து செய்கிறது. பலமான பாரத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு சிறந்த செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது என்பது பாராட்டுக்குரிய விஷயம், வரவேற்கத்தகுந்தக்கூடிய விஷயம். ஆனா இது போதுமானதானா பழங்குடி மக்களுக்கு வந்து சேரல. இருந்தாலும் கடந்த காலத்தை விட இந்த பீரியடு வந்து பழங்குடி மக்களுக்காக ஒரு முன்னுரிமை கொடுத்து பழங்குடி மக்களை அங்கீகரிக்கிற ஒரு இடமாக, வாய்ப்பாக இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் உண்மையிலே மனசார நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், அவர்கள் நன்றி உணர்வர்களாக இருக்கிறோம். காரணம் சொன்னா, பாம்பு பிடிக்கிற தொழிலை கொண்டவர்களுக்கு பாம்பு பிடிப்பது தொழிலையே ஒரு அங்கீகரிச்சு பாம்பு பிடிப்பவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு இவர்களை அங்கீகாரப்படுத்தி இவர்களை நாட்டுக்கு அடையாளப்படுத்திருக்கிற ஒரு சர்க்காராக மத்திய சர்க்கார் இருந்து கொண்டிருக்கிறது. பழங்குடி மக்களுடைய இருக்கிற பல்வேறு விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களை முதன்மைப்படுத்துகிற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. இதுக்கு முன்னாடிலாம் யாராவோ இருந்தாங்க. இன்றைக்கு இந்திய நாட்டுடைய மிகப்பெரிய உயரிய பதவியான ஜனாதிபதி, அந்த பதவியை ஒரு பழங்குடி சகோதரிக்கு கொடுத்து அந்த நிலைமை இன்றைக்கு பழங்குடி மக்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக கௌரவம் உள்ளவர்களாக நினைக்கிறதுக்கு மாத்திர வேலையை இந்த மத்திய அரசாங்கம் செஞ்சிருக்கிறது. திரௌபதி முர்மு என்கிற அந்த அம்மையார் இன்றைக்கு எல்லோரும் மதிக்கக்கூடிய இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகளாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு உண்மையிலேயே மத்திய அரசாங்கத்துக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதே போலதான் குறும்பர்கள், அவர்கள் ஓவியம் வரைவாங்க. இப்ப இருளர்களுக்கும் அந்த பண்பாடு உண்டு. இவங்க குகையில மலையில இருந்தவங்க தான். அதே போல குறும்பர்களுக்குன்ற ஒரு ஓவியம் வரைக்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பறிஞ்சு வைப்பாங்க. அப்படியே அந்த ஓவியத்தை கண்டுபிடித்து அதற்கான ஒரு அங்கீகாரத்தை நண்பர் கிருஷ்ணன் என்பவருக்கு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. அதுக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்லிக்க விரும்புகிறோம். அது போல பாத்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு அம்மா பாட்டு பாடிச்சு ஆதிவாசிகளுடைய பாட்டை அங்கீகரிச்சு அவங்களை இன்னைக்கு கௌரவப்படுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க பழங்குடி மக்களுக்கு எடுத்து ஒரு கௌரவமாக நாங்கள் நினைக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு மனசளவில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டுவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்குது. இந்த சூழ்நிலையில் தான் தலைவராக இருக்கிற பிர்சா முண்டாவுக்கு ஒரு செலவைக்கணும்னு நாங்கள் கேட்டிருந்தோம். பிர்சா முண்டா வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், சுதந்திர போராட்டத்தை மிகப்பெரிய போராளி. அவரை பகவான் பிர்சா முண்டா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்து அவருடைய பிறந்த நாளை வந்து பழங்குடியினர் கௌரவ தினமாக இதுவரைக்கும் யாரும் செய்யல. அப்ப இவங்க வந்து இவர்கள் ஒரு கௌரவ கொடுக்கக்கூடிய அளவிற்கு கௌரவ தினமாக கொண்டாடி கொண்டு அதற்கான நிறைய நிகழ்ச்சிகளை மத்திய அரசாங்கமும் மத்திய அரசாங்கத்தோடு மாநில அரசாங்கம் இணைந்து அவருக்கான ஒரு மரியாதை ஒவ்வொரு ஆண்டும் செய்கிறார்கள். அதன் மூலமாக சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்களை கௌரவித்து அந்த கௌரவ தினத்தன்று நிறைய விருதுகளை வழங்கிக் கொடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை தான் இன்னும் மத்திய அரசாங்கத்தோட திட்டம், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நிதி இன்னும் நிறைய கொடுத்தாங்கன்னா, இந்த அரசாங்கமும் சேர்ந்து எங்களுக்கு கொஞ்சம் நிதி சேர்த்து கொடுத்தாங்கன்னா, எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். எவ்வளவுதான் எங்களை கௌரவப்படுத்தினாலும் கூட வாழ்வாதாரத்தை இன்றைக்கு ஓரளவுக்கு தான் நிறைவு பெற்றிருக்கிறோம். படிக்கிற மாணவர்களுக்கு நிறைய திட்டங்களை மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அந்த திட்டங்கள் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. அப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் அல்லது இதை விழிப்புணர்வு தருவதற்கான வேலைகளை செய்யணும். ஆனா இதெல்லாம் கொடுப்பதற்கு ஒரு பெரிய வேலைகளை செய்ய வேண்டிய அரசாங்கங்கள் ஒரு முன்முயற்சி எடுத்து செய்ய வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். உதாரணத்துக்கு, நான் வந்து ஒரு அமைப்பு வச்சிருக்கிறேன். இந்த அமைப்பின் மூலமாக இன்றைக்கு நிறைய பேர் வளர்ந்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான திட்டங்கள் வருவதற்கு கூட எங்களுடைய அமைப்பு ஒரு பெரிய உதவிகரமாக தான் இருந்திருக்கு. எல்லாரும் மக்களுக்காகவும் அது பெரிய உறுதுணையாக இருக்கும். ஆனாலும் கூட நான் படித்ததே வெறும் SSLC தான். நான் படிக்கிறது வந்து 8வது வரைக்கும் உள்ளூர்ல படித்தேன். 8வதுக்கு மேல 6 கிலோமீட்டர் நடந்து போய் தான் என்னுடைய பள்ளிக்கல்வியை படிக்க முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கு நிறைய திட்டங்களால நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுனால எங்களுக்கு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நிறைய குழந்தைகள் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாலும் நிறைய குழந்தைகள் கல்லூரிக்கு போறாங்க. நிறைய குழந்தைகள் இன்றைக்கு எங்களுடைய முயற்சியினால IIT படிக்கிறாங்க, IMF படிக்கிறாங்க, டாக்டராக இருக்கிறாங்க, இன்ஜினியராக இருக்கிறாங்க, வக்கீலா இருக்கிறாங்க. இது எல்லாம் கூட எங்களுக்கு மத்திய அரசாங்கம் நிதியோடு சேர்த்து மாநில அரசாங்கம் செய்கிற உதவியின் காரணமாக தான் வந்திருக்குது என்பதை நாங்கள் மறுப்பதற்கு இல்லை. உண்மையிலேயே நாங்கள் அது மனசார பாராட்டுறோம். இன்னும் நிறைய செஞ்சாங்கன்னா இன்னும் எங்கள் மக்கள் விழிப்புணர்வு கொடுத்து இன்னும் வளர வேண்டும் என்பதும் நாங்கள் விரும்புகிறோம். குறிப்பாக இருளர்கள், பழங்குடி மக்கள், இவர்களையும் பிரிமிட்டிவ் ட்ரைபலா இருந்தா இந்த மக்கள் இன்னும் கூட பேசுவதற்கு, பெரிய அளவில் வளர்றதுக்கு, படிச்சிட்டாலும் ஒரு துணையோட போய் பேசுவதற்கு தான் இன்னும் கொஞ்சம் அஞ்சுகிற மனப்பான்மை இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த விழிப்புணர்வை நாம் கொடுத்து அவர்களை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாக இருக்கிறது. எங்களுக்கு நிறைய உதவியும் பண்ண வேண்டியதா இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: சந்திர, அவர் பேசி முடிச்சிட்டாரு.
2: ஆமா சார்.
1: அடுத்து யாருப்பா? 4-5 பேர் லேடிஸ் எல்லாம் நிக்கிறாங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைலாம் கூட நிக்குது.
2: ஆமா சார், நீங்க சொல்ற மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நினைக்கிறேன். அவங்களே கேட்டுருவோமே.
1: கேளுப்பா.
2: சரி சரி. வணக்கம்மா. உங்களை பார்த்தா காலை

0: சுண்ட மாதிரி தான் தெரியுது. உங்களை அறிமுகப்படுத்திட்டுமா, நீங்க படிக்கிற அந்த காலேஜில் பழங்குடி இனத்தவர்களுக்கான அந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்குறீங்களா, அதை பத்தி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: என் பேர் கே விஜயசாந்தி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோணைக்கு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ளன்ற கிராமத்துல இருக்கேன். எனக்கு வந்து 24 ஆகுது வயசு. 5வது வரலும் ஆரம்ப பள்ளியில படிச்சேன். செஞ்சில வந்து 12th வரலும் எய்டட் ஸ்கூல்ல படிச்சேன். அதுக்கப்புறமா எங்க வீட்டுல வந்து யாருமே படிக்கல, 12th வரலுமே நின்னுலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருந்தோம். எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து 8th வரலதான் படிச்சிருக்காங்க, எங்க அப்பா படிக்கல சுத்தமா. எங்க வீட்டுல எங்க மாமா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போஸ்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாரு. அவரை பார்த்து நம்மளும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க வந்து சென்னையில படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சென்னையில எடுத்துட்டு போய் சேர்த்தாங்க. நான் கவர்மெண்ட் காலேஜ்ல தான் படிச்சேன். 7 பேர் நாங்க கேர்ள்ஸ் மட்டும் இருந்தோம். அதுல பழங்குடியினர் சேர்ந்தவங்க மட்டும், எங்களுக்கு வந்து ஒரே பர்சன்டேஜ்ன்றதால என்ன ஒரு ஆள் மட்டும் தான் எடுத்தாங்களே. பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன், மேலும் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸ்கூல்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இருந்து எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. காலேஜ் படிக்கும் போதும் எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. எனக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருந்தது. என்னை பார்த்து வந்து நிறைய பசங்க படிக்கிறாங்க. எங்க ஏரியால வந்து எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்காங்க, எல்லாருமே கிராஜுவேட்டட். இப்ப இருக்கிற பசங்க எல்லாரையுமே நாங்களும் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுதான் இருக்கோம். எங்களுக்கு அதே மாதிரி இடஒதுக்கீடு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, அதை ஏத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன்.
2: அடுத்ததா அங்க ஒருத்தர் நிக்கிறாரு, அவரு ஏதோ பேசணும் பேசணும் ஆர்வம் கட்டுறாருப்பா.
0: ஆமா ஆமா, பார்த்தா அப்படிதான் இருந்தாரு.
2: அவரை கூப்பிட்டு கேளுப்பா.
0: சரி சரி சரி. ஐயா இங்க கொஞ்சம் வாங்கலாம். ஐயா உங்க கிராமத்துல இந்த வீடு, சாலை வசதி, தண்ணீர், இன்னும் மற்ற வசதிகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: வணக்கம், என் பேர் ராஜா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் சுவாமி சமுத்திர கிராமம். எனக்கு வீடு இல்லாத இருந்தது, இடம் இல்லாத இருந்தது. அதனால எனக்கு கவர்மெண்ட் வந்து இடம் வீடும் கொடுத்துருக்குது. ரேஷன் கார்டு இல்லை, ஓய்ட் ஐடிங் இல்லை, ஆதார் கார்டு இல்லை, பேன் கார்டு இல்லை, எல்லாமே கவர்மெண்ட் வந்து கொடுத்தது. ரேஷன் கார்டு வந்து 35 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, மத்திய அரசு மூலமா கொடுக்குறாங்க. இடத்த கொடுத்த பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ரோடு வசதி இருக்குது, பஸ் வசதி இருக்குது, மின்சாரம் கொடுத்துக்கிறாங்க, தண்ணி வசதி இருக்குது, எல்லாம் கவர்மெண்ட்டு கொடுத்துக்கிறது. எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இல்லை, இது எதுவுமே இல்லாத இருந்தது. மோட்டரில் ஏரி ஓரத்தில் அங்கங்கே இருந்தாங்க கும்பலாக. இப்போ வந்து எங்களுக்கு இடம் கொடுத்து வீடு கட்டி இருந்ததால் இப்போ அங்கங்கே ரோடு வசதி, கரண்ட் பில் வசதி எல்லாமே இருக்குது. மத்திய அரசுடன் மாநில அரசு இணைஞ்சி எங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிறாங்க. திருப்பி அதிகமாக தர வேண்டியதுன்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
2: சந்துரு, இந்த அம்மா கூட பேசணும் பேசணும்னு சொல்கிறாங்க, அவங்கள்ட்டையும் கொஞ்சம் கேளம்பா.
0: சரி,
2: அவங்க வீட்லயும் அரசாங்கம் வந்து இந்த பழங்குடியினத்தவருக்கான உதவியெல்லாம் நிறைய செஞ்சிருக்காங்களாம், கேளுப்பா.
0: அம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு உங்க ஊர்ல உங்களுக்கு கிடைச்ச அந்த வசதிகளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்.
4: என் பேர் பவளக்குடி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா சோமசமுத்திரத்துல இருந்து பேசுறேன். நாங்க வந்து சின்ன வயசுல வந்து மோட்டு மேலதான் இருந்தோம். எங்க அப்பா அம்மா எல்லாம் மோட்டு மேலதான் இருந்தாங்க. லைட்டு வசதியே இல்ல எங்களுக்கு. எனக்கு கருத்து தெரிஞ்சே எங்க வீட்டுல விளக்குதான் எரியுமே. அப்பத்திக்கு பாம்பு வந்தாலும் பள்ளி வந்தாலும் எதுவா இருந்தாலும் எதுக்கும் பயப்பட மாட்டோம். ஆனா அதுலதான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். கவர்மெண்ட் மூலியத்துல வீட்டுமான பட்டா கொடுத்தாங்க. எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நல்லா இருந்தோம், படிக்க வைக்கல, நாங்களும் படிக்கல. அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆச்சு, எங்களுக்கு வீட்டுமான பட்டா கொடுத்துருக்காங்க என் குடும்பத்துக்கு. கவர்மெண்ட் மூலியத்துல வீடும் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு 35 கிலோ அரிசியும் வாங்கியிருக்கேன். அது இல்லாம மாட்டு லோன் கொடுத்துருக்காங்க, மாடு வாங்கி வச்சிருக்கேன், பால் கறந்து ஊத்துறேன், அதை வச்சு என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன். தம்பி வந்து காலேஜ் படிக்கிறான், பெரிய தம்பி. சின்ன வந்து 12th படிக்கிறான். கவர்மெண்ட்ல இருந்து உன்ன நிறைய கொடுத்தா என் குழந்தைகள்லாம் நல்லா நாங்க பாதுகாப்பு பண்ணிக்குவோம், நல்லா படிக்க வைப்போம், அதை கொண்டு நாங்க முன்னேறுவோம். எங்களை மாரி இருக்கிறவங்க சமுதாய மக்களும் முன்னேறுவாங்க. நன்றி, வணக்கம்.
2: சந்துரு, அடுத்ததா அதோ ஒரு அம்மா வராங்களே.
0: ஆமா,
2: அவங்கள்ட்டையும் கேளும்பா.
0: சரி சரி சரி. வணக்கம்மா, நீங்க இந்த கிராமத்துல என்னென்ன வசதிகள்லாம் உங்களுக்கு கிடைக்குது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: என் பேர் வந்து கீதா. நான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம். எல்லாருக்குமே வந்து வீடு இருக்குது. இதுல சில பேருக்கு வந்து வீடு இல்லை, ஒரு 10 குடும்பத்துக்கு வீடு இல்லை. நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுல வந்து விடுபட்ட போனவங்க ஒரு 10 குடும்பம் இருக்கிறோம். கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு செய்யும் நாங்க நம்பிக்கையா இருக்கிறோம். இது வரைக்கும் கவர்மெண்ட் செய்யாம விட்டதில்ல, எங்களுக்கும் அந்த மாதிரி செய்யும் நம்பிக்கையோட இருக்கிறோம். நாங்களும் எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து இடம் கொடுத்தா மிக்க நன்றி.
2: சந்திர, ஒரு அம்மா பேட்டி எடுத்துட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் பார்த்தா நல்லா அருமையா பாடிட்டு இருக்காங்கப்பா.
0: ஆமா சார், நானும் கேட்ட நேரம் காதுல பாட்டு வந்துட்டேதான் இருக்குது. எங்க வந்துருதுன்னு பார்த்தா நீங்க சொல்லதான் தெரியுது.
2: ஆமாப்பா, எல்லாம் பாடுவாங்க போல இருக்கு. அவங்கள்ட்டையும் கொஞ்சம் பேசி அவங்க என்னதான் பாடுறாங்க அப்படிங்கறதையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கப்பா,
0: கேட்டுடுவோம்.

0: அம்மா வணக்கம்மா, நீங்க பாட்டு பாடுறதா எங்க சாரு சொன்னாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு பாட்டை பாடுங்கம்மா, கேக்குறோம் நாங்களும்.
1: வணக்கம், என் பேர் சுள்ளியம்மாள். நான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கோணை மதுரா காட்டுக்குள்ள இருளர் குடியிருப்புல இருந்து பேசுறேன். இருளருடைய குலதெய்வமே வந்து கன்னியம்மன். சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் நாங்க எல்லாரும் ஒன்னா கூடும் போது கன்னிமர் பாட்டு பாடுவோம். இசையோட துக்கத்தை மறக்கிறதுக்கும் பாட்டு பாடுவோம், சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிறதுக்காகவும் நாங்க ஆடலும் பாடலுமா நாங்க வந்து ஆரம்பிப்போம். சித்திர மாசத்துல தொடங்கி அந்தந்த பகுதியில கும்பிட்டுன்னு வருவோம். நாங்க வந்து ஆடி மாசம் ஒரு வார திருவிழாவா பண்ணுவோம் இங்க கோணையில. அதுல வந்து பாறைப்பூசெல்லாம் போடுவோம். நாங்க வழிபாடு வந்து கன்னியம்மனுக்கு சிறப்பா பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச வகையில ஒரு கன்னியம்மன் பாட்டு,
2: தேவி நில்லம்மா தேவகொடி நில்லம்மா, தேவி நில்லம்மா தேவி நில்லம்மா தேவகொடி நில்லம்மா, தேவி நில்லம்மா முல்லை பூவால மாலை கட்டி போட்டு வர, தேவி நில்லம்மா தேவி நில்லம்மா தேவகொடி நில்லம்மா, தேவி நில்லம்மா ரோஜா பூவால.

அலறி பூவால மாலை கட்டி போட்டு வர தேவி நில்லம்மா, தேவி நில்லம்மா, தேவகொடி நில்லம்மா, தேவி நில்லம்மா. பொனலி பூவால மாலை கட்டி போட்டு வர தேவி நில்லம்மா, தேவி நில்லம்மா, தேவகொடி நில்லம்மா, தேவி நில்லம்மா. ரோஜா பூவால மாலை

0: விளையாட வருவாயடி என் கன்னியம்மா, கதை சொல்ல வருவாயோடி ஒரு ஆயிரம் பார்வையில், என் கன்னியம்மா வரும் வேலையில ஒரு ஆயிரம் பார்வையில, எங்க கன்னியம்மா வரும் வேலையில.
1: சந்துரு, அடுத்ததா எங்க இருந்தாலும் தெரியல தலை தெரிக்க ஓடி வர ஒருத்தர் நம்மள்ட்ட வந்து பேசணும்னு.
2: யாரு?
1: அதோ நிக்கிறாரா? அவட்டையும் பேசியிருப்பா.
2: ஓ ஆமா.

0: எங்க ஆளுங்களுக்கு எல்லாமே வசதியா ஆயிடுச்சுங்க. தண்ணி எல்லாம் வசதியா இருக்குது. பனிக்காலம் ஆயில குடிச்சல அது இது கலந்து ஒழிக்கணுமா நனைஞ்சிக்கணும், இந்த இதுலயே இடமே இல்லாத இந்த ஜனத்துங்களுக்கு எக்கச்சக்கமா இடம் இல்ல. அதுல மேலிட்டு கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்து இடம் வர வச்சு இப்ப வீடு கட்டியது நல்லா சந்தோஷமா இருக்கிறேங்க. மனைவி மக்களோட பேரம் பத்தி எல்லாமே ஆயிட்டாங்க. 5 வருஷம்
1: சந்துரு, ஒரு அம்மா பாடினாங்க இல்லையா, அவங்க பாடினதை கேட்டு இன்னொரு அம்மா அவங்களும் பாடணும்னு நினைக்கிறாங்கப்பா.
2: இந்த பாட்டுனால எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தான்.
1: ஆமாப்பா, அவங்களுக்கு கொஞ்சம் பாட விடுப்பா.
2: சரி சரி சரி. ஆமா இப்படி வாங்கம்மா, இப்படி வாங்க. ஆமா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பாட்டா ஒன்று பாடுங்களேன்.
3: என் பேர் சின்ன பொண்ணு, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா கோண கிராமத்துல இருந்து நான் பேசுறேன். காட்டுக்கு நாங்கள் அடிக்கடி போவோம். அதுக்கு முன்னெல்லாம் எங்கள் அப்பா எல்லாம் வந்து ஊதாம்பழம் தூக்கிட்டு வரப்புல பிடிப்பாங்க. சில பேர் கூப்பிடுவாங்க, நமக்கு எல்லாம் காட்டில் இருக்குதுங்க எலிப்பிடி அங்கே வான்னு கூப்பிடுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்கள் வந்து கொம்பு எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போவோம். அப்போ போறப்ப நாங்கள் சும்மா அழுப்பு தீர்த்ததுனால நாங்கள் எங்களுக்கு கலப்பா இருக்கும். அதனால நாங்கள் பாட்டு பாடிக்கிட்டே போவோம். என்ன பாட்டுனாக்கா, வேட்டைக்கு சேர்ந்தது இந்த பாட்டு. என்னன்னாக்கா

0: சந்திர, இந்த ஊருக்கு வந்ததுல பல்வேறு விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா.
1: ஆமா,
0: முக்கியமான பழங்குடியினர் நலத்திட்டங்கள், அவங்களுக்கான பொருளாதார மேம்பாடு, கல்வி மேம்பாடு, சுகாதார மேம்பாடு, பல்வேறு விஷயங்களை கேட்கும்போது நம்ம நாடு உலகத்திலேயே முன்னேறிய நாடா இன்னும் கொஞ்ச நாள்ல கட்டாயம் ஆயிடும்பா.
1: கரெக்டா சொன்னீங்க சார் நீங்க.
0: சரி, நம்ம இப்ப கிளம்பலாமா?
1: கிளம்பலாம் சார். அப்படியே போற வழியில செஞ்சி மலை கோட்டைகள் எல்லாம் பாத்துட்டு போலாமே.
0: சரிப்பா சரிப்பா, ராஜா கோட்டை, ராணி கோட்டை எல்லாத்தையும் பாத்துட்டு தான் நம்ம போறோம்.
1: ஆமா
0: சரிப்பா, வண்டி எடுப்பா.
1: சரி புறப்படலாமா சார்?
0: புறப்படலாம்ப்பா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம். அமைப்பு மற்றும் குரல் கொடுத்தோர் கோபால் சாராக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக். நான் ஆர்ஜி ரத்னா. நேரம் 11:30
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பம்பாய் திரைப்படத்திலிருந்து

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: இனிய இசைமேட்டுகளுடன் FM ரெயின்போவில் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியாக கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 11:37 ஆயிற்றுக்கு. பாடல் கேட்கலாம், உயிரி திரைப்படத்திலிருந்து. இனிய இசைமேட்டு 102.8.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: பாடல் கேட்கலாம் அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: இனி ஐஎஸ்ஐ மேட்டுக்குளுடன் எஃப்எம் ரெயின்போவில் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியாக கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 11:49 பாடல் கேட்கலாம். காதல் சுகமானது திரைப்படத்திலிருந்து.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

இனிய இசை மீட்டுக்களுடன் எஃப்எம் ரெயின்போவில் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் இசையோடு உங்களை சந்திக்கும் வரை சுயதன் பை ஃப்ரம் ரத்னா.

0: இனி கேட்கலாம் 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. பழங்கால அலங்கார வண்ண மீன் வள மேம்பாட்டிற்கான செயல் திட்டத்தை குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிடுகிறார். லட்சத்தீவில் நடைபெறும் விழாவில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், இணையமைச்சர் திரு எஸ் பி சிங் பாகேல் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். நாட்டின் வண்ண அலங்கார மீன்களை பிடித்தல், வளர்த்தல் மற்றும் சந்தைப்படுத்துதலை ஊக்குவிக்கும் லட்சத்தீவு கடல்சார் பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 நிதியாண்டில் இந்தியா 7% அல்லது அதற்கு மேற்பட்ட பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை தக்கவைத்துக் கொள்ளும் என்று G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்க 6 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிக்காகோவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றியபோது தெரிவித்தார். இந்திய கடற்படையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நிஸ்தார் வகையின் 2வது ஆழ்கடல் மீட்பு கப்பலான நிபுணை இந்திய கடற்படை இன்று மும்பை கடற்படை தளத்திலிருந்து இயக்கியுள்ளது. கடலின் கள ஆழ்கடல் நடவடிக்கைகளுக்கு நிபுண் மேலும் வலுவை சேர்க்கிறது என்று கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கூறினார். திருச்செந்தூர் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் ஆவணி திருவிழா இன்று அதிகாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரியில் நிலவும் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் பாதிக்கப்படுவதை அரசின் கவனத்திற்கு கொண்டுவரும் நோக்கிலும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த தவறிய போக்குவரத்து போலீசாரை கண்டித்தும் தனது வீட்டிலிருந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் நடந்து வந்தார். அமெரிக்காவுடன் பொருளாதார உறவுகளை கனடா துண்டித்தால் கடும் விளைவுகள் ஏற்படும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் தாஷ்கண்டில் நடைபெறவுள்ள தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான நண்பகல் வணக்கம். நேரம் 12:03. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். எஸ், வரலாற்று புத்தகத்தை எடுத்து தூசிலாம் தட்டி ஆகஸ்ட் 31 தேதியோட

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வரலாற்றில் இன்றில் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போற விஷயம், இன்னைக்கு சர்வதேச மருந்து மற்றும் போதைப் பொருள் மிகை பயன்பாட்டு விழிப்புணர்வு நாள், அதாவது இன்டர்நேஷனல் ஓவர் டோஸ் அவேர்னஸ் டே. ஓவர் டோஸ் அப்படின்னா என்ன? நம்ம உடம்பால தாங்க முடியாத அளவுக்கு போதைப் பொருளோ இல்ல அளவுக்கு அதிகமான மருந்துகளோ எடுத்துக்கிறது. நிறைய பேர் இது வெறும் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்க. ஆனா அது மட்டும் கிடையாது. டாக்டர் சொல்லிக் கொடுத்த அளவை விட அதிகமா மாத்திரைகள் எடுத்துக்கிறது, தூக்க மாத்திரை, பெயின் கில்லர்ஸ் இதெல்லாம் அளவுக்கு அதிகமா போடுறது, இது எல்லாமே ஓவர் டோஸ் தான். இதனால நம்ம உடம்பு தாங்க முடியாத, மூச்சு விட கஷ்டப்பட்டு சில நேரங்களில் உயிரே கூட போயிடும். இப்படி ஓவர் டோஸ்னால எதிர்பாராத விதமா உயிரை விட்டவங்களை நினைவு கூறவும், அவங்க குடும்பத்தோட வழியில பங்கெடுத்துக்கும், இனிமே இப்படி ஒரு இழப்பு யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தவும் தான் இதனால். 2001 ஆஸ்திரேலியாவில் ஷாலி ஜெஃபின் அப்படிங்கிறவங்க தான் இதை முத முதல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த வருஷத்தோட தீம் 25 இயர்ஸ் ஆன் ஸ்டில் நீடட். 2001 ஆரம்பிச்ச இந்த அவேர்னஸ் டே 25 வருஷம் ஆகியும் இன்னும் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம்தான். ஆனா இந்த நிலைமை எப்பவுமே இப்படி இருக்கக்கூடாது இல்லையா? சோ நாம என்ன பண்ணலாம்? எப்பவுமே டாக்டர் சொல்ற அளவுக்கு மருந்துகளை மட்டும் எடுத்துக்க பழகும். நம்ம இஷ்டத்துக்கு மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கி போடுறத அவாய்ட் பண்ணணும். ஒரு சின்ன கவனிப்பு, ஒரு சின்ன விழிப்புணர்வு ஒரு பெரிய உயிரையே காப்பாற்றும். அது மருந்தா இருந்தாலும் சரி, வேற எதுவா இருந்தாலும் சரி. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சும்மா சொன்னாங்க நம்ம பெரியவங்க. அதனால எல்லா விஷயத்திலும் ஒரு அளவு வச்சுப்போம், எல்லாரும் பாதுகாப்பா இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம். இப்போ ஒரு பாட்டு கிட்டாரலாம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வரலாற்றில் இன்றுல அடுத்ததா இன்னைக்கு உலக தொலைதூர கற்றல் தினம். நேரடியா காலேஜ் போய் படிக்கணும் அப்படின்னு இல்லாம நம்ம வீட்டுக்கே கல்வியை கொண்டு வந்த ஒரு சூப்பரான சிஸ்டம் தான் இந்த தொலைதூர கல்வி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஒரு காலத்துல தபால், ரேடியோ, டிவினு தொடங்கி இன்னைக்கு நம்ம இருக்க கையிலே ஸ்மார்ட் போன், இன்டர்நெட் வரைக்கும் இது செம்மையா அப்டேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பிளாஷ்பேக் போலாமா? 1728 ஒரு சின்ன ஸ்பார்க், காலப் பிலிப்ஸ் அப்படின்னு ஒருத்தர் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து தபால் மூலமாவே சுருக்கெழுத்து கத்து கொடுத்து இதுக்கெல்லாம் ஒரு ஆரம்ப புள்ளியா இருந்தாரு. 1840 அப்படியே அடுத்த லெவலுக்கு போச்சு. ஐசக் ஃபிட்மேன் அப்படிங்கிறவரு தபால பாடம் எடுத்தது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி அனுப்புற ஹோம்ஒர்க் எல்லாம் பொறுமையா திருத்தி திரும்பவும் போஸ்ட் பண்ணாரு. நமக்கு பிடிச்ச நேரத்துல எங்க இருந்தாலும் படிக்கலாம் அப்படிங்கிற ஃப்ரீடமான அஸ்திவாரத்தை போட்டவர் அமெரிக்காவை சேர்ந்த சார்லஸ் ஏ விட்மேயர். அன்னைக்கு தபால தொடங்கின அந்த சின்ன விஷயம்தான் 1969 ஓபன் யூனிவர்சிட்டியா மாறி 1984 டொராண்டோ யூனிவர்சிட்டியோட முதல் ஆன்லைன் கிளாஸா பிரம்மாண்டமா உருவெடுத்துச்சு. படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா வேலைக்கு போறதால ரெகுலரா காலேஜ் போக முடியலையப்பா அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஒரு தரமான கிஃப்ட். டிராபிக் டென்ஷன் இல்ல, உங்க ஃப்ரீ டைம்ல ஜாலியா படிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆன்லைன் கோர்ஸோ இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோ கற்றுக்க இன்னைக்கே பிளான் பண்ணுங்க. பிகாஸ் எப்பவுமே புதுசாக ஒன்றை கற்றுக்கிற சுகமே தனி தான் இல்லையா?

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

நேரம் 12:28. வரலாற்றில் இன்றில் அடுத்ததா, இன்னைக்கு மலேசியாவோட சுதந்திர தினம். இது அவங்க ஹரி மெர்டேகா அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றாங்க. இந்த நாளோட ஹிஸ்டரிக்குள்ள போலாமா? 1957 August 30 நைட்டு கோலாலம்பூர்ல இருக்க சிலாங்கூர் கிளப் மைதானத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க. கரெக்டா மிட் நைட்ல பிரிட்டிஷ் கொடியை இறக்கிட்டு மலேசியாவோட புதிய தேசிய கொடியை மேலே ஏத்துறாங்க. அடுத்த நாள் காலையில, அதாவது 1957 August 31 அன்னைக்கு மெர்டேகா ஸ்டேடியத்துல மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல மலேசியாவோட முதல் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் மெர்டேகா மெர்டேகா அப்படின்னு 7 தடவை சத்தமா முழங்குறாரு. மெர்டேகா அப்படின்னா சுதந்திரம் அப்படின்னு அர்த்தம். அந்த தருணத்துல தான் மலேசியா ஒரு ஃப்ரீடமான நாடா அதிகாரப்பூர்வமா மாறுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, 1963 September 16 சபா, சரோவாக், அப்புறம் சிங்கப்பூர் எல்லாமே ஒன்னா இணைந்து மலேசியா கூட்டமைப்பு உருவாச்சு. இன்னைக்கு அங்க செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்? ஜாதி மதம்னு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம ஜலூர் கெமிலாங் அப்படிங்கிற அவங்களோட தேசிய கொடிய வீடுகள் ஏத்தி ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடுவாங்க. காலையில பிரம்மாண்டமான ராணுவ அணிவகுப்பு, கலர்ஃபுல்லான நடனம் அப்படின்னு அந்த நாடே திருவிழா கோலமா இருக்கும். ஈவினிங் ஆனா வீதிகள்ல மியூசிக் கச்சேரி, வான வேடிக்கைன்னு செம்ம வைப்ல இருப்பாங்க. நாமளும் உலகமெங்கும் வாழும் அனைத்து மலேசிய மக்களுக்கும் ஒரு பெரிய ஹாப்பி மெர்டேகா டே சொல்லிக்கலாம்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட டடா பை பை.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% கூடுதலாக நீடிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். திருக்குறளை உஸ்பெக்கில் மொழிபெயர்க்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள ஈரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்ட் பல்கலைக்கழக மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல்கலைக்கழகத்தில் உள்ள மகாத்மா காந்தி கல்வி மையத்தை தாம் பார்வையிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேசப்பிதா காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றை மாணவர்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை இந்த மையம் வழங்கியிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவை பற்றி கற்றுக்கொள்வது உஸ்பெகிஸ்தான் மாணவர்கள் ஆர்வமுடன் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இப்பல்கலைக்கழகத்தில் உள்ள இந்திய கல்வி முறை கட்டமைப்பையும் தாம் பாராட்டுவதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். திருக்குறளை உஸ்பெக்கில் மொழிபெயர்க்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திருக்குறளின் சிறப்பையும் உலகளாவிய முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்து ஒவ்வொரு தமிழருக்கும் பிரதமர் பெருமை சேர்த்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழில் எழுதப்பட்ட திருக்குறள் இன்றும் ஆன்மீக தத்துவம் நடைமுறை வாழ்க்கை என அனைத்து துறைகளிலும் உத்வேகத்தை அளித்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டதையும் தமது பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழின் செழுமையையும் திருவள்ளுவரின் பேரறிவையும் உலகெங்கும் கொண்டு செல்லும் முயற்சியை பிரதமர் மேற்கொண்டுள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% கூடுதலாக நீடிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ள அவர் சிகாகோவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார். உலகளாவிய அரசியல் பிரச்சினைகள், விநியோக சங்கிலி மற்றும் இடர்பாடுகள் உள்ளபோதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்று அவர் கூறியுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்து பாதிப்புகள் உள்ளபோதிலும் இந்தியாவின் முக்கிய பொருட்களான கச்சா எண்ணெய், பெட்ரோலியப் பொருட்கள், உரங்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்படாது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் உரங்களின் விலை கடுமையாக உயர்ந்தபோதிலும் இந்தியாவில் உள்ள விவசாயிகளுக்கு மானிய உதவியுடன்

0: குறைந்த விலைக்கே அவை விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். முதலீடுகளை அதிகரிக்க முறையான சீர்திருத்த நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத் ரத்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு புகழ் அஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரணாப் முகர்ஜி சிறந்த நிர்வாகியாகவும் கல்வியாளராகவும் நாட்டிற்கு சேவை செய்யும் உறுதியுடன் செயல்பட்டார் என்றும் அவர் கூறியுள்ளார். அவரது அரசியல் வாழ்வில் அரசியல் அமைப்பு மாண்புகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தார் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாரத் ரத்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் தேசப்பற்றையும் அறிவாற்றலையும் அனுபவத்தையும் போற்றுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கான சேவையில் அயராத அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்றியவர் டாக்டர் பிரணாப் முகர்ஜி என்றும் டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். விதி 110 கீழ் பேரவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர், பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை ஏற்று பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக ஏற்கனவே அறிவித்திருந்ததை ஏற்று மேலும் 3 ரூபாய் உயர்த்த அரசு முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்தார். பால் கொள்முதல் விலை உயர்வால் அரசுக்கு கூடுதலாக ஆண்டுக்கு 720 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் செமிகண்டக்டர் மற்றும் மின்னணுவியல் உற்பத்தி பூங்கா 175 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். பேரவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர், கோயம்புத்தூரில் டிஜிட்டல் நிதி மையம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மண்டலத்தில் பல்முனை சரக்கு போக்குவரத்து மையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக சட்டப்பேரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கைலாஷ் மான்சரோவர் யாத்திரைக்கு தமிழகத்திலிருந்து 305 பேர் சென்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதில் 270 பேர் பாதுகாப்பாக உள்ளனர் என்றும் 84 பேரை தொடர்பு கொள்ள முடியாத நிலை உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க அவர்களது குடும்பத்தினர் விரும்பினால் அரசு செலவில் அவர்களை நேபாளம் அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் பேசும் உறுப்பினர்கள் அவையின் மாண்பு மற்றும் கண்ணியத்தை காக்கும் வகையில் பேச வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டார். உறுப்பினர்கள் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிய பிறகும் ரீல்ஸாக இது சுற்றி வருவதை சில உறுப்பினர்கள் குறிப்பிட்டனர். அது தொடர்பாக விரைவில் உரிமைக்குழு நியமித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பேரவைத் தலைவர் தெரிவித்தார். இந்த வார இறுதிக்குள் பேரவையின் பல்வேறு குழுக்கள் நியமிக்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலை வழங்குவதில் 8 முழ வெளுக்கப்படாத வேட்டிகளுக்கு பதிலாக 4 முழ வேட்டிகளாக உற்பத்தி செய்து வெளுக்கப்பட்ட வேட்டிகளாக பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என்று கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். இந்த நிலையை அரசு எடுத்திருப்பதால் நெசவாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்றும் அவர் கூறினார். கடந்த காலங்களில் வழங்கப்பட்ட வேட்டி சேலைகள் பயனாளிகளிடையே போதிய வரவேற்பின்மை இருந்ததால் பொதுமக்கள் விரும்பும் வகையில் புதிய ரக வேட்டி சேலைகளை உற்பத்தி செய்து வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் இன்று பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளித்த அமைச்சர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள சோழர்கால செப்பேடுகளை விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதனை தெரிவித்த அமைச்சர், நாகப்பட்டினத்தில் உள்ள அரசு அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டு இந்த செப்பேடுகள் வைக்கப்படும் என்றும் கூறினார். பணிகள் முடிவடைந்தவுடன் இந்த அருங்காட்சியகம்

0: அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சம்புவராயருக்கு மணிமண்டபம் அமைப்பதற்கு மதுரை காந்தி அருங்காட்சியகத்தை விரைவில் திறப்பது, தஞ்சையில் உள்ள சோழர் கால அருங்காட்சியக பணிகளை முடிப்பது போன்ற நடவடிக்கைகளை அரசு முழு முயற்சி எடுத்து வருவதாகவும் அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். சென்னை மாநகரில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை படிப்படியாக அரசு நிறைவேற்றி வருவதாக பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று பேரவையில் தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களுக்கு சீருடைகள், ரெயின்கோட் மற்றும் புதிய வாகன வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள ஈரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானில் இஸ்லாமிய புரட்சி படைக்கு சொந்தமான இரண்டு ஏவுகணை வாகனங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ராணுவத்தினர் தெரிவித்தனர். ஹோர்மூஸ் பகுதியில் வரும் கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை ஈரான் ராணுவம் மேற்கொண்டிருந்ததாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக ஈரான் நாட்டு வானொலி விடுத்துள்ள செய்தியில், இந்த சம்பவத்தில் ஈரானிய ராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் சில உயிரிழப்புகள் நேரிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கையில், கன்னிவெடி தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் கப்பல் மற்றும் படகுகள் கண்டறியப்பட்டு அழிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் மாணவர்களிடையே தமிழ் கலாச்சாரம் மீதான ஆர்வம் அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7% கூடுதலாக நீடிக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 44 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். திருக்குறளை உஸ்பெக்கில் மொழிபெயர்க்கும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை பகுதியில் லடாக் தீவில் அமைந்துள்ள ஈரானிய ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: அவர்கள் இருவரும் திடுக்கிட்டு எழுந்து ஒருவரை ஒருவர் திருக திருக பார்த்துக் கொண்டார்கள். கதவை மெதுவாக திறந்து கொண்டு உள்ளே வந்தான் ரிப்பின். வந்துவிட்டேன் என்று புன்னகையோடு தலை நிமிர்ந்து சொன்னான் ரிப்பின். அங்கும் இங்கும் எங்கும் போனான் தாமஸ். ஆடியோடி திரும்பி வந்தான் தாமஸ். ஒரு கம்மளி கோட்டு போட்டிருந்தான், அதன் மீது தார் எண்ணெய்.

அப்படி பெருமூச்சு விடும்போது தார் எண்ணெயின் கார நெடி அவளது சுவாசத்தில் நிரம்பி கமறியது. உன்னை பார்த்ததில் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? பாவல் புன்னகை புரிந்தான். ரிப்பினை கூர்ந்து பார்த்தான். நல்ல முஜிக். பிறகு ரிப்பின் தன் மேலாடையை களைய முனைந்தான். ஆமாம், நான் பழையபடியும் முஜிக் ஆகிறேன். நீங்களெல்லாம் கனவான்களாகி கொண்டிருக்கிறீர்கள். நான் மட்டும் எதிர்மாறான திசையில் போய்கொண்டிருக்கிறேன். அவன் தன் பல நிற சட்டையை ஒழுங்குபடுத்தியவாறு அறைக்குள் நடந்தான். சுற்றுமுற்றும் பார்த்தான். புத்தகங்களை தவிர இங்கு புதிதாக ஒன்றையும் காணும். சரி, எனக்கு நீ எல்லா விவரத்தையும் சொல்லு. அவன் தன் கால்களை அகட்டி போட்டவாறு உட்கார்ந்து முழங்கால்களை கைகளால் கட்டிக்கொண்டு தனது கரிய கண்களால் பாவலியே பார்த்தவாறு அவன் சொல்லப்போகும் பதிலை எதிர்நோக்கி புன்னகை செய்தபடி இருந்தான். எல்லாம் நன்றாய்தான் இருக்கிறது என்றான் பாவல். உழுகிறோம், விதைக்கிறோம், கதிர்கண்டு கழிக்கிறோம், வடிக்கிறோம் பீரை, தூங்கி கழிக்கிறோம் நாளை, அப்படியா என்று கூறி சிரித்தான் ரிப்பின். சரி, நீங்கள் எப்படி காலத்தை போக்குகிறீர்கள் மிக்கால் என்று அவனுக்கு எதிராக உட்கார்ந்திருந்த பாவல் கேட்டான். நான் ஒழுங்காகத்தான் காலம் தள்ளுகிறேன். எகில்தேயவோ என்னும் ஊரில் வசிக்கிறேன். அந்த ஊரை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா? நல்ல ஊர், சின்ன பட்டணம். வருஷத்தில் ரெண்டு சந்தை கூடும். சுமார் 2000 பேர் வசிக்கிறார்கள். எல்லாரும் மோசமான ஜனங்கள். அவர்களுக்கு சொந்தத்தில் நிலம் கிடையாது. எல்லாம் குத்தகை நிலம்தான். செழிப்பானதல்ல. அட்டை போன்ற ஒரு பண்ணைக்காரனிடம் நானும் வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன். பிணத்தை மொய்க்கும் ஈகள் போல அவர்கள் அங்கு ஏராளம். நிலக்கரியை எரித்து தார் எண்ணெய் வடிக்கிறோம். இங்கே சம்பாதித்ததில் அங்கே கால்வாசிதான் சம்பாத்தியம். வேலையோ 2 மடங்கு கஷ்டம். எங்களை உறிஞ்சி தீர்க்கிறானே நில சுவாந்தார், அவனிடம் நாங்கள் 7 பேர் வேலை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் நல்லவர்கள்.

0: எரிவாயுவை எரித்து தார் எண்ணெய் வடிக்கிறோம். இங்கே சம்பாதித்ததில் அங்கே கால்வாசிதான் சம்பாத்தியம். வேலையோ ரெண்டு மடங்கு கஷ்டம். எங்களை உறிஞ்சி தீர்க்கிறானே நில சுவாந்தார், அவனிடம் நாங்கள் 7 பேர் வேலை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் நல்லவர்கள், இளவட்டங்கள். என்னை தவிர மற்றவரெல்லாம் உள்ளூர் ஆட்கள். எல்லோருக்கும் எழுத படிக்க தெரியும். அவர்களில் ஒருவன் பெயர் எபிம். அவன் கொஞ்சம் தலைகணம் பிடித்த பயல். அவனோடு மாரடிப்பது எப்படி என்பது பெரிய பிரச்சனை. உங்கள் வேலையெல்லாம் எப்படி? அவர்களோடு நமது கொள்கையை நீங்கள் விவாதிப்பதுண்டா என்று ஆர்வத்தோடு கேட்டான் பாவல். நான் ஒன்றும் பேசாமல் சும்மா இருக்கவில்லை. ஆமாம், நீயும் தெரிந்து கொள். நீ கொடுத்த பிரசுரங்கள் 34 அத்தனை என் வசம் இருக்கின்றன. ஆனால் நான் பிரச்சாரம் செய்வதெல்லாம் பைபிளை தான். பைபிளிலும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. பெரிய புத்தகம், மேலும் அரசாங்க சார்புள்ள புத்தகம், பாதிரி சயனாரின் அங்கீகாரம் பெற்ற புத்தகம். அதில் யாரும் லகுவில் நம்பிக்கை கொண்டு விடுவார்கள். அவன் சிரித்து கொண்டே பாவலை நோக்கி கண்ணை சிமிட்டினான். ஆனால் அது மட்டும் போதாது, நான் உன்னிடம் புத்தகங்கள் வாங்கி கொண்டு போகத்தான் வந்தேன். என்னோடு எப்பயுமும் வந்திருக்கிறான். அவர்கள் எங்களை ஒரு வண்டி தார் எண்ணெயை கொண்டு போக சொன்னார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உன் வீட்டுக்கு பக்கமாக வந்தோம், வந்து சேர்ந்தோம். சரி, எப்பயும் வருவதற்குள் நீ எனக்கு புத்தகங்களை எடுத்துக்கொடு. அவனுக்கு இந்த விஷயமெல்லாம் ரொம்ப தெரியக்கூடாது. தாய் ரிப்பினேயை பார்த்தாள். அவனது ஆடை அணிகளின் மாறுதல்களை தவிர வேறு ஏதோ முறையிலும் கூட அவன் மாறிப்போயிருப்பது போல் அவளுக்கு தோன்றியது. அவனது பாவனை கூட முன்னை மாதிரி அழுத்தமுடையதாக இல்லை. கண்களில் ஏதோ கள்ளத்தனம் நடமாடியது. முன்னை போல் அவை விரிந்து நோக்கவில்லை. அம்மா, போய் அந்த புத்தகங்களை வாங்கி வருகிறீர்களா? அங்கு உள்ளவர்களுக்கு எந்த புத்தகங்கள் என்பது தெரியும். நாட்டுப்புறத்துக்கு அனுப்ப வேண்டிய புத்தகங்கள் என்று மட்டும் சொன்னால் போதும் என்று சொன்னான் பாவல். அதற்கென்ன, தேநீர் கொதித்து முடித்தவுடன் உடனே போகிறேன் என்றாள் தாய். என்ன பலகையா, இந்த விவகாரத்தில் நீயும் கலந்து விட்டாயா என்று கேட்டு சிரித்தான் ரிப்பின். அங்குள்ள ஜனங்களில் எத்தனையோ பேருக்கு புத்தகங்கள் தேவை, படிக்க வேண்டும் என்ற ஆர்வம். உள்ளூரில் ஒரு உபாத்தியாயர் இருக்கிறார், இது அவருடைய வேலை, ரொம்ப நல்லவர். அவரும் தேவாலய குருக்கள் வழியில் வந்தவர் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் ஒரு உபாத்தியாயினி இருக்கிறாள். ஆனால் அவர்கள் தடை செய்யப்பட்ட புத்தகங்களை தொடுவதில்லை, வேலை போய்விடும் என்ற பயம். ஆனால் எனக்கு அந்த தடை பண்ணப்பட்ட புத்தகங்கள் தான் தேவை. கொஞ்சம் காரசாரமான புத்தகங்கள் தான் நல்லது. நான் அவற்றை பைய பைய அவர்கள் மத்தியில் பரப்பி விடுவேன். போலீஸ்காரரோ தேவாலய குருக்களோ அந்த புத்தகங்களை காண நேர்ந்தால் என்னை குற்றம் கூறுவார்களா? அந்த உபாத்தியாயர்கள் பாடுதான் ஆபத்து. அதற்குள் நான் சமயம் பார்த்து ஒதுங்கி இருந்து விடுவேன். அவன் தனது புத்திசாலித்தனத்தை எண்ணி தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். கரடி போல பாவனை, குள்ளநறியை போல வாழ்க்கை என்று நினைத்தாள் தாய். இந்த மாதிரி சட்டவிரோதமான புத்தகங்களை பரப்பியதாக உபாத்தியாயர்கள் மீது சந்தேகப்பட்டால் அவர்களை சிறையில் போடுவார்கள் என்று எண்ணுகிறீர்களா என்று கேட்டான் பாவல். நிச்சயமாய் போடத்தான் போடுவார்கள், அதனால் என்ன என்றான் ரிப்பின். ஆனால் குற்றவாளி நீங்கள்தான், அவர்கள் அல்ல. நீங்கள்தான் சிறைக்கு போக வேண்டும். நீ ஒரு யமகாதக பெயர் வழி என்று முழங்காலில் தட்டி கொடுத்து கொண்டு சிரித்து சொன்னான் ரிப்பின். என்னை யார் சந்தேகப்படுவது? முஜிக்குகள் இந்த மாதிரி விவகாரங்களில் ஈடுபட மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். புத்தகங்கள் என்பது படித்த சீமான்களின் விவகாரம், அவர்கள்தான் அதற்கு பதிலளிக்க வேண்டும். ரிப்பின் சொல்வதை பாவல் புரிந்து கொள்ளவில்லை என உணர்ந்தாள் தாய். பாவல் தனது கண்களை சுருக்கி விழிப்பதை அவள் கண்டாள். அவன் கோபமுற்றிருப்பதை உணர்ந்தாள். மிகாயில் இந்த வேலையை தானே செய்துவிட்டு பிறர் மீது பழியை போட பார்க்கிறாரோ என்று மெதுவாக எச்சரிக்கையாக சொன்னாள் தாய். அதுதான் சங்கதி என்று தன் தாடியை தட்டிவிட்டு கொண்டு கூறினான் ரிப்பின். தற்காலிகமாக
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா.
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, ஏன்னா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்றதுலாம்
6: 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
7: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மஞ்சுளா. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லியில் நடைபெறும் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கழகத்தின் ஒருங்கிணைந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். இந்த பட்டமளிப்பு விழாவில் நாடு முழுவதிலும் இருந்து 18 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்றிரவு கிர்கிஸ்தான் நாட்டை சென்றடைந்தார். கிர்கிஸ்தானில் இன்று பிஷ்கெக்கில் உள்ள இந்திய நண்பர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார். இதனையடுத்து அங்குள்ள காந்தி நினைவு பூங்காவில் அமைந்துள்ள மகாத்மா காந்தியின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். முன்னாள் குடியரசுத் தலைவரும் பாரத ரத்னா டாக்டர் பிரணாப் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவரை இன்று நினைவு கூர்ந்துள்ளார். நேபாளத்தில் கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து திருசூலி 3A உள்ளிட்ட நீர்மின் திட்டங்களின் சுரங்கப்பாதைக்குள் சிக்கியுள்ள 100,000+ மக்களை மீட்கும் முயற்சிகளை நேபாள அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியா மற்றும் சீனாவை சேர்ந்த மீட்புக் குழுவினர் அவர்களை தொடர்பு கொள்ள முயன்று வருகின்றனர். இதுவரை இந்த வெள்ளத்தில் 794 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 2,500+ காணாமல் போயுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டசபையில் ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்பட்டதாக கேட்ட கேள்விக்கு அரசு சார்பில் விளக்கம் அளித்த குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர், துறையால் எந்தவொரு ரேஷன் அட்டையும் ரத்து செய்யப்படவில்லை என்றும், பெயர் நீக்கத்திற்காக விண்ணப்பிக்கும் போதோ, ரேஷன் அட்டையை தாமாகவே ஒப்படைக்க கோரும் போதோ, அல்லது அட்டை காலாவதியானது என கண்டறியப்படும் நிலையில் மட்டுமே ரத்து செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் பிரதம மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கான மாதாந்திர உணவு தானிய மானியத் தொகை இனி மத்திய வங்கி மின்னணு நாணய வடிவில் பயனாளிகளின் மின்னணு வேலட்டில் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இத்திட்டத்தின் பயன்பெற பயனாளிகள் EKYC செயல்முறையை நிறைவு செய்வது அவசியமாகும் என்றும் கூறினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் 1:03. ஹாய் ஸ்நேகிதியே, குக்கரி ஷோ நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். ஹலோ எனர்ஜி குயின்ஸ் அண்ட் சமையல் சூப்பர் ஸ்டார்ஸ், இன்னைக்கு கிச்சன்ல என்ன சமைக்கிறது அப்படின்னு திங்கிங்ல இருக்கீங்களா? இல்ல சமையல் ஆரம்பிச்சு அடடா போர் அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? கவலையே படாதீங்க, உங்க கிச்சன்ல ஒரு சூப்பர் டூப்பர் பார்ட்டி நடக்க போகுது. ஏன்னா இது உங்களுக்கான ஸ்பெஷல் ஷோ. இங்க ரெசிபி வெறும் உணவு மட்டும் இல்ல, அது ஒரு ஃபீலிங், அது ஒரு டெக்னிக், அது ஒரு ஆர்ட். சமையல்ல நீங்க ஒரு சகலகலா வள்ளியா இல்ல இப்பதான் கத்துட்டு இருக்கீங்களா, எக்ஸ்பர்ட்டோ இல்ல பிகினரோ, எங்களுக்கு உங்களோட அந்த மேஜிக் ரெசிபி தான் வேணும்.

உங்க வீட்டு ஸ்பெஷல் டிஷ், நீங்க செய்யற சமையல் டிப்ஸ், அந்த காலத்து பாட்டி ரகசியம் எல்லாத்தையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுங்க. அடுத்த நிமிஷம் உங்க ரெசிபி இந்த பாண்டி மட்டும் இல்ல எல்லா இடத்துக்குமே சமையல் டிப்ஸா மாறப்போகுது. சோ உடனே இப்ப உங்க போன் எடுங்க, டயல் பண்ணுங்க நம்பர் 2271760 மற்றும் 2271770.

0: குக்கரி ஷோல வந்திருக்கும் முதல் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க பேசுறீங்க? சரிதா மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே மேடம், இன்னைக்கு என்ன டிஷ், டிப்ஸ் என்ன வச்சிருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: ஒரு இன்ஸ்டன்ட் சட்னி.
0: இன்ஸ்டன்ட் சட்னி, ஓகே ஓகே, சொல்லுங்க.
1: தக்காளி
0: மாமியார் ஸ்பெஷல், உங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்களா? ஓஹோ, ஆக நல்லா இருக்கும்ன்றீங்க, அப்ப ட்ரை பண்ணி பாத்துடலாம்.
1: கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் சார்.
0: குறகுறன்னு அரைச்சு டக்கு டக்குன்னு சாப்பிட வேண்டியதான் இல்லையா? இதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு எண்ணெய் ஊத்தி தக்காளி புழிஞ்சி செஞ்சு அந்த சட்னிக்கு கொஞ்சம் விடுதலை இல்லையா, அந்த இதுக்கு டிஷ்ஷுக்கு. ஓகே ஓகே, சூப்பர் மேடம். உங்க மாமியார் வேற என்னலாம் சொல்லி கொடுத்தாங்க?
1: எங்க மாமியார் நிறைய வெரைட்டி சிக்கன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க.
0: சரி, உங்களுக்கு ஒரு டாஸ்க்
1: சொல்லுங்க சார்.
0: டாஸ்க் என்னன்னா 30 செகண்ட்ல சிக்கன் வெரைட்டி சொல்லணும். எத்தனை பேர் சொல்றீங்க, எத்தனை சொல்றீங்க பார்க்கலாம். கவுண்ட்.
1: ஆ சரிங்க.
0: சிக்கன் வெரைட்டி ஸ்டார்ட்.
1: ஓகே சார். garlic chicken 1 ginger chicken
0: 2
1: crispy chicken
0: 3
1: pepper chicken
0: 4
1: garlic chicken
0: 5 6 இன்ன 15 செகண்ட் இருக்குது. சரி ஓகே, நீங்க வந்து 6 சொல்றீங்க. என்னது?
1: KFC சார்.
0: ஆ ஓகே, fried chicken. ஓகே.
1: ஆ
0: சரி, 7 செகண்ட் சொல்றீங்க.
1: சோம்பேறி chicken.
0: சோம்பேறி 8. டைம் முடிஞ்சிச்சு, டைம் முடிஞ்சிச்சு. நீங்க வந்து 8 ரெசிபி சொல்றீங்க. ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா?
1: 8 செய்றோம் சார்.
0: 8 ரெசிபி சொல்றீங்க, 8 நான் செய்வீங்க இல்லையா? எல்லாம் மாமியார் ஸ்பெஷலா?
1: இல்ல சார், எங்க
0: ஓகே ஓகே, நீங்க சொன்ன அந்த அர்ஜென்ட் சட்னிக்கு ரொம்ப தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ
0: சார். ஓகே நேர்களே, நீங்களும் கால் பண்ணலாம். நம்பர் 2271760 மற்றும் 2271770.

0: நேரம் 1:18 குக்கரி சொல்ல வந்திருக்கும் அழைப்பாளர்கள் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: வாழப்பட்டம் வளையம் கலா பேசுறேன்.
0: கலாவடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார், சூப்பரா உங்கள மாதிரி.
0: ஓகே மேடம், நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க மேடம்?
1: நாட்டு மரளில சிப்ஸ் மாதிரி சீவிட்டு அதுல எண்ணெயில பொறுத்துட்டு காரத்தூள் மிளகாய்

0: காரத்துல போட்டு ஒரு குளிக்கு வச்சா ஸ்நாக்ஸ்
1: ஸ்நாக்ஸ் ரெடி.
0: அப்புறம் வந்து நம்ம கடலப்பருப்பு கூட சீவலால சீவிட்டு வடக்கு நம்ம அரைக்கிற பதத்தை அரைச்சிட்டு அதுல பச்சை மிளகா வெங்காயம் பெருங்காயத்தூள் தெரிஞ்சிரதெல்லாம் போட்டு வடமர தட்டி போட்டு எடுத்தா நல்லா இருக்கும் சார்.
1: மரவள்ளி கிழங்கு போட்டு.
0: ஆமா மரவள்ளி கிழங்கு கடலப்பருப்பு.
1: ஓ அதுக்கு பேர் என்ன மேடம்? மரவள்ளி கிழங்கு கடலப்பருப்பு சூப்பர் சூப்பர். அப்புறம்
0: மரளிக்கிழங்கு பொடி பொடியா கட் பண்ணிட்டு அது கூட பொட்டுக்கடலை பச்சை மிளகா உப்பு கொஞ்சம் ரெண்டு மூணு பல்லு பூண்டு ரெண்டு மூணு துண்டு வந்து இஞ்சி எல்லாத்தையும் போட்டு உடிச்சு அரைச்சிக்கிட்டு எண்ணெய் கடுகு குண்டு காஞ்ச மிளகா அரைச்சுங்க.
1: அது
0: ஆமா அது ஒரு மாதிரி ருசி டேஸ்ட் பாக்கறதுக்கே அழகா இருக்கு சார்.
1: டெம்ட்டிங்கா இருக்கும்ன்றீங்க.
0: மரளிக்கிழங்க மேல போட்டு நல்லா கொழகொழப்பு இல்லாம பளபளப்பா வேக வச்சு எடுத்துக்கணும். அதை எடுத்து வச்சுட்டு அதுல வந்து நம்ம தேங்காய் பூ மலட்டை பருப்பு சக்கரை ஏலக்காய் துண்டு எல்லாத்தையும் கலந்து அப்படியே சாப்பிடலாம். அதை உருண்ட மாதிரி குச்சி வச்சு பசங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க சார். நம்ம அப்படியே சாப்பிடலாம். காஞ்ச மிளகா இஞ்சி இஞ்சி பூண்டு இதை அரைச்சிக்கிட்டு எண்ணெய் கடுகு தாளிச்சு அந்த மரளிக்கிழங்கு கூட மஞ்சள் கொஞ்சம் பெருங்கத்தூள் போட்டு கலந்து அப்படியே போட்டு ஒரு உருண்டை போட்டு
1: சாப்பிடுவோம். பெரிய எல்லாரும் போல்றீங்க மேம். இப்ப வந்து நீங்க இப்ப இவ்வளவு பண்றீங்களா மேம்? சமையல் கத்துக்கிட்ட சமயத்துல நடந்த காமெடி சம்பவங்கள் எதனா இருக்கா மேம் உங்களுக்கு?
0: அது என்னன்னா அக்கா தான் சமைச்சிருந்தாங்க சார். அவங்க மேரேஜ் ஆகி போயிட்டாங்க. அது என்ன சமைக்க சொன்னாங்க. நான் வந்து ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் டிஎன்ஏ முடிச்சதால அங்க செய்வாங்க. அவங்க வந்து அளவு எடுத்து கொடுப்பாங்க. அதை பத்தி வேக வச்சு சாம்பார் செஞ்சுட்டேன். நம்ம வீட்டுல இருந்து அளவு எப்படி எடுக்குது எனக்கு தெரியல. என்ன பண்ணனா நாங்க மூணு பேரு தான், நாலு பேரு தான், அப்பா அம்மா நானே எங்க சின்னண்ணன். கால் கிலோ பருப்பு எடுத்துக்கிட்டேன். எனக்கு தெரியல கால் கிலோ அரை கிலோ கூட தெரியாது. பருப்பு மொத்தமா பாருங்க, இது திட்டமா பல எடுத்து வச்சிருக்காங்க போலன்ட்டு எல்லா பருப்பு வேக வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரு சமைக்கிறேன். எங்க அம்மா வந்தாங்க, என்னம்மா சாப்பாடு ரெடியாமா? நாங்க அம்மா வந்து அம்மா வாங்க களை வருது இது பண்ணி எடுத்துக்கிட்டா சரித்திரமே பண்ணிட்டு இருக்கா. ஆமா நாங்க பாக்குறோம் குண்டா நிறைய சாம்பார். அது எல்லா காய்கறியும் கூட இருக்கு. கேரட் பீன்ஸ் நம்ம வீட்டுல மாங்காய் மரம் இருக்கு. மாங்காய் முருங்கைக்காய் எல்லாமே கூட சூப்பரா இருக்கு சார். ஆனா அவ்வளவு குழம்பு சார் வச்சுட்டேன்.
1: ஒரு ஊருக்கே வச்சிருக்கீங்க.
0: அம்மா வந்தது
1: அப்புறம் என்ன பண்ண போறீங்க?
0: எங்க வீட்டுல வந்து கடலப்பருப்பு இட்லயே இருக்கும் சார். உளுந்து கடலப்பருப்பு தான் பண்ணுவோம்னா கடலப்பருப்பு ரெண்டு மூணு கைப்பிடி ஊற வச்சு பசங்க எமர்ஜென்சி வந்தா அதை ஊற வச்சு ஊற ரொம்ப ஊற வச்சு சார். ரொம்ப கழுவி ஒரு அஞ்சு நிமிஷம் போகுது சார். அதை எடுத்துட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அந்த கடலப்பருப்பு தண்ணி இல்லாம வறுத்து அப்படியே போட்டு மிளகா தூள் உப்பு போட்டு குளிக்க சாப்பிடுவோம் சார். நல்லா இருக்கும் சார்.
1: ஊற வச்சு மிளகா தூள் போட்டு அப்படியே சாப்பிடுவீங்களா? எண்ணெயில பொரிச்சு
0: எண்ணெய் வச்சு அதுல கடலப்பருப்பு போட்டு அதுல வந்து பொரிஞ்சு ஒண்ணு எடுத்து எடுத்து வச்சு அதுக்கப்புறமா
1: காரத்தூளும் செமையான சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ஃபார் காலிங் மேம்.
0: தேங்க்யூ சார், எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றிங்க.
1: நன்றி.

0: வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ, குக்கரி ஷோ. வந்திருக்கும் மழைப்பாளர் என்ன டிஷ் சொல்ல போறாங்களோ, டிப்ஸ் சொல்ல போறாங்களோ, வாங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். யாரங்க பேசுறீங்க?
3: என் பேர் புனிதா, டிஎன் பாளையம்.
2: டிஎன் பாளையம்ல இருந்து புனிதா மேம் பேசுறீங்க. மேம், இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? டிஷ்ஷா, டிப்ஸா, என்ன மாதிரி சொல்ல போறீங்க? ரொம்ப ஆர்வமா காத்துட்டு
3: இருக்கேன்.
2: சொல்லுங்க.
3: வெண்டைக்காய் வச்சு டிஷ் சாப்பிடலாம், செஞ்சு சாப்பிடலாம்.
2: சொல்லுங்க மேடம்.
3: வெண்டைக்காய் பெரும்பாலும் எல்லாரும் பொரியல் அப்படிதான் சொல்லி போடுவாங்க, அந்த மோர் குழம்பு அப்படிதான் செய்வாங்க. ஆனா பிள்ளைங்க அது வழ வழன்னு இருக்குன்னு சிக்கி போட்டுருவாங்க. ஆனா வந்து அந்த வெண்டைக்காய் பஜ்ஜி போடுவேன்.
2: வெண்டைக்காய் பஜ்ஜி? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம்.
3: கொஞ்சமா அரிசி மாவு, கார்ன்ஃபிளவர்
2: மாவு,
3: நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி. நான் இப்ப 5 வெண்டைக்காய் போனேன்னா 2-3 ஸ்பூன் போடுவேன்.
2: 5 வெண்டைக்காய்க்கு 3 ஸ்பூன், நோட் பண்ணிக்கங்க.
3: 3 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு.
2: ஓகே ஓகே.
3: அப்புறம் காரத்தூள்
2: போட்டு,
3: பிள்ளைங்களுக்கு காரத்தூள்,
2: காரத்தூள் மீன்ஸ் மிளகாத்தூள்,
3: மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வச்சிருப்போம் இல்லையா.
2: ஓகே,
3: அது போட்டாலுமே நம்மளுக்கு கலர் கொஞ்சம் ரெட்டாவே கிடைச்சிடும். நம்ம கலர் பவுடர் எதுவுமே எக்ஸ்ட்ரா தேவையில்லை.
2: ஓகே,
3: அப்படியே போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் எண்ணெயும் அதுல ஊத்தி பிசைஞ்சிக்கணும்.
2: அதுல எண்ணெய் ஊத்திக்கணும். ஓகே,
3: பிசைஞ்சி பஜ்ஜி மாவுக்கு நம்மளுக்கு இந்த இது ரெண்டுமே போதும். கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, மூணத்தையும் போட்டு மிளகாத்தூள் போட்டு
2: அதிலே போட்டு
3: பஜ்ஜி போட வேண்டியதான். ஆமா, அதிலே போட்டு அப்படியே பிசைஞ்சிக்க வேண்டியதான்.
2: தனியா பஜ்ஜி மாவுல போட்டு துவைச்சு எடுப்பேன் அப்படிலாம் கிடையாது.
3: ஆமா,
2: நம்ம தனியா பஜ்ஜி மாவுலோட உள்ள டிப் பண்ணி எடுப்பேன் அப்படிலாம் கிடையாது.
3: அந்த மாதிரி போட்டாலும் போடலாம், இல்ல இப்படியும் நான் ஒன்னாவே சேர்த்துக்கேன். ஏன்னா உள்ள வரையும் மசாலா போவோம் இல்லையா.
2: ஆமா,
3: அது இது அப்படி போட்டா அப்படி லேயர் மாதிரி உள்ள அந்த வாழைக்காய் பஜ்ஜி உள்ள இருக்க மாதிரி இருக்கும். இப்படி போட்டா எல்லா இடத்துலயும் மசாலா போகும். அதனால
2: புரிஞ்சிச்சு, சம மேடம். ஓகே ஓகே.
3: அப்புறம் சிக்கன் 65, நம்ம சிக்கன் வச்சு போடலாம். அது மாதிரி வெண்டைக்காவது 65 போடலாம்.
2: வெண்டைக்காய் 65? வாவ், அதுக்கு என்ன மேடம்
3: பண்ணணும்? இதெல்லாம் 65 மாவு தான்.
2: அதுக்கு பதிலா 65 மாவு போட்டுருவீங்க?
3: ஆமா,
2: ப்ரிபரேஷன் எல்லாம் ஒண்ணுதான், மாவு தான் வேற வேற இல்ல.
3: ஆமா,
2: ஓகே ஓகே.
3: மாவு வச்சுட்டு அது கூட கொஞ்சம் அரிசி, அரிசி மாவு கம்பல்சரி, அதனால கார்ன்ஃபிளவர் மாவு,
2: கார்ன்ஃபிளவர் மாவு, அரிசி மாவு, இதை வச்சுக்கிட்டு நம்ம வெண்டைக்காய் புந்து விளையாடலாம்.
3: ஆமா, இது ரெண்டு செய்யலாம்.
2: ஓகே,
3: அப்புறம் பொரியல் முட்டை போட்டு பொரியல் டக்குன்னு செய்வோம் இல்லையா. வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுட்டு வெண்டைக்காய் அரைச்சி போட்டு நிறைய முட்டையை கொஞ்சம் அடிச்சு ஊத்தினா அது பிள்ளைங்களுக்கு அந்த குழப்பில டேஸ்ட்ல சாப்பிட்டுருவாங்க. அது லஞ்சு கூட கட்டி கொடுத்துடலாம்.
2: மேம், நான் வந்து வெண்டைக்காய் வந்து அந்த வெண்டைக்காய் வச்சு முட்டைப்படி மசாலா எல்லாம் கேள்விப்படதே இல்லை மேம். இப்பதான் புதுசா இருக்கு, அப்படி பண்றாங்க?
3: செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க.
2: ஆஹா, செஞ்சிருவோம், செஞ்சுட்டா வச்சு. ஓகே மேம், வேற எதுனா வச்சிருக்கீங்களா மேடம் உங்க ட்ரெஷர்ல இருந்து? வீட்டுல சாப்பாடு எதுவும் இல்ல, எல்லாம் காலி ஆயிடுச்சு. இப்ப வீட்டுல இருக்க சின்ன சின்ன டிஷ் வச்சு, சின்ன சின்ன பொருளை வச்சு ஒரு சாப்பாடு டிஷ் செய்யணும், சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும். என்ன பண்ண
3: போறீங்க?
2: ஒண்ணு சாப்பிடறதுக்கு வயிறு நிறையும், இருக்கணும்.
3: வெங்காயம், ஒரு சின்ன ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் அவல்,
2: கொஞ்சம் அவல், ஓகே,
3: அவல் மட்டும் ஒரு 2 நிமிஷம் தண்ணியில அமுக்கி வச்சுட்டு உடனே பச்சை மிளகாவையும் வெங்காயமும் அரிஞ்சு போட்டு லெமன் இருந்தா லெமன் புரிஞ்சுக்கலாம், அது சாப்பிட்டுக்கலாம். அது பசி கொஞ்ச நாளை தாங்கும்.
2: ஓகே, அப்படியே ரெடிமேடாவே, எதுவும் சமைக்கலாம் தேவையில்ல, அப்படியே ஊற வச்சு
3: அப்படியே வச்சு
2: வெட்டி போட்டு

0: அப்படியே சாப்பிட
1: வேண்டியதுதான், அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதுதான்.
0: ஓகே, சமைக்கே தேவையில்ல.
1: அப்புறம் ரொம்பவும் கொஞ்சம் எனர்ஜியா ரொம்ப வேணும்னா பொட்டுக்கடலை இருக்குது இல்லையா?
0: ஆமா,
1: அது ஒண்ணு போதும். பொட்டுக்கடலைய போட்டு மிக்சியில போட்டு கொர கொரப்பா அரைச்சு வெல்லம் போட்டு சாப்பிட்டுட்டா அது ஸ்கின் டோனும் அழகா இருக்கும். நம்மளுக்கு உடம்புக்கு ஏத்த சட்டு உடனடியா ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிடும் பொட்டுக்கடலை.
0: சூப்பர், ஹெல்த்துக்கு ஹெல்த் ஆச்சு, உடம்பும் ஷைன் ஆச்சு இல்லையா?
1: ஆமா,
0: ஓகே மேம், சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. பாக்கால வச்சிருக்கீங்களா?
1: இப்ப எல்லாருக்கும் கால் எல்லாம் வலிக்குது இல்லையா?
0: ஆமா,
1: எல்லாம் எந்த டாக்டர் கிட்ட போய் கியூல நின்னாலும் எந்த ஹாஸ்பிடல் போனாலும் இந்த முட்டு வலி கால் வலிக்குதான் நிறைய இருக்கும். அப்ப என்ன அதுக்கு என்னன்னா,
0: அதுக்கும் ரெமடி
1: வச்சிருக்கோம். நெல்லிக்காவும்
0: என்ன மேடம்? நெல்லிக்காய்,
1: கொத்தமல்லி, நெல்லிக்காய்,
0: மோர், நெல்லிக்காய், கொத்தமல்லி, ஓகே,
1: போட்டு அடிச்சா அதுல வந்து கொலாஜின் இருக்குது நிறைய.
0: ஓ,
1: அது வந்து உடனடியாவே நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்கும். அந்த கொலாஜனை உற்பத்தி செய்யறதுக்கு நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும், ஓகே மேம். அதாவது நிறைய மெடிக்கல் டிப்ஸ் சேர்த்து கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் காலிங் மேம். டாடா. நேர்களே, நீங்களும் கால் பண்ணலாம். நம்பர் 2271760 மற்றும் 2271770.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: நேரம் 1:40.

0: குக்கரி சொல்ல வந்திருக்கும் அழைப்பாளர்கள், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், யாரங்கன்னு பேசுறீங்க?
1: வணக்கம் சார், புதுச்சேரியிலிருந்து பிரபா.
0: பிரபா மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். இன்னைக்கு என்ன மேடம் சொல்ல போறீங்க?
1: இப்ப வந்து காலையில பெரும்பாலும் இட்லி தோசை இதெல்லாம், அதுக்கு மாற்றா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்க மாதிரி ஒரு டிஷ் சொல்றேன்.
0: சொல்லுங்க மேடம்.
1: நம்ம வீட்டுல இருக்க இந்த காய்கறிகள், கேரட், பீன்ஸ், அப்புறம் காலிஃபிளவர், நூக்கள், இது மாதிரி பொடி பொடியா எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு சின்ன பீஸ் வெண்ணெய் போட்டு அதுல நல்லா கொஞ்சம் கலரி, கொஞ்சம் உப்பு தூள் மஞ்சள் தூள் போட்டு மூடி வச்சிங்கன்னா தீ வச்சு அது அப்படியே கொஞ்சம் மெத்துன்னு வெந்துடும். அதுக்கப்புறம் அதுல வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் சின்ன வேக வச்சீங்கன்னா அது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மெத்துன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் வாங்கி வச்சிருக்கோம்ல சார், அதுல வந்து நமக்கு ஒரு நிறைய நமக்கு என்ன தேவையோ அதை வச்சு அந்த மசாலா பாக்கெட் வேணும்னாலும், அப்படி இல்லை நாம வந்து பெப்பர் வேணும்னாலும் இடிச்சு அதுல போட்டுக்கலாம்.
0: ஓ, நம்ம என்ன போட்டுக்கலாம், ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம்.
1: அந்த ஃப்ளேவருக்கு நமக்கு என்ன எந்த டேஸ்ட் தேவையோ அந்த மாதிரி அதை போட்டு அதை தகுந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் திக்கானதும் அதை வந்து நீங்கள் சாப்பிடலாம். சப்போஸ் உங்களுக்கு எஃகு வேணும்னா அதுலேயே கூட உங்களுக்கு ஒரு எஃகு இல்லை ஒன் மோர் எஃகு கூட உடச்சி ஊற்றி உங்களுக்கு வந்து
0: கலோரிக்கு தகுந்த மாதிரி மேம் காலையிலே வந்து அப்படி ஹெல்தியான ஒரு ஃபுட்டு. செம மேடம், சூப்பர் சூப்பர். நீங்க எப்படி மேடம்
1: வந்து அந்த ஒரு மாதிரி இட்லி தோசை பார்த்தா கொஞ்சம் அசதி இருக்கும் இல்லைங்களா?
0: ஆமா,
1: இது வந்து கொஞ்சம் எனர்ஜி நாள்
0: முழுமே
1: ஒரு ஹாஃப் டே
0: வரைக்கும் உங்களுக்கு அது தாங்கும். ஓகே, இதுக்கப்புறம் அசதி இல்ல, ஃபுல்லா எனர்ஜி தான் இல்ல மேடம்? ஓகே மேடம். மேடம் நீங்க எப்படி மேடம், நல்லா சமைப்பீங்களா?
1: என்ன சார்,
0: நல்லா சமைப்பீங்களா?
1: வருவாங்க
0: எல்லாருமே இல்ல மேம்? உங்களுக்கு டாஸ்க் ஒன்று கொடுக்கவா? என்ன டாஸ்க்னா, அதே தான் இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போறீங்க, செம பசி, கதவு திறக்கிறீங்க, சாப்பாடு எதுவுமே இல்லை, வீட்டில் குட்டி குட்டி இருக்க பொருளை வச்சு நீங்கள் ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். மார்னிங்ல இட்லி எல்லாம் மீந்து போகும் இல்லையா, இட்லி சப்பாத்தி இந்த மாதிரி விஷயம் மீந்து போகும் இல்லையா, அதை வச்சு ஈவினிங்ல ஒரு ஸ்நாக்ஸா மாத்தணும்னா எப்படி மாத்துவீங்க?
1: அது வந்து இட்லின்னா நம்ம பொடி பண்ணி வழக்கமா இட்லி தாளிப்போம்ல சார், வெங்காயம் பத்தாது, வெங்காயம் எல்லாம் இல்ல, வெறும் காஞ்சி மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா

0: வதக்கிட்டு இந்த இட்லி பொடி பண்ண இட்லி போட்டு மஞ்சள் தூள் போட்டு லைட்டா உப்பு, ஏன்னா ஆல்ரெடி உப்பு இட்லியில இருக்கும்.
1: ஆமா இருக்கு, ஆமா கரெக்ட், நான் வச்சுக்கணும்.
0: அதனால மேக்சிமம் உப்பு தேவைப்படாது, கொஞ்சம் வந்து கொஞ்சம் தண்ணி அப்படியே தெளிச்சு அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடும்.
1: ஓகே,
0: அந்த மாதிரி வச்சு.
1: சூரிய வம்சம் படத்துல தேவானி மேம் பண்ணாங்களே, அதான மேடம் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே மேம், சூப்பர் சூப்பர் சூப்பர் மேம்.
0: எல்லாருக்குமே
1: பிடிக்கும் சார், இட்லி தோசை சாப்பிடாத குழந்தைங்க கூட இட்லி உப்புமா ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா ஆமா ஆமா, செம மேடம், சூப்பர் சூப்பர், தேங்க்யூ ஃபார் காலிங் மேம். தேங்க்யூ.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: Once again, welcome back to the show, Cookery Show. வந்திருக்கும் மழைப்பாளர் என்ன சொல்ல போறாங்க, வாங்க கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார், பாண்டஞ்சயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: ஜெய மேடம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நலமா இருக்கேன்.
2: நானும் நலமா இருக்கேன். ஓகே மேம், இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க நம்மளுக்கு?
3: சார், ஃபர்ஸ்ட் பீட்ரூட் சாலட் சார்.
2: பீட்ரூட் சாலட்,
3: அது வந்து ஹெல்த்தியானது சார். பீட்ரூட் ஒரு 4-3 நமக்கு தேவையானது எடுத்துக்கலாம் சார்.
2: எடுத்துக்கலாம்.
3: அப்புறம் முட்டை, முட்டை ஒரு 3, உருளைக்கிழங்கு, வெங்காயம், எலுமிச்சை பழம், புதினா கொத்தமல்லி. பீட்ரூட் முட்டை எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு பொடி பொடிசா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு அதை ஒரு பாத்திரத்துல போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கணும், பொடி பொடியா அரைஞ்சு போட்டுக்கணும். புதினா கொத்தமல்லி போட்டு ரவோண்டு உப்பு, ரவ மிளகுத்தூள், ரவ எலுமிச்சம், எலுமிச்சை பழம் போட்டு அரிசி மாவு சார், மொறு மொறுப்பா வரதுக்காக அரிசி மாவு போட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி வடை மிரிச்சி சின்னதா தட்டி எண்ணெயிலையும் போட்டு எடுத்துக்கலாம் சார். இல்லைன்னா தோசைக்கல்ல கூட வச்சு வச்சு திருப்பி எடுத்துக்கலாம். நம்மளோட விருப்பம்
2: எண்ணெயில போட்டு டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம், இல்ல தோசைக்கல்ல போட்டு தட்டி பட்டி எடுத்துக்கலாம்.
3: நல்லா இருக்கு.
2: ஓகே மேம், சூப்பர் சூப்பர். மேம், இப்ப வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்ப எங்க பாட்டி எங்க அம்மா எல்லாம் சின்ன வயசுல இந்த டிஷ் செஞ்சு கொடுப்பாங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் அதை நான் அதிகமா பாக்க முடியல அப்படின்னா என்ன மேடம் சொல்றீங்க?
3: எனக்கு
2: பிடிக்கும். சின்ன வயசுல நிறைய வெண்ணெய் புட்டு சாப்பிட்டிருக்கேன், இப்ப எங்க கிடைக்குதுன்னே தெரியல.
3: நீங்க
2: சமைக்க கத்துக்கிட்ட அந்த ஆரம்ப காலகட்டத்துல எதனா பண்ண காமெடியான சம்பவங்கள் இருக்கா மேம்?
3: நிறைய இருக்கு சார்.
2: சொல்லுங்க மேடம், கேக்கலாம்.
3: தூள் குழம்பு கூட்ட கூட சார், தூள் நிறைய போட்டுருவாங்க. சில நேரத்துல புளிப்பாயிடும், சில நேரத்துல காரம் ஆயிடும்.
2: வாழ்த்துக்கள் மேடம். சூப்பர் மேம், தேங்க்யூ ஃபார் காலிங். பை பை. நம்ம பங்குக்கு ஒரு டிஷ்ஷு, நாக்களை எச்சில் ஊற வைக்கிற செட்டு நாட்டு பெப்பர் சிக்கன் ஃப்ரை. முதல்ல மிளகு, கொஞ்சம் சீரகம், சோம்பு, இதை மூணு லேசாக வறுத்து பொடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வானலில் நல்லெண்ணெய் ஊற்றி நிறையா சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம சிக்கனை போட்டு லேசாக தண்ணி தெளித்து அப்படியே விடுங்க. கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா பொடியை தூவி அப்படியே வதக்கி இறக்கணும். வாசனை சும்மா தூக்கும். ரசம் இல்லைன்னா இந்த பரோட்டா, தோசை, சப்பாத்தி, இதுக்கெல்லாம் இது ஒரு வேற லெவல் காம்போவாக இருக்கும்.

வணக்கம் மக்களே, நேரம் 2:14:15 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இன்றைய காலத்தை வென்ற கானங்களின் தொடக்கமாக வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவின் குரலில், வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணக்கில் வரும் பாடல், டிஎம் சவுந்தரராஜன் குரலில், விஸ்வநாதன் அமர்த்தின் இசையில், கண்ணதாசன் வரிகளில், புதிய பறவை திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:22.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற காங்கிரஸில் வரும் பாடல், கேஜேஎஸ் தாஸ் மற்றும் குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசின் வரிகளில் அவள் ஒரு தொடர்கடை திரைப்படுத்திருந்தது.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 2:47. எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கள் வரும் பாடல். டி எம் சவுந்தரராஜன் குரலில், எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில், வாலியின் வரிகளில் சக்கரம் திரைப்படுத்தப்பட்டிருந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற காலங்களில் வரும் பாடல் நாளை நமது திரைப்படத்தில் இருந்தார்.

நேரம் 2:56 25. இன்றைய காலத்தை வென்ற காண நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் அன்பு சகோதரர்கள் திரைப்படத்தில் இருந்தது.

0: வணக்கம் மக்களே, நேரம் 3:24 எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தண்டோடம் மற்றும் ஜவ்வு கிழிதல் இதுக்கான அறிகுறிகளுக்கான சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்க வந்திருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் எலும்பியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கிருபாகரன் அவர்கள். நிகழ்ச்சிக்குள்ள ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தண்டுவடம் மற்றும் ஜவ்வு கிழிதல் பிரச்சனைகளுக்கான சிகிச்சைகள் குறித்து விளக்கம் அளிக்க வந்திருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் எலும்பியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கிருபாகரன் அவர்கள். நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் பேசணும் ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 என்று எங்களுக்கு வெளியுறைகள் 0413 என்ற முன்குறியீட்டு எண்ணும் சேர்ந்து டயல் பண்ணுங்க. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
0: இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இந்த தண்டுவடம் மற்றும் ஜவ்வு கிழிதல் இது சம்மந்தமாக தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த தண்டுவடம் மற்றும் ஜவ்வு கிழிதல் அப்படின்னா என்ன, அந்த பிரச்சனையை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிவிடுங்க.
2: தண்டுவடம் வந்து பார்த்திங்கன்னா 33 எலும்புகள் இருக்குது தண்டுவடத்தில். ஒவ்வொரு எலும்புக்கும் நடுவில் மூட்டுன்று சொல்லுவாங்க. நம்ம வந்து முட்டியில் வந்து 2 எலும்புக்கு நடுவில் இருக்கிற மூட்டு ஜாயிண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி தண்டுவடத்தில் இருக்கிற எலும்புக்கு ஒரு எலும்புக்கு இன்னொரு எலும்புக்கு நடுவில் இருக்கிற ஜாயிண்ட்டு தான் வந்து இந்த தண்டுவடத்தில் இருக்கிற ஜவ்வுன்னு சொல்கிறது, சரிங்களா? அது பேர் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. டிஸ்க்கு அந்த டிஸ்கில் வந்து கிழிஞ்சு போச்சு இல்லை, அதில் அதில் வந்து ரெண்டு பகுதி இருக்குது. உள் பகுதியில் வந்து ஒரு ஜெல்லி மாதிரி ஒன்று இருக்கும், அதை சுற்றி வந்து ஒரு நல்ல ஒரு டஃப்பான ஒரு பாட்டு இருக்கும். அந்த ரொம்ப கடுமையான ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், அதை சுற்றி வால் மாதிரி செவரு மாதிரி இருக்கும். இப்போது நம்ம அது கிழிஞ்சிருச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லி மாதிரி சப்ஸ்டன்ஸ் வந்து வெளியில் வந்து தண்டுவடத்தோட ஃபங்க்ஷன் அதோட பயன்பாடு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது அதோட வேலை. ஸோ இப்போ ப்ரொடெக்ட் பண்ண வெளியிலேருந்து அடிப்படாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது அதோட வேலை. இப்போ அந்த டிஸ்க் வந்து நழுவி வந்துருச்சு அப்படின்னா அந்த டிஸ்க் வந்து ஸ்பைனல் கார்டை தான் அழுத்தும். ஸ்பைனல் கார்டை அழுத்துதோ இல்லை அதுலேருந்து வர நரம்புகள் அழுத்தினாலோ நம்மளுக்கு அதோட அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து தண்டுவடத்தில் ஜவ்வு நகர்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்றது.
0: இப்போ இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கு, இந்த தண்டுவடம் ஜவ்வுக்கு இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு. இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன டாக்டர்?
2: ஒன்று வந்து வாழ்வியல் ப்ராப்ளம், வாழ்வியல் லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டே இருக்கீங்க.

0: எக்ஸசைஸும் பண்ணாமல் பயிற்சி உடல் பயிற்சி பண்ணாமல் திடீர்னு ஒரு நாள் வந்து சரி ஓகே நம்ம உடம்பை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ போயிட்டு கிரிக்கெட் விளையாடுறீங்க, வீக்கெண்ட் வாரியர்ஸ்னு சொல்லுவோம், திடீர்னு கடைசி ஒரு நாள்
1: எழுச்சி வரும்,
0: திடீர்னு ஒரு எழுச்சி வந்து போயிட்டு கிரிக்கெட் விளையாடுவீங்க, பால் போடுவாங்க, நீங்கள் பேட் வச்சு ஒரு சுற்று சுற்றுவீங்க, பால் சிக்ஸ் போயிடும், ஆனால் நீங்கள் முதுகு பிடிச்சிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது ஒரு முன்னாடி ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமல் ஸ்ட்ரெச்சிங் பண்ணாமல் திடீர்னு நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு அன்கண்டிஷன்டாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, திடீர்னு ஓடுறீங்க, திடீர்னு நீங்கள் போய் நான் சிலிண்டர் தூக்குறேன்னு சொல்லிட்டு சிலிண்டர் தூக்குறீங்க, வெயிட் ஹெவி வெயிட்டு தூக்குறீங்க, ரொம்ப ஹெவி வெயிட்டு தூக்குறீங்க, ப்ராப்பராக நீங்கள் ட்ரெயின் பண்ணாமல் ஹெவி வெயிட் திடீர்னு தூக்குறீங்க அப்படின்னா, ரொம்ப அதிகமான வெயிட் தூக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த தண்டோட டிஸ்க் வந்து நழுவி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அடிபட்டு அடிபட்டாலும் இந்த மாதிரி டிஸ்க் வந்து நழுவி ஸ்பைனல் கார்டை வந்து அழுத்தத்துக்கான சான்சஸ் இருக்குது.
1: ஸோ வந்து எந்த ஒரு வேலையும் வந்து புதுசாக செய்யும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய்யணுன்றீங்க,
0: புதுசாக பார்த்து பொறுமையாக செய்கிறத விட நீங்கள் வந்து அதுக்காக ட்ரைனிங் முன்னாடி பண்ணிவிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பை வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணி ஸ்ட்ரென்தனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதோ இது ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது வந்து டெய்லி நீங்கள் பண்ணீங்கன்னா பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உடம்பை வந்து ட்ரெயின் பண்ணும், முதல்ல வாக்கிங் பண்ணும், பேக் ஸ்ட்ரெச்சிங் பண்ணும், பெண்டிங் பண்ணணும், பாடி லூசன் பண்ணணும், அதுக்கப்புறமா பண்ணணும்.
1: இப்போ இந்த ஒரே வாரத்தில் வந்து சிக்ஸ் பேக் வைக்கணும் சொன்ன மாதிரி நல்லா ஹெவி வெயிட் தூக்குவாங்கல்ல,
0: அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதான் அதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். ஜிம்மில் போயிட்டு நான் வந்து ஒரே நாளில் நான் பயில்வானாக மாறணும்னு சொல்லிட்டுலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்டான காரணம்.
1: ஓகே டாக்டர், இன்னொரு முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, இந்த பிரச்சனையுடைய முக்கிய அறிகுறிகள் என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இந்த பிரச்சனைகளை காமிக்கணும்?
0: முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதுகு வலி, அதுக்கப்புறம் வந்து முதுகுலேருந்து சில சமயம் வந்து வலி வந்து காலுக்கு பரகும், அப்புறம் வந்து காலில் வந்து மரமரப்பு இல்லை மறுத்து போகிற மாதிரி இருக்கும், அப்புறமா இல்லைன்னா காலில் வந்து காலில் வந்து சப்பல் வந்து தானாக விலகி போகும் நடக்கும்போது, அது வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களால் கால் வந்து ரொம்ப தளர்ந்து போகிற மாதிரி இருக்கும், உங்களால் குனிஞ்சு குனிய முடியாது, குனியும் போது உங்களுக்கு முதுகில் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து அதுக்கு அறிகுறிகள்.
1: ஓகே, ஸோ இந்த அறிகுறிகள் தான் நம்ம உடனே போய் டாக்டரை பார்க்கணும்,
0: கண்டிப்பாக போய் பார்க்கணும்.
1: ஓகே டாக்டர், இன்னொன்று, இப்போ ரொம்ப நேரம் வந்து நம்ம உட்காந்துட்டு வேலை செய்கிறதுனால ரொம்ப நேரம் இப்போ சிஸ்டம்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் நிறைய நேரம் வந்து சிஸ்டம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு வேலை செய்வாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வருமா?
0: கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது தேய்மானம்ன்றது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்க ஆக்டிவிட்டி பண்ணும்போது அவங்களுக்கு இதோட வலியோ இதோட பிரச்சனையோ அவங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் இருக்குது.
1: ஸோ அப்போ வந்து இப்போ அதிக நேரம் இப்போ இந்த உட்காந்துட்டே வேலை செய்து அவாய்ட் பண்ணணுமா?
0: அவாய்ட் பண்ணணும் இல்லை, நீங்கள் 8 hours உட்காருறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட மீதி இருக்கிற 8 hours நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோங்க. ஒரு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்கள் உட்காந்து வேலை பார்க்குறீங்கன்னா மீதி 8 மணி நேரம் வந்து உங்கள் உடம்பை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு பயிற்சியில் ஈடுபடலாம். ரன்னிங் ரன்னிங்னா எடுத்துனே ரன்னிங் இல்லை, முதல்ல வாக்கிங், முதல்ல ஒரு 1 hour 5 kilometers to 6 kilometers தொடர்ந்து வாக் பண்ணுறதோ, அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டயட்டையும் நீங்கள் மாடிஃபை பண்ணுறது, அப்புறம் வெயிட்டை குறைக்கிறது, இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ரன்னிங் பண்ணலாம். ரன்னிங் பண்ணிட்ட பிறகு அப்புறம் சைட் பை சைட் நீங்கள் வந்து உடம்பை வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் இருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க சேகர் சார், உங்களுடைய கேள்விகள் என்ன டாக்டர்? கேளுங்க.
2: கண்டிப்பா டாக்டர், இந்த மூத்த தொடர்பான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கறது பொதுவா ஒரு 40 வயதுக்கு மேல ஆண்களுக்காக இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் காமனா ஏற்படுது. சோ ஏஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபேக்டரா எடுக்கும் பொழுது தள்ளி போடலாம் மூட்டை தேய்மானம் மூட்டை தொடர்பான பிரச்சனைங்கிறாங்க. சோ என்ன மாதிரியான பிசிக்கல் எக்ஸசைசஸ் அண்ட் அவங்களுக்கு இது இருக்கு இல்லையா மருந்து அப்படிங்கறத எடுத்துக்கலாம், அதை ஒண்ணு சொல்லுங்க. இரண்டாவது கேள்வி வந்து, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த மூட்டை வலி அப்படிங்கறது கிராக் மாதிரி நடக்கும் போதே வரும், டக் டக் டக்குன்னு, அது வந்து எக்ஸ்ட்ரீம் கேசஸ்லதான் அவங்களுக்கு அது மாதிரி வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய கேள்வி என்னன்னா டாக்டர், இந்த முட்டி வந்து அவ்வளவு கிராக் ஆற மாதிரி சவுண்டு பிரிட்டில் ஆகி ஏன் சிலருக்கு சப்தம் வருது? அப்படி சப்தம் வரவங்களுக்கு நவீன சிகிச்சை முறையான ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க, அது என்ன ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அதனுடைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எனக்கு இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
1: தேங்க்யூ. ஓகே சார், அழைப்புக்கு நன்றி சார், நீங்க சொல்லிடுங்க.

0: இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு தண்டோடத்துலேருந்து மூட்டை பற்றி கேட்டிருக்காங்க.
1: ஓகே,
0: சத்தம் வர்றது வந்து யூஸ்வலாக நம்மளோட நார்மல் முட்டியில் கூட சத்தம் வரலாம். சில சமயம் மூட்டு தேய்மானம் ஆகி அப்புறம் உள்ளே இருக்கிற அதோட ஜவ்வு வீங்கி போச்சுன்னா அதனாலேயும் அந்த மாதிரி சத்தம் வரலாம். சத்தம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மூட்டு தேய்மானத்துக்கு வந்து எவ்வளோ தேஞ்சிருக்கு, உங்களால் எவ்வளோ நடக்க முடியுது அதை பொறுத்து. ரொம்ப தூரம் நடக்க முடியல, உங்களால் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அதற்கு வந்து ஆர்த்ரோஸ்கோப்பி மூலமாக உங்களுக்கு வந்து மெனிஸ்கஸ் சில சமயம் வாஷர்னு சொல்லுவாங்க மூட்டுக்குள்ளே, அது கிழிஞ்சிருக்கிறதா அது அதுக்கு ரிப்பேர் பண்ணலாம். அப்புறமா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மூட்டில் இருக்கிற காட்லேஜ் வந்து வியர் அண்ட் டியர், அது வந்து நம்மளோட வீட்டு இருக்கிற தர மாதிரி மொசைக் மாதிரி அந்த காட்லேஜ் வந்து குஷன் மாதிரி, அது அந்த குஷன் வந்து உள்ளே இருக்கிற ஃப்ளூயிடில் வந்து லூப்ரிகேஷனோட அந்த காட்லேஜ் நல்லா இருந்துச்சுன்னா பெயின் இருக்காது. அந்த காட்லேஜ் வந்து ஒரு ஒயிட் ஷைனி ப்ளூயிஷ் ஷைனி அது ஷைன் இருக்கும் அதுக்கு, அது வந்து எல்லோயிஷாக மாறுது இல்லை ஒயிட்டிஷாக மாறுது அப்படின்னா அதோட மாய்ச்சர் கண்டென்ட் கம்மியாகுது, அந்த காட்லேஜோட மாய்ச்சர் கண்டென்ட் கம்மியாகுச்சு அப்படின்னா உங்களுக்கு வலி வர ஆரம்பிக்கும், உங்களுக்கு ரொம்ப தூரம் நடக்க ஆரம்பிக்கும், நடக்க முடியாது. நீங்கள் 500 மீட்டர் கூட உங்களால் நடக்க முடியல அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து உங்களோட பிரச்சனை ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் அதுக்காக மற்ற பயிற்சியெலாம் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும். பண்ணுறதுனா பயிற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் மூட்டை சுற்றி இருக்கிற எக்ஸசைஸ் தசையெல்லாம் வந்து சதையெல்லாம் வந்து வலிமைப்படுத்த வேண்டியதாக இருக்கும் எக்ஸசைஸ் பண்ணி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோஸ்கோபி மூலயமா நீங்கள் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. இப்போல்லாம் வந்து எவ்வளோ ஒரு மூட்டின் எத்தனை பகுதி வந்து மாறி இருக்கு, ஒரு உள்பகுதி மட்டும் தேஞ்சிருக்கா வெளிப்பகுதி தேஞ்சிருக்கா, அதுக்கேற்ற மாதிரி பாதி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இருக்கு, முழு மூட்டு அறுவை மாற்று அறுவை சிகிச்சையும் இருக்கு. அது வந்து இப்போல்லாம் வந்து சர்ஜன்ஸ் பண்ணுவாங்க, கன்வென்ஷனலாக ரோபோட் உதவி இல்லாமலையும் பண்ணலாம், ரோபோட் உதவியோடையும் பண்ணலாம். இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்து ரோபோட் வந்திருக்கு, ஆனால் ரோபோட் வந்து நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணுதா இல்லை வெறும் அது நம்மளுக்கு செலவு வைக்குதான்றது வந்து இப்போதைக்கு வந்து இன்னும் தெளிவு கிடையாது. நம்ம மக்கள் எல்லாருமே வந்து இப்போ ரோபோட்டில் பண்ணுறீங்களா ரோபோட்டில் பண்ணுறீங்களான்ட்டு எல்லாரும் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் ரோபோட் வந்து ஒரு சர்ஜன் வந்து ஒரு மூட்டு மாற்று சிகிச்சை ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ரோபோட் வந்து அவருக்கு வந்து அந்த அவரோட ப்ரிசிஷன்ல எக்ஸ்ட்ராவா கொடுக்க போறது ஒண்ணுமே கிடையாது. சோ இதுதான் வந்து இப்போதி லேட்டஸ்ட் ரிசர்ச். அதனால ரோபோட் வந்து வெச்சு பண்றதுதான் வந்து நல்லதுன்னு நீங்க டிசைட் பண்ணக்கூடாது.
1: ஓகே டாக்டர், இன்னொரு முக்கியமான க்வெஸ்சன் என்னன்னா ஜவ்வுக்கு இதை பத்தி நம்ம பேசுறோம். லைஃப் டைம்ல வந்து ஜவ்வு ஒரு தடவை கிழிஞ்சிதுன்னா அது திரும்ப வந்து நார்மல் ஆகாதா, திரும்ப அது கிழிஞ்சிட்டே தான் இருக்குங்களா?
0: இது வந்து எப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பாடி அதை ஹீல் பண்ண ட்ரை பண்ணும்.
1: ஓகே,
0: அது ஆனால் ஹீல் பண்ணுறது வந்து அதே டிஷ்யூ வச்சு ஹீல் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் எலும்பு உடஞ்சதுன்னா எலும்பு ஃபார்ம் ஆகும், அப்புறம் எலும்பு ஃபார்ம் ஆகி எலும்பு வந்து ஹீல் ஆகும். ஆனால் எல்லா டிஷ்யூஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகாது, ஸ்கார் ஃபார்ம் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் இந்த மாதிரி ஜவ்வுலாம் வந்து நீங்கள் ஆப்ரேஷனே பண்ணாமல் நீங்கள் வந்து அதை ஹீல் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அதில் ஸ்கார் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, ஸோ ஹீல் ஆகும் பட் ஆனால் அதே டிஷ்யூ ஃபார்ம் ஆகாது,
1: அந்த நார்மலாக பழைய மாதிரி வராது,
0: பழைய மாதிரி வராது, ஆனால் தழும்பு ஒன்று ஃபார்ம் ஆகும் அங்கே.
1: ஓகே டாக்டர், இன்னொரு முக்கியமான க்வெஸ்சன், அதுக்கு முன்னாடி ஒரு நேரம் வந்திருக்காங்க பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: சுப்பிரமணி, பட்டாம்பாக்கம்.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்விகள் என்ன டாக்டர் கேளுங்க.
2: ஒய்ஃபுக்கு சார்
1: கேளுங்க,
2: பேக் பெயின், காலில் வந்து மறக்க மறுத்து போறது, கால் வலி இதெல்லாம் இருந்து சார். எக்ஸ்ரே பார்த்தோம், L1 வந்து 5 அழுத்துதுன்னு சொல்லி சொன்னாரு.
1: ஓகே,
2: இதுதான் சார். அப்புறம் ஸ்டீரியோ வந்து ஸ்டீராய்டு மாத்திரை கொடுத்தாங்க.
1: ஓகே,
2: அது கொஞ்சம் பரவாயில்ல. மேற்கொண்டு என்ன சார் பண்ணலாம்?
0: பயிற்சி பண்ணணும் அவங்க வந்து.
2: சர்ஜரியா?
0: பயிற்சி
2: ஃபிசியோதெரபி.
0: ஃபிசியோதெரபி வேற, பயிற்சி வேற. ஃபிசியோதெரபின்றது வந்து வெளிப்புற தோல் பகுதியில் வந்து ஹீட்டோ இல்லை அல்ட்ராசோனிக் வேவ்ஸோ வைப்பாங்க. அதை தவிர ஆயின்மெண்ட் ஏதாவது தடவி அது மேலேயும் அல்ட்ராசோனிக் மசாஜ் அது மாதிரி பண்ணுவாங்க. அதையும் தாண்டி எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த பகுதியில் இருக்கிற தசைகள்லாம் எப்படி வந்து வலிமைப்படுத்துறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த எக்ஸசைஸஸ்லாம் கற்றுக்கணும், அது பண்ணணும். அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க.
2: ஆயில் கொடுத்தாங்க,
0: ஆயில் வந்து கொஞ்சம் நேரம் தான் ஹெல்ப் பண்ணும். அது வந்து அது தடவி முடிச்சிட்ட பிறகு திருப்பி

0: வழி வரும். ஸோ அதனால் நீங்கள் பயிற்சி பண்ணி உங்களோட சதை தண்டவடத்தை சுற்றி இருக்கிற தசைகளை வந்து வலிமைப்படுத்துறது தான் உங்களுக்கு நோக்கமாக இருக்கணும்.
1: சரி சார்.
0: ஓகே சார்.
1: கிடையாது,
0: அது வந்து அவங்களோட ப்ராப்ளம் பொறுத்திருக்கு, அது நிலைமையை பொறுத்திருக்கு. அது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டருக்கு தான் நல்லாவே தெரியும். இங்கே வந்து அது வந்து அதுக்கு ஆலோசனை கொடுக்கறது கஷ்டம்.
1: இப்போ பயிற்சி பண்ணால் நல்லது.
0: எஸ்,
1: தேங்க்யூ சார்.
2: ஓகே சார், அழைப்புக்கு நன்றி சார். ஓகே டாக்டர், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், அப்புறம் மனிஷை தொடரலாம்.
3: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போவின். ஹலோ டாக்டர், நேரம் 3:23:31 ஆயிட்டிருக்கு. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தண்டுவடம் மற்றும் ஜவ்வுக்கு இதழ் பிரச்சனைகளுக்கான சிகிச்சைகள் குறித்து விளக்கம் அளிச்சுட்டு வராங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் எலும்பியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கிருபாகரன் அவர்கள். நேர்களை நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2271770 எங்களுக்கு. டாக்டர், இப்போ அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ இந்த தண்டுவடம் இப்போ ஜவ்வுக்கு இதழ் பிரச்சனைக்கு வந்து நம்ம எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கிறது? எக்ஸ்ரே இல்லைன்னா இந்த எம்ஆர்ஐ இந்த பரிசோதனை வந்து எப்போ செய்யலாம்?
3: இப்போ உங்களுக்கு அறிகுறி இருக்குது, முதுகுவலி இருக்குது, இல்லை கால்வலி, முதுகுவலி கால்வலிக்கு பரவுது அப்படின்னா டாக்டர் பார்ப்பாங்க. டாக்டர் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவைன்னா அவங்க வந்து எக்ஸ்ரே பண்ணி பார்ப்பாங்க. எக்ஸ்ரேல டிஸ்க் தெரியாது, ஆனால் தண்டுவடத்துக்கோ தண்டுவடத்துக்கு நல்ல இருக்க கேப் கம்மியாக இருக்கிறது தெரியறதுக்கு வாய்ப்புக்கு இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து தசைப்பிடிப்பு இருக்குன்னா தசைப்பிடிப்பும் வந்து எக்ஸ்ரேல தெரியும். பட் ஆனால் எவ்வளோ அளவுக்கு டிஸ்க்கு வந்து நழுவி இருக்குது, எவ்வளோ வந்து நரம்ப பாதிப்பு ஏற்பட்டுருக்குன்னா அது எம்ஆர்ஐ மூலியமாக தான் தெரியும். அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ரே உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ் இல்லை, ரெஸ்ட்டு, ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைஸு, டேப்லெட்ஸ் எல்லாமே சாப்பிட்டும் மாத்திரை மருந்து எல்லாமே இயன்முறை பயிற்சி எல்லாமே பண்ணியும் உங்களுக்கு வந்து முன்னேற்றம் ஏற்படலை அப்படின்னா எம்ஆர்ஐ

0: பண்ணி பார்க்கறதுல ஒரு இது இருக்கு. எடுத்தோடனே எம்ஆர்ஐ பண்ணணும்னு அவசியம் இல்லை எல்லா பிரச்சனைக்கும், சரிங்களா. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எக்ஸ்ரே எடுத்து சோதித்து பார்ப்பாங்க டாக்டர் வந்து, எப்படி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்ப்பாங்க. பார்த்துட்ட பிறகு அதுக்கப்புறமா எக்ஸ்ரே பண்ணி பார்ப்பாங்க தேவைன்னா. அதுக்கப்புறமா தேவைன்னா முன்னேற்றமே ஏற்படலை, ட்ரீட்மெண்ட்டில் முன்னேற்றமே ஏற்படலை அப்படின்னா தான் எம்ஆர்ஐ தேவைப்படும், சரிங்களா. எடுத்தோடனே எம்ஆர்ஐ பண்ணணும்னு அவசியம் இல்லை.
1: ஓகே டாக்டர், இன்னொன்று, இப்போ இந்த தண்டோட பிரச்சனைக்கு வந்து மருந்துகள் மூலமாகவே சிகிச்சை அளிக்க முடியுமா?
0: எக்ஸசைஸ் மூலயமா பண்ண முடியும். மருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து மருந்துன்றது வந்து கஷ்டம். வெறும் மருந்து மூலயமா குணமடையும்னு சொல்கிறீங்கன்னா உடம்பு வந்து அதோட அது வந்து அது ஹீல் பண்ணிக்க போகுது, சரிங்களா. மருந்து வந்து சில சமயம் வலி நிவாரண மாத்திரைகள் வந்து வலி கம்மி பண்ணி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனால் எக்ஸசைஸ் நீங்கள் தான் பண்ணி ஆகணும். எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வலிச்சது அப்படின்னா திருப்பி மாத்திரை எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு.
1: ஓகே, ஸோ வந்து டேப்லெட்டும் தேவை, அதே நேரத்தில் நம்மளோட எக்ஸசைஸும் தேவை.
0: ஆமாம்.
1: ஓகே டாக்டர், இன்னொன்று, இப்போ இந்த இயன்முறை மருத்துவம், ஓகே அதுக்குள்ள ஒரு நேரம் வந்துட்டாங்க பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாரங்கிருந்து பேசுறீங்க?
2: சொல்லுங்க
1: சாம்சன் சார், உங்களுடைய கேள்விகள் என்ன டாக்டர் கேளுங்க.
2: சார், என்னோட பேத்தி 10 வயசு ஆகுது.
0: சொல்லுங்க.
2: அது வந்து முக்கிய நீர் போத்துருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாரமா கதிராம் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தோம்.
0: சரிங்க சார்.
2: அவங்க சுத்தமாக்கி அனுப்பிடுறாங்க, இப்ப வழியெல்லாம் இல்ல.
0: சரிங்க சார்.
2: அவங்க வந்து பரம்பரை தன்மையால கூட வரும் அப்படின்றாங்க.
0: ஓகே,
2: மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா?
0: ஆமா, இது ஜூவனைல் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து சோதித்து பார்க்கணும், அது பரிசோதனை பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும், சரிங்களா. ஆமாம். ஸோ மற்ற மூட்டுகளையும் வரலாம், லிவர் ஸ்பிளீன்லையும் பாதிப்பு ஏற்படலாம். ஸோ அதனால் ஒரு வாட்டி பார்த்துறது நல்லது. ஆமாம்.
1: ஓகே சார், அழைப்புக்கு நன்றி சார்.
2: தேங்க்யூ சார், தேங்க்யூ
1: சார். இப்போ இன்னொரு முக்கியமான குவெஸ்டின் என்னன்னா, இந்த இயன்முறை மருத்துவம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃபிசியோதெரப்பி, இந்த பிரச்சனைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து உதவி புரியுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த தண்டோட மற்றும் இந்த ஜெபுக்கு கீழே பிரச்சனைக்கு ஃபிசியோதெரப்பி எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு?
0: மிகவும் மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான சொல்யூஷன் இதுதான்.
1: ஓகே,
0: எக்ஸசைஸு, ஸ்ட்ரென்தனிங். நீங்கள் எப்படி வந்து மசில்ஸை ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறீங்க, முதுகு மசில்ஸை தண்டோடத்தில் சுற்றி இருக்கிற மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அப்புறம் உங்களோட கோர் அப்டமன் வயிறு சுற்றி இருக்கிற மசில் சதை, அப்புறம் முதுக சுற்றி இருக்கிற தசையெல்லாம் வந்து எப்படி நீங்கள் வலிமைப்படுத்துறீங்க, உங்கள் பேலன்ஸு, அப்புறம் சில எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்மிடியட்டாகவே ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பெல்விக் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. சில இதெல்லாம் வந்து ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஒரு சிலருக்குலாம் ரொம்ப டைட்டாக இருக்கும், அந்த ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஸோ எப்பவுமே உட்காந்துட்டே இருக்கவங்களுக்கு வந்து ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபிசியோதெரப்பியில் எக்ஸசைஸ்ன்றது வந்து ஒரு காம்போனண்ட். ஃபிசியோதெரப்பின்றது வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை இல்லாத, சர்ஜரி இல்லாத வழிமுறைகள் மூலமாக அவங்க வந்து வலி நிவாரணம் கொடுக்கறது தான் ஃபிசியோதெரப்பி. சிலர் வந்து வலினால அவங்க பயிற்சியை பண்ணாமல் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வலியை குறைச்சி பயிற்சி பண்ண வைக்கிறது தான் வந்து ஃபிசியோதெரப்பியோட மெயின் நோக்கமே.
1: ஓகே டாக்டர், இன்னொன்று, இப்போ இந்த ஜவ்வுக்கு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து அவங்களும் எக்ஸசைஸ் பண்ணலாமா? எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அவங்க?
0: அவங்க ஹெவியாக வெயிட் கனமான பொருளை தூக்கக்கூடாது.
1: ஓகே,
0: ரொம்ப நேரம் வந்து வளைஞ்சு உட்காரக்கூடாது. மீன்ஸ் கூன் போட்டு உட்காருவாங்கன்னு சொல்லுவாங்க
1: சேரில். ஓகே ஓகே,
0: அந்த மாதிரி உட்காரக்கூடாது. அப்புறமா வந்து ஜம்பிங், சடன் ஜோல்டிங் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, டக்குன்னு வந்து திடீர்னு திரும்புறது, திடீர்னு ஜம்ப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். மற்றபடி அவங்களுக்கு எக்ஸசைஸஸ் வந்து அவங்களுக்கு எந்த பகுதியில் வந்து ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுக்கலாம் எக்ஸசைஸ்.
1: ஓகே டாக்டர், இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களே, இந்த ட்ரீட்மெண்ட் டைமில் எந்த மாதிரியான இந்த செயல்கள் எல்லாம் தவிர்க்கணும் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க?
0: ஹெவி கனமான பொருள் தூக்கக்கூடாது. டூ வீலர் ஓட்டுறது கொஞ்சம் கம்மி பண்ணணும். அப்புறம் வந்து சடன் ஜோல்டிங் ஆக்டிவிட்டிஸ், மீன்ஸ் திடீர்னு ஜர்க் வர மாதிரி ஒரு பொருளை தூக்கிட்டு டக்குன்னு திரும்புறது, அப்புறமா ரொம்ப நேரம் ஒரே

0: ஏ பொசிஷனில் உட்காந்துருக்கிறது.
1: ஓகே
0: நீங்கள் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பொருளை நீங்கள் கீழேருந்து எடுக்கிறீங்க, தரையிலேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் முட்டியும் இடுப்பையும் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பொருளை கீழே தரையிலேருந்து எடுக்கணும், குனிஞ்சு எடுக்கக்கூடாது.
1: ஓகே
0: ஸோ இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் வந்து ஹை சேரில் உட்கார ட்ரை பண்ணலாம், ரொம்ப லோ சேரில் உட்காந்து எழுந்துக்க ட்ரை பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்க்ரீன் வந்து உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஐ லெவலுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கணும்.
1: ஓகே
0: ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ஃபோனை வந்து குனிஞ்சு பார்த்துட்ருக்கக்கூடாது.
1: ஓகே
0: ஸோ ஃப்ரீக்வெண்ட் பிரேக்ஸ் எடுக்கணும். நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரு 1 ஹவருக்கு வேலை பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் எடுத்துகிட்டு, இந்த எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து 5 மினிட்ஸ் நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டி கேரி அவுட் பண்ணணும். எப்படி 55 மினிட்ஸ் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, தொடர்ந்து உட்காந்து 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு, ஸ்ட்ரெச்சிங், ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ், பிளாங்க்கு, இப்போ திடீர்னு ஒரு 2 மினிட்ஸ் பிளாங்க் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கூட நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். ஸோ தட் உங்கள் மசில்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்கும்.
1: ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் பண்ணலாம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம்?
0: 45 மினிட்ஸ் பர் செஷன், 30 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ், அதுக்கு மேலே தேவையில்லை, யூஸும் இல்லை.
1: ஓகே, இல்லை ரெண்டு வேலையும் பண்ணலாமா இல்லை ஒரு வேலை பண்ண போதும்?
0: உங்களுக்கு வந்து பாடி ஸ்டிஃபாக இருக்குது அப்படின்னா ரெண்டு வேலை பண்ணுங்கள்.
1: ஓகே,
0: அட்லீஸ்ட் 30 to 45 மினிட்ஸ் பர் டே கண்டிப்பாக தேவை.
1: ஓகே டாக்டர், இப்போ இன்னொரு காலர் வந்து பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருந்து பேசுறீங்க?
2: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுகிறேன் சார்.
1: சொல்லுங்கள் கலைவாணி மேடம், உங்களுடைய கேள்விகள் என்ன டாக்டர் கேளுங்க.
2: வணக்கம் டாக்டர்.
0: சொல்லுங்கம்மா.
2: சார், எங்கள் பாப்பா வந்து 18 வயசு ஆகுது சார், அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல கீழே ஊந்துட்டாங்க.
0: சரிங்கம்மா.
2: ஊந்துட்டாங்கன்னா முட்டிக்கு கொஞ்சம் மேல கொஞ்சம் வீக்கமா இருந்தது, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தா நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாங்க.
0: சரிங்க.
2: ஆனா இப்ப பாத்தீங்கன்னா முட்டி அவங்க கீழே உட்காந்து எழுந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அப்புறம் முட்டியில ஏதோ கொஞ்சம் சவுண்ட் வருதுங்க சார்.
0: அது
2: எழுந்தா உட்காந்தா சவுண்ட் வருது, வலி இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனால சார் என்ன பிரச்சனை இருக்குமோன்னு கேக்குறேன்.
0: அது பார்த்துதான் சொல்ல முடியும். இப்போ நீங்க சொல்றதுபடி பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைய பார்த்துதான் சொல்ல முடியும், சரிங்களா? பொறுமையா பார்த்து சொல்ல முடியும், இப்ப சொல்ல முடியாதுமா. டாக்டர் கிட்ட போய் பாக்குறது.
2: இன்னொரு கேள்வி சார், எங்க பெரியமா ஒருத்தவங்க அதே மாதிரிதான் பைக்ல இருந்து கீழே ஊந்துட்டாங்க, ஒரு முட்டியில அடிபட்டுச்சு, முட்டி ஏதோ ஜவ்வு ஏதோ கொஞ்சம் ஏதோ டேமேஜ் ஆயிருக்கு, ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
0: ஆனா
2: அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிபி இருக்கு, சுகர் இருக்கு, அதனால அவங்களுக்கு பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கொஞ்சம் பயம் இருக்கு சார். அதனாலதான் கேக்குறேன், இது பண்ணலாமா?
0: வயசு என்னமா உங்களுக்கு?
2: அவங்களுக்கு ஒரு 55 வயசு 60 வயசு கிட்ட கூட இருக்கு சார்.
0: பிசியோதெரபி பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க, இன்கேஸ் அதுல வந்து முன்னேற்றம் ஏற்படல
2: அப்படின்னா கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணா என்ன ஆகுமோ அப்படின்னு கொஞ்சம்
0: கண்டிப்பா அதுல ரிஸ்க் இருக்குமா? கண்டிப்பா அதுல ரிஸ்க் இருக்கும். நீங்க பயிற்சி பண்ணி உங்கள அதுல ஏதாச்சும் முன்னேற்றம் இருக்குதான்னு பாருங்க, இல்லைன்னா ஆபரேஷன் பத்தி யோசிச்சு பாருங்க, சரிங்களா?
2: ஓகே மேடம்.
1: ஓகே மேடம், அழைப்பு நன்றி மேடம். ஓகே டாக்டர், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக், அப்புறம் நிகழ்ச்சி தொடரலாம்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: டாக்டர், ஒரு நேர் இருக்காங்க பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம், பாண்டன் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கேன் மேடம். டாக்டர் கிட்ட உங்களுடைய கேள்விகள் என்ன?
4: வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்மா.
4: இப்போ படிக்கட்டுல மத்தையில இருக்கோம் டாக்டர். இப்போ படிக்கட்டுல அதிகமா ஒரு நாளைக்கு ஒரு 10-20 தடவை ஏறி இறங்கினா முட்டி ப்ராப்ளம் வருமா?
0: அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராதுமா, சரிங்களா? எக்ஸசைஸ் பண்ணாமல் வெறுமனே ஏறிட்டு இறங்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாப்பிடணும். உடம்பு நீங்கள் வந்து
1: ஹெல்த்தியாக
0: சாப்பிடணும். ஏறி இறங்குறதுனால ப்ராப்ளம் இல்லை. மலையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து எப்பவுமே ஏறிட்டு தான் இருக்காங்க, இறங்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாருக்குமே ப்ராப்ளம் வராது. மலைவாசிகள் நிறைய பேருக்கு வந்து அவங்க கிலோமீட்டர் கணக்கில் ஏறுறாங்க, கிலோமீட்டர் கணக்கில் இறங்குறாங்க, அவங்களுக்கெல்லாம்

0: சிட்டியில் வந்து ப்ராப்ளம் வரணும்னா எல்லா மலைவாசிகளும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும்.
1: அப்படி இல்லை ஸ்ட்ரென்த்தாக சாப்பிடணும் சொல்கிறீங்களா?
0: ஆமாம், ஸ்ட்ரென்த்தாக சாப்பிட்டு அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு அவங்க சாப்பிட்றாங்களோ புரத சத்து அதிகமாக இருக்கணும், அப்புறமா ஃபேட் அதிகமாக இருக்கணும், சரிங்களா? வெயிட்டு கம்மி கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்.
2: ஓகே டாக்டர். அடுத்தது ஒரு கேள்வி டாக்டர், அம்மாவுக்கு 60 வயசு ஆகுது, ஆனால் அவங்க முட்டி டக்கு டக்குன்னு குழ குழன்னு ஆகுது சொல்கிறாங்க. வலி இல்லை ஆனால் குழ குழன்னு ஆகுது முட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, அது எதாவது டாக்டர்?
0: தண்ணி தேய்மானத்தினால தண்ணி தேங்கி இருக்கலாம். ஸோ அது ஒரு மருத்துவர் பார்க்கறது நல்லதுமா?
1: ஓகே மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
2: நன்றி சார். நன்றி சார்.
0: தேங்க்யூ
1: டாக்டர். இன்னொரு கலந்து இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம் மேம். யார் எங்க பேசுறீங்க? சொல்லுங்க தனலட்சுமி மேம், உங்களுடைய கேள்விகள் என்ன? மருத்துவர்கிட்ட கேளுங்க.
0: சொல்லுங்கம்மா.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: எனக்கு வயசு 75.
0: ஓகே.
3: முதுகுலாய்க்காவும் தேஞ்சி போச்சிருக்கேன். நாங்கள் எம்ஆர்எஸ் ஸ்கேன் எடுத்தோம்.
0: ஓகேம்மா.
3: இது
0: வந்து உங்களோட எம்ஆர்ஐ பார்த்து தான் சொல்ல முடியும். அப்புறம் உங்களோட பரிசோதனை பண்ணி தான் சொல்ல முடியும். பரிசோதனை பண்ணாமல் பார்க்காம சொல்ல முடியாது. ஒரு எலும்பியல் டாக்டரை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறதா சிறந்ததாக இருக்கும். எக்ஸசைஸ் முதுகுக்கு எக்ஸசைஸ் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து பண்ணுறது நல்லதுமா, சரிங்களா? எக்ஸசைஸ் சொல்கிறது கஷ்டம். வாக்கிங் பண்ணலாம். வாக்கிங் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணலாம். வலி இருக்குன்னா வலி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த அப்புறமா நீங்கள் பண்ணலாம் எக்ஸசைஸ். வாக்கிங் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகிறது ரொம்ப சிறந்ததுமா, சரிங்களா? தனியாக எக்ஸசைஸ் பண்ணுறது டேஞ்சரஸ்மா, சரிங்களா? நீங்கள் வந்து ஒருத்தரோட உதவியோட பண்ணுறது தான் சிறந்தது, சரிங்களா? எக்ஸசைஸ் ட்ரைனிங் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணும் போது நம்மளோட உடம்பை வந்து நம்மளே வந்து அடிபடுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அதுக்கப்புறமா அது பண்ணுறது தான் நல்லது, சரிங்களா?
1: ஓகே மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம். ஓகே டாக்டர், ஒரு ஷார்ட் கமிஷன் பிரேக் அப்புறம் நிகழ்ச்சி தொடரலாம்.
4: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
5: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கூலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகள்.

0: பெற்றிடுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின். ஹலோ டாக்டர், நேரம் 3:45 ஆயிடுச்சு. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில தண்டு வடம் மற்றும் ஜவ்வுக்கு இதழ் பிரச்சனைகளுக்கான சிகிச்சைகள் குறித்து விளக்கம் அளிச்சுட்டு வராங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் எலும்பியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கிருபாகரன் அவர்கள். டாக்டர், ஒரு முக்கியமான கேள்வி, இப்ப இந்த தண்டு வடம் இந்த ஜவ்வுக்கு இதழ் பிரச்சனைக்காக இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா எப்ப வந்து நம்ம சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும், எந்தெந்த ஒரு சூழ்நிலையில வந்து அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை கண்டிப்பா ஏற்படும்?
4: நரம்பு அழுத்தத்தினால உங்களுக்கு கால் தசையில வந்து வீக்னஸ், செயல்படாம இருக்கிறது, கால் கட்டவரில் தூக்க முடியல, இல்ல கால் பெருவிரல் தூக்க முடியல, இல்ல கணுக்கால் அசைய முடியல, இல்ல பூரா மறுத்து போயிருக்கு, இல்ல ஒணுக்கு போறதுல ப்ராப்ளம் இருக்கு, டாய்லெட் போறதுல ப்ராப்ளம் இருக்கு, டாய்லெட்டை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்களை ஒன்றுக்கு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இந்த மாதிரி காரணங்களால. இது வந்து முதுகில், கீழ் முதுகில், கழுத்தில் வந்து இதே மாதிரி ஜவ்வு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கையில் வந்து மறுத்து போகிற மாதிரி இருக்கலாம், ரெண்டு கையும் சேர்ந்து போகிற மாதிரி இருக்கலாம், உடம்பு ஃபுல்லாக உடந்து சேர்ந்து போன மாதிரியும் இருக்கலாம், குவாட்ரி பிளீஜியா, குவாட்ரி பிரசஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி கூட ஆகலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து கண்டிப்பாக சர்ஜரி பண்ண பண்ணுறதுக்கு பிளான் பண்ணணும்.
3: ஸோ இந்த டைமில் வந்து கண்டிப்பாக சர்ஜரி பண்ணால் தான் சரியாகும்.
4: ஆமாம்,
3: ஓகே டாக்டர். ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். ஓகே, அழைப்பில் எது துண்டிப்புன்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், இன்னொரு முக்கியமான கேள்வி, இப்போ இந்த நம்ம நிறைய நேரம் இந்த இருசக்கர வாகனம் ஓட்டும்போது கை வந்து மறுத்து போன மாதிரி ஆகுது, இது வந்து ஏதாவது பிரச்சனையா இல்லை நார்மலாக நடக்கிறது தானே இது?
4: அந்த ரிஸ்ட் பகுதியில் வந்து ஒரு நரம்பு இருக்கும், அந்த நரம்பு வந்து ஹேண்டில் பாரில் வந்து நம்ம அழுத்தமாக பிடிக்கிற போது அந்த நரம்பு வந்து அழுத்த ஏற்படுறதுனால உங்களுக்கு கையில் வந்து ரத்த ஓட்ட சில சமயம் கம்மியானாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கை வந்து மறுத்து போகிற மாதிரி ஆகலாம், அந்த நரம்பு அழுத்தத்தினாலே ஏற்படலாம்.
3: இந்த பிரச்சனை வராமல் இருக்க என்னென்ன உணவு அதிகமாக எடுத்துக்கலாம் டாக்டர்? இப்போ இந்த கை கால் மறுத்து போகுது, இப்போ ரத்த ஓட்டம் இல்லைன்னு சொல்கிறீங்களா, ஸோ இந்த பிரச்சனை வராமல் இருக்க எதனா உணவு இருக்கா, அதிகமாக சாப்பிட வேண்டியது எதனா இருக்கா?
4: அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி நீங்கள் கொஞ்சம் திருப்பி உங்களை ஆக்டிவிட்டியாக நீங்கள் பண்ணால் போதும்.
3: ஓகே டாக்டர், ஒரு நேரம் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க மேம். ஓகே மேம், உங்களுடைய கேள்விகள் என்ன, மருத்துவர்கிட்ட கேளுங்க.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா.
5: எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, ரொம்ப பழக்கம், அவங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு 10-12 வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு, இடுப்புல அடிபட்டுச்சு.
4: நீங்க ஆமா, அப்ப நான் கண்டிப்பா அதுல ரிஸ்க் இருக்கதாமா செய்யும்.
5: அத 99% நல்லா ஆயிடும், 1% வந்து சொல்ல முடியாதுன்றாங்க. அவங்க வயசு வேற ஆயிடுச்சு, 48 வயசு ஆயிடுச்சா, அதனால பயப்படுறாங்க. அது பண்ணாம எப்படியே இருந்துடலாமா என்னான்ட்டு ஒரு ஐடியா.
4: உங்களுக்கு முன்னாடி சாஞ்சி முன்னாடி குனியிறாங்க அப்படின்னா கண்டிப்பா பிற்காலத்துல நரம்பு அழுத்தம் ஏற்பட்டு அதுல வந்து வீக்னஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குல்லம்மா, அதுக்கும் இதுக்கும் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் முடிவு பண்ணி தான், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட பேசி நீங்கள் அதை முடிவு பண்ணி எடுக்கணும்.
5: 48 வயசு
4: பண்ணலாம் பண்ணலாம், 48 வயசு பெரிய வயசு இல்லைம்மா.
3: ஓகே மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம். ஓகே டாக்டர், இன்னொரு நேரம் இருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம்.
3: வணக்கம், யாருக்கு பேசுறீங்க?
0: பேசுறேன் சார்.
3: சொல்லுங்க தண்டபணி சார், உங்களுடைய கேள்விகள்.

0: மருத்துவட்ட கேளுங்க.
1: டாக்டர் சார்,
2: சொல்லுங்கம்மா.
1: நீண்ட தூரம் கொஞ்சம் தூரம் நடந்தாலே முட்டியை வலிக்குது.
2: சரிங்கப்பா.
1: படி ஏறினாக்கா மரம் மரம் மரம் முட்டி.
2: தேய்மானம் தான் உங்களுக்கு. உங்கள் வயசு என்ன?
1: எனக்கு 61 வயசு ஆகுது சார்.
2: இது தேய்மானத்தின் அறிகுறி தான். இதுக்கு நீங்கள் பயிற்சி பண்ணணும்.
1: பயிற்சி பண்ணணும்.
2: ஆமாம்.
1: எப்படி சார்?
2: சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து என் மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட் யார்கிட்ட போனீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க முட்டி சுற்றி இருக்கிற தசைகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அவங்க எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த எக்ஸசைஸ் நீங்கள் தினமும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏறலாம் நீங்க. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணிட்ட பிறகு ஏறணும். ஆமாம்.
1: சரி சார்.
0: ஓகே சார். அழைப்புக்கு நன்றி சார்.
1: நன்றி சார். நன்றி சார்.
0: ஓகே டாக்டர், இன்னொரு நேர அழைப்பு இருக்காங்க, பேசலாம். வணக்கம். அழைப்பு துணிக்கப்பட்டிருக்கு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், இப்போ என்னுடைய முக்கிய கேள்வி இன்னொன்று இருக்குது. இப்போ இந்த கால்களில் வந்து அதிகமாக பலவீனம் ஏற்படுது மாதிரியான ஒரு அறிகுறிகள் இருந்தால் நம்ம உடனே போய் நம்ம டாக்டர் பார்க்கணுமா? காலில் வந்து இப்போ ஒரு பலவீனமாக கால் பலவீனமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுன்னா நம்ம உடனே போய் டாக்டர் பார்க்கணுமா?
2: அவசியம் இல்லையே.
0: ஏன்னா சில பேருக்கு ரொம்ப வந்து இந்த காலில் வந்து ரொம்ப பலவீனமாக அப்படி ஒன்றுமே இந்த காலில் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே இல்லாத மாதிரி தோணும் சில பேருக்கெல்லாம். ஸோ அதுமாரி சுச்சுவேஷன் வரும்போது
2: அது உங்களுக்கு இதுவே இல்லை, சென்சேஷனே இல்லை, உங்களுக்கு வீக்னஸாக இருக்குது கால் எதுவுமே இல்லைனா கண்டிப்பாக போய் அவனுக்கு எமர்ஜென்சி அது.
0: ஓகே டாக்டர், இன்னொரு முக்கியமான கேள்வி. இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், இந்த பிரச்சனைக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம், இந்த பிரச்சனை திரும்பவும் வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம்?
2: எக்ஸசைஸ் தான்.
0: ஓகே.
2: எக்ஸசைஸ், வெயிட் ரிடக்ஷன். நீங்கள் உங்களோட டெய்லி ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணலாம்.
0: ஓகே.
2: டைம்டு பிரேக்ஸ்னு எடுக்கலாம். சரி, இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: ஓகே டாக்டர், ஒரு நேரம் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு டாக்டர். இன்னொரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ வந்து டெய்லி வந்து நம்ம வாழ்க்கையில் நிறையா எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறீங்க. இப்போ வந்து ஒரு பொசிஷனில் உட்கார சொல்கிறீங்க. சில பேர் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் ஒரே மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க. ஸோ எந்த பொசிஷனில் உட்காரது மோஸ்ட்லி நல்லதுன்னு நினைக்கிறீங்க?
2: உங்கள் கை உங்களோட முதுகு வந்து வளையக்கூடாது.
0: ஓகே.
2: உங்களோட முட்டி வந்து தரையில் வந்து 90 டிகிரிஸ்க்கு மேலே பெண்டாக இருக்கக்கூடாது.
0: ஓகே.
2: நீங்கள் வந்து ஏதாச்சும் குனிஞ்சு நீங்கள் எடுக்கும்போது ஒன்று முதுகு குனிஞ்சும் நீங்கள் எடுக்கலாம், இல்லை முட்டியை மடக்கியும் எடுக்கலாம்.
0: ஓகே.
2: ஸோ ஏதாச்சும் நீங்கள் குனிஞ்சு எடுக்கும்போது முட்டியை மடக்கி அப்புறமா இடுப்பை மடக்கி நீங்கள் எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு முதுகு வலி அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எடுக்கலாம். அப்புறம் உட்காரும்போது உங்களோட ஸ்க்ரீன் வந்து உங்கள் கண்ணுக்கு நேராக இருக்கணும், நீங்கள் குனிஞ்சோ இல்லை நிமிந்தோ பார்க்கக்கூடாது.
0: ஓகே டாக்டர். ஸோ இந்த பொசிஷனில் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்றீங்க?
2: ஆமாம்.
0: ஓகே, ஒரு நேரம் வந்துருக்காங்க, பேசலாம். ஓகே, இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான கேள்வி டாக்டர், இப்போ இந்த தண்டு உடம்பு இல்லை ஜவுக்கு இதழ் பிரச்சனையை தடுக்க பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன?
2: வெயிட் போடக்கூடாது.
0: ஓகே.
2: நெக்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் டெய்லி பண்ணணும். அப்புறம் வந்து உடற்பயிற்சி, வாக்கிங் இதெல்லாம் பண்ணணும். நல்லா புரதச்சத்து நிறைந்த சாப்பாடு சாப்பிடணும். அப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க திடீர்னு எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணக்கூடாது. எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு அப்புறமா ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறதோ, அவங்களோட ஏதாச்சும் எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணணும்.
0: ஓகே டாக்டர், நேரம் வந்து பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். ரொம்ப நேரமாக கால் பண்ணிட்டுருக்கேன் பட் லைன் கிடைக்கல நினைக்கிறேன். வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சி நிறைவாக உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி தான். இப்போ இந்த தண்டு வடம் இல்லை இந்த ஜவுக்கு இதழ் பிரச்சனை, இது பற்றி தெரிஞ்சிக்க பொதுமக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன? நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனைக்கு நீங்கள் பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்ன நினைக்கிறீங்க?
2: நீங்கள் தண்டு வடம் பிரச்சனை வந்துருச்சுன்னா டக்குன்னு வந்து ஒரு டாக்டர் அணுகும். இந்த அறிகுறி தெரிஞ்சிருச்சு, சொன்ன அறிகுறிகள்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா டிலே பண்ணாமல் அணுகிறது நல்லது.
0: ஓகே.
2: ரெண்டாவது வந்து வந்துருச்சுன்னா சர்ஜரி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சர்ஜரி இல்லாமலே நிறைய சமயம் வந்து நீங்கள் வந்து இயன்முறை பயிற்சி மூலமாகவும் எக்ஸசைஸ் மூலமாகவும் இதை வந்து நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணலாம்.

0: எல்லாத்துக்குமே வந்து கடைசியில் ஆப்ஷன் சர்ஜரி கிடையாது. சர்ஜரின்னு வந்துட்டால் எண்டோஸ்கோபிக் சர்ஜரியிலேருந்து நுண்துளை சர்ஜரியிலேருந்து ஓப்பன் சர்ஜரியிலேருந்து எல்லாமே இருக்குது, ரோபோட்டிக்லேருந்து எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை வந்து அந்த ரிஸ்க் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமான்றது பார்த்துட்டு நீங்கள் பண்ணணும்.
1: ஓகே,
0: ஃபஸ்ட்டு தேவையான சமயத்தில் தான் ஸ்பைன் சர்ஜரி, ஸ்பைனில் என்ன சொல்லுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து சர்ஜரி அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் ஆனால் ஃபிசியோதெரப்பி பண்ணியும் எக்ஸசைஸ் பண்ணியும் உங்களால் வந்து உங்களை அவாய்ட் பண்ண முடியல. ஸ்மோக்கிங், ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணுறீங்க, ஸ்மோக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பேக் பெயின் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஆல்கஹால் சாப்பிட்றீங்க, அதனால பேக் பெயின் வரதுக்கு ஜாஸ்தி. நீங்கள் டூ வீலர் கான்ஸ்டண்ட்டாக ஓட்டிகிட்ருக்கீங்க, எக்ஸசைஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சர்ஜரி முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு அவுட்கம் நல்லா வரும். ஸோ லைஃப் ஸ்டைல், பேக் பெயின் வந்துட்டால் நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து திரும்பி பார்க்க வேண்டிய

0: நீங்கள் டூ வீலர் கான்ஸ்டண்டாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க, எக்ஸசைஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சர்ஜரி முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு அவுட்கம் நல்லா வரும். ஸோ லைஃப் ஸ்டை பேக் பெயின் வந்துட்டால் நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து திரும்பி பார்க்க வேண்டிய பார்க்கறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைம் தான் வந்து பேக் பெயின்.
1: ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி.
0: ஆமாம், உங்களோட வாழ்வியல் மாற்றத்துக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான அலாரம் தான் பேக் பெயின்.
1: ஓகே டாக்டர், இப்போ சரியான வாழ்க்கை முறை, சரியான பயிற்சி இருந்தால் நம்ம இந்த பிரச்சனை சமாளிக்கலாம். ஓகே டாக்டர், சூப்பர். இன்றைய நிகழ்ச்சியுடைய நேரத்தை வந்து வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துட்டு எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி டாக்டர்.
0: நன்றி
1: மக்களே. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தண்டுவடம் மற்றும் ஜவ்வுக்கு எதிர் பிரச்சனைகளுக்கான சிகிச்சைகள் குறித்து விளக்கம் அளித்தாங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் எலும்பியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் கிருபாகரன் அவர்கள்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் சூப்பரான குட் ஈவினிங். நேரம் 4:25 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இதோ கட் கேமரா ரோலிங் ஷோக்காக நான் ஆர்ஜே அன்பரசி வந்துட்டேன். சோ நம்ம கூட அடுத்ததா நம்ம கூட இணைய போற ஆர்ஜே இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா ஹலோ டாக்டர் கொஞ்சம் அப்படியே நிதானமா முடிச்சுட்டு அடுத்ததா கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துட்டு நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போறாரு நம்ம ஆனந்த். ஓகே, சோ எல்லாரும் வந்து சொல்லிட்டு காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாமே அப்படியே சாப்பிடறதுக்குலாம் ரெடி ஆயிட்டீங்களா? ஆபாடா, கொஞ்சம் வெயிலோட தாக்கம் பரவாயில்ல, ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட கட் கேமரா ரோலிங் ஷோக்காக நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கும் ஒரு சில கட்ஸ் எல்லாம் சூப்பரா உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்தையுமே ஆதரடியா பறக்க விடுங்க, பேசி ஜாலியா நம்ம கட் கேமரா ரோலிங் ஷோல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சோ யார் யாரெல்லாம் நம்ம ஷோக்கு கால் பண்ணோம் இந்த மாதிரி நாங்க கொடுக்குற டைலாக்ஸ் எல்லாம் சூப்பரா நான் பேசி அப்படியே தெரிக்க விட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்கதான் கால் பண்ணலாம். 2271760 2271770 அப்படிங்கிற இந்த எண்கள்ல கால் பண்ணுங்க, நம்ம பேசலாம். சோ டைலாக்ஸ் எல்லாம் உங்களுக்கான டைலாக்ஸ் என்ன அப்படிங்கறத நான் இப்போ அடுத்ததா இப்போ நான் பிளே பண்றேன். ஜஸ்ட் அப்படியே கேட்டு நீங்க வந்து அதை பை ஹார்ட் பண்ணி அப்படி நம்ம கூட பேசுறீங்க. ஓகே ஓகே, இதோ உங்களுக்கான ஒரு சூப்பரான டைலாக்.
2: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். எல்லடா, என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். எல்லடா,
1: எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நல்லவங்களாவே வளர்ந்துட்டீங்களா? இந்த டயலாக் தான் நீங்க பேச போறீங்க. ஓகே, சோ ஸ்டே டியூன் அண்ட் வாங்க நம்ம வந்து சூப்பரா பேசலாம். ஓகே, நம்மகிட்ட பேசுறதுக்காக ஒரு காலர் வந்துட்டாங்க. யாரு, எங்க இருந்து அப்படின்றத கேக்கலாம். ஹாய், வணக்கம். ஹலோ ஹலோ. ஓகே, சோ லைன்ல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாய், கேக்குதா? ஓகே, சோ இது வந்து என்ன படம் அப்படின்றதையும் யார் பேசுறாங்க அப்படின்றதையும் நீங்க வந்து சொல்லணும். அப்படியே அந்த டயலாகையும் பேசுறீங்க. ஹாய், வணக்கம்.
3: வணக்கம், சீர்மலை நல்லபடி பேசுறேன்.
1: ஓகே, வாங்க, உங்க பேர் மட்டும் புரியல, சீர்தலையா? பேசலாம். ரெடியா? ஓகே, கட் கேமரா ரோலிங்.
3: இன்னமோ தெரியல, நம்ம சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நல்லவங்களாவே இருந்துட்டோம். இல்லடா.
1: ஆமாவா, யார் அந்த இல்லடா? இன்னொருத்தவ யாரு உங்க கூட இருக்கிறவரு சொல்லுங்க.
4: பேசுறீங்க.
5: அதான்
4: பாத்தேன்.

0: தளபதி வர்ணமே தெய்வமே. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
0: இது வரைக்கும் நல்லா தான் இருக்கும் சார்.
2: ஹலோ,
0: வசனம் கேட்டீங்களா?
2: வசனம் கேட்டீங்களா?
0: டிபன் சாட்டிங்களா?
1: இல்ல, எனக்காக ஒரு வாட்டி போடுங்க.
0: அதான் பாத்து
2: இந்த டைலாக் உங்களோட ஆஸ்தான டைலாக்ல கேட்டலாமா? ரெடி.
3: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா, என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா.
2: ஓகே, கேட்டிங்களா?
0: எப்படி சார்?
2: கேட்டாச்சு கேட்டாச்சு. உங்களுக்காக ட்வைஸ் நாங்க ப்ளே பண்ணிட்டோம், சரிங்களா?
0: கேமரா
2: ரோலிங்.
1: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களாவே
2: வளர்ந்துட்டோம். அது சொல்லுங்க.
1: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்து நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம்.
0: ரொம்ப கீழே இறங்குது,
2: கொஞ்சம் இறங்குது, கட் ஆகுது நடுவுல நடுவுல.
0: ஏப்பன் சார், நீங்க சொல்லுங்க. இல்லடா சொல்லுங்க.
2: என்ன படம், யார் யார் பேசுறது?
0: ரொம்ப முக்கியம்.
2: சொல்லுங்க, அது நீங்க தான் சொல்லணும்.
1: இன்னொரு முறை சொல்லுங்க.
2: ஆஹா, இப்ப நீங்க பேசுனீங்கல்ல, அதே டைலாக் தான்.
0: சார், நமக்காக ஒரு பாட்டு பாடுங்க. பாத்தீங்களா, கூச்சலாம்
2: படக்கூடாது. என்னமோ உங்க பர்ஸ்ட் ஆகுற மாதிரி
0: இருக்கும். வாழ்க்கைனா சில அடிகள்
2: அது விழுந்தாலும் நாங்க விழாத மாதிரி எழுந்திருச்சு நின்னுடுவோம். ஹலோ, ஹாய், வணக்கம். அடுத்த கால
4: சூப்பர்.
2: உங்க காம்பினேஷன் பயங்கரமா ரீச்
0: ஆயிடுங்க லதா. எந்த வசனம் பேச போறீங்க?
2: ஒரு வசனம் தான் நாங்க போட்டேன்னு சொல்லுங்க லதா.
4: அது ஒண்ணுதானே போட்டிருக்கீங்க?
0: திரும்ப திரும்ப பல்ப் குடுக்காதீங்க லதா. சரி சொல்லுங்க, வசனம் பேசிடலாமா?
4: ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன்.
2: அதுதான் தப்பு, தவறானது.
4: சொல்லுங்க. கட் கேமரா
2: பாத்தீங்களா? நம்ம வரையும் அவங்க
0: சொல்றேன் லதா, இதுவும் சொல்றேன். கட் கேமரா
2: ரோலிங். என்ன? ஓகே சொல்லுங்க.
4: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, இல்லடா நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா
2: ரெண்டு, இல்லடா இல்லடா மட்டும் வருது. ஆனா சின்ன வயசுல இருந்தேன்ற ஒரு டைலாக மட்டும் விட்டுட்டீங்களே
0: இல்லதா?
4: அது இப்ப எஃப்எம் வந்ததுக்கு அப்புறம் தானே
2: அதனால கட் பண்ணி. ஆஹா,
4: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா
0: கவலைப்படாதீங்க, அடுத்து துளு மராத்தி எல்லாம் கத்துனு கண்டிப்பா சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏதாவது டைலாக் தெரியுமா?
2: வேற ஏதாவது அவங்க பாருங்க, முடிக்கிறதுலயே இருக்காங்க. அப்படி எல்லாம் நாங்க விட மாட்டோம். நீங்க வேற ஏதாவது டைலாக் சொல்லிட்டு தான் போகணும்.
0: அப்படி டைலாக் சொல்லணும், ஒரு பாட்டு பாடணும் எங்களுக்காக.
4: பாட்டுன்னா வேணா பாடிடுறேன்.

0: நீயோ போயிட்டீங்களா தா? ஓகே
1: ரெடி.
2: கோபால் கோபால்
0: போதும் கோபால்.
1: என்ன
0: எதிர்பார்த்தாபம் இல்லையோ அந்த பாட்டு பாடுவேன்
2: தேவாரம் சொல்லிட்டு இத பாடுறேன்.
0: உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்த்தேன்.

0: நல்ல கதிக்கு போக மாட்டீங்க.
1: யாதுமோ துறைவில்லை கண்ணில்
2: அவங்க எவ்வளவு பக்தி பரவசத்தோட பாடிக்கிட்டு இருக்காங்க.
1: தழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தரை இருந்ததே.
0: லதா மேடம்
2: சூப்பர் மேம்.
1: திருஞான சம்பந்தர் வந்து எழுதியிருக்கிறார்.
0: லதா மேடம், லதா மேடம்,
1: நல்ல விஷயம் பாடலாம்.
0: இங்கிட்டு இங்கிட்டு நான் ஒருத்தருக்கேன், உங்ககிட்ட
2: போயிட்டு இருக்கும்போது கட் பண்ணாதீங்க.
1: ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா, அதனாலதான்
0: உங்ககிட்ட ஒரு காதல் பாட்டு நான் எதிர்பார்த்தேன். இந்த பாட்டு நல்லா பண்ணீங்களா.
2: என்ன கோபால் ஹாப்பியா நீங்க?
3: புனல்
0: வச்சு
2: ஊதிக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி ட்ரெயின புடிக்க போறதுக்கு ஓடுற மாதிரி
0: புயல் வந்துடுச்சாங்க சொல்லுங்க.
3: புயலும் வரல, எந்த மாயமும் வரல, எந்த மந்திரமும் வரல. காட்பாடி சந்திரசேகர் வேலூர் மாவட்டத்தில இருந்தா
2: வந்திருக்கேன்.
0: அவரும் ஒரு புயல் தான் என்ன பொறுத்த வரைக்கும். சார்
2: சந்திரசேகர் சார்,
3: எஃப்எம் ரெயின்போல நம்ம பாக்காத ப்ரோக்ராமா பேசாத ஆர்ஜே வகிலியா
2: அவ்வளவுதான்.
0: ஒரு அலசி
2: முடிச்சிங்க. ஓகே, சோ இப்ப நம்ம டயலாக் உள்ள போயிடலாமா?
3: போலாமே.
2: ஓகே, சோ நாங்க பிளே பண்ண டயலாக் கேட்டீங்களா?
3: தெரியாம
0: சொல்லிட்டேன் வாபஸ் வாங்கிக்கிறேன்.
3: அது என்ன மாயமோ தெரியல, என்ன மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல இருந்து நம்ம ரெண்டு பேரையும் ரொம்ப நல்லவங்களா வளைச்சிட்டு அங்க இல்லடா
0: அப்படின்னு
3: இல்ல, என்ன சொல்லனா வளைச்சிட்டு அங்க இல்லடா தானே கேக்கணும் கேள்வியா?
0: வளர்ந்துட்டோம்.
3: என்ன மாயமோ தெரியல, என்ன மந்திரமோ புரியல. சின்ன வயசுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களா வளர்ந்துட்டோம் இல்லடா.
0: அதேதான்
2: சூப்பர்.
0: ஐயா வேற ஏதாவது டயலாக்
3: எனக்கு தெரியும். அப்புறமா இதே டயலாக வெவ்வேறு மாடுலேஷன்ஸ்ல சொல்லிடுறேன்.
0: இல்ல வேற ஏதாவது டயலாக் தான் சொல்லுங்க. இந்த டயலாக் வேணாம்.
3: வேற டயலாக்,
2: வேற டயலாக,
3: வேற டயலாக என்ன சொல்லலாம்? ஓகே, நான் ஒரு தடவை சொன்னா
0: நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு
3: சொல்லு, அவ்வளவுதான், போதும். அதோட நிறுத்தி போ
0: அப்படிங்களா? மூணு மணிக்கு எப்படி போறோம்? அதே மாதிரி திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு.
3: ஓகே ஓகே, நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு.
0: யாகிட்ட
3: அடுத்து
2: வந்துட்டேன்னு
3: சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு.
0: ஓகே சேகர் சார் சொல்லுங்க.
3: அடுத்து நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு.
0: ஆத்தா வந்துட்டாடா.
3: அடுத்து ஆச்சரியமா நிறைவா முடிச்சிருவோம்.
2: நம்ம ரசத்தையும் கலந்து குடுத்துருவீங்க போல இருக்கே.
0: பார்த்தாலும் சோறு சோறு ரசம் சாம்பார்.
2: ஓ ரசம், நீங்க சாப்பாட்டுலயே இருக்காதீங்க.
0: நான் திடீர்னு

0: தாட் அங்க போயிடுச்சு. சேகர் சார்,
1: சொல்லுங்க.
0: உங்களுக்கு நவரசனம் லைட்டா அப்படி போயிடுச்சோ?
2: அப்படிதான்.
1: இல்ல, நீங்களா ஆர்டிஸ்ட் இல்ல சார்? ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட் அப்படி.
2: அதுதான்
1: ரெண்டு பேருக்கு நடுவுல நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையா? டைலாக மறந்துடுவா போல இருக்கே. ஓகே சந்திரசேகர் சார், கட் கேமரா
0: ரோலிங்.
2: வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு.
1: என்ன
2: இருக்கு ஆனந்த் சார், நீங்க ஏதாவது ஒரு டைலாக் சும்மா மாசா
0: எனக்கு தெரிஞ்ச சொல்றேன். நீ மட்டும் தனியா போய் அடிபட்டு சகப்பிரிய
1: நடந்து போறதையும் சேர்த்து சொல்லுங்க. சூப்பர். இப்ப இத ட்ரை பண்றீங்களா?
2: அப்பா, இவர் இவர் மாதிரி எல்லாம் மூக்கு
1: வாய்ப்பு
2: இல்ல ராசா, வாய்ப்பு இல்ல. அதெல்லாம் ஆனந்துக்கான பேட்டர்னிட்டி ரைட்ஸ்
1: குடுத்துட்டோம். இங்க இருந்து ரக்க கட்டி பறந்துக்கிட்டு இருக்காரு.
2: இல்ல, அதாவது ஆனந்த் இன்னும் கொஞ்ச நாள்ல நடிகராகி எங்க ஒர்க் பண்ணீங்கன்னா நாங்க எல்லாம் பாண்டி எஃப்எம் ரெயின்போல வரஞ்சி வரணும்.
0: எதுக்கு இப்ப இந்த ஸ்டுடியோக்கு வர தெருவுல போய் உட்காருன்றீங்க? வேற எதுவும் சொல்லல தானே?
1: புயல் வங்க புயல்ங்கிற மாதிரி.
0: ஐயோ, கலா மேடம்
3: சார்,
0: எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்க சொன்னீங்க.
0: நல்லா இருக்கு மேடம்.
1: ஒவ்வொருத்தவங்க பேசும் போது ஒரு ஒரு மாதிரி வேஷம் போடுறாங்க.
0: கசகத்தா செய்வீங்க
1: குமரேசா.
0: டயலாக்குள்ள
1: போயிடலாமா?
3: என்னமா
0: சொல்லுங்க. காட் கேமரா.
1: ஓகே ரோலிங்.
3: நீ குடுற அஞ்சயத்துக்கு கரீனா கபூரும் பிரியங்க சோப்ரா வந்து சக்கத்தங்க சக்கத்தங்க ஜல்லரி
0: சக்கவைக்கு ஜல்லரி
3: நாடுவாங்களோ. திரும்ப சொல்லுங்க. ஏன் திரும்ப பண்ணுங்க? சக்கத்தங்க சக்கத்தங்க ஜல்லரி சக்கவைக்கும் சக்கவைக்கும் ஜல்லரி.
0: வரே வா. தெரிஞ்சா சொல்லிடுவோம்.
1: ஒரு பைசா செலவு இல்லாம நமக்கு மாடல் கிடைச்சிட்டாங்க.
0: நகை திறக்க மாட்டீங்க. சந்தோஷமா
1: ரொம்ப கோபால். ஓகே, சோ நம்ம வந்து தொடர்ந்து நம்ம பேசலாம். அவங்க கிட்ட லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேட்க வந்த கேள்வியை கேட்காமலே விட்டுட்டீங்க.
0: ஒண்ணுல அவங்க குரல் நல்லா இருக்கு, ஒரு பாட்டு பாட சொல்லணும்னு பார்த்தேன்.
1: ஓகே, சோ நல்ல வேலை அவங்க தப்பிச்சிட்டாங்களா இல்ல.

0: நீங்க தப்பிச்சிட்டீங்களா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, நம்ம இப்போ ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துடலாமா?
1: டெஃபினெட்லி.
0: ஓகே.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணு கலகா.
0: Okay, so welcome back to the show. Cut camera rolling.
1: Ring.
0: Yes, RJ.
1: Audrey. ஒன்று முறையாத பச்சிளம் குழந்தை.
0: சரி, ஓகே ஓகே. இப்ப நம்ம கிட்ட வந்து இருக்கக்கூடிய அழைப்பாளர் கேட்டு பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பிளே பண்ணோம் இல்லையா, அந்த கட்சி எத்தனை பேர் கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் இவங்கள்ட்டதான் பேச போறோம். ஹாய், வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
6: கடலூர் தேவனாம்பட்டினம். ஏ அமர் பாஷா.
0: அமர் பாஷா
1: சார்,
6: மற்றும்
1: நம் உறவினர்களுக்கும் மாலை வணக்கங்கள். வாமா மின்னல்.
0: சூப்பர் சார், வந்துட்டாங்க மின்னல் பாஷா.
1: சொல்லுங்க, எந்த டயலாக் பேச போறீங்க? அதாவது
6: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. நாங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே நல்லவங்களா வளர்ந்துட்டோம்.
0: இல்லடா அப்படியா? சரி, அந்த ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி
6: வந்து யார சொல்றது? இப்ப கடலூர்ல அவங்களுக்கு என்னுடைய ரோஜா பிரிண்டர் சார் இருக்காரு, அவர் பேர் முருகன்.
0: பேரை கேட்டோடனே சிரிக்கிறீங்கன்னா அப்ப ஏதோ சம்பவம் நிறைய பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
1: மினி சந்தானமா இருப்பேன்.
6: அதேதான் பேர்
1: தான். சரி, இன்னொரு டைலாக் போட்டாங்க, அது என்ன சார் பேச போறீங்க?
0: நம்ம பிளே பண்ணோம் இல்லையா, அந்த டைலாக் மறுபடியும் பிளே பண்றோம். அதை கேட்டுட்டு பேசுறீங்களா?
6: இப்போ அடுத்து நீங்க கவுண்டமணி சார் போட்டீங்க,
0: அதேதான்
5: பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணு கலகா. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணு கலகா.
0: Okay, welcome back. Sir, கேட்டிங்களா? பாஷா
6: சொல்லவா?
0: சொல்லலாமே, பேசலாமே.
1: கேமரா
0: ரோலிங்.
6: இவர் பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், இன்னொருத்தர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கு இவங்க தான் வாரிசு. இந்த பெருச்சாளி இருக்கிறது கண்ணுக்கே தெரியல.
0: எப்படியோ டைலாக் மனப்பட படிச்சு கடை கடை கடை சொல்லிட்டீங்க.
1: கற்பூரம் மாதிரி பாத்தீங்க.
0: ஆமா சார், எப்படி
6: என்னுடைய டைலாக் மக்கள் தலைவம் டைலாக் எல்லாம் பேசணும்.
1: போயிடுவாங்க.
6: அப்ப மனோகர் சார் எம்ஜிஆர் சார பாத்து கேப்பார், எந்த இந்த கூட்டத்திற்கு மருத்துவம் பார்க்கலாம்?
0: சொல்லுங்க சார்.
6: இந்த கூட்டத்திற்கு எப்படி மருத்துவம் பார்க்கலாம்? தாகத்தை தீர்க்கும் தண்ணீர் யாருந்து பார்த்ததில்லை. என் மருத்துவம் அதை
1: போன்றதுதான்.
6: என்ன என்ன சொன்னாலும் நீ செய்தது தவறு தவறுதான். நீங்கள் சொல்வதற்காக நான்கும் மூன்றும் எட்டாகிவிடும். அவ்வளவுதானே பேசுகின்ற வாட்ட சாட்டமான வார்த்தை என்று தெரிகிறது. இந்த கூட்டத்தை சேர்ந்தான்
1: என்று
6: கட்டுப்பட்டே ஆக வேண்டும். உங்கள் அதிகாரத்திற்கு கட்டுப்பட உங்கள் அதிகாரம் சிறப்பதிகாரமா என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு
1: தமிழ் தம்பி சாட்டா முடியுங்க.
0: பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே தூக்கலா சொல்லிட்டீங்கன்னா முடியுது அப்படின்னு எங்களுக்கும் தெரியும் சார். சூப்பர் ஓகே.

0: நன்றி. ஓகே ஆனன், இப்ப நம்ம ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் பேசலாம். ஓகே
1: சரிங்க தாயே.
0: ஓகே தகப்பனா, உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிர வையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373, வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

ஏன் கோச்சிட்டு போதியா?

0: சரியாக 4:31
1: முதல்ல ஈஸி பண்ணனும், அது காசு இருக்கணும். நம்பர் வந்து 2271760 மற்றும் ஒரு எண் அவங்க சொல்லுவாங்க
0: 2271770 என்ற எண்களுக்கு நீங்க வந்து
1: மறக்காம 0413 அத போட்டு கால் பண்ணதானே
0: கால் போகும்.
1: அதேதான்
0: நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒருத்தவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நம்ம பேசலாமா? ஹாய் வணக்கம்.
1: மனசு வலிக்குது மேடம், மனசு வலிக்குது. இது வரைக்கும் நல்லா இருக்கேன். இப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா, அன்புக்கே அரசு எங்கயோ போயிட்டு
0: உங்களுக்கே வந்துட்டு பச்சிலம் குழந்தைன்னு பேரு கொடுத்துருக்காங்களே, அது தெரியுதா? இதுக்கு பேர் என்னன்னு தெரியுதுங்களா கலைவாணி மேம்?
1: தெரியாம கேட்டுட்டேன்
0: தாயே. ரோலிங்,
2: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நம்ம ரெண்டு பேரும் நல்லவங்களாவே
0: வளர்ந்துட்டோம்.
1: இல்லடா மட்டும் இல்லடா,
0: அதுதான் ரொம்ப ஈஸியா ரைமிங்கா இருக்குது, அதனால கரெக்டா கனெக்ட் ஆயிடுது.
1: இல்ல ஏதோ உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன டேமேஜ் பண்றதுக்காக இந்த இல்லடா கொண்டு வந்திருக்காங்க.
0: அதான் கரெக்ட் கரெக்ட் சூட்சமத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களே
1: கலைவாணி மேடம்.
2: சொல்லுங்க
0: சார். அடுத்த
2: பெரிய சோழர் பரம்பரை, இவர் ராஜராஜ சோழர், அவர் ராஜேந்திர சோழர். தஞ்சாவூருக்கே இவர் ரெண்டு பேரு தான் வாரிசான். இந்த பெருசாரி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகாம்.
1: அதாவது மீதி கேள்வி கேட்டா எதுவும் சோறு கிடைக்காது.
0: இவன் தான் எங்கயோ பெருசா அடி வாங்கிருக்கான்.
1: கலைவாணி மேடம்,
0: ஓகே
2: சொல்லுங்க.
1: உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தா நான் டேமேஜ் ஆகுறேன். சரி, இன்னொரு டயலாக் இருக்கு
0: உங்களுக்காக, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டயலாக் இருக்கு. அது வந்து நம்ம
2: சொல்லுங்க
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
2: கவலைப்படாதீங்க மாமா, உங்க மாப்பிள்ளி இறக்கி விட்டா மடிச்சு கட்டினா மதம் கொண்ட
1: கவலைப்படாதீங்க மாமா, கவலைப்படாதீங்க. உங்களுக்காக இன்னொரு
0: டயலாக், இது ரொம்ப ஃபேமஸா,
1: அது உங்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது.
3: வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சர் வா, இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்கும். இப்பாச மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணிமேகலை, இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவான்,

0: இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்கும். இப்ப பாச மலர அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை மணி மேகலை.
1: So dialogue கேட்டிங்களா?
2: கேட்டேன் மேம்.
1: The famous dialogue. கண்ணுல தண்ணி வர அளவுக்கு சிரிக்கலாம் இந்த டயலாக் எல்லாம் நம்ம. So இதுல அந்த reaction வேற லெவல். Okay, so இந்த டயலாக் நம்ம பேசலாமா?
2: ஓகே மேம்.
1: Okay, ready.
3: Cut camera.
2: இது வரைக்கும் வீரத்துக்காக பாத்துருந்த வீச்சர்வா இப்ப பாசத்துக்காக முத முத தரைய இறங்குது. என் பாச மலர என் பவள பவள கொடியே
1: இல்ல. கரெக்ட் தான். ஃப்ளோல போட்டோம். டவுட் இருந்தாலும் பரவாயில்லை. போங்க போங்க. பவள மல்லிய
2: மலர என் பவள கொடியே இங்க கூட்டிட்டு வரேன்.
3: பாரிஜாதம்
1: பாரிஜாதம்
2: பாரிஜாதம்
3: பாரிஜாதம் பக்கத்துல தான் இருக்கு. வந்துரு.
1: சரி ஓகே.
2: நான் பச்சனே சொல்றேன் மேம். இது வரைக்கும் வீரத்துக்காக பார்த்து இருந்த வீச்சர்வா இப்ப முத முறையா பாசத்துக்காக தரையிறங்குது. என் பாச மலர அந்த பவள பவள மல்லிய பாரிஜாத பூவ என் மணிமேகலை இங்க கூட்டிட்டு வர அது வரைக்கும் சத்தமே வரக்கூடாது.
3: மேகலை
1: என்னடா
3: வெக்கமா
1: சொல்லுங்க.
2: ஓகே,
1: சோ இந்த மீதி டயலாக நம்ம ஆனந்த் சார் சொல்வார்.
3: என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்காங்க வாட வந்து பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அதுக்கு வெக்கம் விட்டு போகல. டைம் 4:30 ஆயிடுச்சு.
1: ஓகே சூப்பர். சோ தேங்க் யூ சோ மச் மேம். ரொம்ப கியூட்டா நாங்க ப்ளே பண்ணது நாங்க லாஸ்ட் டைம் ப்ளே பண்ணது எல்லாமே சொல்லிட்டீங்க.
3: செஞ்சியை கேட்டதா சொல்லுங்க மேடம்.
1: அது விக்கிறதுக்கு இல்லையா? தேசிங்க ராஜா வருவாருன்னு சொல்லுங்க மேம்.
2: ஓகே
1: தேங்க் யூ. தேங்க் யூ மேம். ஓகே சோ ஏனா ஆர்ஜே நேரம் 4:35. நம்ம பாடல் தான் கேக்க போறோம். உங்களுக்காக பாடல் செல்ஃபி புள்ள பாடல் கேக்கலாம்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ.
1: காட் கேமரா ரோலிங்.
0: 4:48
1: போதும்.
0: அடுத்தது நம்ம கிட்ட பேச வந்திருக்க அழைப்பாளர், ஹாய் வணக்கம்.
2: ஹாய் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: கனடி நகர்ல இருந்து ஜான்சி ராணி பேசுறேன்.
1: ஜான்சி ராணி மேடம், சுகமாயிட்டு உண்டோ?
2: நல்லா இருக்கேன் சார். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா
0: சார்?
1: சுகம் சுகம்.
0: நன்றி நன்றி. ஓகே, சோ நீங்க டயலாக் கேட்டிங்களா?
2: சரி கேக்கல மேடம், நீங்க போடுங்க, நான் கேட்டுட்டு அப்படியே பேசுறேன். போடுங்க, நான் கேட்டுட்டு
1: அப்படியே.
0: பாத்தீங்களா,
1: 10 டயலாக் போடுங்க.
0: ஓகே, சோ ஃபர்ஸ்ட் உங்களுக்காக ஒரு டயலாக், ஓகேவா? அத ஃபர்ஸ்ட் கேட்கலாம். ரெடி, உங்களுக்கான டயலாக் மணிமேகலை.
3: இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து வரச்சிருந்த வீச்சிருவா, இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்கும். இப்பாச மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணிமேகலை, இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து வரச்சிருந்த வீச்சிருவா, இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்கும். இப்பாச மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணிமேகலை.
0: மேகலை,
1: நான் கனடி நகர்ல இருந்து ஜான்சி ராணி பேசுறேன்
2: மேடம்.
0: ஓகே, சோ கேட்டிங்களா ஜான்சி மேம் டயலாக? உங்களுக்காக ரெண்டு வாட்டி போட்டாச்சு.
1: என்ன வச்சு காமெடி பண்றதுல என்ன என்ஜாய்மென்ட்?
0: எத்தனை வாட்டி சொன்னாலும் நீங்க வந்து எங்களுக்கு நீங்க ப்ராம்ப்டிங் பண்ணீங்கன்னா நாங்க வந்து சொல்லுவோம்.
1: மேடம் மேடம்
0: மட்டுமே.
1: அதுக்கப்புறம்
0: என்ன வரும்?
1: எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு,
0: வீரத்துக்காக மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்த இது அருவா, இப்போ முத முதல்ல பாசத்துக்காக
1: அப்போ
0: நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணணும்? சத்தம் போடாம சொல்லுங்கப்பா.
1: சத்தம் போடாம இருக்கணுமா?
0: அமைதியா இருக்கணும்.
1: அவ்வளவுதான் மேடம்.
2: தரையிறங்குது
1: அவ்வளவுதான்
0: இதுக்கு
1: மேல மீதி
2: வந்து

0: அப்படி போடுங்க அருவாள்.
1: உங்களுக்காக ஃபுல் டயலாகியும் பேசினது நானு, ஓகேங்களா? அவர் ஃபுல்லா என்கிட்ட, சரி ஓகே, உங்களுக்காக இன்னொரு டயலாக் நான் ப்ளே பண்றேன்.
2: சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். எல்லடா என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். எல்லடா
1: என்ன மேம் கேட்டிங்களா டயலாக? இப்ப பேசுங்க. கட் கேமரா
0: ரோலிங்.
3: அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களாவே வாழ்ந்துட்டோம். இல்லடா
0: ஆமாண்டா மேடம், எனக்கு ஒரே டவுட் மேடம்,
1: நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு.
0: வேலையா போயிட்டு இருக்கீங்களா? இந்த டயலாக் நல்லா ஃபயரா சொல்லு எனக்கு.
1: ஃபாஸ்டா
0: இல்ல ஃபயரா
1: ஒரு
0: தெறிக்க விடணும்.
1: அப்படி
0: எரியணும், பத்து எரியணும் எல்லாருக்கும். உணர்ச்சி பூர்வமாக பேசுங்கள் என்று
1: கூறியுள்ளேன்.
3: அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியலடா. நாங்க சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வாழ்ந்துட்டோம். இல்லடா
0: தெரியலடா
1: இல்லடா அப்படி கேக்கலாம். அதான் யாரையும் மைண்ட்ல வச்சுன்னு டாடா போட்டுக்கிட்டு இருக்கீங்க.
0: இதுல ஏதோ உள் கூத்து இருக்கு, எதுவும் கேட்க விரும்பல.
3: இல்ல அந்த டைலாக்ல வருது இல்லடான்னு.
0: இல்லடா தான் வருது. ஆமாண்டா போடான்றீங்க.
3: ஏதோ மீன் பண்ணல. தெளிவா போயிடுறேன்.
1: வசனங்களை
0: கேட்டீர்களா?
1: பேசிவிடலாமா?
3: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களா வந்துட்டோம்.
1: இல்லடா
0: கொஞ்சம் கொஞ்சம் எமோஷன்.
1: சூப்பர். இல்லடா இப்பதான் ரொம்ப நல்லவங்களா தெரியுதுங்க. ஓகே மேம் கட் கேமரா
0: ரோலிங்.
3: பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன். இவங்க ரெண்டு பேரும் தான் தஞ்சாவூருக்கு வாரிசுகளாம். இந்த பெத்தாடி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணு கழகா.
0: அதாவது டேமேஜ் பண்றவங்க டயலாக் இருக்கு நீங்க ஃபுல்லாவே. அடுத்த டயலாக் வாங்க.
3: இது வரைக்கும் வீரத்துக்காக பார்த்த இந்த வீச்சருவா இந்த பாசத்துக்காக தடையும் இறங்க போகுது. என் பாச மலரு, மவள கொடியே, மாரிஜாத பூவை, மேகலை, மேகலை, வாடா பசங்களை வந்து பாருடா.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ.
0: ஷோ நேரம்.
4: எஸ்
5: வணக்கம்.
4: வணக்கம்.
5: மீண்டும் வருகிறேன்.

0: ஓகே,
1: மீண்டும் மீண்டுமா?
0: முதல் அழைப்பாளரா?
2: முதல் அழைப்பாளரே தான்.
0: ஓகே சொல்லுங்க.
2: என்ன அழைப்பாளராக இருக்கட்டும்.
0: ஆஹா,
1: என்ன தத்துவம்,
0: நல்ல ரைமிங். ஓகே, என்ன டயலாக் பேச போறீங்க சார்?
2: இந்த வடிவேல் டயலாக் மேடம்.
0: பேசலாமே.
1: கட் கேமரா
0: ரோலிங்.
2: இவரைக்கும் வீரத்துக்கு தலை நிமிர்ந்த இந்த அருவா இப்ப பாசத்துக்காக தலை வணங்குது. இந்த பாரிஜாத முல்லைய, இந்த பவளக்கொடிய, இந்த மணிமேகலைய வர்ற வரைக்கும் யாரும் சத்தம் போடக்கூடாது. மணிமேகலை, மணிமேகலை என்னடா
1: வெக்கமா?
0: ஐயோ
1: ஐயோ,
2: பாருடா.

0: இந்த பாரிஜாத முல்லைய, இந்த பவளக்கொடிய, இந்த மணிமேகலைய வர்ற வரைக்கும் யாரும் சத்தம் போடக்கூடாது. மணிமேகல மணிமேகல என்னடா
1: நன்றி. நாட்டுக்குத்து பாட்ட போட்டு அடுத்ததான் மனம் உங்களை வரவேற்கிறேன்.

0: வணக்கம் மக்களே, நேரம் 5:24 எஃப்எம் ரெயின்போல நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே ஆனந்த். அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆஜேஸ் புதுவில் இருக்கிற ஒவ்வொரு பீச்சுக்கு போயிட்டு ஃபன் பண்ணுவாங்க, நிறைய ஃபன் பண்றாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அந்த வகையில் இன்னைக்கு எந்த ஆஜே எந்த பீச்சுக்கு போயிருக்கோம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்,
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நான் தான் உங்க தோழன். ஹா எல்லாருக்கும், ஒரு பெரிய நான் உங்க தோழன் விமல் ராக் பிச்சு பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளுடைய 1 hour வந்து எப்படி போக போகுது அப்படின்றது உங்களுக்குதான் இருக்கு. நீங்க தோழையை கிட்ட ஜெய் பண்ணுங்க. அந்த சமயத்துல இருக்கிற பீச்ல இருக்கிற ஏழைப்பட்டது அடிக்கிற வச்சுதான் வந்திருக்காங்க ஐயா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கூட்டம் நிறைய பேர் வந்திருக்குது. அவங்க எல்லாருக்கிட்ட சூப்பரா ஜாலியா பண்ணா பேச போறோம. அவங்க கூட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அவங்க கூட பண்ற ஃபண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கும்ன்ற நம்பிக்கை. இது ஸ்டார்ட் பண்ணலாம் வந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டோட கேட்டு உடையதற்கு பயன்பெற்று இருக்கேன் என்றும் பொங்கல் மனதோடு

கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 5:09 ஆயிட்டிருக்கு. இன்றைய அலையோடு விளையாடுக்காக நம்ம ஆர்ஜே விமல் இந்த பாண்டி ராங் பீச்சுக்கு போயிருக்காரு. சோ அவர் என்ன பண்றாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு ஷோ. நான் பேசிட்டு இருக்கேன். ராங் பீச்சுல பசங்க எல்லாம் கூட்ட கூட்டமா அங்க இருக்காங்க. சோ ஒருத்தர் மட்டும் தனியா இருந்தாரு, அவர்கிட்ட பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: சேதுராமன்.
1: சேதுராமன், ஓகே. நீங்க என்ன பண்ண
2: காலேஜ் படிச்சிருக்கீங்க?
1: காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்க. காலேஜ் முடிச்சு நீங்க என்ன இங்க வீச்சுல பண்ணிட்டு இருக்கீங்க?
2: உங்க ஃப்ரெண்ட்ஸோட
1: வந்திருக்கீங்க, ஓகே. எப்பயுமே அடிக்கடி வரும்?
2: இல்ல இல்ல, இங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்ததுனால.
1: சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க? நீங்க ஆக்சுவலி காலேஜ்
2: ஃபார்ம்,
1: ஓகே. இப்போ இந்த ஃபார்மசி வந்து நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க? உங்களுக்கு பிடிச்சி செலக்ட் பண்ணீங்களா, இல்ல இருக்கிற கோர்ஸ் இருந்தாங்க அப்படியே செலக்ட்
2: பண்ணி?
1: சரி, இப்ப தெரிஞ்சு நீங்க வரல, இத பத்தியான டீடைல் தெரிஞ்சு வரமோ வந்துட்டீங்க. வந்த பிறகு இது உள்ள எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியுது?
2: ஒரு ஒரு டீச்சர்ஸ் தான் அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும். அவங்க சப்ஜெக்ட் நடத்தும் போதே தெரிஞ்சிடும் உங்களை என்ன படிக்க போறீங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க, இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன இருக்கும் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இதை வச்சு நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம் உங்களோட நாலேஜ். அதான் நான் நாலேஜ் டெவலப் பண்ணாலே அந்த ஃபார்மசிஸ்ட்ல இதுல ஃபியூச்சர்.
1: சரி, இப்போ வந்து உங்களுக்கு காலேஜ்ல வந்து நீங்க என்னென்ன அல்ட்ராசிட்டி பண்றீங்கன்ற நான் லிஸ்ட் அவுட் கொடுக்குறேன். அதுல நீங்க என்னென்னலாம் பண்ணிருக்கீங்களா சொல்லணும், ஓகேவா? உங்க காலேஜ்னாலே ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஏரியானு வச்சுங்களேன். எப்பயுமே காலேஜ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை இருந்தாலும் நம்ம கண்டிப்பா குறும்பு பண்ணுவோம். ஸோ அதுல வந்து நீங்க காலேஜுக்கு டைம் போவீங்களா இல்ல லேட்டா போவீங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்னென்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது, காலேஜ்ல வந்து பசங்க சாப்பாடுலாம் எடுத்துட்டு வருவாங்க, அதை வந்து நம்ம எடுத்தோடனே நம்மளே ஓப்பன் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் லஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம், நடுவில் ஓப்பன் பண்ணுவோம். அது போல ஓப்பன் பண்ணிலாம் சாப்பிட பழக்கலாம்.
2: கண்டிப்பா.
1: அது போல எத்தனை டிஃபன் பாக்ஸ் வந்து காலி
2: பண்ணிருக்கீங்க?
1: அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா லாஸ்ட் மினிட்ல போய் அங்கதான் உட்காந்து எழுதும். ஒரே ஒரு பையன் மட்டும் எழுதிட்டு வருவோம், அவன் அசைன்மெண்ட் பார்த்தே நம்ம எழுதி எழுதி ஃபுல்லா வைப்போம். அந்த மாதிரி கேட்டகரி
2: பண்ணிருக்கீங்க?
1: யாரும் தான் எழுதிருந்தா பாரு, இதுக்காக தான் பெண்கள் சேவையை எடுத்துருவாங்க.

தேர்ட் ஸ்டூடெண்ட் ஏன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க தெரிஞ்சு இதனாலதான் இருக்குது. சரி அடுத்தது இப்ப காலேஜ் கல்ச்சர்ஸ் வந்துச்சுன்னா ஓடி போட்டு அதிகமா போற போவீங்களா? ஓகே குட் பை, கிளாஸ்ல மாட்டிக்கீங்க ஃபுல்லா. மேம் வந்து ஏதாவது க்வெஸ்சன் கேக்குறாங்கன்னா நீங்க வந்து கை தூக்கி மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா, ஆன்சர் சொல்லுவீங்களா, இல்ல வந்து அப்படியே படுத்துருவீங்களா? கிளாஸ்ல தூங்குறது உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகமா தூங்குறது தூங்குறாங்க. ஓகே இப்ப வந்து காலேஜ்ல வந்து மேம் கிட்ட குட் நேம் வாங்குறதுக்காகவே சில பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. மேம் வந்து உடனே மேமுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்றது, டெஸ்ட் எடுத்து கொடுக்கறது, மேம் கிட்ட போயிட்டு மேடம் இது இந்த அசைன்மெண்ட் முடிச்சுட்டு மேடம் அது பண்றது எல்லாம் அது போல பண்ணிருக்கேன். உங்கள் மனதோடு

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு நேரம் 5:17 மூலம் 20 நிமிடங்கள் ஆயிடுச்சு. மக்களே, இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோக்காக நம்ம ஆர்ஜே விமல் ராக் பீச்ல இருந்து ராக்கிங்க பேசிட்டு இருக்க பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நான் தான் விமல் பேசிட்டு இருக்கேன். அலையோடு விளையாடு நேரத்துல ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் அங்க சுத்திட்டு இருக்காங்க. அவங்களா நம்ம புடிச்சி மூட்டல் அடைச்சி அவங்கள பேச வைக்க போறோம். சோ வெல்கம் பேக் டு தி ஷோல அடுத்து யார் பேச வருது?
2: என் பேர் ஹரிஹரன்.
1: ஹரிஹரன், ஓகே. என்ன பண்ண?
2: நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்.
1: பண்ணான விஷயம் வச்சுங்க. ரூம்ல இருக்கும்பொழுது யாரு வந்து தண்ணி குடிக்கிறதுன்னு ஒரு சண்டை வரும். கண்டிப்பா குடிக்க தண்ணி குடிக்கிறதுல. சோ அதுல வந்து உங்க ரூம்ல எத்தனை பேர் தங்கிருக்கீங்க? அதுல யாரு இது வேலை செய்யும்?
2: 5 பேர் தங்கியிருக்கோம். அப்புறம் 5 பேர்ல வந்து கொஞ்சம் நல்லா சட்டையா குள்ளமா இருப்பாரு. அவருதான் வந்து எல்லா வேலையுமே பார்த்து வரணும் வச்சுங்களா. அவர் என்ன நினைச்சிருந்தாங்க நம்ம தான் பாத்துக்கணும், ஏதாவது மனசுல நினைக்கிறாரு. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வாரு. டயர்டுங்கிறது ஒண்ணு இருக்காது போல இருக்கு. நம்ம அப்பா அப்பா காலேஜ்ல இருந்து இப்பதான் வரும் அப்படின்ட்டு இந்த மாதிரியே படுப்போம். அப்ப கூட பாத்தீங்கன்னா தலைமை வேலை செஞ்சுட்டு இருப்பான். நான் தான் துணியும் தூக்கிடலாம், மத்தவங்க துணியும் மாறிப்படுத்த வச்சிருந்தேன்.
1: இனிமேல் ஒரு தெய்வம் இருக்காங்களா?
2: அப்படியே நம்ம ரூமுக்கே கிடைச்ச தெய்வம்ங்கிற மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவரு நான் ரூமை விட்டு மிஸ் பண்ணிருக்க வேண்டியது. யதார்த்தமா வந்து இடம் இருக்கா ப்ரோ கேட்டாரு. நல்லா இன்னைக்குதான் அவர் இப்பதான் அவர் வந்து ஒரு ஃபயர்ஃபுல் வெப்பன்னு எங்களுக்கு தெரியுது.
1: அப்படியே இதுபோல ரூம்மேட்ஸ்ல கிடையாது கஷ்டம். ஏன்னா இப்ப சில பேர் ரூம்ல, நானும் வந்து ஒரு காலேஜ் படிக்கும் ரூம்ல இருந்தேன், சாப்பாடு கூட ஓப்பன் மாட்டான்னு வச்சுக்கீங்களேன். நம்ம இப்ப எங்க போறேன்னு கேட்பான். வெளியே போயிட்டு வரேன், வருமத்து கூட வாங்கிட்டு வரணும்.
2: என்னையே அப்படியே ஒரு உற்சாகம் வாங்கிடும். ஒரு செகண்ட்ல பார்த்தோன்னே ஃபயரா இருக்கு. நம்மள என்ன சாணி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத என்னையே ஃபயர் ஆகிரும்.
1: ஓகே, உங்க ரூம்ல வந்து இப்ப சமைக்கிறது வந்து ஒரு இது இருக்கும். கேனர்ல என்னென்ன பொருள் வாங்கிட்டு வரணும், அது எப்படி நீங்க வந்து கால்குலேட் பண்ணுவீங்க? ஏன் இப்ப வந்து இன்னைக்கு வந்து சண்டே, சிக்கன் வாங்கிட்டு வரணும், நீ தான் சிக்கன் வாங்கிட்டு வரணும், நான் மசாலா வாங்கிட்டு வரேன், நீ வந்து இது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு பேசுவீங்கல்ல, அது எப்படி?
2: அதெல்லாம் எங்க ரூம் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது.
1: ரூம்மேட்ஸ்ல ஒன்னா சேர்ந்து பீச் அடிக்கடி வருவோம்.
2: வருவோம் ரொம்ப வருவோம், அடிக்கடி வருவோம். இப்ப வந்து ரொம்ப ரீசெண்டா குடிச்சு போயிட்டு வருது.

0: ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு காரணம். ரூம் ஒரு மூணு பேருக்கு பாத்தீங்கன்னா பொண்ணு மெசேஜ் எடுக்கணும், பாட்டு சவுண்ட் வச்சு கேட்டு நம்ம வந்து ரொம்ப டென்ஷன் ஆக்குவாங்க. அமைதியா இருடா இருடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது யாரு
1: அவருதான் வந்து ரொம்ப
0: ஒருத்தர் மட்டும் நல்லா படிச்சிருப்போம். அவன் நம்ம சில டைம்ல தூங்கிருப்போம், படிச்சிருக்க மாட்டோம், இல்ல அதை பத்தியான கேர் எடுத்துக்க மாட்டோம். ஆனா அவன் கடைசி டைம்ல நம்மள ஒரு கிளாஸ் எடுப்பான், எக்ஸாம் போறதுக்கு 1 hour முன்னாடி 2 hours கிளாஸ் எடுத்து அது எல்லாத்தையும் போயிருப்பான். அந்த விஷயத்துல யாரு உங்களுக்கு ரூம்?
1: அதுல வந்து எங்க ரூம்ல ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு. பிபாம்ல சேதுராமன் ஒருத்தர், அவர் வந்து கிளாஸ் டிபார்ட்மெண்ட் தான் நான் தான். அவரு ஐயா கொஞ்சம் இன்னொரு லேசி, அவர் இன்னொரு ஒரு ஆப்ப மாரி மெதுவா ரூம்ல இருந்து நடந்து வரதுக்கே ஒரு வருட காலங்கள் ஆகும்,
0: வருது 1 வருஷம் ஆயிடும்.
1: அந்த மாதிரிதான் வரும். அப்படியே அடைஞ்சே இருப்பான், ஏதாவது தண்ணி வாடான்னு விக்கி செத்தே போயிருப்பான். நம்ம குறைச்சிட்டு வந்துருப்பாங்க, 16 கொண்டாருன அப்புறம் தான் வருவான். அந்த மாதிரி ஒரு பழமட்ட சோம்பேறியாவான்.
0: அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள எவ்வளவு அழகா டெபினேஷன் கொடுக்க முடியும், நம்மளை பத்தி ஒரு அழகா இன்ட்ரோ கொடுக்கணும், உங்கள்ட்ட தான் தெரிஞ்சுக்கணும். சூப்பரா இன்ட்ரோ கொடுக்குறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள. சரி, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஒரு டயலாக் கொடுக்கணும்னா, அதாவது இப்ப எப்படின்னா வடிவல் டயலாக், கவுண்டமணி டயலாக், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்து அவருக்கு இந்த டயலாக் பார்த்த உடனே இந்த டயலாக் ஞாபகம் வருது. நல்லா
1: பார்த்த உடனே வந்துட்டாயா வந்துட்டான்டா வடிவேல் டயலாக் இருக்கும்ல, அது நேரத்துல இதெல்லாம் தெய்வமே வா தெய்வமேங்கிற மாதிரி இருக்கும். பல சிச்சுவேஷன்ல மாற்றப்பெல்லாம் பல பல டயலாக் சொல்லும் ப்ரோ. என்ன என்ன சொல்ற ஒண்ணு சொல்லணும், என்ன எல்லாரும் சோம்பேறியா இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா கரெக்டா வரும்.
0: இப்ப உங்களோட பேரண்ட்ஸ்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பாத்துருக்காங்களா, அவங்க எல்லாம் பாத்துன்னு இவங்கெல்லாம் நம்பி புள்ளைய விட்டோம்னா கெட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்ல ஒரு பயம் இருக்கும்ல சில பேர். அது போல இவங்களெல்லாம் பார்த்தா நினைச்சிருக்காங்க, பரவாயில்லப்பா நல்ல
1: பசங்கல ப்ரோ. பார்த்தோன்னே முக்கியமா அந்த சொன்ன முரளிக்கண்ணன், அவரை பார்த்தோன்னே பஸ் ஸ்டாண்ட்ல அப்பதான் காரைக்கால் ஏற போறான், இவனோடயா இருக்க போற ரவுடி மாதிரி இருக்கான் அப்படின்னு. இன்னொருத்தர் அர்ராம் வந்து அவரை நாங்க வந்து இன்னொரு ரூம்ல தங்க போறாருன்னு நாங்க நம்பல. அவர் கார்ல இருந்து இறங்குவது ஆக்சுவலா நாங்க முன்னாடியே ரூமுக்கு வந்துட்டோம், அவர் அப்புறமா வந்துட்டு இருந்தாரு. இறங்குறாரு, சரி இவன் தம்பி போல இருக்கிறாங்களாம், இவன் தம்பி போல இருக்கு, இன்னொரு அண்ணன் வரும் போது பார்த்தா அவனோட குட்டியா இன்னொருத்த இறங்கணும், அப்புறமா தான் இவன் தான் அண்ணன் அப்படின்னு அப்படியே வந்து இது ஸ்மோக்கர் கஞ்சா எல்லாம் தான் எல்லாருமே கட்ட பார்த்தாங்க. பேரண்ட்ஸ் அப்படி குட்டியா பண்ணாரு எல்லாருமே. இதுக்கப்புறம் அவங்களை புரிஞ்சு இப்போ
0: ரூம் கிடைக்கிறது கஷ்டம், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த பைசா விஷயம். அதுல நல்லபடியா படிச்சு தெரியாது.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ, தி ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நேரம் 5:31, 5 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கு. மக்கள் இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நம்ம ஆர்ஜே விமல் ராக் பீச்ல இருந்து கலகல

0: சிறப்பா கொண்டு போயிட்டு இருக்க ப்ரோக்ராம. சோ தொடர்ந்து பேசிடலாம்.
1: வெல்கம் பேக் டு ஷோ. நீங்க கேட்ட போல இருக்க முடியாது சாலையோட விளையாடு. அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க இருக்காங்க, அவங்கள ஒருத்தவங்களா புடிச்சு புடிச்சு பேசிட்டு இருக்கோம் நம்ம. ஒருத்தவங்க பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லு.
2: என் பேரு முரளிக்கண்ணன்.
1: அண்ணன், ஓ உங்க ஃப்ரெண்ட் இதுக்கு முடி பேசுறாரு, அவருடைய ஃப்ரெண்ட் தானே நீங்க? எல்லாருமே கேங்கா வந்துட்டீங்க உங்களுக்கு பீச்.
2: ஆ எப்போதான் வர்றதுதான், இங்க காலேஜ் முடிச்சோடனே இங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வீட்டுக்கு கிளம்பிடும்.
1: கேங்கா சுத்தாம எல்லாம் தனித்தனியா சுத்திட்டு என்ன வாங்கணும் ஒரு ஐடியா
2: இருக்குது? உள்ள போனோம், ஒரு பெரிய பிசினஸ் மேன்
1: உங்களுடைய காலேஜ் லைஃப்ல இப்ப நீங்க வந்துருக்கீங்களா? வெளியூர்ல இருந்து இங்க வந்த காலேஜ் லைஃப் எல்லாருமே நீங்க அந்த கஸ்டம் வந்து செட் பண்றதுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு ஒரு வருஷம் பார்க்க ஒரு டைப் இருப்பாங்க, நம்ம வந்து ரொம்ப படிச்சு பெரிய உங்களுக்கு வந்து அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்ல எப்படி இருந்தா அமைஞ்ச
2: நீங்க நினைக்கிற என்ன பார்த்துதான் அந்த மாதிரி நினைச்சிருப்பாங்க,
1: கூட சேரலாமா வாழாமான்னு நினைச்சிருப்பாங்க.
2: அந்த மாதிரி பேச நினைக்க மாட்டேன்.
1: ஒரு பாயிண்ட் வந்துருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் பாயிண்ட் பண்ணோட ஹைப் எப்படி இருக்கீங்களா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, ஒரு விஷயத்துல நம்ம சொல்லியிருப்பாங்க, அது மூலமா ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆயிருக்கு. அப்படி ஆச்சுங்களா? இதுல வந்து குரூப் தெரியுது அவர் ஃப்ரெண்ட் ஆன மாதிரி ஆச்சு.
2: இப்போ நாங்கள் அஞ்சு பேர்ல வந்து ஏன்னா இன்னொருத்தர் மட்டும்தான் ஒன்றா படிக்கிற ஸ்கூல்ல, மற்ற மூணு பேர் எனக்கு தெரியாது யாருன்னு. இங்கே வந்து அப்படியே பழகினதுதான், பழகி தெரிஞ்ச அப்படியே ஒன்றா ரூம் டென்த் ஆகி அப்ளை பண்ணும்போது
1: சமைக்கணும், நாமளே கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர கஷ்டமான விஷயம் தான்.
2: குழந்தையாவே
1: பாவித்துக் கொண்டே இருக்கிறார் அந்த மனசு. யாரும் தெரியல எங்க போயிருக்காப்ல அவர் வந்தாலும் அவர் பேச மனுஷன் பார்க்கும் போது நானே யாருமோ அந்த மனசு எல்லாருமேலயும் பாக்குறாப்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி ஓகே, உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்க்கும்போது என்னென்ன சாங் எல்லாம் ஞாபகம் வரும்? ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது என்னென்ன சாங் வரும், இவருக்கு இந்த சாங் டெடிகேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி? அதாவது மாஸ் பிஜிஎம் போட்ட பேர் ஒரு சாங், சில பேருக்கு சில பேருக்கு பார்க்கும்போது எப்பவுமே நல்லாவே இருப்பான் இவனுக்கு போகமான சாங்கு, அது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு என்னென்ன சாங்ஸ் எல்லாம்
2: நீங்க கொடுக்கும்?
1: அவனுக்கு அந்த சாங்
2: அந்த சாங்கு ஒரு உழைப்பாளி ஒருத்தர்
1: இருப்பாரு, எல்லா
2: கரெக்டா எடுத்து கொடுக்குறீங்க அப்படிங்களா?
1: என்ன சாங்
2: குடுப்பீங்க?
1: அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு டயலாக் குடுப்பீங்களா? இப்ப டயலாக் உங்க ஃப்ரெண்ட பார்த்தோன்னே என்னென்ன டயலாக் குடுப்பீங்க?
2: நல்ல பசங்க ப்ரோ, அந்த மாதிரி பெருசா டயலாக் சொல்ற மாதிரிலாம்
1: அந்த மாதிரி டயலாக் இப்ப நட்பு சார்ந்த டைலாகோ இல்ல கலைஞர்

0: டைலாக் இருக்கும், பார்த்தானே உனக்கு இந்த டைலாக் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி
1: பக்கத்துல கிடையாது, அது ஒரு வசதியா போயிச்சு, யாரும் வந்து பாக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்றதுனால அதை பே கணக்கோடய ரூம்.
0: இப்போ உங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வருவாங்க, இப்போது உங்களை பாக்குறதுக்கு வராங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு போவீங்க? ஈரலா ஒன்னு அடிச்சாக்கிட்டு
1: இப்போ வர பயன்பாடு யாருமா அவருமான அவங்க மட்டும் வருவானுங்க, படிப்பானுங்க, வந்து சாப்பாடு சாப்பிடுவானுங்க, தட்டு உப்பிட்டு போயிடுவானுங்க, கழிவு கூட செய்ய மாட்டானுங்க, அது பேஷன் கூட வர மாட்டானுங்க, சாப்பிடுவானுங்க,
0: உங்களுக்கு சமையல் வந்து உங்க சமையல் அதிகமா
1: என்னென்ன
0: சமைப்பீங்க?
1: சாம்பாரு
2: என்றும் நீங்கள் நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: மறுபடியும் வெல்கம் பேக் டு தி ஷோ, தி ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு. நான் உங்க ஆஜி அனுப்பிச்சிருக்க மக்களை. டைம் கரெக்டா 5:45 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு அலையோடு விளையாடுக்காக நம்ம ஆர்ஜி விமல் ராக் பீச்ல இருந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. சோ இன்னும் யாரெல்லாம் காத்துட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு.

0: ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கங்க சுத்திட்டா இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம லீவ் கொடுக்குறாங்க, ஃப்ரெண்டுக்கு நீங்க போய் பேசுங்க, அவங்க ஃப்ரெண்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசல. உனக்கு உங்க பேசல?
1: ஆ ஹலோ, என் பேர் எம்எஸ்பின்.
0: ஓகே, நீங்க என்ன ஊரு?
1: ஆ வந்து பெரிய
0: காலப்பட்டு. ஓகே, இங்க தானா? ஓகே, ஸோ இங்க இருந்து உங்க நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: ஆ நர்சிங் படிக்கிறேன்.
0: ஓகே, நீங்க பெரிய காலப்பட்டுல வந்து இருந்து நர்சிங் படிக்கிற உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு நர்சிங் ஜாயின் பண்ணும்போது?
1: அப்படிலாம் இல்ல, வீட்டை சேர்த்து விட்டாங்க, காலேஜ் போகும் ஃபர்ஸ்ட் பிடிக்கல,
0: டவுட் எல்லாம் வீட்டுல சேர்த்து விட்டாங்க டுவெல்த் படிக்கும் போதே நம்ம என்ன ஆகணும் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டேங்களா?
1: எல்லாரும் வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து இந்த தாட் இருக்கும், இது இது படிக்கலாம் இது யோசிக்கலாம். நாங்க வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து அவங்க வீட்டை சொல்றது, அதுவும் இல்லாம எங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறதுனால வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் நாங்க ப்ரியாரிட்டி வச்சிருக்கோம். நாங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இது என்ன படிக்கணும் அதெல்லாம் எங்களுக்கு அவ்வளவா அதை பத்தி.
0: ஸ்போர்ட்ஸ்ல என்ன இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும்?
1: மாஸ்டரா இருக்கேன், அப்புறம் வந்து இங்க ஃபுட்பாலா பிளே பண்ணிட்டு.
0: ஓகே, பாக்ஸரா? ஓகே, எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம்
1: பேசணும்? வந்து பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தப்பிச்சிருந்தேன் ஒரு தடவை, அப்புறம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வீட்டை ப்ராப்ளம்னால விடலை, அதனால அப்படியே பாக்ஸிங் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபுட்பால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்னால விளையாட ஆரம்பிச்சிருக்கலாம்.
0: அதனால ஒரு பாக்ஸர் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆடினா ஒரு ஜாலியான ஒரு இதாக இருக்குல்ல. ஃபுட்பாலில் வந்து நீங்கள் எப்படி மிட்டா இல்லை வந்து
1: அந்த மிட்ஃபீல்டர் நம்ம?
0: ஆமாம், உங்க கோல் போறதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரும் தான், நீங்க தானே உங்களுக்கு பால் பாஸ் பண்ணலாம் எப்படி இருக்கும்
1: அந்த டைம்ல? கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கும். அப்படின்னு நம்ம டீம் டீம்மேட் தான்ட்டு சரி போனா போச்சு, அடுத்த பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி
0: அது பால் வரும். நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டு நீங்க ஃப்ரெண்டுக்கு போனா ஆசைப்படுங்க, ஆனால் பட் முடியாது. நம்ம இருக்கிற ஃப்ரெண்ட்ல இருக்கவங்களை பால் கொடுத்தாவணும். அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம வீட்லயே நம்ம வாழ்க்கை போயிடுமாடா, நம்ம அண்ணகராவே வாழ்க்கை போயிடுமா ஃபீல் பண்ணி?
1: அப்படின்னு இப்ப வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு தனித்துவமா இருக்கும்ல. அந்த மாதிரி இப்ப மிட்ஃபீல்டரும் பார்த்தா செரிகோ ராமஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து டிஃபெண்டர்லயே பெஸ்ட் டிஃபெண்டரா இருக்கு. அந்த மாதிரி அவனும் எனக்கு ஆசை, அவர்
0: கிக்கே செம்மையா இருக்கும்ல, டிஃபெண்டருடைய பாலோட கிக்கே பயரமா இருக்கும். அட்டி அட்டியில எதிர்ல இருக்கிறவங்களும் கலங்கி போகணுங்க.
1: டிஃபென்ஸ்னாலே வந்து இந்த சண்டை சண்டை தான் நடக்கும், அவன் போய் அவனை தள்ளி விடுறது, கீழே தள்ளி விடுறது, அவன் அந்த மாதிரிதான் இருக்கும்.
0: பண்ணி இருக்கிற ஃப்ரெண்டுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணிருப்போம், அது கோல் கீக்கிட்டு வராத அளவுக்கு பாத்துக்கணும் அப்படின்னு. ஓகே, இப்ப நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மத்தவங்களாம் வந்து வேற வேற இதுல இருக்கீங்க, நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசும்போது அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க? சூப்பரா இருக்குன்னு கேட்பாங்களா? என்ன சொல்லாத்தெல்லாம் புரிய புதிய லாங்குவேஜ் எல்லாம் பேசுறாங்க?
1: அப்படிலாம் இல்ல, எங்க ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நாங்க பேசுறதுல ரிசல்ட் பண்ணுவாங்க. இப்படி இப்படி பண்ணிருக்கியா, ட்ரை பண்றா, உன்னாலும் ஒண்ணு முடியும், என்கரேஜ் தான் பண்ணுவாங்க, மோட்டிவேட்டும் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து காலேஜ் சேர்ந்தது ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ எதுவும் போக முடியாதுனால எல்லாரும் அப்படியே ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சோம். அதுல வந்து அப்படியே அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் இன்னும் விட்டு போயிடுச்சு. இப்போ கூட ஸ்கூல் டைம்ல கூட பிஎஸ்சி நர்சிங்னு ஒரு பிடி பீரியட்னு ஒன்று இல்லவே இல்லை எங்களுக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கு, எங்க டிபார்ட்மெண்ட் கிடையாது
0: அதுமா இருக்குல்ல. அந்த டைம்லயே நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் மேக்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போறாங்க பா, இல்ல சப்ஜெக்ட் ஒரு எடுத்துட்டு போறாங்க பாரு.
1: ஆமாங்க.
0: ஓகே, உங்களுக்கு நீங்க வந்து ரூம்ல வந்து இப்படி லேசியா இருப்பீங்களா இல்லை எல்லாமே ஷேர் பண்ணிடுவீங்க?
1: எல்லா வேலையும் ஷேர் பண்ணுவேன். சில டைம்ல எனக்கு வந்து முடியாம கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கும், அதனால அந்த டைம்ல வந்து பார்த்தா ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணுவானா.
0: இப்போ நீங்க காலேஜ்ல வந்து டைமுக்கு போறாங்க இல்ல லேட் போறாங்க?
1: அவங்க வந்து அவங்க 9 மணிக்கு சொன்னா நம்ம ஒரு 9:30 தான் போவோம், எப்பவுமே லேட் லேட் வருதான். அது வந்து சின்ன வயசுல பழக்கம் ஆயிடுச்சு,
0: ட்ரை பண்ணி ஆகணும். சரி ஓகே, உங்களுடைய பேக்ல இருக்கிற திங்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னு, அதுங்களுக்கு எல்லாம் உயிர் இருக்கு, வாய் எல்லாமே இருக்கு, அதுல ஏதாவது ஒரு பொருள் மட்டும் உங்கள்கிட்ட கதறுதுன்னா எந்த பொருள் உங்கள்கிட்ட கதா?
1: பெண்ணுதான், எல்லா பெண்ணும் வந்து ஒரு பெண்ணு வந்து என் பேக்ல இருக்கு, எல்லா பேக்லயும் இருக்கும். அந்த இப்ப நான் எடுத்து புதுசா வாங்கிட்டு போறேன்னா அந்த பெண் வந்து யாவன் எடுத்து போறானே தெரியாது, எடுத்து வெளியேதான் இப்ப அதுக்குள்ளே ஒன்று எடுத்துன்னு போயிடுவான்.
0: அதான் பெண் ஃபேக்டரி வைக்க முடியும் அப்படிதானே?
1: ஆ, பிஎஸ்சி நர்சிங்னா பெண்ணு தான் பெரிய பாடவே இருக்கும், பெண்ணு ஒருத்தவங்கிட்ட கூட இருக்காது, அவங்ககிட்ட இருந்தா இன்னொருத்தவங்க எடுத்துட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டே இருப்பான்.
0: நானும் காப்பாத்தது பெரிய போரா இருக்கான் இருக்க. சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி சில பேர்லாம் வந்து பார்த்தோம்னா மிஸ்ஸுகிட்ட வந்து மேம் கிட்ட வந்து ரொம்ப பயங்கர பெட்டா இருக்கணும், ரொம்ப நல்லா போகணும் அப்படின்லாம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து மேம் இருக்கிற இடம் தெரியாம போயிடலாம் சாமி அப்படின்னு இருப்பாங்க, அதுல எந்த கேட்டகரி நீ?
1: நாங்க வந்து கொஞ்சம் அரட்டை அடிக்கிறவங்க தான், நாங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு பட்டாசு எல்லாம் காலேஜ்ல வெடிப்போம், அது தப்புதான். ஒரு என்ஜாய்மெண்ட்டு அதனால வெடிச்ச மாட்டிங்கு ஒரு தடவை வீட்டுல இருந்து கூப்பிட்டுலாம் வர வச்சிருக்காங்க. ஆனா எங்க கிளாஸ்லயே ஒருத்தவங்க இருக்கும் அரியரன், யார பார்த்தாலும் பேசுவாங்க
0: மேம் கிட்ட வச்சு நல்ல பேரு வாங்கிக்குவாரு. மேம் வந்து சொல்லுவாரு ஹரிகரன் போல இருங்கடா அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து எக்ஸாம்பிள் சொல்லுவேன்.
1: நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நாங்களும் வந்து நல்ல பையன் அவங்க மாதிரி நாங்களும் இருக்க ட்ரை பண்றோம்.

0: அதுதான் எங்களுக்கு தப்பா போடுறீங்க.
1: ஓகே, இப்போ வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிக்கடி பீச் வருவீங்க?
0: எப்பயாவது பீச்சுக்கு வந்து சும்மா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவோம். வெயிட் லாஸ் சில பேர் இருக்காங்க, குண்டா இருக்கிறதுனா வெயிட் லாஸ் பண்ணிட்டு வருவாங்க. நாங்க வந்து சும்மா பாத்துட்டு போவ, அப்புறம் வீட்டே இருக்கிறதுக்கு போர் அடிக்கொண்டு வந்து
1: பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் சார். என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு நேரம் 5:53 நொடிகள். மக்களை இன்னைக்கு அலையோடு விளையாடு நம்ம ஆர்ஜே விமல் ராக் பீச்ல இருந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. நிகழ்ச்சி நிறைவா அவர் என்ன ஃபன் பண்றாங்க தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நாம இப்ப ராக் பீச்ல இருந்து ஷோ பண்ணிட்டு இருக்கோம். சோ இங்க ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நானு பேரு காவியன். உங்க பேர் எந்த? சரண்ராஜ். உங்க பேர்? ஹரிஹரன். நீங்க மூணு பேர் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கு? 2 இயர்ஸா இருக்கும். இப்ப நீங்க மூணு பேருமே வந்து மீட் பண்ண அந்த பாயிண்ட் தெரியுமா? எப்ப மீட் பண்ணீங்க, எப்படி பேச ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்ப எப்படி மீட் பண்ணீங்க? எங்க காலேஜ்லதான், காலேஜ் பர்த்டே அப்போ நாங்க எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணோம். அப்பதான் நாங்க எல்லாம் பேசுவோம். இப்ப போது இவங்க கூட எல்லாம் பேசலாமா? வேணாம், கொஞ்சம் ஒதுங்கி இருந்துருவோம் அப்படின்னு சொல்லுவோம். யாரும் உங்களை பார்த்தா அப்படி தெரிஞ்சு
2: இப்ப நம்ம கடைக்கு போறோம் டீ குடிக்க போறோம்னு வச்சுங்களேன். அப்படி இருக்கும்பொழுது நமக்காக போயிட்டு பே பண்றவர் ஒருத்தர், சில பேர் வந்து அந்த டைம்ல பே பண்ண நேரம் மட்டும் எஸ்கேப் போவார். அது மூணு பேர்ல யாரு?
3: காவியன் தான்.
2: எஸ்கேப் போயிடுவாரு. பண்றவர் யார்?
3: பே பண்றவர். நான்
2: பண்றீங்க. ஓகே, நீங்க வைரலாவரா இருக்கீங்களே. சரி, அதே போல வந்து ட்ரிப்னு ஏதாவது நீங்க அதாவது எங்கேயாவது வெளியே போகணும் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு போகிற எங்க செட்லாம் பார்த்தீங்கன்னா கோவாவுக்கு போறதே எங்களுடைய பெரிய ட்ரிப்பா இருக்கலாம். இங்கே வரைக்கும் கனவு நிறைய பேர் இருக்காது. அது போல நீங்க ட்ரிப்ல என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க?
3: ட்ரிப் பிளான் போட்டோம். வாகமான் போனோம், மூணார் போனோம்.
2: அடுத்தது உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளே வந்து ஒருத்தர் மட்டும் எப்பயுமே சேட்டை பண்ணிட்டே இருப்பாரு. பண்றதால இப்ப ஒரு ஒருத்தர் ஃப்ரெண்டு பண்றதால மீதி பேர்ல மாட்டீங்க. அதுல யாரு உங்க மூணு பேர்? அல்ட்ராசிட்டி பண்றாங்கன்னு வச்சுங்களா, ஏதாவது அல்ட்ராசிட்டி பண்றவங்க மேடம் பாடம் நடத்தும் போதோ இல்ல வந்து ஏதாவது வந்து கிளாஸ் லேட்டா வர்றதாலயோ இல்ல ஏதாவது ஒரு சண்டையில வந்து மீதி ரெண்டு பேர் மாட்டிருக்கீங்க. அதுல யாரு என்ன சண்டை பண்ணிருக்கு?
3: அவர் வந்து கச்சேரி அடிச்சாரு, கிளாஸ் எல்லாம் கச்சேரி.
2: உங்க ஃப்ரெண்டு சொல்லி திருத்த மாட்டீங்களா அப்படின்லாம் கேப்பாங்க.
3: படத்துக்கு போவாரு.
2: இல்ல எப்படி உங்க ஃப்ரெண்டு படத்துக்கு போவாரு?
3: அவரு கேள்வி.
2: ஓகே, இப்ப வந்து காலேஜ்ல வந்து சில பேர் வந்து சூப்பரா படிப்பாங்கன்னு வச்சுக்கலாம், சில பேர் வந்து சூப்பரா படிப்பாங்க. மீதி எல்லாம் நம்மள வந்து ஆவரேஜா படிக்கணும்னு வச்சுக்கலாம். இவன் வந்து நமக்காக பார்க்கவே தெரியாது, படிக்கிற மாதிரியே தெரியாது ஒரு ஆள் மட்டும். ஆனா கரெக்டா எக்ஸாம் டைம்ல மட்டும் நம்ம படிச்சு நம்ம பார்த்துருப்போம். அதுல யாரு இந்த மூணு
3: பேர்?
2: ப்ரோ அடிக்கிறீங்க, படிக்கிறீங்களா? எப்படி
3: ப்ரோ படிக்கும் போது படிச்சுவேன். அது கிளாஸ்ல வந்து என்ஜாய், காலேஜ் லைஃப்ல என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணோம். ஆனா ஸ்டடிஸ் வரும்போது படிக்கணும், அது நம்மளோட லைஃப். ஆனா வெளியில வந்து ரொம்ப ஹாப்பியா லைஃப்ல என்ஜாய் பண்ணுவோம். இருக்கிறது ஒரு லைஃப், அதுல என்ஜாய் ஃபுல்லா லைஃப்
2: பண்ணுவோம். சூப்பர் ப்ரோ, கங்கிராட்ஸ். ஓகே, அதே போல வந்து இப்ப நீங்க வந்து மூணு பேர்ல வந்து ஒரு ஆள் மட்டும் நல்லா வீட்டுல ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சமைச்சுல எடுத்துட்டு வருவாங்க, அது யாரு? நல்லா நீங்க வந்து எல்லாத்திலயும் பாஸ் மார்க் எடுத்துட்டு இருக்கீங்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நீங்க எப்படின்னா டிங்கன்னு அடிக்கிற மாதிரி ஹைட்டா வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கீங்க கேக்குற கேள்விக்கு. எப்படி இந்த அளவுக்கு நீங்க நல்லவரா இருக்கீங்க? அதிகமா இப்ப சில பேர் பிசினஸ் பத்தில பேசணும், நம்ம இதை வைக்கணும் அதை வைக்கணும். ஒரு டீ வாங்கினோம்னா இத்தனை ஒரு நாளைக்கு இத்தனை டீ இத்தனை கணக்கு பண்ணோம்னா அப்படி எல்லாம் பேசுவீங்களா? இல்ல என்னென்ன பிசினஸ் பண்ணலாம்னு பத்தி பேசுங்களா? இல்ல படிச்சு இப்படி ஆகணும்னு பேசுங்களா? இல்ல என்ன டாக் வரும்?
3: நாங்க வந்து ஜிம் போறத பத்தி பேசுவோம்.
2: தான் ஞாபகம் வருது, ஒரு ஆள் ஜிம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்துட்டே இருப்பாரு ஒரு ஆள். அது யாரு? அது நான் தான். அது வந்து எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு இந்த மோய் ஒரு 10 வருஷமா ஜிம்முலயே பிறந்து வளர்ந்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பார்க்கும் போது போல ஒரு ஆட்டிடியூட் காட்டுறது
3: சாமியன் தான். அவனே சொல்றேன், நான் தான் சொல்றேன்,
2: சேட்டை பண்ணுவார் ஜிம்முக்கு போயிட்டு.

நேர்களை

0: நேர்களே, விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகளை கேட்கலாம்.
1: My bank is always with me. By the time I wake up, it's already taking care of my deposits. When the customers keep me busy, it takes care of the cash counter. Even in the middle of the night, it wakes me up to say, "Madam, we have received the payment from Lakshmi Fruit Store." With a Jan Dhan bank account, I have insurance, pension, DBT, all banking services right at my fingertips.
2: In 12 years, 59 crore Jan Dhan accounts have been opened, of which 56% are held by women. 12 years of PM Jan Dhan Yojana. More savings, more opportunities.
3: நாள்தோறும் வாழ்க்கை ஓட்டத்துல நாம பல விஷயங்களை மறந்து போறோம். யாராவது நம்ம கவனிக்கிறாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஆர்பிஐயும் உங்க அன்கிளைம் டெபாசிட்ஸ் கவனிச்சுக்கிறாங்க.
4: அதாவது 10 ஆண்டுகளா எந்த பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகள், அந்த மாதிரி கணக்குகள் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிதிக்கே மாத்திடுவாங்க. நீங்க உங்க வங்கியின் எந்த கிளையிலும் போய் KYC அப்டேட் பண்ணிட்டு உங்க பயன்படுத்தப்படாத வைப்பு தொகையை திரும்ப பெறலாம்.
3: இந்திய ரிசர்வ் வங்கி சொல்றது என்னன்னா விவரமா இருங்க,
4: எச்சரிக்கையாக இருங்க.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். ஆடை வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி துறையில் உலக சக்தியாக மேம்படும் உள்ளாற்றல் இந்தியாவிற்கு இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். 2 நாள் பயணமாக இன்று கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். தூத்துக்குடியில் அரசு தனியார் ஒத்துழைப்பு திட்டமாக 1600 MW திறன் கொண்ட சூப்பர் கிரிட்டிக்கல் அனல் மின் நிலையம் அமைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்டுவது கண்டித்து இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கொண்டு வந்த தனிநபர் தீர்மானம் அரசு தீர்மானமாக ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இனி விரிவான செய்திகள். ஜவுளி மற்றும் ஆடை உற்பத்தி துறை இந்திய கலாச்சார மரபுகளின் முக்கிய பகுதியாக மட்டுமன்றி கோடிக்கணக்கிலான மக்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கும் துறையாகவும் திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் நவநாகரிக ஆடை தொழில்நுட்பம் குறித்த தேசிய கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் அவர் உரையாற்றினார். ஆடை தொழில்நுட்பம் பயிலும் மாணவர்கள் நாட்டின் கலாச்சார வேர்களை பற்றி நிற்கும் அதேவேளை உலக பார்வையுடன் செயல்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். தேசிய ஆடை தொழில்நுட்ப கழகத்தில் பயின்றவர்கள் இந்தியாவின் ஜவுளி பாரம்பரியத்தை தற்போது உலக அளவில் பரப்பி வருவதையும் குறிப்பாக ஆடை வடிவமைப்பு துறையில் பெண்களின் பங்கேற்பு அதிகம் என்பதையும் குடியரசுத் தலைவர் தமது உரையில் சுட்டிக்காட்டி பாராட்டினார். இத்துறையில் உலக சக்தியாக மேம்படும் உள்ளாற்றல் இந்தியாவிற்கு இருப்பதால் இளைஞர்கள் இதை நன்கு பயன்படுத்திக் கொண்டு விக்சித் பாரத் இலக்கை எட்டுவதில் முக்கிய பங்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். 2 நாள் பயணமாக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிஷ்கேக் நகரில் கிர்கிஸ்தான் அதிபர் திரு சாதயர் ஜபோராவை சந்தித்து பேசினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி

0: மாநாட்டிற்கு இடையே ஈரானிய அதிபர் திரு மஜூத் பெஜஸ்கியான், ஆர்மேனிய பிரதமர் திரு நிக்கோல் பாஷினியான் ஆகியோரையும் இருதரப்பு ரீதியில் சந்தித்தார். பொருளாதாரம், பாதுகாப்பு, கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான வழிவகைகள் குறித்து இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. மேற்காசிய நிலவரம் உட்பட பிராந்திய மற்றும் உலக அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் கருத்துக்களையும் தலைவர்கள் பரிமாறிக்கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கிர்கிஸ்தான் பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கேக்கில் உள்ள இந்திய சமூகத்தினரை இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து கலந்துரையாடினார். பிஷ்கேக்கில் உள்ள மகாத்மா காந்தி நினைவகத்தில் அவர் மலரஞ்சலி செலுத்தினார். நாளை ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 26வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றியிருக்கிறார். நாடோடி மக்களுக்கான 6வது உலக விளையாட்டுப் போட்டிகளின் துவக்க விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். ஷாங்காய் ஒத்துழைப்பு பிராந்தியத்தை தீவிரவாதம் மற்றும் பிரிவினைவாதம் இல்லாத பிராந்தியமாக மேம்படுத்துவதிலும், பிராந்தியத்தின் பாதுகாப்பு, போக்குவரத்து தொடர்புகள் மற்றும் புதிய வாய்ப்புகளை வலுப்படுத்துவதிலும் உறுப்பு நாடுகள் இணைந்து இந்தியா செயல்படும் என கிர்கிஸ்தான் பயணத்திற்கு முன்னர் வெளியிட்ட புறப்பாட்டு செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: நாட்டில் கணிப்பொறி சில்லுகளுக்கான உற்பத்தி சூழலை மேம்படுத்தும் நோக்கில் மொத்தம் 1.27 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் கூடிய 2ம் கட்ட செமிகான் இந்தியா திட்டத்தை மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. இத்திட்டத்தின் 6 முக்கிய தூண்கள் குறித்த அரசிதழ் அறிவிக்கைகளை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் புதுடெல்லியில் இன்று வெளியிட்டார். பின்னர் அவர் செய்தியாளரிடம் பேசுகையில், வரவிருக்கும் ஆண்டுகளில் உலக அளவிலான செமிகண்டக்டர் சந்தையில் இந்தியாவின் பங்கை 10% உயர்த்தவும், செமிகண்டக்டர் விநியோக சந்தையில் இந்தியா முக்கிய பங்களிப்பதை உறுதிப்படுத்தவும் இத்திட்டத்தினால் ஏதுவாகும் என்றார். திட்டத்தின் முதல் கட்டத்தில் பணிகள் எவ்வளவு வேகமாக நிறைவேறின என்பதை தொழில்துறையினர் நன்றாகவே கவனித்திருப்பதாகவும், செமிகண்டக்டர் உற்பத்திக்கு உகந்த கொள்கைகளும் திறன்களும் எளிமையான வர்த்தக நடைமுறைகளும் இந்தியாவில் இருப்பதே நாட்டில் இத்துறையின் வேகமான வளர்ச்சிக்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். தூத்துக்குடியில் 20,800 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு தனியார் ஒத்துழைப்பு திட்டமாக 1,600 மெகாவாட் திறன் கொண்ட சூப்பர் கிரிட்டிக்கல் அனல் மின் நிலையம் அமைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இந்த தமிழக சட்டமன்றத்தில் இதுகுறித்து தாமாகவே முன்வந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர், மாநிலத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்க ஏதுவாக மின்துறை முழுமையாக புதுப்பிக்கப்படும் என்றும், புதிய மின்தடங்கள், மின் விநியோக நிலையங்கள் மற்றும் இதர கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் பிரதமரின் மத்திய சம்பத்தா திட்டத்தின் கீழ் நல்லவாடு மீன் இறக்கு மையம் உள்ளிட்ட பல்பரிமாண மீன்வள உள்கட்டமைப்பு திட்டங்களை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், இணையமைச்சர் பேராசிரியர் எஸ் பி சிங் பகேல் ஆகியோர் நாளை தொடக்கி வைக்க உள்ளனர். நீல பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக கூட்டுறவு முறையில் கடற்பாசி வளர்க்கும் திட்டங்களுக்கு ஏற்ற திறன்களை உருவாக்குவது குறித்து மாநாடு ஒன்றையும் மத்திய அமைச்சர்கள் தொடக்கி வைக்க உள்ளனர். கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் தலைமையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி முன்னிலையில் நடைபெறும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் இதர அமைச்சர்களும் பங்கேற்க உள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான கர்நாடக அரசின் உத்தேசத்தை கண்டித்தும் அணை கட்டுவதை தடுக்க கோரியும் இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கொண்டு வந்த தனிநபர் தீர்மானம் அரசு தீர்மானமாக ஏற்கப்பட்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு மாறாக மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை மத்திய அரசு அனுமதிக்கக் கூடாது என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி சட்டமன்றத்தில் தீர்மானத்தை முன்மொழிந்து பேசுகையில் கூறினார். புதுச்சேரி உள்ளிட்ட காவிரி பாசன மாநிலங்களின் முன்னெசிவு பெறாமல் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியின் காரைக்கால் பகுதி விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் காவிரி நீரில் புதுச்சேரிக்கு உரிய பங்கை கோரி பெற நிர்வாக ரீதியிலும் சட்ட ரீதியிலும் புதுச்சேரி அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு சட்டப்பேரவை முழு ஆதரவு அளிக்கும் என்றும் தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டது. இத்தகைய தீர்மானத்தை புதுச்சேரி சட்டமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டும் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கார்த்திகேயன், சுயேட்சை உறுப்பினர் திரு நேரு, லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆகியோர் ஏற்கனவே பேரவைத் தலைவரிடம் வலியுறுத்தியிருந்த நிலையில் இன்று முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து பேரவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் திரு அன்பழகன் அறிவித்தார்.
0: புதுச்சேரியில் சுமார் 38,000 குடும்ப அட்டைகள் குடிமைப் பொருள் வழங்கல் துறையால் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுவது உண்மை அல்ல என்று குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறைகள் தொடர்பான மானிய கோரிக்கை விவாதங்களுக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு கூறினார்.

0: ரேஷன் அட்டை காலாவதியானதாக கண்டறியப்படும் நிலையிலோ அல்லது அட்டைதாரர் தாமாகவே முன்வந்து அட்டையை ஒப்படைக்கும் போதுதான் அட்டை ரத்து செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் கரீப் கல்யாண் அன்னை யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர உணவு மானியத்தை CBDC பணப்பை மூலமாக வழங்கும் நடைமுறை புதுச்சேரியில் அமலுக்கு வந்திருப்பதாகவும் இதுவரை 165,644 குடும்ப அட்டைகள் இத்திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதுவரை EKYC பதிவு செய்யாத பயனாளிகள் தங்களது ஆதார் அட்டை மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட கைபேசியுடன் அருகில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று EKYC நடைமுறைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் CBDC பணப்பை திட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் கவிஞர் புதுவை சிவம் நினைவு நாள் இன்று அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. காமராஜர் சாலை சித்தன்குடி சந்திப்பில் உள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜான்குமார், திரு நேரு என்கிற குப்புசாமி, திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின், திரு செந்தில்குமார், திரு அழகு என்கிற அழகானந்தம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 6 வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் உள்ளிட்ட இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பையில் உள்ள கடற்படை கட்டுமான தளத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் ஆழ்கடல் நடவடிக்கைகளுக்கு தேவையான நீர்மூழ்கி வசதிகளுடன் கூடிய INS நிபுன் என்னும் இந்தியாவின் 2வது நிஸ்தார் ரக கப்பல் முறைப்படி கடற்படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. கடற்படை தலைவர் அட்மிரல் கே சுவாமிநாதன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். நீர்மூழ்கி கப்பல்களை மீட்கும் திறனுடன் முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கப்பட்ட புதிய கப்பலால் மேற்கு மண்டல கடற்படையின் ஆழ்கடல் செயல்பாடுகள் கணிசமாக மேம்படும் என்று கடற்படை தலைவர் கூறினார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாளை புதுடெல்லியில் 16 பொதுத்துறை பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களின் வருடாந்திர செயல்பாடுகளை மறு ஆய்வு செய்கிறார். பாதுகாப்பு உற்பத்தியில் புதிய உள்நாட்டு தொழில்நுட்பங்களின் பயன்பாடு மற்றும் இத்துறையின் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்து இந்த மறு ஆய்வுக் கூட்டத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்படும். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், கார்டன் ரீச் பணிமனை உள்ளிட்ட பொதுத்துறை பாதுகாப்பு உற்பத்தி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். கடந்த நிதியாண்டில் இந்நிறுவனங்களின் லாபத்தில் அரசுக்குரிய ஈவுத்தொகையான காசோலைகளும் இத்திட்டத்தின் போது வழங்கப்படும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆடை வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி துறையில் உலக சக்தியாக மேம்படும் உள்ளாற்றல் இந்தியாவிற்கு இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். 2 பயணமாக இன்று கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார். தூத்துக்குடியில் அரசு தனியார் ஒத்துழைப்பு திட்டமாக 1600 மெகாவாட் திறன் கொண்ட சூப்பர் கிரிட்டிக்கல் அனல் மின் நிலையம் அமைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்டுவதை கண்டித்து இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கொண்டு வந்த தனிநபர் தீர்மானம் அரசு தீர்மானமாக ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: உங்கட்டி EMI வாடகை எப்படி சமாளிக்கிறது?
2: ஒரு ஐடியா இருக்கு, நிறைய பணம் கிடைக்கும்.
1: எப்படி?
2: உன் பேங்க் விவரத்தை கொடு, சிலர் பணம் அனுப்புவாங்க, அப்புறம் அவங்க சொல்ற அக்கவுண்ட்க்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு, கமிஷன் கிடைக்கும்.
1: இவ்வளவு ஈஸியா?
3: என்ன ஈஸி? இது மணி மியூல். சட்டவிரோதமா கிடைச்ச பணத்தை இன்னொருத்தர் அக்கவுண்ட்ல போட்டு எடுத்துப்பாங்க. இது குற்றம், ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும்.
1: வேணாம்ப்பா வேணாம்.
4: உங்கள் பேங்க் அக்கவுண்டை பாதுகாப்பாக வையுங்கள், யாரையும் பயன்படுத்த விடாதீர்கள். RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஃபர்ஸ்டா ஒருத்தர் வந்திருக்காரு, என்ன பாடல் கேட்கிறாரு? ஹாய் வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு பொன்னாடக்கம்.
0: யாரு அந்த தோழர், பேர் சொல்லுங்க. சொல்லுங்க.
1: பாடல் வழியே வருகிறார் எங்கள் புண்டகை மன்னன்.
0: ஓகே.
1: பாடலை இருவரும் சேர்ந்த மாதிரி உங்கள் விருப்பத்தில் ஒரு துள்ளலான பாடலை.
0: அடடடா, எங்களோட விருப்பத்துக்கேவா? நன்றி சார், கண்டிப்பா. ஓகே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும்
1: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போக்கு.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததான் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கிறது யாரு அப்படின்னு கேக்கலாம். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க?
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்,
1: கங்காதரன்.
0: ஓகே கங்காதரன் சார், என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சதுரி இல்லாத இந்த படத்துல வந்து ராஜனோடு சேர்ந்தால் ராணி, ராஜமோ.
0: என்ன பாட்டு வேணும்?
1: ராஜனோடு சேர்ந்தால் ராணி, ராணி சேர்ந்தால் ராஜமோன்னு ஒரு பாடல்.
0: அப்படியா?
1: ஆமா, அதே பாடல்.
0: அதே பாடல உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேக்கலாமா?
1: கேக்கலாமா? நன்றிமா,
0: தேங்க்யூ ஃபார் காலிங்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: மனம் விரும்புதே ஷோதான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஈவினிங் டைம்ல. சூப்பரா உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு காமா. சோ இப்ப நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு வந்திருக்காங்க, என்ன பாடல் கேக்குறாங்கன்னு கேக்கலாமா? ஹாய், வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் அந்தோனிராஜ் பேசுறேன் மேடம்.
1: ஓகே அந்தோனிராஜ் சார், சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
2: எனக்கு வந்து படம் நம்ம ஒரு நல்ல ஒரு பாடல் வந்து மல்லிகை பூ போடுது என்ற ஒரு பாட்டு மேடம்.
1: ஆஹா, மல்லிகை பூ பாடல். இப்ப என்ன இந்த டைம்ல நம்ம ஊரு நல்ல ஒரு
2: நேரத்துல மாலை நேரத்துல மலேசிய வாசியம் ஜானகியும் பாடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, சூப்பரா இருக்கும். இந்த மாலை நேரத்துல கேக்குறது கொஞ்சம் மெலோடியஸா இருக்கும் மேடம், ரேர் சாங் இது.
1: ஓகே, சோ அன்ரைட்டட் சாங் அப்படிங்கிற மாதிரி இந்த டைம்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சாங்.
2: ஆமா மேடம்,
1: சூப்பர், நல்ல எக்ஸ்பிளனேஷன்.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கிறது. யாரு கேட்கலாமா? ஹாய் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு எங்க பேசுறீங்க?
1: காரைக்கால் ராமலிங்கமோட நலம் இருக்கீங்களா?
0: என்ன ராமலிங்கம், எப்படி இருக்க?
1: வடிவேலன் மடம் திரைப்படத்தின் பெயரு.
0: என்ன திடீர்னு பக்தி பாடலா இறங்கிட்டீங்களா?
1: பாடியே
0: கேட்டதுனால உங்களுக்கு அந்த பாடல் கண்டிப்பா பிளே பண்றேன்.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். விநாயகர் மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். நேரம் 6:46:55.
1: தங்கமான உறவுகளுக்கு

0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மனம் விரும்புதே நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்றத கேக்கலாம். ஹாய் வணக்கம்.
3: வணக்கம் மேம், பாண்டி ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் ஜெயா மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நலமா இருக்கேன் மேம்.
2: ஓகே, சொல்லுங்க, இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன பாடல் கேட்கணும்? கையில அப்படியே காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டீங்களா?
3: சாப்பிட்டு
2: முடிச்சாச்சு, டின்னருக்கே ரெடி ஆயிட்டீங்க? ஓகே சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
3: நன்றி.

0: நேர்களே, விநாயகர் மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
2: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்துதான் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கிறது யாரு அப்படின்னு கேக்கலாம். ஹாய், வணக்கம்.
3: ஹாய், வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரை என்ன பேசுறீங்க?
3: குடலினை யாடினை ஒரசி கூவும் குயில் மொழிக்கு அரசி அன்பரசிக்கு வணக்கம் சொல்லிட்டு திருவண்ணாமலூர் தட்சிணாமூர்த்தி.
0: ஓகே, தட்சிணாமூர்த்தி சார், இன்ட்ரோ எல்லாம் பயங்கரமா கொடுத்துருக்கீங்க. ஓகே சரி, என்ன ஓகே, நீங்க தானே எல்லா பாட்டுக்குமே வந்து கவிதை எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க? ஓகே சூப்பர். எப்படி ஞாபகம் வச்சிருக்க பாத்தீங்களா? சரி, இப்போ நீங்க
3: சொல்லுங்க
0: என்ன பாடல் வேணும். அதேதான்
3: திருமணம் என்கிற நிக்காவில இருந்து கண்ணுக்குள் பொத்தி வைத்தேன் ஒரு பாடல், பாடலுக்கு ஒரு சின்ன விளக்கம். கண்ணுக்குள் பொத்தி வைப்பேன் அன்பால் உன்னை, காலமெல்லாம் கட்டி வைப்பேன், மண்ணுக்குள் வைரமாய் மனதில் உன்னை புதைத்து வைப்பேன், எண்ணத்தில் கோயில் கட்டி இதயத்தில் குடி வைப்பேன், வாழும் காலம் வரை வண்ணமிகு மலர்களால் பூஜிப்பேன், நெஞ்சிலொரு ராகமாய் நிதமும் உன்னின் பெயரை வாசிப்பேன்.
0: சூப்பர் சார், இந்த பாடலை வச்சு நீங்க ரீக்ரியேட் பண்ணது
3: அப்படிதானே?
0: தேங்க்யூ சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேக்கலாம்.
3: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.

0: நேர்களை இனி கேட்கலாம் இரவு 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் இந்தியா 7.8% வளர்ச்சி அடைந்திருப்பது மாபெரும் சாதனை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உலக அளவிலான நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் இந்தியா எட்டியுள்ள இந்த சாதனை நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த பலம் மற்றும் நெகிழ்வுத்தன்மையை பிரதிபலிப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். இந்த சாதனைக்கான பெருமை நாட்டு மக்களையும் அவர்களின் கடின உழைப்பையுமே சாரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சீர்திருத்தங்களும் பொருளாதாரத்தை அரசு கையாண்ட விதமும் தற்போது பயனளிக்கக்கூடிய தொடங்கியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பிஷ்கேக் நகரில் கிர்கிஸ்தான் அதிபர், ஈரானிய அதிபர், அர்மேனிய பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை இருதரப்பு ரீதியில் சந்தித்து பேசினார். நாளை பிஷ்கேக்கில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 26வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்ற இருக்கிறார். நாடோடி மக்களுக்கான 6வது உலக விளையாட்டுப் போட்டிகளின் துவக்க விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். நாட்டில் கணிப்பொறி சில்லுகளுக்கான உற்பத்தி சூழலை மேம்படுத்தும் நோக்கில் மொத்தம் 1.27 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கூடிய 2ம் கட்ட செமிகான் இந்தியா திட்டத்தை மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் பிரதமரின் மத்ஸ்ய சம்பத்தா திட்டத்தின் கீழ் நல்லவாடு மீன் இறக்கு மையம் உள்ளிட்ட பல்பரிமாண மீன்வள உள்கட்டமைப்பு திட்டங்களை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், இணையமைச்சர் பேராசிரியர் எஸ் பி சிங் பகேல் ஆகியோர் நாளை தொடக்கி வைக்க உள்ளனர். நீல பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக கூட்டுறவு முறையில் கடற்பாசி வளர்க்கும் திட்டங்களுக்கு ஏற்ற திறன்களை உருவாக்குவது குறித்து மாநாடு ஒன்றையும் மத்திய அமைச்சர்கள் தொடக்கி வைக்க உள்ளனர். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான கர்நாடக அரசின் உத்தேசத்தை கண்டித்தும் அணை கட்டுவதை தடுக்க கோரியும் இன்று புதுச்சேரி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கொண்டு வந்த தனிநபர் தீர்மானம் அரசு தீர்மானமாக ஏற்கப்பட்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து பேரவை காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் திரு அன்பழகன் அறிவித்தார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஏழு மணி மூன்று நிமிடம் ஐந்து நொடிகள் ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இதோ மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட செகண்ட் ஹாஃப்க்கு வந்தாச்சு. சோ அடுத்ததா யார் பாடல் கேட்க போறாங்க? ஹாய், வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
1: கலைவாணி மேம், என்ன பாடல் வேணும்?
2: படம் வந்து ரெட் ஒல்லி குச்சி உடம்பு காரியம் சாங் மேம்.
1: பாடியே காட்டி விட்டீர்களே, இன்னும் இரண்டு லைன். உங்கள் பாட்டை கேட்க ஓடோடி வந்த என்னை ஏமாற்றி விடாதீர்கள். ரெண்டு லைனை மட்டும் பாடி என்ன
2: நன்றி.
1: பாய்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
2: நேர்களே, விநாயகர் மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். நேரம் 7:11 மூன்று நொடிகள். ஐடி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில பாடல் கேட்க போறது. ஹாய், வணக்கம்.
4: வணக்கம் மேடம், குட் ஈவினிங்.
2: குட் ஈவினிங். யாரை என்ன பேசுறீங்க? ஓகே, ஜெராஜ் சார்க்கு என்ன பாடல் வேணும்?
4: கோகுலம் ஃபிலிம்ல வந்து செவ்வந்தி பூ எடுத்தேன் பாட்டு.
2: ஓகே, என்ன ஸ்பெஷல் இந்த பாட்டுல?
4: சுஷ்லா
2: மாய்ஸ் கலர். ஓகே, சூப்பர். நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். நினைச்சிருந்தாலும் ஓகே, இந்த பாட்டை கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, வைப் பண்ணுங்க. ஓகேவா?
4: தேங்க்யூ
2: சார்.

0: நேர்களை இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்திட்டுள்ளன. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் இன்று பிஷ்கேக்கில் ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியானுடன் பேச்சு நடத்தினார். ஈரானுடனான நல்லுறவு வலுப்படுத்தப்படும் என்றும் இந்த பேச்சுகளின் போது திரு நரேந்திர மோடி கூறினார். இதன் பின்னர் கிர்கிஸ்தான் அதிபர் திரு ஜைதே ஷாப்ரோவுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, வேளாண்மை, கட்டமைப்பு, விளையாட்டு, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த சாதனைக்கு நாட்டு மக்களின் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று குறிப்பிட்டுள்ளார். இரண்டாம் கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 1,27,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். சிப் உற்பத்திக்கு ஊக்கம் அளிப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். செமி கண்டக்டர் துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 85,000 செமி கண்டக்டர் பொறியாளர்கள் உருவாக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறினார். எரிசக்தி துறையில் கத்தாருடனான ஒத்துழைப்பு வலுவாக உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். கத்தாருக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய தூதர் டாக்டர் கே ஸ்ரீகர் ரெட்டியுடன் பேச்சு நடத்திய பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு

இடையே திரவ எரிவாயுவுக்கான ஒப்பந்தம் 20 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இது வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். இளையோருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்குரிய திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் வாகனத்துறை திறன் மேம்பாட்டு குழுமத்தின் வருடாந்திர மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வாகன உற்பத்தி துறையின் உலகளாவிய முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதுவரை 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகம் உள்பட 23 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதல்கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. 47 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இடமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பான முறையீட்டு விண்ணப்பங்களை அடுத்த மாதம் 30ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி வாக்காளர் பட்டியல் நவம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மீன்வளத்துறையின் வளர்ச்சி முக்கிய பங்கு வகிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று லட்சத்தீவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடல் வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்திட்டுள்ளன. புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் நதிநீர் பங்கீடு தொடர்பாக நீண்ட காலம் நீடித்து வந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தகுதியான குடும்பத்தினருக்கு மட்டுமே கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் இதற்கான திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு கிருஷ்ணசாமி கோவிந்தராஜன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசு பணி நியமனங்கள் அனைத்தும் அரசியல் சாசன விதிகளின்படி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உரிய தகுதியின்றி இடஒதுக்கீட்டையும் பின்பற்றாமல் கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படுவது அரசியல் சாசன பிரிவுகளுக்கு எதிரானது என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் உலக முதலீட்டாளர்களின் மாநாடு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மாநாடு காந்திநகரில் நடைபெற உள்ளதாக கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் குஜராத் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளதாக திரு புபேந்திர பட்டேல் தெரிவித்தார். மேற்குவங்கத்தில் கூட்டுறவு அமைப்புகள் வலுப்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். மத்தியம் கிராமில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் கூட்டுறவுத்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். இதனை கருத்தில் கொண்டு அதனை வலுப்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார்.
மணிப்பூரில் நாளை தொடங்குவதாக இருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் இதற்கான

மேற்கொள்ளப்பட்டதாக மணிப்பூர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகளின் முதல்கட்டமாக வீடுகளை கணக்கெடுக்கும் பணிகள் நாளை தொடங்குவதாக இருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தானிலிருந்து ஆன்மீக சுற்றுலா சென்றவர்களின் வாகனம் உத்தரப்பிரதேசத்தின் காசிகஞ்சில் எதிரே வந்த லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒடிஷா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் நாளை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆந்திரா, மேற்குவங்கம் மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 6 வெள்ளி, 6 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா 1-0 என்ற கோல் கணக்கில் சிரியாவை வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் 86வது நிமிடத்தில் ஷமி சிங்கமயும் கோல் அடித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் வாள்வீச்சு பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவானி தேவி தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மனு பாக்கர் தலைமையிலான இந்த அணியில் இளவேனில் வாலறிவன் உள்பட 30 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசிய பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சாதனை வளர்ச்சிக்கு காரணம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். 2 கட்ட செமி கண்டக்டர் திட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சோன் நதிநீர் பங்கீட்டிற்கான ஒப்பந்தத்தில் பீகாரும் ஜார்க்கண்டும் கையெழுத்திட்டுள்ளன. உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கியான் கான்ட்ராக்டர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: விரும்புதே நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நேரம் 7:26 ஆயிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததா மனம் விரும்புதே நிகழ்ச்சியில யாரு விருப்ப பாடல் கேட்க வந்திருக்காங்க கேட்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம் அன்பான அன்பு ரசிகை, தனிவான அன்பான வணக்கங்கள்.
1: ஓ, எத்தனை அன்பான வணக்கங்கள். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் தென்பேர் கணேஷ் ராஜா.
1: ஓகே கணேஷ் ராஜா சார், என்ன பாடல் வேணும், யாருக்காக பாடல் கேக்குறீங்க?
2: எனது அருமை நண்பருக்காக, அறுபதாம் கல்யாணம் அவருக்காக, தரிசனம் படத்துல இருந்து கல்யாணம் இந்த பாடலை ஒளிபரப்போம்.
1: ஓகே பாருங்களா, 60வது வருஷம் கல்யாண சிறப்பு இல்ல?
2: ஆமாங்க,
1: எவ்வளவு பெரிய சாதனை. நன்றி. சரி ஓகே, கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக வருது, கேட்கலாம்.
2: அன்பார்ந்த நன்றிங்க.
1: ஓகே, நன்றி நன்றி சார், பாடல் கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
2: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். விநாயகர் மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். பசுமையான நினைவுகளோட பாத்துங்க, வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிட போகுது சார்.
1: அப்படி இல்லைங்க மேடம், காடி வளர்த்தா பதில் சொல்லுவோம், ஆனா காதல் வளர்த்தா யாருக்கு பதில் சொல்லுவோம்?
0: சொல்ல வேணாம்ல, சீக்கிரட்டாவே இருந்துரும். சரி ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: நன்றிங்க மேடம். நன்றி மேடம்.

இரத்தப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் யாரு கேக்குறாங்க அப்படிங்கறத கேக்குறதுக்கு முன்னாடி ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நிகழ்ச்சி நாளை காலை 6:55 கேட்கலாம். ஹாய், வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கிறீங்க?
1: நல்லமா இருக்கேன் சந்திரசேகர். சார், என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு ABCD இது திரைப்படத்தின் பெயர். ஸ்னேகா அவர்களுடைய அற்புதமான நடிப்புல மஞ்சள் முகமே மங்கள விளக்கே. இந்த சாங்கோட மியூசிக், லிரிக்ஸ் அண்ட் பிக்சரைசேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம். அந்த சாங் குடுக்கறீங்களா?
1: கண்டிப்பா, உங்களுக்கான சாங் வந்துகிட்டே இருக்கு. நீங்க எக்ஸ்பிளனேஷன் வேற பயங்கரமா குடுத்திருக்கீங்க. அந்த சாங் கேட்கலாம். தேங்க்யூ.
2: தேங்க்யூ மேம். பை.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.
2: வண்ணம் திரழுது நினைவு, கண்கள் இருளுது நனவு.
0: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இன்னொரு பாடல் வந்து கேட்கறதுக்காக வெயிட்டிங்ல இருக்காரு. அவர் யாரு, என்ன பாடல் கேட்கிறாரு அப்படின்றத கேட்கலாமா? ரெடி, இதோ. ஹாய், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: பாட்டு
0: என்ன ஸ்பெஷல் இந்த பாட்டுல உங்களுக்கு?

0: பாட்டு கேட்டு ரொம்ப நாள் கேட்கலாம்.
1: ஓகே சரி ஓகே, உங்களுக்கான பால் வந்துட்டு இருக்கு, கேளாம்.
0: நன்றி மேம்.
1: நன்றி நன்றி. Ha ha ha.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 7:51. நேர்களே, நாளை காலை ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் 6:55 கேட்கலாம். மனம் விரும்புவதே நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 7:51:26 நிகழ்ச்சியில அடுத்ததான் விருப்ப பாடல் கேட்க வந்திருக்காரு. யாருன்னு கேட்கலாம். ஹாய், வணக்கம்.
1: முன்னிரவு வணக்கம்.
0: முன்னிரவு வணக்கம். யார், எங்க பேசுறீங்க?
1: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: ஓகே, சோ அபுசாலி சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் காசி. பாடல் நான் காணும் உலகம், அந்த பாடல் வரிகள் மேடம்.
0: ஓகே, நீங்க காணக்கூடிய அந்த உலகம் எப்படி இருக்கு?
1: நம்ம மாற்றுத்திறனாளிக்காக அந்த பாடல் வரிகள் சிறப்பா அமைஞ்சிருக்கு மேடம் இந்த படத்துல.
0: ஓகே, சோ அவங்களுக்காக இந்த பாடலை வந்து டெடிகேட் பண்றீங்க?
1: நிச்சயமா மேடம்.
0: ஓகே, சோ பாடல் வருதா கேட்கலாம்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்றைய நமது நிகழ்ச்சியின் நிறைவா வந்திருக்கக்கூடிய அழைப்பாளர் என்ன பாடல் கேட்கிறாருன்னு கேட்கலாம். ஹாய், வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஏழுமலை பேசுறேன்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஓகே,
0: என்ன பாடல் வேணும்?
1: சிட்டுக்குருவியில கண்மணி.
0: ஓகே, அந்த பாடல் உங்களுக்காக வருது. தேங்க்யூ. தொடர்பு கொண்டு பாடல் கேட்ட நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நம்மளுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு சூப்பரான குட் நைட் சொல்லிக்கிறேன். சோ கேட்டு வரக்கூடிய லாஸ்ட் சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்குமே சாங் போடணும் அப்படின்னு ஆசைதான். பட் நிறைய பேர் ட்ரை பண்ணிருப்பீங்க, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். பட் நம்மளுடைய ஷோ டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா மனம் இருக்கு, கண்டிப்பா மிஸ் பண்ணாம கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம காலையிலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் மூலியமாவும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சோ தொடர்ந்து இருங்க FM Rainbow புதுவை 102.8.

0: நேர்களை இனி கேட்கலாம் இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். 2 நாள் பயணமாக கிர்கிஸ்தான் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பிஷ்கேக் நகரில் கிர்கிஸ்தான் அதிபர், ஈரானிய அதிபர், அர்மேனிய பிரதமர் உள்ளிட்ட தலைவர்களை இருதரப்பு ரீதியில் சந்தித்து பேசினார். நாளை பிஷ்கேக்கில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 26வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றிருக்கிறார். நாடோடி மக்களுக்கான 6வது உலக விளையாட்டுப் போட்டிகளின் துவக்க விழாவிலும் அவர் பங்கேற்கிறார். நடப்பு நிதியாண்டின் 1வது காலாண்டில் இந்தியா 7.8% வளர்ச்சி அடைந்திருப்பது மாபெரும் சாதனை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக அளவிலான நிச்சயமற்ற சூழலுக்கு இடையிலும் இந்தியா எட்டியுள்ள இந்த சாதனை நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த பலம் மற்றும் நெகிழ்வுத்தன்மையை பிரதிபலிப்பதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். இந்த சாதனைக்கான பெருமை நாட்டு மக்களையும் அவர்களின் கடின உழைப்பையுமே சாரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் சீர்திருத்தங்களும் பொருளாதாரத்தை அரசு கையாண்ட விதமும் தற்போது பயனளிக்க தொடங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் செமிகண்டக்டர் சூழலை மேம்படுத்துவதற்கான முதல்கட்ட செமிகான் இந்தியா திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து 2வது கட்ட செமிகான் இந்தியா திட்டத்தை மத்திய அரசு இன்று அறிவித்திருப்பதை இந்திய மின்னணு மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தியாளர் சங்கம் வரவேற்றுள்ளது. இத்துறையில் நம்பகமான நாடு என்ற நிலையிலிருந்து திறன்மிகு நாடு என்னும் நிலைக்கு இந்தியா தற்போது முன்னேறிக் கொண்டிருப்பதால் தொடர்ச்சியான கொள்கை என்னும் அரசின் அணுகுமுறை இந்தியாவின் செமிகண்டக்டர் பயணத்தில் முக்கிய உந்துசக்தியாக அமையும் என சங்கத்தின் தலைவர் திரு அசோக் சந்தக் கூறியுள்ளார். புதுச்சேரியில் பிரதமரின் மத்திய சம்பத்தா திட்டத்தின் கீழ் நல்லவாடு மீன் இறக்கு மையம் உள்ளிட்ட பல்பரிமாண மீன்வள உள்கட்டமைப்பு திட்டங்களை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், இணையமைச்சர் பேராசிரியர் எஸ் பி சிங் பகேல் ஆகியோர் நாளை தொடக்கி வைக்க உள்ளனர். நீல பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக கூட்டுறவு முறையில் கடற்பாசி வளர்க்கும் திட்டங்களுக்கு ஏற்ற திறன்களை உருவாக்குவது குறித்து மாநாடு ஒன்றையும் மத்திய அமைச்சர்கள் தொடக்கி வைக்க உள்ளனர். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நடமா பேசுங்க நடமா.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டே
2: அப்படியே பேசிட்டாலும்.
0: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நடமா சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
0: நடமா இப்ப இந்த பீச்சுக்கு.
1: ஏடா 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்ல செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றதுன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
2: நம்ம நாட்டாம

0: defeated third seed Denny Kozul of Slovenia 3-1 in the final. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi holds talks with Russian President Vladimir Putin in Bishkek, focusing on trade, energy and defense, says India backs every effort to end war in Ukraine. Prime Minister Modi stresses freedom of navigation and civilian protection during meeting with Iran President Masoud Pezeshkian. Prime Minister also meets Kyrgyz Republic and Armenian leaders to address SCO summit tomorrow. India's GDP jumps to 7.8% in the first quarter of current fiscal despite global headwinds. Bihar and Jharkhand reach agreement on Son River water sharing, settling long-standing dispute. Relief and rescue efforts in Nepal flash flood tragedy hit by equipment shortage as death toll crosses 900. Over 4,000 remain missing. And Lionel Messi announces retirement from international football. And that's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பட்டய கணக்காளர் திரு பி ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
5: மத்திய அரசு மக்கள் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றாங்க. அப்படி மத்திய அரசால கொண்டு வரப்பட்ட அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம், ஜன்தன் யோஜனா திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகளை கடந்து வெற்றிகரமா செயல்படுத்தப்பட்டு வருது. இதனுடைய சாதனைகளா நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்?
4: இன்க்ளூசிவ் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய எல்லோரையும் உள்ளடக்கும் ஒரு புரட்சியாக இதை நாம் பார்க்கலாம். ரிச்சர்ட் தாலர் அப்படின்ற ஒரு நோபல் பரிசு பெற்ற பொருளியல்வாதி ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு புதிய தத்துவத்தை கொண்டு வருகிறார். இப்போ ஒரு லிஃப்ட் இருக்கு ஒரு பில்டிங்ல, 7 பேர் போகலாம், 6 பேர் உள்ள இருக்காங்க. ஒருத்தர் வர்றாரு, ஒரு முதியவர் வர்றாரு. அவர் உள்ள போன உடனே மற்றவங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அவரையும் உள்ளடக்கிக்கிறாங்க. அப்ப 7வது நபர் உள்ள போது முன்னாடி இருக்கக்கூடிய 6 பேரையும் கொஞ்சம் நகர வச்சு இவர் உள்ள வர்றாரு. இதற்கு நட்ஜிங் அப்படின்னு பேர். அதனுடைய ஒரு அங்கமாக இந்த ஜன்தன் கணக்கை நாம் பார்க்கலாம். எல்லோரையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு. ஒரு வங்கி கணக்குனால ஒரு தனி நபருக்கு என்ன பலன் ஏற்படலாம் அப்படின்ற கேள்வி வரும். அது ஒரு நடந்த நிகழ்வை நான் உங்களுக்கு விளக்குறேன் ஒரு 2 நிமிடங்கள். இது நடந்தது ஏறத்தாழ 40-45 ஆண்டுகளுக்கு முன்பு. நான் பொதுத்துறை வங்கியில பணியாற்றுவேன் ஒரு 10-15 வருஷம். தமிழகத்தினுடைய ஒரு பகுதியில ஒரு அரசு துறை நிறுவனம், அதே பகுதியில ஒரு பொதுத்துறை வங்கி. இந்த நிறுவனத்துல, அரசு துறை நிறுவனத்துல, ஒரு 1000 பேர் பணியாற்றுறாங்க. 500 பேர் ஊழியர்கள், நிரந்தர ஊழியர்கள். 500 பேர் ஒப்பந்த ஊழியர்கள். 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள ஏதோ ஒரு நாள் அந்த அமைப்பு பொதுத்துறை நிறுவனத்துல அந்த வங்கியிலேருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு போய் காசாளர் மூலமாக எல்லா ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. அப்ப இந்த வங்கியினுடைய மேலாளர் புதியதா ஒருத்தர் பதவி ஏற்ற போது அவருக்கு ஒரு எண்ணம் தோணுது. அந்த அரசமைப்பை போய் பார்த்து, நீங்க எங்க கிட்ட இருந்து மொத்தமா உங்க கணக்குல இருந்து பணம் எடுத்துட்டு போறீங்க, எல்லாருக்கும் நாங்க கணக்கு ஓபன் பண்ணிடுறோம், அவங்க எங்க கிட்டக்க வந்து பணத்தை எடுத்துக்கிட்டோம், உங்களுடைய காசாளர் ஒரே நாளைக்கு எல்லாரையும் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்காது, எங்க அலுவலகத்துல ஊழியர் இருக்காங்க, ஒரு ஊழியருக்கு 4 ஊழியர் சேர்ந்து இந்த காரியத்தை செய்வாங்க, அவங்களும் பணத்தை எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுக்கிறார். அதை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா அந்த மேனேஜர் என்ன பண்ணாரு, ஊழியர்கள்லாம் வரபோது அவங்கள்ட்ட பேசி, ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட பேசி, ஒரு தொடர் வைப்பு நிதி ஒன்று ஆரம்பிங்களே, அவங்களோட சம்பளம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தொடர் வைப்பு நிதி, அதாவது ரெக்கரிங் டெபாசிட், 10 ரூபா 20 ரூபா, நான் சொல்றது 45 வருஷம் முன்னாடி, கொஞ்சம் நல்லா சம்பளம் வாங்குறவங்களுக்கு 50 ரூபா 100 ரூபா, ஒரு 50 ரூபா போட்டவரை எடுத்துக்கலாம், ஒரு வருடத்துக்கு RD, அப்போ 600 ரூபா சேருது, ஒரு 10-15 ரூபாயோ ஏதோ அதுக்கு வட்டி வரும். அந்த வட்டியோட அந்த பணத்தை எடுத்த போது அவங்களுக்கு ஒரு புரிதல் வருகிறது,
5: ஒரு மகிழ்ச்சியும் கூட.
4: ஆமா, எதனோட அது சேருதுன்னா, அந்த மேலாளர் என்ன பண்ணார்னா, அந்த பள்ளிக்கு கட்டணம் கட்டணும்ல, அதோட சேர்ற மாதிரி ஓபன் பண்ணி வச்சுட்டார். இப்போ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க, அட இத்தனை நாள் நம்ம ஒரு டெம்பரரியா ஒரு கடன் வாங்கினோம், யார்கிட்டயோ பக்கத்து வீட்டில், எழுத்து வீட்டில், அப்பா கிட்டக்க மாமனார்கிட்டக்கன்னு வாங்கினோம். இது பாரு, நம்மளுடைய குழந்தைக்கு கை மேல பணம் கிடைச்சிடுது, ஆனா மாசம் நம்ம குறைச்ச தொகை.

0: தான் போட்டோம் அப்படின்ட்டு அவங்க அலுவலகத்துக்கு வந்து 50 ரூபாய்க்கு பதில் 100 ரூபாய் ஆர்டி ஓபன் பண்ணுங்க, எங்களுக்கு 2 குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது ஒரு தனி நபர் ஒரு சிந்தனை செய்து ஊழியர்கள் 1000 பேர் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த இடம். இதுவே இந்தியா முழுவதும் பரவி இருக்கணும் அப்படின்னா இந்த திட்டம் ஜன்தன் கணக்கு இந்தியா முழுவதிலும் ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ என்று ஒரு பறவை பார்வையில் சொல்ற பொழுது எல்லோருக்கும் பயன்பட்டது. அடுத்ததாக தனிநபரை எடுத்துக்கொண்டு வருவோம். நான் கிராமப்புறத்தில் வேலை பண்ணுவேன் பேங்க்ல. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு 3 பிரச்சனைகள் உண்டு. நம்ம மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த திட்டத்தை நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு பரவலான திட்டமானு. 3 காரணங்களுக்காக அவர்கள் கணக்கு தொடங்க மாட்டார்கள். முதல் காரணம், பெரும்பாலானவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது, கையெழுத்து போட முடியாது. அத லெப்ட் தம் இம்ப்ரெஷன் சொல்லுவோம், இடதுகை பெருவிரல் ரேகை. இப்ப அது எதுவுமே கிடையாது.
1: டெக்னாலஜி வளர்ந்ததால நிறைய அட்வான்டேஜ் இல்லையா?
0: ஆதார் வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பரை போட்டா இவருக்கு ஏற்கனவே கடன் இருக்கிறது, இவருக்கு ஏற்கனவே ஜன்தன் கணக்கு இருக்கிறது, அவர் தனியா ஒரு கணக்கு வச்சுக்கலாம், இவர் இந்த கடன் வாங்கி இருக்கிறார் என்கிற விவரம் வந்துட்டதுனால ஒரு வங்கியில ஸ்கிரீன்லயே முன்னாடி வந்து உட்கார்ந்திருப்பவருடைய சகல விஷயங்களும் விவரங்களும் வந்து விடுவதால் அவர்கள் கடன் தருவதற்கு இப்பொழுது சுலபமாகி விட்டது. யார் எந்த இடத்துல இருக்கிறாங்க போய் கடன் கொடுக்கலாம். பெனிட்ரேஷன் சொல்லக்கூடிய எல்லா இடத்திலையும் கால் பதிக்கணும்னு நினைச்சிருக்காங்க வங்கிக்கு. இதனால் மிகப்பெரிய அனுகூலம், நான் இந்த நம்பருக்கெல்லாம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அடுத்த வங்கி கிட்ட சொன்னா போறோம், அவங்களுடைய ஸ்கிரீன்ல போய் பார்த்தாங்கன்னாலும் நடுவுல இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் மூலமா கடன் வாங்கி இருக்கிறதான். அதனால் ஒருவருக்கு கடன் நிச்சயமாக கிடைக்கும். அவர் அதை திரும்ப செலுத்தி இருந்தால் அடுத்த கடன் உண்மையாக கிடைக்கும். இது கிராமப்புறத்தில் வந்திருக்கிறது. ஒரு கூடுதலான ஒன்றை சொல்லணும்னா, இப்ப நம்ம QR கோடுல பே பண்றோம்.
1: ஆமா,
0: ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற சந்தையில QR கோடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கையேந்தி பவன் நம்ம ஹாசியமா சொல்றோமே, அவங்க QR கோடு வச்சிருக்காங்க.
1: காய்கறி வியாபாரி,
0: காய்கறி எல்லா இடத்துலயும் நீக்கமரம் நிறைந்து விட்டது. இப்ப அந்த இடத்துல பணம் வந்த உடனே வங்கி மேலாளருக்கு என்ன ஒரு பெரிய விஷயம் கிடைக்குதுன்னா, இவங்க ஒரு காய்கறி கடை நடத்துறாங்க, தினமும் 50 ரூபாய் 100 ரூபான்னு நம்மளுடைய கணக்குக்கு பணம் வருது, அவங்க எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து கட்டி இருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம ஒரு 5000 ரூபாய் கடன் கொடுக்கலாம். ஜன்தன் கணக்கும் ஆதாரும் இணைந்த பிறகு இந்திய நாட்டினுடைய கிராமப்புறம் மாறி இருக்கிறது,
1: முன்னேற்றம் அடைந்திருக்கிறது,
0: பெரிய அளவுல முன்னேற்றம் அடைந்தது. நம்ம நாட்டினுடைய ஜனத்தொகை 140 கோடிக்கு மேல போய் 147 கோடியை ரீச் பண்ணிருக்கு. ரொம்ப அப்படியே புள்ளி விவரமா இருந்தா போர் அடிக்கும். அதனால ஒரு 140 கோடி, அதுல 59 கோடியிலிருந்து 60 கோடி பேருக்கு கடந்த வார கணக்கு படி ஜன்தன் கணக்கு ஓபன் பண்ணிருக்காங்க. அதுல 45 கோடி பேர் பெண்களா இருக்காங்க. எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், அது அவங்களுக்கு தான் எம்பவர் பண்ணணும். தமிழ்ல கல்வியை சொல்லுகின்ற பொழுது ஒரு அழகா சொல்லுவாங்க, ஒரு ஆணுக்கு கல்வியை கொடுத்தால் அது அவனுடைய வருமானம் ஈட்டும் சக்தியை கொடுக்கிறது, ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு தாய்க்கு நாம் பாடம் சொல்லி கொடுத்தால் ஒரு குடும்பத்திற்கு பாடம் சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்கு. சோசியல் பெனிஃபிட்ங்கிறது அங்க அதிகமா இருக்கு. அது இந்த இடத்திலும் கிடைக்கிறது. 45 கோடி மக்கள், பெண் மக்கள், ஒரு 35 கோடி மக்கள் மொத்தத்துல அந்த 60 கோடி கணக்கு வச்சிருக்கிறவங்கள 35 கோடி வந்து கிராமப்புறத்துல இருக்காங்க, 45 கோடி மக்கள் பெண்களா இருக்காங்க. பொருளாதாரத்தில் நட்ஜிங்ற கான்செப்ட முதல்ல பார்த்தோமே, அது இந்த இடத்தில் வருகிறது.
1: நிச்சயமா சார்,
0: இதனால் ஒரு மாபெரும் புரட்சி நடந்திருக்கிறது. ஒரு கணக்கு வைத்திருப்பவர்கள் ஒரு வங்கிக்குள்ள தைரியமாக போக, அரசு ஏதாவது தொகை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்த நாளே அந்த இடத்துக்கு போயிடும்.
1: அதாவது அரசனுடைய மானியமும் கூட கரெக்டா அந்த அக்கவுண்ட்ல பயனாளிக்கு சரியா நேரடியா
0: போய் சேர்ந்துடும். அதனால இடைத்தரகர்களுடைய பிரச்சனை என்பது முற்றிலுமாக நீங்கிவிட்டது. அப்ப ஜன்தன் எப்படிப்பட்ட ஒரு மந்திர கோல்ன்றத நம்ம பார்க்கணும். அதனால் பயன்பட்டவர்கள், சிறு சேமிப்பு கொண்டு வந்தவர்கள், எல்லாம் அதிகம். பாதுகாப்பான பணம் ஒரு வங்கி எல்லா இடத்திலயும் இருக்கு. கார்டு, ரூபே கார்டு கொடுத்துருக்காங்க தேவைப்படுபவர்களுக்கு. அவங்க 24 மணி நேரமும் பணம் எடுக்கலாம். அதனால் இது ஒரு மாபெரும் புரட்சி. நட்ஜிங்கிறது கூட ரொம்ப சின்ன கான்செப்டா நான் சொல்லுவேன். ரெவல்யூஷனரி இன்க்ளூஷன்,

0: எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் என்பதை இது கொண்டு வந்திருக்கு.
1: நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரி எல்லோரையும் உள்ளடக்கிய, குறிப்பா வந்து பெண்களுக்கான வளர்ச்சியை கொடுத்த ஒரு திட்டமா இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, சேமிப்பு அப்படின்றது ஒரு குடும்பத்திற்கும் அவசியம், ஒரு நாட்டிற்கும் அவசியம். அந்த பழக்கம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கும் போது தான் நாட்டுக்கு வந்து பலன் தரக்கூடியது. இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் நிறைய பேர்கிட்ட, குறிப்பாக பெண்கள் கிட்ட சேமிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாமா சார்?
0: சேமிப்புங்கிறது குடும்பத்தில் இருக்க வேண்டும். குடும்பம் சேமித்தால் நாடு செழிக்கும். இது என்ன ஒரு சாதாரண ஒரு ஓசை நயமிக்க கோஷமா அப்படின்னா இல்லை. சேமிப்பு இல்லாத நாடுகளில், ஒரு மேலை நாடுகளை எடுத்துக்கொள்ளலாம், சேமிப்பு தனிநபரிடம் இருக்கின்ற ஒரு பழக்கத்தினால், அரசாங்க கையிலே எல்லா கட்டுப்பாடுகளும் வங்கியின் மீது இருந்த காரணத்தினால், 2008 சப்பு பிரைம்னு சொல்லக்கூடியது வந்த பொழுதும், கொரோனா போன்ற விஷயங்கள் வந்த பொழுதும், நம்மால் தாக்குப்பிடிந்த முடிந்ததற்கு மிகப்பெரிய காரணமே சேமிப்பு பழக்கம்தான். எந்த சமூகம் சேமிக்கிறதோ அந்த சமூகம் முன்னேறும். சேமிக்கிற பழக்கத்தை செலவு வந்து ரொம்ப ஈஸியா நம்ம கொண்டுடலாம். சேமிக்கிற பழக்கம் வருவதற்கு அது சிறு வயதிலிருந்து பழக வேண்டும். யாரெல்லாம் சேமிக்கிறாங்களோ, நல்லா சேமிக்கிறாங்கன்னு பாக்குறீங்கன்னா, அவங்கள அனலைஸ் பண்ணீங்கன்னாக்க, கேள்விகள் கேட்டா, சிறு வயதிலிருந்து அவங்களுக்கு இந்த பழக்கம் வந்திருக்கும். எறும்பு இருக்க, அது இந்த நெல்லை தன்னுடைய புத்துல சேமிக்கும். சேமிக்கிற பொழுது நெல்லின் இரண்டு முனைகளையும் கடித்து விட்டு சேமிக்கும். நெல்லோட ரெண்டு முனையும் கடிச்சிட்டா தண்ணியோ ஈரப்பதமோ உள்ள போனாலும் முளைக்காது. அதால மழை காலத்திலும் சாப்பிட முடியும். ஒரு 5 எறும்பால் இப்படி சேமிக்க முடியுதுன்னா, நாம புத்திசாலித்தனமா எவ்வளவு சேமிக்கணும்? ஆனால் இது சிறு வயதில் உண்டாக வேண்டிய பழக்கம். இந்தியாவில் ஜன்தன் கணக்கு நாளாக நாளாக, நான் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, தொடர் வைப்புன்னு. அதுல வங்கிக்கு என்ன அட்வான்டேஜ்? ஏன் வங்கி 1000 100 ரூபாய் சேர்க்கறாங்க இந்த மாதம், அடுத்த மாதம் 100 ரூபாய் போடுறாங்க. அப்ப வங்கிக்கு
1: பணம்
0: கூட வருது. 12th மாசம் பெரிய தொகை இருக்கு. பெரிய தொகை இப்ப எடுத்துட்டு போறவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க? இதுல ஒரு பகுதியை எஃப்டியா போட்டுட்டு ஒரு பகுதியை உங்க செலவுக்கு வச்சுக்கங்கன்றாங்க. அப்ப வங்கிக்கு அதனால் பலன். இவங்க வேற எங்கேயும் போக மாட்டாங்க. முன்னாடி 50 ரூபாய் சேமிச்சவங்க இப்ப 100 ரூபாய் சேமிக்கிறேன்னு வராங்க. வங்கி கணக்கு மாதிரி ஒரு மாபெரும் செல்வத்திற்கான, சுபீட்சத்திற்கான, ஒளிமயமான எதிர்காலத்திற்கான திறவுகோள் வேறு எதுவுமே கிடையாது. அதை நான் வங்கியில பணியாற்றியவன்ற முறையில சொல்றேன். வங்கியை நான் எப்படி பார்த்திருக்கேன், இப்ப அது எப்படி மாறி இருக்கிறதுன்றத பாக்குற போது ஆச்சரியமாக இருக்கிறது.
1: தொழில்நுட்பங்கள் வந்து வளர்ந்து வரும்போது வங்கியோட சேவையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா வந்து மக்களை சென்றடையக்கூடிய ஒரு வகையில இருக்கு. நீங்க வந்து முன்பே குறிப்பிட்டீங்க சார், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்தோட இணைந்த ஒரு பழக்கம் இந்த சேமிப்பு அப்படிங்கிறது. இந்த சேமிப்பு பழக்கம் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய நன்மைகளும் வந்து இந்த ஜன்தன் கணக்குனால வந்து மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். எப்படி தொழில் முனைவோர்களை உருவாக்குறதுக்கு இந்த வங்கி கணக்கு அப்படின்றது உதவிகரமா இருந்தது சார்?
0: தனிநபர் ஒருவர் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று கடன் வாங்க நினைத்தால் அவங்களுக்கு மறைமுகமா ஒரு சேமிப்பு இருக்கு. இப்ப நான் தனியார்கிட்ட போய் கடன் வாங்கினேன்னா, நான் 100 ரூபாய் வட்டி கொடுக்கறேன்னா, ஒரு வங்கியில நான் அதை வாங்குற போது அது 50 ரூபாயோ 40 ரூபாயோ இருக்கும். அப்ப அங்கேயே எனக்கு 60 ரூபாய் சேமிப்பு ஆகி போயிடுது. இப்ப இவ எனக்கு மாதம் 5000 ரூபாய்க்கு விற்பனை ஆறுது, நீங்க எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னா, அவரை பத்தி ஒரு மேனேஜர் இப்படி ஜட்ஜ் பண்ணுவாரு. அவர் தினமும் போய் தன்னுடைய வாரத்திற்கு ஒரு முறை போய் தன்னுடைய பணத்தை கட்டி எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு அது அனுகூலமா இருந்திருக்கும். இப்போ அது தானா நடக்குது. கியூஆர் கோடை போட்ட உடனே பேங்க்குக்கு போயிடுது. அப்போ பேங்க் மேனேஜர் எடுத்து பார்க்குற பொழுது, ஒரு நாளைக்கு இவ்வளோ தூரத்துக்கு கேஷ் இல்லாமல் வாங்கியிருக்க வந்துருக்கிறதே இவ்வளோ இருக்கு, எல்லாத்தையுமே இது வழியாக நீங்கள் போட சொல்லிடுங்க, நீங்கள் மறுநாள் வந்து எடுத்துக்கிட்டு போங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரோம், உங்களுக்கு கடன் தரோம். அதனால தொழில் முனைவோர் வருவாங்க.
2: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: தோ உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.
2: திரழுது கனவே, வண்ணம் திரழுது நினைவே, கண்கள் இருளுது நனவே.
0: FM Rainbow புதுவை 102.8.

நேயர்கள் அனைவருக்கும் இனம் இதமானதொரு இரவு வணக்கம். நேரம் 9:31 எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்ததே வானம். தேவானம் நிகழ்ச்சியில இதமான இனிமையான பாடல்கள் எல்லாம் கேட்டு உங்களுடைய இரவ இனிமையா கழிக்க போறீங்க. அந்த வகையான நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு டாபிக் வச்சுதான் நம்ம வந்து பாடல்கள் எல்லாம் கேட்க போறோம். என்ன டாபிக் பத்தி பேசிட்டு என்ன மாதிரியான பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் நம்ம எண்ணங்களில் ஓடும். நம்ம பார்வையில் வந்து நிறைய எண்ணங்களை நம்ம பார்ப்போம். அது மூலயமா நிறைய விஷயங்கள் நமக்கு கடத்தப்படும். ஆனால் அது எல்லாமே எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா, மூளைக்கு போகுதா அப்புறம் மனசுக்கு போகுதா அப்படின்னு ஒரு போராட்டம் வரும். அப்போது மூளை சொல்கிறத நம்ம கேட்குறதா இல்லை மனசு சொல்கிறத கேட்குறதா அப்படின்னு ஒரு சில நேரத்தில் நம்ம குழம்பியே நிற்போம் இல்லையா. ஸோ அப்படி ஒரு கட்டம் வரும்போது மனசு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஓ, மனசு சொல்றத கேளு அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். என்ன இருந்தாலும் மனசு சொல்ற முடிவு நம்ம எடுத்தா அது ஓகே, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்ல நம்ம சொல்லுவோம். சோ மனசு சம்பந்தமான பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம இந்த 1.5 மணி நேரமும் தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க போறோம். மனசு அப்படிங்கறத வார்த்தைகளால சொல்ல முடியாத 1000 கதைகளை மௌனத்தினால் சொல்லும் ஒரு அழகான உலகம் இல்லையா. வாங்க பாடல் கேட்கலாம்.

நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:38. நேயர்களே, புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் முத்தியால்பேட்டை உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் ரங்கவிலாஸ் தோட்டம், வசந்த் நகர், சூரியகாந்தி நகர், எழில் நகர், டி வி நகர், சங்கர்தாஸ் சுவாமிகள் நகர், ஜெகராஜ் நகர், கணபதி நகர், செந்தாமரை நகர், விஸ்வநாத நகர், மகாத்மா காந்தி வீதி, சாமிப்பிள்ளை தோட்டம், லூர்து நகர், கெனடி கார்டன், தெபேசன்பேட், வெள்ளவாரி வீதி மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும்.

என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களுக்கு பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு மின்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நேரம் 9:39. நேர்களே, ராம் தங்கரகை மாளிகையின் சூழல் அறிவோம் நிகழ்ச்சி நாளை காலை 6:55 கேட்கலாம்.

மனசு, இந்த ஒரு வார்த்தைக்குள்ளதான் நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகள், கனவுகள், அன்பு, ஏமாற்றம், சந்தோஷம், சோகம் அப்படின்னு வாழ்க்கையோட பல பரிணாமங்களும் அடங்கியிருக்குது. தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மனசு சம்பந்தமான பாடல்கள் இனிமையாய் கேட்கட்டும் இதயங்கள்.

விநாயகர் மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். நேரம் 9:45. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் மனசு அப்படிங்கறது கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு, ஆனா அது நம்முடைய வாழ்க்கைய முழுமையா வழி நடத்துது. சில நேரங்கள்ல ஒரு சின்ன வார்த்தை கூட மனச மகிழ்ச்சியில ஆழ்த்திடும். அதே போல சில வார்த்தைகள் மனசுல ரொம்ப ஆழமான காயத்தையும் ஏற்படுத்தும். ஆமா, இந்த மனசு எப்பயுமே அப்படிதான்.

நேர்களே, மின்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் சில கட்டுமான பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் 1/9/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 முதல் மாலை 2 வரை வசந்த நகர், நேரு நகர், ஆதிபராசக்தி நகர், சப்தகிரி நகர், தேங்காய் திட்டம் முழுவதும், வம்பாக்கிரப்பாளையம் முழுவதும், துப்ராயப்பேட் முழுவதும், கோவிந்த சாலை பகுதி கிழக்கும் மேற்கும், அண்ணா சாலை முதல் கடற்கரை சாலை வரை, வடக்கும் தெற்கும், நீடராஜப்பர் வீதி முதல் சுப்பையா சாலை வரை மின்தடை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களது பணிகளை திட்டமிட்டுக் கொண்டு மின்துறைக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி நாளை காலை 8:55 கேட்கலாம். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். விநாயகர் மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

யாரோ ஒருத்தவங்க நம்ம பக்கத்தில் இல்லாத போதும் அவங்களுடைய நினைவுகள் மட்டும் நம்ம மனசுக்குள்ளே தினமும் வந்துட்டு போகும். சில நினைவுகள் கண்ணீரை வரவழைக்கும், சில நினைவுகள் புன்னகையை வளர செய்யும். ஆனால் ரெண்டுமே மனசை விட்டு போகாது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:05. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். புதிய கீதை திரைப்படத்திலிருந்து

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: மனசு அப்படிங்கறது கண்ணுக்கு தெரியாத ஒண்ணுதான். ஆனா மனசுக்கு பிடிச்சதை செய்யும் போது நமக்கு நேரமே போறது தெரியாது. பிடிக்காத ஒண்ணு செய்யும் போது கொஞ்ச நேரம் கூட நீண்ட நேரமா இருக்கும் இல்லையா? அதனால்தான் மனநிறைவு அப்படிங்கறது பணத்தாலும் பொருளாலும் மட்டும் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நாம விரும்பக்கூடிய மனிதர்களோட இருக்கும் அன்பான தருணங்கள் தான் கிடைக்குது அப்படின்னும் சொல்றாங்க. மனசு என்னென்னலாம் சொல்லுது உங்க மனசு இந்த நேரத்துல அப்படிங்கறத யோசிச்சு இந்த பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

நம்ம மனசுக்குன்னு ஒரு தனி மொழி இருக்குது. அதை வார்த்தைகளால் எப்பவுமே சொல்லிட முடியாது. சில சமயம் ஒரு பார்வை பேசும், சில சமயம் ஒரு புன்னகை பேசும். சில நேரங்களில் மௌனம்தான் மனசுடைய மிகப்பெரிய குரலாக மாறிடும். நேரம் 10:22:35 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம்.

0: நேர்களே, மின்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் சில கட்டுமான பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் 1/9/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 முதல் மாலை 2 வரை வசந்த நகர், நேரு நகர், ஆதிபராசக்தி நகர், சப்தகிரி நகர், தேங்காய்த்திட்டு முழுவதும், வம்பாக்கிரப்பாளையம் முழுவதும், துப்ராயப்பேட்டை முழுவதும், கோவிந்தசாலை பகுதி கிழக்கும் மேற்கும், அண்ணா சாலை முதல் கடற்கரை சாலை வரை வடக்கும் தெற்கும், நீடராஜப்பர் வீதி முதல் சுப்பையா சாலை வரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிந்துதேவான நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நேரம் 10:28:54. வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் நம்ம மனசில் ஒரு தடயத்தை விட்டு போவாங்க. சிலர் நினைவாக மாறுவாங்க, சிலர் பாடமாக மாறுறாங்க, இன்னும் சில பேர் நம்மளுடைய வாழ்க்கையின் அழகான ஒரு அத்தியாயமாக மாறிடுறாங்க.
1: என் கண்கள் தூங்காது.

நம்ம மனசை எப்பவுமே சந்தோஷமாக வச்சிருக்க முடியாது. சோகமும் தோல்வியும் ஏமாற்றமும் வாழ்க்கையிலுடைய ஒரு பகுதி தான். ஆனால் அந்த தருணங்கள்லேருந்து மீண்டு வர்றது தான் மனசோட மிகப்பெரிய வலிமை. மனசு உடைஞ்சு போகலாம், ஆனால் நம்பிக்கை உடைஞ்சே போகக்கூடாது.

இனிமையான இரவு நேரத்தில் இதமான பாடல்களோட மனசை சந்தோஷமா வச்சுக்க கூடிய இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நேரம் 10:39:29.

நடைகளாயிட்டிருக்கு. நம்ம மனசு நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். மனசு ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா நம்முடைய பார்வையில் இந்த உலகமுமே ரொம்ப அழகாக தெரியும் இல்லையா? ஸோ நீங்களும் உங்கள் மனசை ரொம்ப அழகாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இசையையும் கேட்டு ரசிங்க.

புரியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாததை ஒரு பாடல் ரொம்ப அழகாக சொல்லிடும். அந்த மாதிரி மனசுடைய ஓசையை கேட்க வைக்கும் பாடல்களோடு இன்றைய நமது தேன்சிந்து தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி மனசு பற்றின ஒரு சின்ன கவிதை. மனசு அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு கவிதை தான், சொல்லாமலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மௌனமான ஒரு மொழி. இது சிலரை பார்த்ததும் சந்தோஷத்தோடு மலருது, சிலரை நினைத்து கண்களில் ஈரம் வர வைக்குது. மனசு ரொம்ப வித்தியாசமானது. காயப்படுத்தியவங்களையும் மறக்காது, காதலித்தவர்களையும் மறக்காது. ஆனால் எத்தனை வழிகள் வந்தாலும் மீண்டும் நம்ப தொடங்கும், அதுதான் இந்த அழகான மனசு.

மின்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடாநகர் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் முத்தியால்பேட்டை உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு பணிகள் மற்றும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் 1/9/2026 செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை ரங்கவிலாஸ் தோட்டம், வசந்த் நகர், சூரியகாந்தி நகர், எழில் நகர், டிவி நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், ஜெகராஜ் நகர், கணபதி நகர், செந்தாமரை நகர், விஸ்வநாத நகர், மகாத்மா காந்தி வீதி, சாமிப்பிள்ளை தோட்டம், லூர்து நகர், கெனடி நகர், திபேசன்பேட், வெள்ளவாரி வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. வாழ்க்கையில எவ்வளவுதான் பரபரப்பு இருந்தாலுமே தினமும் கொஞ்ச நேரம் நம்மளுடைய மனசுக்காக ஒதுக்கணும். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட அன்பா பேசணும். பிடிச்ச இசைய ரசிச்சு கேட்கணும். இயற்கைய ரொம்ப அழகா ரசிச்சு பார்க்கணும். நம்மளை நாமளே ரசிக்கணும். ஏன் அப்படின்னா, உலகத்தையே வென்றாலும் கூட மனசுல நிம்மதி இல்லைன்னா அது வெற்றி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்து முடிஞ்சா அதுதான் உண்மையான வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. அதனால உங்க மனசை பத்திரமா நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வது. நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அன்பரசி. தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:01. நேர்களே, இனி நாளை நமது எஃப்எம் ரெயின்போவில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் வேலி மசால் வளர்ப்பு குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நிகழ்ச்சியில் மண்ணுக்கும் உயிர் உண்டு வழங்குகிறார் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இல்லற வாழ்க்கை இனிமையாய் அமைய திட்டமிடுதலின் அவசியம் குறித்து மனநல ஆலோசகர் சாலி கிரேஸ் பீட்டர் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். காலை 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ ஊட்டச்சத்தின் அவசியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் இந்திரா அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே 8:02 முதல் 8:15 வரையும் மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஆனந்த். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து புதுச்சேரி வழக்கறிஞர் ரம்யா ராமச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். நீரிழிவு நோயும் பாதுகாப்பும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் தீரஜ் ஜெயின் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சாண்ட்ரின். 6:20 முதல் 7:15 வரை மீண்டும் 7:25 முதல் 8 வரையும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 வரை தேன் சிந்துதே வானம். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது எஃப் எம் ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நேயர்களே, இனி 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:35 நகர் உலா. 8:02 முதல் 8:15 வரையும் மீண்டும் 8:30 முதல் 9 வரையும் தகவல் தளம். 9:00 அரங்கிசை அக்ஷய் பத்மநாபன் அவர்களின் பாடல் கேட்கலாம். மதுரை எஸ் பாலசுப்ரமணியம் அவர்கள் வயலின். அனுமந்தபுரம் ஜே பூவராகவன் அவர்கள் மிருதங்கம். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். தலைப்பு சூழல் மாசும் சுகாதார கேடும். 12:00 சீர்மிகு செஞ்சி சித்திரம் எழுதியவர் செஞ்சி எம் தமிழரசி அவர்கள். அமைப்பு கண்ணையன் தக்ஷாமூர்த்தி மயிலாடுதுறை தசந்தில்குமார். அமைப்பில் இணை ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் பி வி பாலசாயி புல்லாங்குழல் ஏ துர்கா பிரசாத் அவர்கள் கோட்டு வாத்தியம். 4:00 என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா இயக்கம் மனோபாலா. 5:00 பொன் மாலை பொழுது ஆசை என தொடங்கும் பாடல் கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது முதன்மை அலைவரிசையின் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். நேர்களை இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
2: This is Akashvani. The news read by R.S. Raghu.